நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. இன்று சகவருடம் 1948, ஸ்ரவண மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் இப்பொழுது 5:56. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் குரல் ஓசை. தம் பொருள் என்பதும் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குடற்பாவிற்கான பொருள் மு வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. தம் மக்களே தம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்தம் பொருட்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். தம் பொருள் என்பதும் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இன்று மாலை 5:30 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று நாகப்பட்டினம் நெல்லுக்கடை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில். நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி எஸ் லத்திகா. 7:00 திரை இசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் காலை காம்போ.

0: 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 ஜி பூம்பா, 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை ஏக நாயகனை என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சாமிநாதன் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு, 2:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் வார்த்தை விளையாட்டு, 3:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் லைக் ஷேர் கமெண்ட், 4:00 பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம் எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன் ஆகியோர், 5:00 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் கலக்கல் நேரம், 6:00 பன்னிசை சரவணா என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார் அவர்கள், 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள், 6:45 இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோபுரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், காரைக்கால் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும் காரைக்கால் மாவட்ட வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையும் காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து நடத்திய எல்நினோ விழிப்புணர்வு குறித்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு. 8:00 திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வன்கள், 9:30 இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, 10:00 நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸின் இரவு மலரும், 10:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன் ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள், காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், இரவு 7:00 இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சி குறிப்பு கேட்டோம். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: குட் மார்னிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரம் முஜ்தபா. The nation celebrated its 80th Independence Day yesterday. On the occasion, Prime Minister Narendra Modi hoisted the national flag from the ramparts of the Red Fort and made several important announcements. Addressing the nation, the Prime Minister said, "Over the past 12 years, crores of citizens of the country, with their determination and dedication, made every possible effort to take the country to new heights." The Prime Minister stressed that higher dreams and stronger resolutions raise the overall scale and capability of the nation's efforts.
2: Koi bhi rashtra tab mahaan banta hai jab apne sapnon apne sankalpon aur apne samarthya ke dam par aage badhta hai. Bade sapne hamari soch ko vistar dete hain, hamare sankalp dridh hone chahiye. Jab sankalp dridh hota hai to kathinaiyon se aapdaon ke beech se raasta

0: போதும் இல்லை. அதனால தான் சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்களுடைய கதையையும் தொகுத்தார். தொகுத்து எடுத்துட்டு காப்புச்செயில் எழுதுறதுக்கு உட்கார்ந்தபோது அவருக்கு வார்த்தைகள் வசப்படவில்லை. உடனே கண்ணீர் விட்டு இறைவன்கிட்ட வேண்டினார், இறைவா என்னால் காப்புச்செயலுக்கு வார்த்தைகள் வசப்படவில்லையே என்றபோது இறைவன் உலகெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து கொடுத்தார். நிறைய பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இது வந்து பக்தர்களுக்கு கொடுத்தது, சேக்கிழாரனுடைய தொண்டுக்கு கொடுத்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த பாடலை படிக்கிற போது ஒரு புதிய விஞ்ஞானம், ஒரு புதிய யுத்தி நமக்கு புலப்படுகிறது. சேக்கிழார் பெருமான்கிட்ட உலகெல்லாம் என்கின்ற வார்த்தையை வைத்து கொண்டு அவர் எழுதுகிற பாடலை பார்க்கிற போது நமக்கு வியப்பாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நில உலாவிய நீர்மழி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படிங்கிற ஒரு அற்புத பாடல் வருகிறது. இந்த பாடலை படிச்சுட்டு சேக்கிழார் அப்படியே உற்சாகத்தில் மெய்சிலிர்த்து போகிறார். காரணம் என்னன்னா, இந்த 4 வரிகளுக்குள்ளார 5 பஞ்சபூதங்கள் வந்து விடுகிறது. இப்போ இளைய தலைமுறைகளுக்கு அடுத்து பஞ்சபூதம்னா என்னான்னு இப்போ தெரியணும். இந்த பாடலை படித்தா 5 பஞ்சபூதங்கள் வந்துவிடும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ, இந்த 5 தான் இந்த பஞ்சபூதங்கள். இந்த 4 வரியில் இந்த பஞ்சபூதங்கள் வருது. இதை எழுதின உடனே ஏன் சேக்கிழார் மகிழ்ந்தார், நாம் ஏன் இன்றைக்கி ஆராய்ச்சி பூர்வமாக இந்த பாடலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இறைவன் உலகெல்லாம் உணர்ந்துங்கிற பாடலை சேக்கிழாருக்கோ ஒரு சமயத்துக்கோ எடுத்து கொடுக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்துணை அரங்கத்திற்கும் நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ, வெப்பம், இதை நீ காக்க வேண்டும். இப்படி காத்தாதான் இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், புயல் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, மண் சரிவு, தீக்குழம்பு வெளிவருது, இது மாதிரி சூழலுக்கு காரணம் இந்த இயற்கை தந்த பஞ்சபூதங்களை இந்த உலகெங்கும் இருக்கிற மானுட சமூகம் மறந்துவிட்டது. அதற்கு துன்பத்தை கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பருவ மாற்றம் வருகிறது, திடீரென புயல் அடிக்கிறது, திடீரென வெப்பமயம் அதிகமாகிறது, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை இறைவன் சிந்தித்து உலகெல்லாம் இருக்கிற மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த வரியை எடுத்து கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவனாகிய இறைவன் கொடுத்த இந்த 5 பஞ்சபூதங்களையும் நாம் காக்க வேண்டும். நீரை மாசுபடுத்தக்கூடாது. இந்த பூமியை நாம் அதிக ஆழம் எடுத்து அதை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். அதை போல நம் சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை நாம் காக்கிற எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு உயர்வு வரும், உன்னதம் பிறக்கும், நல்லவை நடக்கும். அப்படி நடக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கையை காக்க வேண்டும். இயற்கையை காத்தால் இனிமை பிறக்கும், வளங்கள் சூழும், வாட்டங்கள் தீரும், நன்மைகள் கிடைக்கும், நாணிலமே நம் மகிழ்ச்சியை ஆழ்த்தும். அப்படி மாற்றுவதற்கு இயற்கையை நேசியுங்கள். நம்மை சுற்றி இருக்கிற பஞ்சபூதங்களை அறிவியல் முறைப்படி காத்து நில்லுங்கள் என்பதே இன்றைய செய்தியாக அமைகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:15. இசை பாமாலை கொண்டு இறைவனை ஆராதிக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: காரைப்பன்மலை 100.3 பக்தி மாலையில் தொடர்ந்து நாம் கேட்கலாம் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது பக்தி மாலை. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம், ஆடி மாதம் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை.
6: உழவர்களுக்கு
7: அட ரேவதி அக்கா, பூங்குடி, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? ரொம்பவே நல்லதா போச்சு. சரி, உங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட கடுக்காய் பொடி இருக்கு?
8: எங்க வீட்டுல இருக்கோம், ஆனா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். வேணா நீங்க ரேவதி அக்காட்ட கேளுங்க.
9: நான் கடுக்காய் பொடி தர்றது இருக்கட்டும், எதுக்கு இப்ப கடுக்காய் பொடி உனக்கு? அத சொல்லு முதல்ல.
7: அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாருகிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா அப்படி சொன்னா எனக்கு ஒரு காஃபி நீங்க தர மாதிரி இருக்கும்.
9: கடுக்காய் பொடியோட சேர்த்து காஃபியும் கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்?
8: சுபாக்கா, எனக்கும் சேர்த்தே காஃபி கேக்குற மாதிரி முக்கியமான விஷயமா இருக்குமா?
7: நான் சொல்றேன், சொன்ன பிறகுதான் தெரியும். நான் சொன்ன விஷயத்துக்கு காஃபி எனக்கு மட்டும் வருதா இல்ல உனக்கும் சேர்த்தே வருதான்னு.
9: சுபா, ரொம்ப புதிர் போடாம கொஞ்சம் சீக்கிரம் தான் சொல்ல.
7: அக்கா, நான் தொல்லுயிர் கரைசல்னு ஒன்னு தயாரிக்க போறேன்.
8: நான் நுண்ணுயிர் கரைசல் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா தொல்லுயிர் கரைசல்?
7: கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரிதான் பூங்கொடி, ஆனா இது தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வேற.
9: அப்படி என்ன பொருள் சுபா?
7: அக்கா, இந்த தொல்லுயிர் கரைசல் தயாரிக்கிறதுக்கு சாணம், வெல்லம், இப்ப நான் கேட்டேனே கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, பப்பாளி பழம், தண்ணி, இதெல்லாம் தேவை.
8: இதெல்லாம் வச்சு
9: எப்படி தயாரிப்ப?
7: முதல்ல மாட்டு சாணத்தை தண்ணியில கலந்துக்கணுக்கா. அது கூட வெல்லம், கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, இந்த மூணையும் தண்ணியோட கலந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ல கலந்து வச்சுக்கணும். அந்த ட்ரம்முக்கு மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 நாள் வரைக்கும் நம்ம அந்த கரைசலை நொதிக்க விடணும்.
8: அப்புறம்
7: முத 2 நாள்லயே அந்த ட்ரம்ல மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிடும், அதனால ட்ரம் லேசா உப்புன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலையில அந்த ட்ரம்மோட மூடியே நம்ம திறந்து வைக்கணும்.
9: திறந்து வச்சா?
7: முழுசா திறந்துட கூடாதுக்கா, லேசா அந்த மீத்தேன் வாயு வெளியேற மாதிரி திறந்து வைக்கணும். ஒரு 10 நாளைக்கு அப்படியே இருக்கணும்க்கா. 10ஆம் நாள் இந்த கரைசலே ரெடி ஆயிடும்னா பாத்துக்கோங்களேன்.
8: அது சரி, இதை எப்படி பயன்படுத்தணும்?
7: எல்லா வகை பயிருக்கும் பயன்படுத்தலாம். மாசத்துக்கு 1 முறை, அப்படி இல்லைன்னா 2 முறை பாசன தண்ணியில கலந்து விடலாம். 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். பாசன தண்ணியில தான் விடணும்னு இல்ல, இதை எல்லா வகை பயிருக்குமே தெளிக்கவும் செய்யலாம். அது எப்படின்னா, 10 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் இந்த தொல்லுயிர்

0: சில கலந்து தெளிச்சோம்னா சாகுபடி சிறப்பா இருக்கும்.
1: எல்லாம் சரி சுபா, அதனால பயன் என்ன? அது ரொம்ப முக்கியம்ல.
2: அதுதான்க்கா நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க.
0: உங்க ரெண்டு பேருக்கான பதில சொல்றேன் பாருங்க. மண்ணுல நுண்ணுயிர்கள் அதிகமாகும், பயிரோட வேர் மண்டலம் பெருகும், பயிர்களோட இலை பரப்பு அதிகமாகும். மொத்தத்துல இத பயன்படுத்துறதுனால பயிரும் நல்லா இருக்கும், மண் வளமும் கூடும்.
1: பரவாயில்லையே, நல்ல ஒரு கரைசல தான் சொல்லிருக்க.
2: அக்கா அந்த 2 கப் காஃபி.
0: நீ முதல்ல போய் உங்க வீட்டுல கடுக்காய் பொடி இருக்குன்னு சொன்னீல, அதை எடுத்துட்டு வா.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட்.
5: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி.
4: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ சேகர்ஸ்.
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
8: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: விடங்கலூர் எண்ணெய்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
9: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
10: பூமெக்ஸ். பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
9: பூமெக்ஸ்.
11: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
12: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செய்திங்க. நல்ல வாழ்க்கைங்கிறது எது? உடனே அறம் செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அறம் செய்ய தான் வேணுமா? ஏன் செய்யணும்? அறம் செய்யறதுனால என்ன பயன்? அத ரொம்ப அழகா ஒரு உவகமை, அத சொல்ற ஒரு இலக்கியம். என்னது, வீட்டுல ஒரு சமையல் செய்யறப்போ ஒரு வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு அதுல நம்ம ஏன் சோறு வரலன்னு யாராவது பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? அரிசி போடணுங்க, தண்ணி ஊத்தணும், அப்பதான் அந்த பானை பொங்கி உணவா மாறும். அது இல்லைன்னா வெறும் பானை எப்படியா பொங்கும்னு கேப்போம்ல. அதே கேள்விய வாழ்க்கையோட ஒரு நீதியா மாத்தி அவையா நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னது, நம்மள்ட்ட பணம் இருக்கும்போது, செல்வம் இருக்கும்போது நாம அதை பிறருக்கு கொடுக்கணும். அப்படி பிறருக்கு கொடுக்கறதுதான் அறச்செயல். அந்த அறச்செயலை செய்யறவங்களுக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்குமா? அவ்வாறு செய்யாதவங்களுக்கு செல்வம் வந்து சேரவே சேராதான். இது செஞ்சாதான் பெற முடியுங்கிறத வலியுறுத்துறாங்க. தொடர்ந்து தீமையான செயல்களை செஞ்சுட்டு கடவுளை போய் கும்பிட்டா வேற எதுவும் செல்வம் சேருமானா? சேராது. அதே சமயம் அப்படி செஞ்சுட்டு எனக்கு செல்வம் சேரலையேன்னு சொல்லி கடவுளை நினைச்சு வருந்துறதாலையும் பயன் கிடையாதுங்கிறாங்க. செய்த தீய செயல்கள் ஏற்பட்ட பாவம் நீங்கணும்னா செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை வழங்கணும். அவ்வாறு வழங்குறப்போ அந்த பாவம் நீங்கிறதோட புண்ணியமும் சேருங்கிறாங்க. இதை விளக்கறதுக்கு வெறும்பானை பொங்குமோ என்ற ஓமையை ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. செய் தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்தவமோ இருந்தியம் வையத்து அறம் பாவம் என்ன அறிந்து அன்றிடார்க்கு இன்று வெறும்பானை பொங்குமோ மேல். ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது எனக்கு மட்டும் இப்படி சோதனை அப்படின்னு சொல்லி கடவுளை குறை கூறுறது ரொம்ப எளிமையானது. ஆனா அந்த கேள்வி கேட்கறவங்களை பார்த்து அவ்வையார் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்கியா? வெறும்பானை எப்படி பொங்காதோ அது மாதிரி நீ வாழ்க்கையில செய்யாம எதையும் அறுவடை செய்ய முடியாது. விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. உதவாமல் ஒரு உதவியை எதிர்பார்க்க முடியாது. அன்பு காட்டாமல் அன்பை பெற முடியாது. உழைக்காமல் உயர்வை அடைய முடியாது. எப்படி ஒரு நல்ல செயல்கள் செய்யாம நல்ல பலன்களை மட்டும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த பாட்டு உடனே கடவுளை குறை செய்யலாம் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கைக்கான பொறுப்பு நாம தான் ஏத்துக்கணும். இன்னைக்கு நாம செய்யற செயல்கள் தான் நாளைக்கு வாழ்க்கையை உருவாக்கும். இன்னைக்கு ஒரு நல்லது செஞ்சோம்னா அது நாளைய நம்பிக்கையா திரும்பி வரும். இன்னைக்கு நாம ஒருத்தர் கண்ணீரை துடைச்சோம்னா யாரோ ஒருத்தர் நாளைக்கு நம்மளுடைய கண்ணீரை துடைப்பாங்க. வெறும்பானை பொங்காது, வெறும் ஆசையும் பழிக்காது. நல்ல எண்ணம், நல்ல உழைப்பு, நல்ல செயல், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை பொங்கும். ஆகவே குறை குறதை விட்டுட்டு கடமையை செய்யும். இன்னைக்கு நாம் விதைக்கிறதுக்கு நன்மையே நாளைக்கு நம் வாழ்க்கையோட மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த மகிழ்ச்சியோட நாம் அறம் செய்யறது நம் வாழ்க்கைக்கான ஒரு மிக முக்கியமான பயனாயிருக்கும். நன்றி, வணக்கம்.

இன் சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் இணை வழங்கிய இன் சொல்ல முது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
3: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
4: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: பூமெக்ஸ்.
0: நேர்களே, இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் இன்று நாகப்பட்டினம் நெல்லுக்கடை ஸ்ரீ மாரியம்மன் கோவில். இன்று 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும், காரைக்கால் மாவட்ட வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையும், காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து நடத்திய எல்நினோ விழிப்புணர்வு குறித்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நேர்களை, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.

இன்று மாலை 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளான்

0: கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி தருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். நாடு சுதந்திரமடைந்து 80 ஆண்டுகளில் பல்வேறு சவால்களை கடந்து வந்துள்ளதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டின் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வலியுறுத்தினார். சட்டம் மற்றும் நீதித்துறை அமைப்புகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சூரியகாந்த் தெரிவித்தார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கும் வகையில் உணவு தொகுப்பு வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். திருச்செங்கோடு பகுதி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக டாக்டர் அருண்ராஜ் கூறினார். சேலத்திலிருந்து கொச்சி, ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு விமான சேவையை உறுதி செய்யும் வகையில் உடான் திட்டத்தை மேலும் 7 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் விமான சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருவொற்றியூர் அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி மாணவர்களின் இத்தகைய செயல் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட மாணவரின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யாததால் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் பாசனத்திற்காக இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை.

0: இந்நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதை அடுத்து குடிநீருக்காக 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடுமாறு அப்பகுதி விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆடி தேரோட்டம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் ஒவ்வொரு தினமும் இரவு வெவ்வேறு வாகனங்களில் செங்கமலத்தாயார் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதன் நிறைவாக நேற்று மாலை தேரோட்டம் நடத்தப்பட்டது. கோவிலின் உள்ளேயே அமைந்துள்ள தாயார் தேரோடும் பிரகாரத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வந்தது. ஏராளமான பக்தர்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். தமிழகத்திலேயே ராஜகோபுரத்திற்கு உள்ளேயே தேரோடும் பிரகாரம் அமைந்துள்ளது மன்னார்குடி கோவிலில் என்பது சிறப்பானது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பலோச்சிஸ்தானில் குடிமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதன் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்துள்ளதாக பலோச் தலைவர் திரு மீர்யார் பலோச் குற்றஞ்சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இண்டியானா பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகள் நேரடியாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் நேரடி பணப்பரிமாற்ற திட்டத்தின் கீழ் மேலும் 29 புதிய திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதிற்காக அம்மாநில சுகாதாரத்துறை துணை ஆணையர் திரு பக்கே கெசாங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இயக்கம் போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிராக ஆட்சியர் தலைமையில் அப்பகுதி மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் ஊராட்சியில் சிறப்பாக பணியாற்றிய 20 தூய்மை பணியாளர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் பாராட்டு தெரிவித்தார். வளசரவாக்கத்தில் சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ஆன்லைன் மோசடி, டிஜிட்டல் கைது போன்ற சைபர் குற்றம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்தகுமார் தங்கப்பதக்கம் வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவை அணி 116 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சுயசார்பு நாடாக இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் புதிய யோசனைகளுடன் செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். 2ம் மற்றும் 3ம் நிலை நகரங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உடான் திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், லீலா தெற்கு வீதி, நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட், நாகூர் மார்க்கெட் வீதி, காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
1: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: எஸ் லத்திகா.
2: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 5th ஸ்டாண்டர்ட்.
2: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: காமன் யூசஸ் அப்ரிவேஷன்.
2: எங்க சொல்லுங்கள?
3: பான், பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர், PDF, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், Wi-Fi, Wireless, Fidelity, SIM, Subscriber, Identity Module, ATM, Automated Teller Machine, PIN, Personal Identification Number, EMI, Equated Monthly Installment, CPU, Central Processing Unit, LED, Light Emitting Diode, RAM, Random Access Memory, SMS, Short Message Service, VPN, Virtual Private Network, FAQ, Frequently Asked Question, LED Liquid Crystal Display, IP Internet Protocol, AI Artificial Intelligence. அடுத்த முதிரை பாடல் பாடப்போகிறேன். அடக்கமுடையார் அறிவிலார் என்றென்று கடக்க கருதவும் வேண்டாம், மடைத்தலையில் ஓடிமின் ஓட உரிமின் வருமளவு வாடியிருக்குமாம் கொக்கு. இதை எழுதினவர் ஔவையார். இவ்வாறு முதிரை ஆத்திச்சூடி கொன்றை வேன்றம் நல்வரவு முதலிய பல பாடல்களை பாடியிருக்கிறார். நன்றி.
2: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
3: டாக்டர்.
2: எதனால நீங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க.
2: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப், கும்பகோணம்.
0: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.

பண்பலையில் இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் திரையிசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருகிறது அற்புதம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல்.

இசை வீசி இதயம் கவரும் காரைக்கால் பண்மலை 100.3 திரை இசை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் ஸ்டைல் படத்திற்காக சித்ரா பாடிய பாடல்.

காரைக்கால் பண்பலை 100.3 திரையிசை நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வருகிறது. உன்னிக்கொடு என்னை தருவேன் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடல்.

பண்பலை 100.3 இதுவரை நாம் கேட்டு ரசித்தது திரை இசை. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ராஜஸ்தான் மாநிலத்தில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாக மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆழ்வாரில் புதிய பால் உற்பத்தி

0: கட்டுமான பணிகளுக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அம்மாநிலத்தில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்கள் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பால் பதனிடும் ஆலைகள் மற்றும் மாட்டு தீவன உற்பத்தி ஆலைகளை காணொலி வாயிலாக இன்று அவர் திறந்து வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிகழ்ச்சியில் புதிய மத்திய கூட்டுறவு வங்கிகளை அமைப்பதற்கான அறிவிப்பையும் திரு அமித்ஷா வெளியிடுவார் என அவர் மேலும் கூறுகிறார். பின்னர் அங்கு நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாமில் 10,500 அதிகமானோருக்கு பணி நியமன ஆணைகளை திரு அமித்ஷா வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியின விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியின மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த 2 புத்தகங்களை வெளியிட்டார். ஒருங்கிணைந்த பழங்குடியின மேம்பாட்டு முகமை மற்றும் திட்டங்கள் மூலம் நாடு முழுவதும் மாவட்ட அளவில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் சுதந்திர தினத்தை உலக அளவில் கொண்டாடும் வகையில் சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. ஃபிஜி தலைநகர் சுவாவில் நேற்று தொடங்கிய பேரணி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா, சீனா, இந்தோனேஷியா, வியட்நாம், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் வழியாக மியான்மர் நாடுகள் வழியாகவும் செல்கிறது. இந்த பேரணி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், இலங்கை வழியாக மாலத்தீவு சென்றடைகிறது. வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் பெருமையை உலகின் பல்வேறு பகுதிகளில் எடுத்துரைக்கும் வகையில் நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பெருமையை தனித்துவமான முறையில் உலகறிய செய்யும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள அம்ரித் உதயன் பூங்கா பொதுமக்கள் பார்வைக்காக இன்று திறக்கப்படுகிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 15 வரை இந்த பூங்காவை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 முதல் மாலை 6 வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் என்றும், வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக பூங்கா மூடப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடுத்தி கொண்டுள்ள தன்னார்வலர்களுக்கு மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுதந்திர தின விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மை பாரத் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்களுடன் அவர் கலந்துரையாடினார். சுயசார்பு கொண்ட நாடாக இந்தியாவை உருவெடுக்க செய்ய இளைஞர்கள் அர்ப்பணிப்பு உணர்வு, புதுமையான யோசனைகளுடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் பங்கேற்கும் வகையில் பல்வேறு வாய்ப்புகளை மத்திய இளையோர் நல அமைச்சகம் உருவாக்கி வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். தில்லியில் இயக்கப்பட்டு வரும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திற்காக காகித வடிவில் வழங்கப்படும் இளஞ்சிவப்பு பயணச்சீட்டு வசதியை இம்மாதம் 31 வரை நீட்டிக்கப்படும் என்று தில்லி போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்னணு பயண அட்டை முறை கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை பெறும் வகையில் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதுவரை 1,800,000 இளஞ்சிவப்பு மின்னணு பயண அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மின்னணு பயண சீட்டை விரைவாக விநியோகிக்க ஊக்குவிக்கும் வகையில் தில்லி முழுவதும் 50 அங்கீகரிக்கப்பட்ட மையங்கள்

ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு மாணவர்களின் பங்களிப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கல்வியுடன் விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் சம அளவில் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு அறிவு, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, அர்ப்பணிப்பு உணர்வுடன் மாணவர்கள் பங்காற்ற முன்வர வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 2 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் இன்று தமிழகம் வருகிறார். ஜிம்பாப்வேயில் உள்ள கரிபா ஏரியில் அளவுக்கு அதிகமான பயணிகளுடன் சென்று படகு கவிழ்ந்த ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 72 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தை அடுத்து இதுவரை 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த படகில் பயணம் செய்தவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் தெரியவில்லை. அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் காயமடைந்த 13 வயது சிறுமி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் உயிரிழந்த நிலையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் கட்டமைப்புகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த செய்திகள் மேலும் கூறுகிறது. இஸ்ரேல் இராணுவத்தின் மீது ஹஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு நடத்திய தாக்குதலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர், குஜராத், இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேச மாநிலம் அப்பர்ஸ் சுபன்ஸ்ரீ மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அப்பகுதியில் உள்ள ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடுத்துச் செல்லப்பட்ட 5 ராணுவ வீரர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற பிளாண்டர்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் ஸ்கேட்டிங் போட்டியின் ஆடவர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் வேல்குமார் ஆனந்த்குமார் தங்கப்பதக்கம் வென்றார். புனேயில் நடைபெற்று வரும் தேசிய ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற லீக் சுற்று போட்டிகளில் கர்நாடகா, பீகார், மிசோரம், அசாம், குஜராத், தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் டையூ அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜூவல் ஓரம் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமையை உலகறிய செய்யும் வகையில் பல்வேறு நாடுகள் வழியாக சூரியப்தா திரங்கா பேரணி நடத்தப்படுவதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ். பஜனை மடம் தெரு.

0: நடுதுரை.
1: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
2: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
3: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
4: நேர்களின் கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா தெரிஞ்சா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
6: சைபால்.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
8: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
8: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
10: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேரு ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்து வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கும் நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாகிட்டு. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையலை கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சுருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையல காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா என்னை அடிக்காத ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்னே எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன்ட்ருக்கான். நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கேட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா, தெரியாமல் செஞ்சுட்டேன், உங்கள்கிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர்

0: சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏ எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா அவன்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கும்பகோணம், உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியில் தகவல் வழங்கினார் தென்கட்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பானது. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் 100.3.

0: காலை சூரியன் கதிர் விரிக்க காற்று வந்து மனதை வருட பூக்கள் எல்லாம் புன்னகைக்க புதுநாளும் அழகாய் தொடங்கிடும் இனிய காலையில் காரைக்கால் பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: மகிமையான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
5: வழிகளெல்லாம் வெற்றி வேண்டுமெனில் கொஞ்சம் வழிகளை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும்.

0: விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: புதுவை அரசு காரைக்கால் சார்பு கோட்ட நீதிபதி அலுவலகத்திலிருந்து விடுத்துள்ள செய்தி, எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் பகுதியில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடை நடத்த உரிமை பெற விரும்புவோர் அதற்கான விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். https://www.collectorate.py.gov.in என்ற இணையதளத்தில் 10/9/2026 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பித்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் எக்காரணத்தை கொண்டும் தேதி நீட்டிக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்படுகிறது. மேலும் அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தாலும் தகுதியுடைய விண்ணப்பங்களுக்கு மட்டுமே பட்டாசு கடை உரிமை வழங்கப்படும் என்று இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் காலை காம்போ.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
6: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: பெண் கல்வியை மேம்படுத்தவும் பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை கட்டுப்படுத்தவும் சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கவும் 1992 தொடங்கப்பட்ட சீரிய திட்டம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தை மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது அப்பெண் குழந்தைகளுக்கு ₹50,000 வைப்பு தொகை ரசீதும் 2 பெண் குழந்தைகள் மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் போது 2 பெண் குழந்தைகளுக்கும் தலா ₹25,000 வீதம் வைப்பு தொகை ரசீது வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதிர்வடையும் போது இத்தொகையினை வட்டியுடன் பெற்று பயன்பெறலாம். திருவாரூர் மாவட்டத்தில் வைப்பு தொகை ரசீதுகள் பெற்று 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 4 தேதி வரை முதிர்வு தொகை பெறாதவர்களுக்கான திருவாரூர், கொரடாச்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், வலங்கைமான், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல் ஆகிய 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர்நல அலுவலர்களிடம் அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை அணுகும் போது பயனாளிக்கு வழங்கப்பட்ட வைப்பு தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், வங்கி கணக்கு முன் அட்டை நகல், ரசீதிலும் வங்கி கணக்கிலும் ஒரே பெயராக இருத்தல் வேண்டும். பெயரில் சிறு மாற்றங்கள் இருப்பின் நோட்டரி பப்ளிக் சான்றும், முழு பெயர் மாற்றம் இருப்பின் அரசின் நகலுடன் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிக்கின்றார். காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
9: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா August 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காலை காம்போவில் சேவை செய்திகள். திருமலை ராயன் பட்டினம்.

கோலகம் அருள்மிகு மகா கணபதி, அருள்மிகு மகா காளியம்மன், அருள்மிகு பாலமுருகன் ஆலய வருடாந்திர திருவிழாவில் அபிஷேக ஆராதனை. வடபாதிமங்கலம் உச்சிவாடி அருள்மிகு நர்த்தன விநாயகர், அருள்மிகு முத்துமாரியம்மன், அருள்மிகு ராஜவீரன் ஆலய தீமிதி திருவிழாவில் தீப ஆராதனை. குத்தாலம் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயம், திருவிடைமருதூர் சதுர்வேத மங்கலம் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில், அடியக்கமங்கலம் ஆண்டிப்பாளையம், ஓம் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம், இந்த ஆலயங்களிலெல்லாம் இன்று விடையாற்றி உற்சவ நிகழ்வு. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காப்போ.

நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. காலை காம்போ நிகழ்ச்சியை தொடர்ந்து தொள்ளி வரும் பாட்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நம்ம ஆர்ஜே மீனாட்சி வந்திருக்காங்க. அவங்க உங்களுக்காக போஸ்டரும் கூட நம்ம முகநூல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதற்கான விடையை நீங்கள் போய் பதிவு செய்யலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது காலை காம்போ.

0: பண்பலை 100.3 நாம் இதுவரை கேட்டது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கிய காலை காம்பு. இந்நிகழ்ச்சியின் வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:00.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
3: அனைத்தையும் வாங்கிட
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஈஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
5: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு

0: இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வலிமைய அறியாம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அதனால கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்காமலேயே ஓவர் கான்பிடென்ட்ல ஓவரா நிறைய கமிட் பண்ணிடுறது. அப்படி ஓவரா கமிட் பண்ணிட்டு சில நேரத்துல பாத்தீங்கன்னா பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு புரியாம அந்த வால்யூம் பிசினஸ் நிறைய பண்றேன்னு சொல்லிட்டு லாஸ் ஆனவங்க இருக்காங்க. இல்ல அளவுக்கு மீறி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு நஷ்டமானவங்க இருக்காங்க. இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லலாம். ஒரு காட்டுல வந்து ஒரு சிங்கம் என்ன பண்ணுச்சு, எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு அதுக்கு சண்டை பயிற்சி சொல்லி கொடுத்துச்சு. அதுல வந்து ஒரு நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திறமை வாய்ந்த ஒரு சண்டை பயிற்சி ஒரு பட்டம் கிடைச்ச உடனே என்ன பெருமை அடைச்சுக்கிட்டு நம்மள மிஞ்சறதுக்கு ஆளே இல்ல, நம்மள்ட்ட சண்டைப்பட ஆளே இல்லைன்னு என்ன கர்வத்தோட சுத்திட்டு இருப்பாரு. இதுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சது. அந்த அணில் வந்து நேரா அந்த நரிக்கு முன்னாடி போய் நின்னுது. உன்னோட சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நரிக்கு ஒண்ணுமே புரியல. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு அணில், நீ வந்து என்கிட்ட சண்டை போட தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. நான் ரெடி அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே வந்து இந்த தகவல் வந்து சிங்கத்துக்கு போகுது. உடனே எல்லா மிருகசபைய கூப்பிட்டு எல்லாரும் வந்தாச்சு. இப்ப நரிக்கும் அந்த அணிலுக்கும் சண்டை. இப்ப இந்த பந்தயத்துல வந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒத்துக்கும் போது ரொம்ப அழகா சொல்லுச்சு, நரி நீ வந்து நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணிப்பாரு, ஏன்கிட்ட சண்டை போடுறதுக்கு வந்திருக்க, அப்புறம் வாழ்க்கைய வீணாயிடுச்சுன்னு வருத்தப்படாத அப்படின்னு சொன்னோடனே அந்த அணில் சொல்லிச்சு, அதை பத்திலாம் நான் கவலை இல்லை, உன்கிட்ட சண்டை போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சண்டை ஆரம்பிச்சது. ஆரம்பிச்ச உடனே அணில் என்ன பண்ணிட்டுன்னா டக்குன்னு அதோடைய முதுகுல ஏறி கண்ணா அப்படின்னு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடிக்க ஆரம்பிச்சோடனே இந்த நரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அது உடம்புல எந்த இடத்துல இருக்குங்கிறத போய் தேடி கண்டுபிடிச்சு அடிக்கிறதுக்குள்ள அது அடுத்த இடத்துக்கு போயிடுது அணில். இப்படி போய் அங்க அங்கன்னு கடிச்சு வச்சோடனே அது வந்து ஒண்ணுமே புரியாம உடம்புல ஏகப்பட்ட ரத்த காயத்தோட வலி தாங்க முடியாம சுருண்டு விழுந்துருச்சு. விழுந்து நரி வந்து ஒத்துக்கிட்டுச்சு, இந்த மாதிரி நான் வந்து தப்புதான், உன்ட்ட சண்டையில ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோன்னா இப்ப அணில் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு பலம் இருக்கு அப்படின்னா மத்தவங்க பாராட்டுறாங்கன்னா அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தணும், யார்கிட்ட பயன்படுத்தணுமோ அவங்கள்ட்ட பயன்படுத்தணும். நம்மளை விட ரொம்ப சாதாரண ஒரு பையனா இருப்பான், அவன் பாத்தீங்கன்னா நம்மளோட புத்திசாலித்தனமா சில வேலைகளை செஞ்சிருவான், இல்லாட்டி நம்மளை இழிவுபடுத்துற மாதிரி சில வேலைகளை செஞ்சிருவான். சோ அப்ப எல்லாருமே அவங்கவுங்களுடைய வலிமையை உணர்ந்து உணர்ச்சி வசப்படாம ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அது புரியறது கிடையாது. நம்ம வந்து உன்னை கிடைச்ச உடனே சுப்ரீம் பவர் கிடைச்சது மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்க பற்றிய தவறான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. மத்தவங்களை இழிவா நினைச்சோம் அப்படின்னா நமக்குதான் வந்து துன்பம் வந்து அடையும். யாரையுமே இழிவா நினைக்காதீங்க. சக மனிதர்களையும் நம்ம ஒத்துமையா பாருங்க, சக மனிதர்களாக ட்ரீட் பண்ணுங்க, நல்ல நட்பு பாராட்டுங்க. அப்படி செய்யும் பொழுது நம்மளையும் எல்லாரும் நட்போட பாப்பாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05:36.

0: சிந்தனை துளி. சொட்டு நீர் வீணானாலும் அது நம் ஆயுளின் சுருக்கமே. குழாய்களை சரியாக மூடுவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.

0: 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, WhatsApp, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய எண்கள் 0436 இந்த இணைப்பினுடன் 2312311 2919 8 0 2 9 9 5 8 0 9 5 66 42 72 31 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு வினாவும் கேட்க போறோம். அது என்ன வினா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. அந்த நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், அந்த போஸ்டர்ல கேள்வி இருக்குங்க. கேள்விக்கான விடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.
5: Hey, trippin' away. Hey, trippin' away. Hey, trippin' away. Hey, trippin' away.

0: தொழிலும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்து பாடல் கேட்க வரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேலக்காசா குடி வடிவேலன்.
0: சொல்லுங்க வடிவேலன். சரி, என்ன பாடல் வேணும்?
1: வாரிசு படத்திலிருந்து தி தளபதி.
0: சரிங்க,
1: நன்றி.
0: நன்றி. பாடல் வரும், கேட்கலாம். எல்லாரும் விரும்பும்படி உண்மையான தள்ளுபடி சேவிங் பண்ணும்படி.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: ஒரு லிட்டர் நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
7: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாவல் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் எண் சொல்லாமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கும் ஒரு பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

0: துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில் இனி வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இரவு மாவட்டம் சிறுபுலூர் மோகன் மேடம்.
0: சொல்லுங்க மோகன் சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் சரவணன் இருக்கு பயமேன், பாடல் வந்து எம்புத்தி இருக்கு.
0: சரிங்க, உங்களுக்கா பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தலே மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. துளி வரும்பாட்டு நிகழ்ச்சியில இன்றைக்கான பொது அறிவு வினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது பாத்தீங்கன்னா, உமிழ்வற்ற நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் எது? உமிழ்வற்ற நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் எது? உங்களுக்கு விடை தெரியுமா? அப்ப நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க. அங்க துள்ளி வருப்பாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருக்க அந்த போஸ்டர்ல கமெண்ட் செக்ஷன்ல விடையை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய எல்லாருடைய பெயரையும் விடையோட சேர்த்து படிக்கிறதுக்காக எல்லாருமே ஆர்வமா இருக்கோம் இல்லைங்களா?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: தொழிலும் பாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயர் வருக, வணக்கம்.
5: திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுக்கா 34 கூத்தனூர்.
4: யார் பேசுறீங்க?
5: ராமலிங்கம்.
4: ராமலிங்கம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
5: திருச்சி படத்துல இருந்து காய்கறி சங்க.
4: சரிங்க, உங்களுக்கா பாடல் வரும், கேட்கலாம். நன்றி. நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க இணைந்திருங்கள் பண்பலை 100.3. நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். துளியொரும்பாட்டு நிகழ்ச்சியில இன்றைக்கான பொது அறிவு வினா. உமிழ்வற்ற நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் எது? இதுவரைக்கும் கூட 62 கமெண்ட்ஸ் வந்துருச்சுங்க. உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னா நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துக்கு போங்க, கமெண்ட் செக்ஷன்ல விடையை பதிவு பண்ணுங்க.

0: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நெல்லை இன்று இரவு 7:30 உழவர் அரங்கம், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும், காரைக்கால் மாவட்ட வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையும் காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து நடத்திய எல் நினோ விழிப்புணர்வு குறித்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு.
0: சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க், தங்கும் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மேலவை நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனேனன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி.

0: சுவைக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வோல்டாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்
2: நிகழ்ச்சியுடைய நேயரும் நேயர் வருக வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நிலையை
2: அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் எது? பாடலுக்கு பிறகு விடை தெரிந்து கொள்ளலாம்.

0: நேரம் பார்த்தீங்கன்னா 8:36 ஆகுது. இந்த நேரத்துல நம்ம நிகழ்ச்சியில இனைவரும் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும்?
1: நான் என்றும் உங்கள் அன்புடன் பூந்தகன் பேசப்படுகிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு தலைவன் தலைவர் படத்திலிருந்து
0: உங்களுக்காக பொட்டல மிட்டாய் வருது. காரைக்கால் பண்பலை வழி கேட்கலாம். நன்றிங்க. நேயர்களுக்கு உள்ளங்கணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

நேர்களே, இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில பொது அறிவு வினா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஒமிழ்வற்ற நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் எது? வினாவிற்கான விடையை தெரிந்து கொள்ளும் நேரம் இது. அதாவது உமிழ்வற்ற நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரனார் துறைமுகம். இந்த துறைமுகம் ஆகஸ்ட் 2026 அதாவது தற்போதுதான் இந்த சாதனையை அதிகாரப்பூர்வமாக பெற்றுள்ளது. மேலும் ஆற்றல் மேலாண்மைக்காக 100 ISO சான்றிதழையும் பெற்றுள்ளது. இங்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு மூலம் கார்பன் உமிழ்வு பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் IGPC பிளாட்டினம் மதிப்பீடு மற்றும் BEE சுன்யா சான்றிதழ்களையும் பெற்ற பெரிய துறைமுகம் இது. ஹரிசாகர் எனப்படும் முக்கிய துறைமுகங்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் நிலையானதாகவும் மாற்றுவதற்காக இந்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பசுமை துறைமுக வழிகாட்டு நெறிமுறைகளின் கீழ் இந்த துறைமுகம் இயங்கி வருகிறது. உமிழ்வற்ற நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் VOC போர்ட். இன்னைக்கு பொது அறிவு விழாவிற்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. உங்களுக்கு விடை தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் காரைக்கால் பன்மலை முகநூல் பக்கத்தில் ரொம்ப அழகாக எல்லாருமே வந்து சரியான விடையோடு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் 73 நபர்கள் வந்து நேயர்கள் வந்து விடையை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க வந்து சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி அவங்களை தொடர்ந்து கடலூர் துறைமுகம் நாகூர் ஜெகபர்சாதிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்மினி சுகுமாரன் இந்த ஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம் வீரா செந்தல் முருகன் சார் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து கடலூர் துறைமுகம் கடம்போடு வாழ்வு சி நல்லம்பெருமாள் இவங்களும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பூவம் குபேர் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூவம் நிலா அப்புறம் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலிருந்து. நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் சார் சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து நளினி சங்கர் டிஆர் பட்டினத்திலிருந்து சொல்லியிருக்காங்க. பூவம் தினேஷ்ராஜ் அவங்க சரியான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி சுரேஷ் திருபுவனம் இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து சேப்பு விஜயராகவன் சார் மேலோடுதுறையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களை தொடர்ந்து விஜயரூபன் விஜய் ரூபினி தர்ஷினி அஞ்சு ரவிச்சந்திரன் ரேவதி நகர் மயிலாடுதுறையிலிருந்து சரியான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து புவனகிரி சுமதி பாபு இவங்களும் சரியான விடையை சொல்லியிருக்காங்க. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் இவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அதம்பார் கலைச்செல்வி செல்வம் ஹரிஷ் ஸ்ரேயா ஸ்ரீபுவனம் இங்கே இந்த சரியான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமன் பி இந்த ஐடியிலேருந்து வெறும் இவ மட்டும் வச்சுருக்காங்க, ஏதோ சொல்ல வந்திருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸில் இருக்கான்னு பார்ப்போம். எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் மேடம் அவங்க சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா அவங்க வந்து சரியான விடையோடு வந்திருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா கோவிந்தராஜ் திருவிளையாட்டத்திலிருந்து. அவங்களை தொடர்ந்து அதம்பார் ராமன் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன் சார் சொல்லியிருக்காங்க. அடிவளம் சக்தி முருகானந்தன் திருவாரூர் ரினேஷ் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து உங்களுடைய பதில்களையும் நம்ம காரைக்கால் பன்மலை முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். யாரெல்லாம் பதிவு பண்ணுறீங்க அப்படின்றத பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.

0: Viking Bunions and Briefs.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், நேரம் 8:45. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட இணையவரும் நேயர் வருக, வணக்கம்.
2: உங்கள் கடலோரம் சங்க தமிழ் பழம் தங்கத்தமிழ் காரை பண்பலை 100.3 காலையா, வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறமா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து ஒரு குடும்ப பாடல், உன் கூடவே பொறுக்கணும். இந்த பாடல் வந்து அனைத்து நேயர்களுக்காகவும் வழங்கும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: எல்லாருக்காவும் பாடல் வரும், கேட்டு ரசிக்கலாம். நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க.

0: உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கோலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: நேர்களுக்கு உள்ள கனிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: தொழிவரும் பாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில அடுத்து யாரெல்லாம் சரியான விடையே நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாகூர் அலுன்ஸ் ராஜ், அவங்களை தொடர்ந்து திட்டச்சேரி பைசூர் ரஹ்மான், மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, அந்த நேரை தொடர்ந்து கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், இவங்களை தொடர்ந்து அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகூர் மடப்புரம் நாசியா மன்சூர். இனிய காலை வணக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் ராஜேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து புறவாச்சேரி பிரியா கண்ணன், அவங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் உள்ள வ உ சிதம்பரனா துறைமுகம் அப்படின்னு மஞ்சக்கண்ணிலிருந்து மோகன சுந்தரம், சத்யா, மோகேஷ், சர்வேஷ் இவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹரிபாலா, மேட்டுப்பாளையம் ரவி அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்பு தெரு வேல்முருகன் சார் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து பிரதாபராமபுரம் கவியரசன், பிரியா, யோகநாயகி, அனல்யா, அதனை தொடர்ந்து அக்கரைவட்டம் அமுதாசேகர், அடுத்து அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பெரம்பூரிலிருந்து வலங்கைமான் ஆட்டோ துரை அவர்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. மேமாத்தூர் அமுதாசேகர், அவங்களை தொடர்ந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அம்மா சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துறைமுகம் நெமேலி ஆர் நந்தகுமார், அடுத்து தூத்துக்குடி ஆர் சோமசுந்தரம் சிவபுரியிலிருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நன்னிலம் நாகை குமரன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னிலம் லக்ஷயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சரியான விடையோடு வந்திருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் அந்த நேரை தொடர்ந்து ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், அவங்களை தொடர்ந்து தெய்வனூர் ஜோதிலக்ஷ்மி. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தானிக்கோட்டகம் தெற்கு துறைமுகம் ரவிக்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைவி கஜேந்திரன் அவர்களும் சரியான விடையோடு வந்திருக்காங்க. பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், அவங்களை தொடர்ந்து வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்குடம் கலைவாணன் மெர்சிராணி இவங்க சொல்லியிருக்காங்க. சிவபுரி கீர்த்திராஜன். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மலர்விழி, மலர்விழி அவங்க சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து தொடர்ந்து பேரளம்க சந்தோஷ்குமார் அவங்க சரியான விடையை சொல்லியிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சார் அந்த இடையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலவாஞ்சூர் சம்சுதீன். அடுத்து நாகூர் முகமது ரஃபீக், அவங்களை தொடர்ந்து நெய்விலக்கு எம் எஸ் தூயமணி இவர்கள் வந்து சரியான விடையை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியுடன் அமைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்காக இணைவரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்தை இருந்து சாவுல் அமிதராஜன் மேடம். நல்லா இருக்கலாமா?
0: நல்லவா இருக்க சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சீதாராமம் படத்துல இருந்து ஒரு இனிய பாடல், ஏ சீதா என்ற பாடல் மேடம்.
0: உங்களுக்காக பாடல் வரும், கேட்கலாம். நன்றிங்க. நேயர்களுக்கு உலக நீண்ட நல் வாழ்த்துக்களை சொல்லுவோம். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் உலகணைந்த நல்வாழ்த்துக்கள்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
0: நேர்களே, இன்று மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில் நாகப்பட்டினம் நெல்லுக்கடை அருள்மிகு மாரியம்மன் கோவில். நேயர்களுக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல், சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: உமிழ்வற்ற நிலையை அடைந்த இந்தியாவின் முதல் பெரிய துறைமுகம் எது அப்படின்னு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம், விடையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய நேயர்கள் வந்து காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்துல விடையை பதிவு பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. அடுத்து யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், நாகை பாபு, அவங்களை தொடர்ந்து மேலகாசாக்குடி வடிவேலன், ராஜேந்திரன் மனக்குடியிலிருந்து, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை சோ சண்முகம், பெருஞ்சேரி ஜார்ஜ், அடுத்த ரேக்கி ராமதாஸ் சார் மங்கை நல்லூர்லேருந்து அடுத்து சொல்லியிருக்காங்க. சசிகலா தியாகராஜன் மன்னார்குடியிலிருந்து, அவங்களை தொடர்ந்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் மகாலட்சுமி ஆர் மகாலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் இப்படி இன்றைக்கி நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய பதில்களை ரொம்ப சிறப்பாகவே நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக போடப்பட்டிருந்த அந்த போஸ்டரில் 78 நேயர்கள் இன்றைக்கி சிறப்பாக பதிலை சொல்லியிருந்தாங்க. அனைத்து நேயர்களுக்குமே நம்ம நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியை சொல்லிக்கிறோம். பாடல் கேட்போம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: Bunions and Briefs.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசப்பையை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார்கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
10: என்னமா அங்க சத்தம்?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
8: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
11: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: நேயர்கள் இப்போது கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் GL மருத்துவமனை.
13: காரைக்கால் GL மருத்துவமனை
14: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
13: GL மருத்துவமனை
14: காரைக்கால்.
15: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், 24 மணி நேரம்.

0: டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தறை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலா நகர், காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
3: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
2: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
3: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
4: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
5: சர்க்கரை நோய்ன்றது அதை வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக தடுக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக முயற்சி பண்ணால் போதும். அந்த சர்க்கரை நோயினால் வர பக்க விளைவுகள் அதையும் கூட நம்மளால் தடுத்துட முடியும். கொஞ்சம் வாழ்வியல் முறையில் மாற்றங்கள், உணவும் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் வந்து சர்க்கரை நோய்க்கு எதிரான முக்கியமான ஆயுதங்கள். நம்ம வந்து வாழ்வியல் முறையில் என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னா, எப்போதுமே ஒரு டென்ஷனோட, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட, மன உளைச்சலோடு இருக்கிற மாதிரி இல்லாத, பரபரப்பில்லாத வாழ்க்கையை வாழ பழகிக்கணும். எளிய வாழ்க்கை, 8 மணி நேரம் தூக்கம், சரியான நேரத்தில் சாப்பிட்றது, உணவில் வந்து நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது, தினமும் 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிற சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக்கிற உணவுகளை, அதாவது அரிசி போன்ற உணவுகள்லாம் தவிர்த்துட்டு, மாவுச்சத்து உள்ள உணவுகள்லாம் தவிர்த்துட்டு, கோதுமை, கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி உணவுகளை அதிகம் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு சர்க்கரை நோயை வரதை தள்ளி போடும். இப்போ கோதுமைக்கும் அரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அரிசின்றது அதில் வந்து ஒரு ஸ்டார்ச்சு, அதில் வந்து நிறைய குளுக்கோஸ் மாலிக்யூல் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ண மாதிரி, அதை வந்து ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸ் மாலிக்யூலாக மாற்றுறதுன்றது ஈஸியான வேலை. ஸோ உடனே வந்து நம்ம சாப்பிட்ட 1/2 மணி நேரத்துலேயே நம்ம சாப்பிட்ட அத்தனையும் குளுக்கோஸாக மாற்றி நம்ம ரத்தத்தில் கலந்துடும். அப்போ என்னாகும், அவ்வளோ குளுக்கோஸையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்சுலின் நம்ம உடம்புல சுரந்தாகணும். நார்மலாக உள்ளவங்களுக்கு சுரந்துடும், ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு அது எல்லாத்தையும் சிறுநீரழியாக வெளியேற்றும், அல்லது அது நம்ம ரத்தத்திலேயே இருந்து கெடுதல் உண்டாக்குது. ஆனால் கோதுமையிலலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபைபரோட சேர்ந்துருக்கு. அப்போ வந்து அந்த அதுலேருந்து பிரித்து எடுக்கிறது அவ்வளோ சுலபமாக எடுக்க முடியாது. முதல் 1/2 மணி நேரத்தில் ஒரு 100 மில்லிகிராம் கிடைக்கும், அடுத்த 1/2 மணி நேரத்தில் 100 மில்லிகிராம் கிடைக்கும், அடுத்த 1/2 மணி நேரத்தில் 100 மில்லிகிராம் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறதுனால அதை சரி செய்கிற அளவுக்கு இன்சுலின் நம்ம உடம்புலேருந்து சுரந்துடும். உதாரணமாக கொஞ்சம் ரவா எடுத்து அதை தனியாக ஒரு இடத்துல கொட்டிட்டு அதை அள்ளி எடுத்து தர சொன்னோன்னா உடனே எடுத்து கொடுக்கணும். ஒரு 10 கிராம் ரவா எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அதை அள்ளி கொடுங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அதை அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் அதே ஒரு பாத்திரம் இருக்கிற நாரில் அதே 10 கிராம் ரவாவை கொட்டிட்டு அந்த 10 கிராம் ரவாவையும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அதே வித்தியாசம் தான். அதனால் நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உடனடியாக சர்க்கரை சத்து அதிகமாகாது, அதனால மெல்ல மெல்ல நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் கிடைக்கும், அதை நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்சுலின் நம்ம உடம்புல சுரந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு இருக்கணும், அதோட சேர்த்து பரிசோதனை செய்கிறது. உணவு கட்டுப்பாடுல முக்கியம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் ஆகாரத்திற்கு முன்பும் ஆகாரத்துக்கு பிறகும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். ஆகாரத்திற்கு முன்பு 110 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர், ஆகாரத்திற்கு பிறகு 160 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர், அந்த அளவுக்கு சர்க்கரை இருக்கா அப்படின்னு பாருங்க. அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் என்ன மருந்துகள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு தொந்தரவுமே வராது, அப்படியே இருக்கலாம். ஆனால் அதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பார்த்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துக்குங்க, பார்த்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. சர்க்கரை நோயினால் ஹார்ட்டில் தொந்தரவு வர்றது அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதுக்கான மருத்துவத்தை கரெக்டாக செஞ்சுருங்க. பாரம்பரிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணோன்னா சர்க்கரை நோயிலிருந்து பாதிப்பு இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் GL மருத்துவமனை,
6: காரைக்கால் GL மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை,
7: காரைக்கால்.
0: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தறை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலா நகர், காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: சிமாட்டியின் end of ஆடி சேல் நச்சினு 4 நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். ஒவ்வொரு நாளும் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம ஒவ்வொரு கண்டென்ட் கொடுத்து அதுக்கு நேயர்கள் வந்து அவங்களோட கமெண்ட்டை தெரிவிப்பாங்க.
7: அந்த மாதிரி பாயிண்டா சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா, அது நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை சொல்ற எல்லாரோட செய்திகளும் சொல்றதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். இன்னைக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னு கேக்குறீங்கன்னா,
7: பாருங்க லாவண்யா மேடம், வாழ்க்கையில எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும்.
0: ஆமா,
7: எல்லாமே நம்மளால முடியும்னு நம்ம நினைக்கணும்.
0: சரி, இது வந்து அடுத்தவங்க நமக்கு சொல்றது.
7: இப்ப ஏன் எனக்கு வந்து இந்த அறிவுரை நீங்க கேட்க கூடாது? ஏன்னா இப்படி நம்ம நமக்கு வந்து நிறைய அறிவுரைகளை சொல்லி இப்போ யோசிச்சுப்போம் இல்லைங்களா.
0: மத்தவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவ்ஸோ நமக்கு தேவைப்படும் போது இந்த அறிவுரை அப்படின்றது அட்வைஸ் நமக்கு கொடுப்பாங்க. அது நம்மளும் கேட்டு கூட தெரிஞ்சுக்கோம் இந்த மாதிரி இருக்கு என்னப்பா செய்யலாம் அப்படின்னா, அப்ப அவங்க அதை சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு வாங்கியிருக்கோம். இப்ப நம்மளையும் நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு நீங்களே என்ன சொல்ல விரும்புறீங்க, அதாவது நீங்களே உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க, அதை தான் வந்து இன்னைக்கு ஒரு வரியில கலகலப்பா ரொம்ப சுறுசுறுப்பா நேயர்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப தத்துவமா போயிடாம ரொம்ப சுருக்கமா கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாரோட இதையும் நம்ம கொடுத்துடலாம். ஏதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லிக்க விரும்புறீங்க அப்படின்றத பத்தி காரைக்கால் பண்பலையோட முகநூல் பக்கத்துல நீங்க தெரிவிக்கலாம். நான் உங்க ஆர்ஜே லாவண்யா, அப்புறம்
7: நான் மீனாட்சி கேசவேலு.
0: நிகழ்ச்சியோட தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு நேயர்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம படிக்கலாம்.
8: ஆ

0: தலைமுறைகளை நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
2: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்களுக்கு நீங்களே சொல்ல விரும்புகிற அறிவுரை, அதாவது அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
3: கடலூர் துறைமுகம் சுரேஷ். எனக்கு நானே அறிவுரை சொல்லி கொள்ள மாட்டேன், அடுத்தவர் சொல்லும் அறிவுரையை நான் கேட்பேன், அது நல்லதாக இருந்தால் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
2: அதாவது நல்லவங்க அடுத்தவங்க சொல்றதுல இருந்து நீங்க என்னத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றத தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அடுத்து வந்து அறிவி அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு திருவாரூர் மேட்பாளையம் அவங்க வந்து
3: ரவி.
2: எனக்கு நானே சொல்லும் அறிவுரைகள் என்னவென்றால், கோபம் வரும்போது

0: ஒன்று ரெண்டு பத்து வரைக்கும் என்றேன், அது நானே செய்து கொள்ளும் கேள்விகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களே ஆற்றுப்படுத்திக்கிறதுக்காக இந்த கவுண்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அறிவுரைன்னு கேட்டிருக்கோம், அது உங்களுக்கு தேவையானதுன்னு நமக்கே தெரியும். இந்த விஷயத்தை விட்டுட்டா நான் நல்லா இருப்பேப்பா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, அதுதான் நமக்கான அட்வைஸாகவும் இருக்கும். அதுதான் என்ன அப்படின்றத சொல்லணும்.
1: பேரிடம் க சந்தோஷ்குமார், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு நான் சொல்லிக்கொள்ளும் அறிவுரை என்ன என்று கேட்டீங்கன்னா, எல்லோரையும் சமமா மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறேன், மற்றும் எல்லோருக்கும் மரியாதை அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும்னு எனக்கு நானே சொல்லிப்பேங்க அப்படின்னு சொல்லி.
0: ரொம்ப நல்ல விஷயம், எல்லாரையும் சமமா பாக்குறது. ரூபன் அவங்க அப்படின்றவங்க வந்து இனிய காலை வணக்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கருணாநிதி வீரவநல்லூர்ல இருந்து, இனிய காலை வணக்கம், எனக்கு கோபம் அதிகமாக இருக்கும் தருவாயில் தண்ணீர் கொடுத்து விட்டு அந்த இடத்துல இருந்து சென்று விடுவேன் அப்படின்னு. அந்த நம்ம கோபத்தை பத்தி எல்லாம் கேட்கவே இல்லை இல்லையா,
1: இல்ல அந்த கோபத்தை குறைச்சிக்கிறதுக்காக என்ன செய்யற, அதை ஒரு அறிவே அறிவுரையாவே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க போல. ஆமா, அடுத்து பாருங்க, தனி கோட்டகம் தெற்கு, அங்கிருந்து யார் சொல்லியிருக்காங்கன்னு
0: பார்த்தீங்கன்னா,
1: இருங்க எனக்கு சிஸ்டம் சுத்திக்கிட்டே இருக்குல்ல. ரவிக்குமரன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரையும் எந்த சூழ்நிலையையும் நம்ப கூடாது, யாரிடம் யாரை பற்றி எதுவும் தவறாகவோ சரியாகவோ கூறக்கூடாது, அப்படி கூறும் பட்சத்தில் அது வேறு விதமாக நமக்கு வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கான அறிவுரைன்னு தான் எனக்கு தெரியல,
0: அவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து வேளாக்குடி குணசுந்தரி செல்வநாதன் சொல்லியிருக்காங்க, எதற்கும் ஆசைப்படாதே, எதற்காகவும் கோபப்படாதே, அமைதியாவே இரு அப்படின்னு சொல்லுவேன்.
1: அதான் சரி. சுபாஷினி மகாலட்சுமி நல்லான் சாவடியிலிருந்து, எதுவும் நிலையானது இல்லை, இதுவும் கடந்து போகும் இப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: ராஜேந்திரன் மணக்குடியில இருந்து, எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இரு, மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிடாமல் நேற்று இருந்த உன்னை விட இன்று சிறப்பாக இருக்க முயற்சி செய், கடினமான நேரங்களும் கடந்து போய்விடும் என்பதால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே அப்படின்னு ரொம்ப அழகா அவங்களோட மெசேஜ் கொடுத்துருக்காங்க.
1: காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழி ஏஞ்சல், ஐயோ வெக்க வெக்கமா வருதே, இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். என்னங்க காலையிலேயே இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டீங்க, வாகனத்துல போறப்ப எனக்கு நானே சொல்லிக்கிறது மெதுவா போகணும், கவனமா போகணும், அவ்வளவுதாங்க அப்படின்னு.
0: அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் காலை வணக்கம், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை, எப்போதும் கவனமாயிரு, அலர்ட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க
1: எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுதான் எனக்கு தோணுது. பரவாயில்ல, நல்ல அறிவுரை.
0: எப்பவும் அலர்ட்டா தான் இருக்கணும், தூங்கும் போது அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா,
1: தூக்கத்திலும் விழித்திரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்து சந்தியா நல்லான் சவடியிலிருந்து, இதுவும் கடந்து போகும்.
0: அடுத்து பொறுமையாக இரு, அனைவரிடமும் அன்பு காட்டு, எது வந்த போதும் தளர்ந்து விடாதே, முயற்சியை விட்டு விடாதே, இவைதான் நான் எனக்கே கூறிக்கொள்ளும் அறிவுரைகள் அப்படின்னு சொல்லி குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
3: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: உங்களுக்கு நீங்களே சொல்ல விரும்பும் அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நேயர்கள் சொல்லியிருக்காங்க, யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க?
1: நாகூர் முகமது ரஃபீக் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது கோபம் வரும்போது யாரையும் நம்ப கூடாது அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீதராஜா சொல்லியிருக்காங்க, காலை வணக்கத்தோட எவ்வளவு உயர்ந்தாலும் நல்ல மனிதராக இருப்பதை மறந்து விடாதே, இதுதான் நான் எனக்கு அடிக்கடி சொல்லிக்கொள்ளும் அறிவுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
1: சுவாமிநாதன் ரேணுகா தேவி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை சோ சண்முக சுந்தரம் ஆர்வ குளர குறைத்துக்கள் அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லிக்குவேன்.
0: அது நமக்கு சட்டுன்னு வந்துடும், அதனால அதை குறைச்சிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிருக்காங்க. நல்ல விஷயம் தான்.
1: அடுத்து யார் பண்ணிருக்காங்க?
0: கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், இல்லாதவர்களுக்கு இயன்றதை செய் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க.
1: இது அறிவுரையா? சரி, அடுத்து ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு நானே சொல்லும் அறிவுரை, அடிக்கடி நானே சொல்லிக் கொள்வேன், மனசாட்சிக்கு பயந்து நடக்கணும், மனதுக்குள் நினைத்துக் கொள்வேன், அதுதான் நானே எனக்கு சொல்லும் அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: எனக்கு நானே சொல்லும் அறிவுரை, கோபத்தை குறைக்க வேண்டும், கடைசி வரை உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும், எல்லோரையும் மதிக்க வேண்டும், இதுவே எனக்கு சொல்லும் அறிவுரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை,
1: பாராட்டுகளையோ அங்கீகாரத்தையோ சார்ந்து என் சந்தோஷம் என்பது இருக்கக்கூடாது, எனக்குள் இருக்கும் நிம்மதி தான் எனக்கு உண்மையான சொத்து அப்படின்னு தான் நான் எப்போவும் நினைச்சுப்பேன் அப்படின்னு தேவனர் ஜோதிலட்சுமி சொல்றாங்க.
0: பன்னைபுரம் மணிகண்டன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, எல்லாரையும் நேசி, உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சார் சொல்றாங்க, எனக்கு நானே சொல்லும் அறிவுரை,

0: வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பாதே, நல்லவர்களோடு பழகு, நல்லதே செய், தோல்வி வந்தாலும் துவண்டு விடாதே, வேதனை வந்தாலும் வெம்பி விடாதே, சாதனை செய், உனக்கு காலம் கை கொடுக்கும், இயற்கையை நேசி இயற்கையோடு வாழ். இவ்வளவு அறிவுரை சொன்னா அந்த மனசு என்ன ஆகுறது?
1: நம்மளுக்கு நம்மளே இவ்வளவு சொன்னோம்னா நொந்துதான் போகணும். அடுத்து சிவகுமார் கணேசன் இவங்க சொல்லியிருக்காங்க, வேதாரண்யம் வாய்மேடுல இருந்து, அடுத்தவர்களின் குறையை சுட்டிக்காட்டும் அதே நேரத்தில் நம்முடைய குறையை சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
0: அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, அன்பை கொடு அன்பை பெறு அப்படின்னு எனக்கு நானே
1: சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து அதிக கடன் வாங்கக்கூடாது, தனித்திறமையை வளர்த்து கொள்ளணும், அடுத்தவர் மனம் புண்படிப்படி பேசக்கூடாது, முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதணும்னு நானே எனக்கு சொல்லிக்குவேன் நன்றி அப்படின்னு ஃபாத்திமா பக்கர் முகமது இவங்க கொடுத்துருக்காங்க.
0: அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, தோழிகளே நம்பி ஏமாந்து போகாதே, கோவப்படாதே, தைரியமாக இரு என் மனமே அப்படின்னு சொல்லிப்பேன்றாங்க.
1: அடுத்து வந்து
0: ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் சார் சொல்றாங்க, எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை என்னவென்றால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, நன்னிலம் சுப்பிரமணியனா, அவங்க கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு செயலில் தவறு நடந்து விட்டால் அதற்காக வருத்தப்படாமல் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதே தவறு அடுத்த முறை நடக்காமல் பார்த்துக்கொள் என்று என் மனசுக்கு நான் அறிவுரை சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ஆர் மகாலட்சுமி, எனக்குள்ளே நான் கேள்வி கேட்டுக்கொள்வது மௌனம் ஒன்று, மௌனத்தை தவிர வேறு எந்த நம்மளுக்கும் மனதில் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா புரியல. சரி, அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட்டுமணார் கோயில் டி மடப்புரம் தோப்பு தெரு வேல்முருகன், எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை, காலையில் எழுந்து வேலையை செய்ய அன்றைய பொழுது இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து நம்ம தொடர்ந்து படிக்கலாம், ஆனால் ஒரு இதுக்கு தேதியும் செய்தியும் நிகழ்ச்சி கேட்டுட்டு மீண்டும் இணையலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தேதியும் சேதியும். இன்று ஆகஸ்ட் 16. ஆ. மாதவையர், தமிழின் முன்னோடி, எழுத்தாளர், நாவலாசிரியர், இதழாளருமான மாதவையர் அவர்கள் பிறந்த தினம் இன்று. எழுத்தின் மூலம் சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வருவதில் நம்பிக்கையுடையவராக இருந்தவர். பத்மாவதி சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியுள்ளார். ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளிலும் புலமை பெற்றவர். இவர் திருநெல்வேலி அருகே உள்ள பெருங்குளம் என்ற கிராம

0: கிராமத்தில் பிறந்தவர். தமிழர் நேசன், பஞ்சாமிர்தம் போன்ற இதழ்களையும் வெளியிட்டுள்ளார். நாவல், சிறுகதை, நாடகம், கவிதை, கட்டுரைகளையும் இயற்றியுள்ளார்.
1: புதுச்சேரி சட்டப்பூர்வ விடுதலை நாள் இன்று. பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனம் பகுதிகள் 1954 இந்தியாவுடன் ஒன்றிணைக்கப்பட்டாலும் பிரெஞ்சு நாடாளுமன்றத்தில் இதற்கான ஒப்பந்தம் ஒப்புதல் அளிக்கப்பட்டு 1962 ஆகஸ்ட் 16 அன்று சட்டப்பூர்வமாக இந்தியாவுடன் முறைப்படி இணைக்கப்பட்ட நாள் இன்று.
0: ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என பரவலாக அறியப்படும் ஸ்ரீ கதாதர சட்டோபாத்தியாயர் நினைவு தினம் இன்று. 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதிகளுள் ஒருவர். இவர் சுவாமி விவேகானந்தரின் குரு ஆவார். அனைத்து மதங்களும் இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகளே என்பதை தன் அனுபவங்கள் மூலம் உணர்ந்து அதையே வலியுறுத்தியவர். இவரின் 175வது ஜெயந்தி விழா 2012 பிப்ரவரி 22 முதல் 26 வரை சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தில் கொண்டாடப்பட்டது.
1: 1858 பிரிட்டன் மகாராணி விக்டோரியா மற்றும் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஜேம்ஸ் புகானன் இடையே முதல் அட்லாண்டிக் கடலடி தந்தி செய்தி அனுப்பப்பட்ட நாள் இன்று. 1930 ஆகஸ்ட் 16 அன்று உலகின் முதல் ஒத்திசைக்கப்பட்ட ஒளியுடன் கூடிய வண்ண கார்ட்டூன் வெளியிடப்பட்டது. 6 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த கார்ட்டூனில் பிளிப்தி பிராக் என்ற கதாபாத்திரம் இடம்பெற்றிருந்தது.
0: கனடாவைச் சேர்ந்த திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர் மற்றும் ஆழ்கடல் ஆராய்ச்சியாளரான ஜேம்ஸ் பிரான்சிஸ் கேமரன் பிறந்த நாள் இன்று. 1984 த டெர்மினேட்டர் எனும் அறிவியல் புனைவு திரைப்படத்தினை இயக்கினார். இது பெரிய அளவில் வெற்றி பெற்றது. 1986 ஏலியன்ஸ் எனும் திரைப்படத்தை இயக்கி பிறகு ஹாலிவுட்டில் பிரபலமான இயக்குனராக நிறைவு செய்தவர். த ஜட்ஜ்மெண்ட் டே எனும் இவர் இயக்கிய திரைப்படம் சிறப்பு விளைவிற்காக பாராட்டப்பட்டது. 1997 டைட்டானிக் திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படம் சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த படத்தொகுப்பிற்கான அகாடமி விருதை பெற்றது.
1: தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி ஜிக்கி அவர்களின் நினைவு நாள் இன்று. 2004 ஆகஸ்ட் 16 இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் இன்று 2018.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும்
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: பண்பலையோடு நாம் இணைந்திருக்கின்றோம். நேரம் 9:37. நேயர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
6: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: BPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியர்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவரங்கம்.
9: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா, சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட மீண்டும் நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சிக்காக யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு திரும்பவும் பார்க்கலாம்.
12: அதாவது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லைங்களா. தொடர்ந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடம்போடு வால்வசி நல்லம்பெருமாள், நாகை சிக்கல் எஸ் சரண்யா சரவணன், உன்னால் அனைத்தையும் கடந்து செல்ல முடியும், முயற்சி செய், அனைத்தையும் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு சொல்லி.
0: நாம் ஒன்றை பேசுவதற்கு முன்பு நன்றாக யோசிக்க வேண்டும், அடுத்தவர்களை மதிக்க வேண்டும், தீய பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிக்க வேண்டும், நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மஞ்சக்கண்ணி, மோகன சுந்தரம், சத்யா, மோகேஷ், சர்வேஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க.
12: அடுத்து பாருங்க, ஓசூர் குமார், இன்னும் கொஞ்சம் சகிப்பு தன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கலச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காங்க, கோபம் கொள்ளாதே, வாய்ப்பு கிடைக்கும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை நீயே உருவாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
12: தீதும் நன்றும் பிறதர வாரா என்ற பழமொழியை அறிவுரையாக எனக்கு நானே அடிக்கடி சொல்லிக்கொள்வேன் அப்படின்னு TR பட்டினத்திலிருந்து ரமேஷ் சொல்றாங்க.
0: அடுத்து பாத்தீங்கன்னாக்கா யாரு, சுரேஷ் பாபு இவங்க சொல்லியிருக்காங்க, உலக மக்கள் அனைவருக்கும் ஒற்றுமையும் மனிதநேயத்தையும் போற்றும் வகையில் குறிப்பிட்ட ஒரு நொடியில் இணைந்து கைத்தட்டும். அதாவது அவங்க இந்த நாளோட சிறப்பு,
12: பெரிய ஒரு இந்த நாளோட சிறப்போட கைத்து சொல்லியிருக்காங்க. பாவலர் பா சுரேஷ் பாபு, அம்பத்தூர் சென்னையில் இருந்து. அடுத்து ஆக்கூர் வடபுறம் நாசியா மன்சூர், இனிய காலை வணக்கம், எனக்கு நானே கூறும் அறிவுரை, எதற்கும் ஆசைப்படாதே, இருப்பதை வைத்து சந்தோஷப்படு, தன் மனது தன்மானத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து வந்து விருத்தாச்சலம் அரசு குழி ஜான், காலை வணக்கத்தோட கருவறை முதல் கல்லறை வரை வாழ்வது சில காலம்தான், நல்ல முறையில் வாழ்வோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க.
12: காரைக்கால் நளினி, எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன், என்னால் முடியும், எனக்கு நானே சொல்லிக் கொள்வது அப்படின்னு சொல்றாங்க.
0: அதம்பர் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை என்பது, மனது கஷ்டமாக இருக்கும் போது இதுவும் கடந்து போகும், கவலைப்படாத, அடுத்த வேலையை பார் என்று சொல்லிக்கொள்வேன், அவ்வளவுதாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
12: நாகூர் அலோன்ஸ்ராஜ், தெரியாமல் செய்தால் அது தவறு, தெரிந்து செய்தால் அது தப்பு, தப்பு செய்துவிட்டு அதை சமாளிக்க முயற்சி எடுக்க மாட்டேன், தப்புக்கு மன்னிப்பு கேட்டு விடுவேன், தவறு செய்கின்ற பொழுது சாரி என்று சொல்லுவேன், நல்லது நடக்கும்போது சரி என்று எண்ணிக்கொள்வேன், இதான் என்னுடைய அறிவுரை.
0: அடுத்து வேதாரண்யம் பயத்தவரங்காடு மருத வடுகநாதன், டே தம்பி, எந்த விஷயத்தையும் ஆற அமர யோசிச்சு செய்யடா, அவசர அவசரமா செஞ்சு பிரச்சனைகளை மாட்டிக்காத
12: மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், அதாவது அப்படியே எல்லோரும் சொல்லும் சொல்லை அப்படியே நம்பாதே, கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கொள், முன்னே ஒன்று பேசி பின்னே ஒன்று பேசுவார்கள் தான் நல்லவராக இருக்கிறார்கள், நீ முகத்துக்கு முன்னே தவறை தட்டி கேட்பதால் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை, அதை கொஞ்சம் மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நம்ம ஸ்ட்ரைட்டா கேக்குறோம், நல்ல விஷயம்
12: இல்லை, நாம நாமளா இருக்கோம் அவ்வளவுதான்,
0: இல்ல 100 பேர் ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம மட்டும் வேறவா இருக்கோம் அப்படின்னா நமக்கு தப்பு தட்டி கேக்குறோம்னா அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிடலாம். அடுத்து நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லி

0: இருக்காங்க. வீண் வம்புக்கு போகாத, வந்த வம்ப விடாத, பிறருக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நேரில் நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி. ஆமாங்க, உண்மைங்க, என்ன சொல்ல வராங்க தெரிவித்துக் கொள்கிறேன். தனக்கான அறிவுரை எதுவும் சொல்லலை. மேல ஒடுத்துறை சேப்பு விஜயராகவன் சார் வாழ்த்துக்களோடு முடிச்சிட்டாங்க.
0: அடுத்து மேலக்கோட்டு சேரியிலிருந்து ரவுலின் மார்க்கஸ், எனக்கு நானே சொல்லிக் கொள்வது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: என்னத்தை பார்த்துக்கிறது. அடுத்து பாருங்க, விருதாச்சலம் அரசகுலி ஜான் பீட்டர், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, விடாமல் முயற்சி செய்ய வெற்றி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லி.
0: ஆனா கண்டிப்பா இது எல்லாருமே நமக்குள்ள சொல்லிக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா இருக்கு. அப்படி சொல்லிக்கிட்டு போகும்போதுதான் தொடர் தோல்விகளையும் கூட நம்மளால சமாளிக்க முடியும் இல்லையா?
1: ஆமா. தோப்புத்தரு குத்தாலம், தோப்புத்தரு கே சிவ சுப்பிரமணியம், எனக்கு நானே சொல்லும் அறிவுரை, எல்லோரிடமும் அன்பாக பழக வேண்டும், கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும், பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க.
0: அமைதியா இரு, இதுவும் கடந்து போகும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரத்துல இருந்து,
1: எவ்வளவு பட்டாலும் புத்தி வரமாட்டேங்குது, அதனால பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்று சொல்வது போல எந்த செயலிலும் அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படும் மனமே என்று எனக்கு நானே அறிவுரை சொல்லிக் கொள்கிறேன் அப்படின்னு குழந்தையப்பன்
0: காட்டு
1: ரொம்ப நொந்து போய் சொல்லி.
0: பரமாச்சரி பிரியா கண்ணன், எங்களை அலை எண்ணங்களையே அழைப்பாகி விட மாட்டேன், நம்மால் என்ன முடியுமோ அதை நிதானமாக செய்ய முடிவு எடுப்பேன், ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு அல்லல் பட மாட்டேன், நானும் கட்டுப்பாட்டுடன் இருப்பேன், மற்றவர்களையும் கட்டுப்பாடாக இருக்க அவர்களை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேயர்களுக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வர்க்ஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் end of ஆடி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ். முதல் தரமான ஆடைகளை காம்போ ஆஃபரில் அள்ளிட மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
4: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக அடுத்து யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம்.
5: அதே மாதிரி ராமன் அவர்கள் சொல்கிறாங்க, நான் உண்டு என் வேலை உண்டு என்று இருப்பேன், இதுதான் எனக்கு நானே சொல்லிக்கும் அறிவுரை. அறிவலம் சக்தி முருகானந்தம், எனக்குள் நானே சொல்லிக் கொள்ளும் அறிவுரை மௌனமாக இருப்பதை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு.
4: மௌனமாக இருந்துட்டு அப்புறம் எப்படி நம்ம மற்றதெல்லாம் செய்ய முடியும்? மன அமைதிக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நினைத்து வீணாக கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலிருந்து நிஷான் ஹலீம்.
5: அடுத்து, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து பிறர் மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு மதுரா கொளத்தூர் பாலு இந்த ஐடியிலேருந்து அந்த பதில் வந்திருக்கு.
4: அதாவது மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பிறர் மனம் புண்படும்படி நடந்துக்க கூடாது. ஆனா அவங்க சேர்ந்து சொன்னதுனால
5: மாறி போச்சு.
4: அடுத்து நாகையிலிருந்து குமரன் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுப்பா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: எல்லோருக்கும் நல்ல கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சொல்லுவேன், ஆனால் அவர்கள் அதன்படி நடக்க மாட்டார்கள். பிறகு என்னிடமே வந்து அன்று நீங்கள் சொன்னபடி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்வார்கள், எனக்கு வருத்தமாக இருக்கும். இது போல் பலமுறை நடந்திருக்கிறது, எனவே இனிமேல் யாரும் இந்த அறிவுரையை சொல்வதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். அதாவது இனிமேல் யாருக்கும் அறிவுரை
4: சொல்லக்கூடாது
5: அப்படின்னு பவித்ர மாணிக்கம் ரகுபதி தர் சொல்லிட்டாங்க. என்ன போங்க,
4: சரிங்க. அதிகம்

0: அன்பும் கொள்ளாதே, எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லி அம்மா பேட்டியிலேருந்து வைத்தியநாதன் சொல்லியிருக்காங்க.
1: எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை, நமக்கு எதுக்குடா ஊர் ரொம்ப இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணுங்க தான். சுரேஷ் ராஜேந்திரன் கடாரப்பாளையத்திலிருந்து.
0: சகோதரிகள் இருவருக்கும் காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. கடலங்குடி பூங்கோதை
1: பி இளவரசி பிரபாகரன் திருவாரூர் கூடூரிலிருந்து. எனக்கு நானே கூறிக்கொள்ளும் அறிவுரை என்னன்னா, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருப்பேன்,
0: யோசிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இருவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து. எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை, துணிந்த நில் தொடர்ந்து செல், இதுவும் கடந்து போகும். நமக்கான எதிர்காலம் நம்மிடம் உள்ளது, அதை தேடி வேறெங்கும் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி, நிதானம் பொறுமையை கடைபிடி அப்படின்னு அவங்க அவங்களுக்கே சொல்லியிருக்காங்க.
1: ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து. அதாவது நானே எனக்கு சொல்லுகிற வார்த்தை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அமைதியாக இருக்கணும்னு எனக்குள்ள அறிவுரை சொல்லுவேன் அப்படின்னு மருதப்பட்டினத்திலிருந்து இருவேலி ரேவதி இளங்கோவன் சொல்லியிருக்காங்க.
1: நமக்கு எதிரே இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் பதில் சொல்வேன் அப்படின்னு பெருஞ்சேரி ஜார்ஜ் அவர்கள் சொல்கிறாங்க.
0: அடுத்து இருவருக்கும் காலை வணக்கம், நான் எனக்கு சொல்லிக்கொள்ளும் அறிவுரை, கோபமாக இருக்கும்போது யாரிடம் பேசுவதை தவிர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க.
1: நம்பிக்கையோடு வேலையை தொடங்கு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன் அப்படின்னு அதம்பா தமிழரசி ராமன் சொல்கிறாங்க.
0: அடுத்தது சீர்காழியிலிருந்து சிவசண்முகம், எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: பெரியவர்கள் சொல்லும் அறிவுரைகளை நாம் கேட்டு நடப்பது நமக்கு நல்லது அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெஸ்ஸி ராணி அவர்கள் சொல்லியிருக்காங்க.
0: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதா செல்வம், அறி யாரையும் குறை பேசாதே, அமைதியாக இரு, மனமே நல்லதையே பேசு, நல்லதே நடக்கும், நாம் என்ன விதிக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க.
1: பயப்படாதே, தைரியமாக இரு, எந்த ஒரு முடிவும் முடிவு எடுத்த பிறகு யோசிக்காதே என்று எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை அப்படின்னு அகலங்கன் மகேஸ்வரி சிவகுமார் சொல்றாங்க.
0: கோமல் சரவணன், பிறரை மதிக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு சொல்லிக்குவேன் அப்படின்னு இருக்காங்க.
1: தில்லை சீனிவாசன், பொறுமை பொறுமை பொறுமை
0: கொடுத்துருக்காங்க. ராஜா முகமது ராஜா கோவை ரத்தினபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தானாக உங்களுக்கு மதிப்பு கூடும், கீழே அமர்ந்து தான் எந்திரிக்க வேண்டும், அப்போதுதான் மேலே நாம் உயர்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: நல்லதை நினைத்துட்டு துரை, நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு
0: அப்படிதானே சொல்லிக்குவோம், நம்ம பேரு சொல்லிதானே கரெக்டா கொடுத்துருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, எனக்கு நானே சொல்லிக்கொள்ளும் அறிவுரை, நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிடணும்னு பாக்குறேன், முடியல, வேலை வேலைன்னு சாப்பிட மறந்துறேன், அதாவது நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: இப்படி நேயர்கள் வந்து இன்னைக்கு தொடர்ந்து நிறைய கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே என்ன அறிவுரை சொல்லிப்பாங்க.
0: சுரேஷ் வந்து முன்னாடி அடுத்தவங்க சொல்றதுதான் கேட்பேன்னு சொன்னாங்களா, அதனால அவங்க சொல்லியிருக்காங்க, எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் பழசம் மறக்க கூடாது என்பதே வந்து அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஜஸ்ரீன்ற ஐடியில இருந்து யார் கொடுத்துருக்காங்க,
1: என்னை போல் வாழ்க்கை, சாரி, எண்ணம் போல் வாழ்க்கை, எப்போதும் மனதை தளர விடாமல் நல்ல எண்ணங்களோடு வாழ வேண்டும் அப்படின்னு.
0: மீமாத்தூர்ல இருந்து அமுத சேகர் இவங்க சொல்லியிருக்காங்க, எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் செய்துக்கலாம்னு இல்லாம உடனே செய் அப்படின்னு சொல்லி சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இனிய காலை வணக்கம், வாழ்க்கை மனம் கஷ்டமாக உருவாகும், கவலைப்படாதே, தீர்வு தராது மனம், அனுபவ வாழ்க்கை பாடம் இருக்கும் அப்படின்னு நந்தகுமார் சொல்ல வந்திருக்காங்க.
0: டிஆர் பட்னம் நளினி சங்கர், எனக்கு நானே குரு, இதுவும் கடந்து போகும், நம்பிக்கையே வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிகழ்ச்சிக்காக செய்தி அனுப்பிய எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: நேரம் 10:01, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
3: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
4: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. திருச்சியிலேருந்து நம்ம நேர் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல நல்ல யோசிச்சு இது சந்தேகம், அந்த சந்தேகம்லேருந்து கண்டிப்பாக ஒரு வேலிடான, இப்போ ஏதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளாட்றாங்க இல்லை ஃபுட்பால் பிளேயர்ஸ் விளாட்றாங்க, அவங்களுக்கு வந்து ஆங்கிள் இன்ஜுரி ஆகிடுது இல்லை ஏதாச்சும் பிரச்சனை வருது, இப்போ டென்னிஸ் எல்போ வருது, இந்த மாதிரி மணிக்கட்டில் பிரச்சனை வருது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்க சர்ஜரி பண்ணுறாங்க. பண்ணிட்டு வித்தின் ஒரு 1 month இல்லைனா 2 months அவங்க வந்து சீக்கிரம் விளையாடவே வந்துடுறாங்க. அதுவே வந்து ஏன் நம்ம காமன் பீப்புள் நம்ம பண்ணும் போது அது அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ரெக்கவரி இல்லை, அது வந்து அவங்க 2 months எடுக்கிறது வந்து நமக்கு 4 months எடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதான் அதான் சொன்னேன், இது வந்து நல்ல கேள்வி. எதனால அப்படின்னா மெயினா பார்க்க வேண்டியது இது வந்து ரீஆப் ஃபேசிங். சர்ஜரிங்கிறது முதல்ல 50% ஆஃப் த ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிள், முழங்கால் அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு லிகமெண்ட் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், தொலை போட்டு பண்றோம், இதே தான் அவங்களுக்கும் பண்ண போறோம். ஸோ இதே தான் அந்த பிளேயர்ஸ் விளையாண்டவங்களுக்கு ஜவுக்கும் ரிப்பேர் பண்ண போறோம், நம்மளும் அதுதான் பண்ண போறோம். அவங்களுக்கு என்ன மாடர்ன் டெக்னாலஜியில் வந்திருக்கோ அதே ஜவு ரிப்பேர் தான் நம்மளும் பண்ண போறோம். பட் இதுல டிஃபரன்ஸ் எங்க வருதுன்னு கேட்டீங்க.

0: அப்படின்னா ரீஆப் ஃபேஸ் அவங்க ப்ராப்பரான எக்ஸசைஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்னு அந்த ஒரு இதுக்குன்னே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, டெய்லி மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லி அவங்களை கூடவே இருந்து எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரீஆப் ஃபேஸ் வந்து ரொம்ப லக்ஸூரியாக இருக்கும் அவங்களோடது, இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஈஸி அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஒருத்தருக்கு அவங்களோட இது வந்து ரொம்ப முக்கியம் இல்லை அவங்க பிளேயர்ஸு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனி ரியாப் ஒரு இது வச்சுட்டு நடத்துவாங்க. அவங்களோட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து சேம் நம்மளோட மாதிரி தான் இருக்கும், பட் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா என்னங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வேரி ஆகிறதே நம்ம வந்து ரீஆப் என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருவோம், வீட்டில் போய் அவங்க எப்படி பண்ணுறாங்க என்னங்கிறது நம்ம எக்ஸாக்டாக தெரியாது. அவங்க இந்த பர்டிகுலர் இதில் வலி இருக்கனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டு மடக்காம விடுவாங்க. இதில் என்னென்னா வலி இருந்தாலும் கொஞ்சம் இதை வந்து மடக்கணும். ஸோ சொல்லி கொடுத்த அந்த எக்ஸசைஸ் ப்ரோட்டோகாலை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ண தான் நமக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் இதில். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறது வந்து இன்னைக்கு காலையில் ஒரு வாட்டி பண்ணிட்டேன் அதோட முடிஞ்சானா இல்லை, இந்த எக்ஸசைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ட்வைஸ் த்ரைஸ் அது பண்ணணும். கரெக்டாக டாக்டர் சொல்ல ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும். இந்த காலை ஊனி நடக்காதீங்க ரெண்டு வாரத்துக்குன்னா காலை ஊனி நடக்கக்கூடாது. ஸோ காலை வந்து 90 டிகிரி மடக்குங்கன்னா கரெக்டாக 90 டிகிரி மட்டும் மடக்கணும். அதை விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மடக்கணும் அப்படின்னா இன்னும் டேமேஜ் ஜாஸ்தியாகும், இல்லை ரெக்கவரி ஃபேஸ் லேட் ஆகும். ஏன்னா அந்த ஜவ் ஒன்றுக்கும் எப்படி விரியணும், எப்படி சுருங்கும், எவ்வளோ டிகிரிக்கு ஹீலிங் ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துமே ஒரு நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ரீஆப் ப்ரோட்டோகாலை கொடுப்போம். ஸோ வேறுபடுற ரீசன் ஒன்னே ஒன்று எப்படின்னா ரீஆப் ஃபேஸு. ஸோ இந்த ரீஆப் ஃபேஸ் ஃபிசியோங்கிறது நம்ம சும்மா ஒரு வெறும் நம்ம சொல்கிற வெறும் பேப்பர் ஒர்க்கோ ஒரு இதெல்லாம் கிடையாது. 50% தான் சர்ஜரியோட இது, மீதி இருக்க 50% வந்து நம்ம பண்ணுற எக்ஸசைஸ், நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்ஸு இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட நல்ல ஃபியூச்சர் ரெக்கவரிக்கும், நல்ல ஃபாஸ்ட் ரெக்கவரிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

கண்ணுக்கு தெரியாத காற்றின் பாதையில் கனவுகளை சுமந்து வரும் இது உங்கள் காரைக்கால் பண்பலையின் 1.3. நேரம் 10:05.

0: குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை 100.3 இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் ஜி பூம்பா. நிகழ்ச்சியில் வந்து குழந்தைகள் பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த தமிழ் பாடல்கள் அல்லது திருக்குறளை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். அதோடு கூடவே நான் கேட்குற கேள்விகளுக்கும் நீங்கள் விடையளிக்கலாம், அல்லது நாப்பிரல் பயிற்சி இதையும் கூட நீங்கள் சொல்லி நிகழ்ச்சியில் அசத்தலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 43368 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 231231 அல்லது 299480 அல்லது 299580 இந்த தொலைபேசி எண்களுக்கோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம். பண்பலை 100.3 இது ஜி பூம்பா.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி

சேல் நச்சுன்னு நாலு நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

குழந்தைங்களே ரெடியாக இருக்கீங்களா? ஜீபும்பா நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து நீங்கள் உங்களோட திறமையை காட்டுறதுக்காக ரெடியாக இருங்க. நீங்கள் நிகழ்ச்சிக்காக அழைக்கலாம். ஜீனா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஏதாவது திருக்குறள் அல்லது உங்களுக்கு தெரிந்த இனிமையான தமிழ் பாடல்களை நீங்கள் பாடலாம். பூம் அப்படின்னாக்கா வந்து நான் ஒரு நாப்பிரல் பயிற்சி சொல்வேன், அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். அடுத்து வந்து நான் ஒரு சொல் சொல்லுவேன், அதை பற்றின ஒரு நாலஞ்சு விஷயங்களை நீங்கள் பேசலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கடல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் கடல் வந்து உலகில் நான்கில் மூன்று பங்கு கடலால் சூழப்பட்டு இருக்கு, கடல்லேருந்து உப்பு கிடைக்குது நமக்கு, அதே மாதிரி ஏராளமான கடல்

0: அடுத்து வந்து நான் ஒரு சொல் சொல்லுவேன், அதை பற்றின ஒரு நாலஞ்சு விஷயங்களை நீங்கள் பேசலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கடல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் கடல் வந்து உலகில் நான்கில் மூன்று பங்கு கடலால் சூழப்பட்டு இருக்குது, கடல்லேருந்து உப்பு கிடைக்குது நமக்கு, அதே மாதிரி ஏராளமான கடல்வாழ் உயிரினங்கள் வந்து கடலில் இருக்குது, அப்புறம் மழை பொழிவுக்கு முக்கியமான காரணமாக கடல்கள் இருக்குது, அது அடுத்து கப்பல் போக்குவரத்து இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கடல் மூலமாக நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பா அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தர அந்த சொல்லுக்கு சம்பந்தமான சில குறிப்புகளை நீங்கள் கொடுக்கலாம். காரைக்கால் பண்பலை 100.3 இது ஜி பூம்பா. குழந்தைகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, முதல் நேரா யார் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் சுட்டி, யார் வந்திருக்கீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் வந்திருக்கீங்க? சீர்காழியா? என்ன ஊர்மா? என்ன என்ன ஊர்? உங்க ஊர் பேர் என்ன? அமிர்தாவோட ஊர் சீர்காழிதானா? சரி சொல்லுங்க அமிர்தா, திருக்குறள் சொல்லுங்க பாக்கலாம். ம் சொல்லுங்கடா. ம் இப்ப அம்மா அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அமிர்தாவோட அம்மாவும் அடைஞ்சிருப்பாங்களா? காரைக்கால் பண்பலையில குழந்தை அழகா திருக்குறள் சொன்னதுனால
1: நன்றி
0: நன்றி. இருங்க இருங்க அமிர்தா, போயிடாதீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரிங்க, நன்றிமா. உங்களோட திருக்குறளை ரொம்ப அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி அமிர்தா.
1: நன்றி.
0: அடுத்து வரக்கூடிய குழந்தை யார் வந்திருக்காங்க கேக்கலாம். வணக்கம் வணக்கங்க. வணக்கம் பாலபத்ரன் வந்திருக்கீங்க சீர்காழியில இருந்து, அடுத்த குழந்தையும் வந்தாச்சு. சொல்லுங்க பாலபத்ரன், என்ன விளையாட போறீங்க? ஜி தான் சொல்ல போறீங்க. திருக்குறளா? பாட்டு பாட போறீங்க, பாடுங்க பாப்போம்.
1: விடுதலை திருநாள். 300 வருடமாய் முற்றுகையிட்டின் அரக்க கூத்து முடிந்தது என்று முழங்கி நின்றது எந்த நாளோ இந்த நாள் அந்த நாள் சுதந்திர நாள். செத்தவிடமாய் ஈவன் இல்லாம மொத்தமாய் தேசத்தை நிர்மூடத்தை ஓட ஓட விரட்டி அடித்து வீக வைத்தது பையம் வியக்க வைத்தது எந்த நாளோ அந்த நாள் இது. பரிதவித்திருந்த பாரத அன்னை காலியாய் சீறி கைவிளங்கொடித்து பகையை தொடுத்து சத்தியன் என்கின்ற சபதம் முடித்து கூந்தல் முடித்து குங்குமம் புட்டு வைத்து ஆனந்த தரிசனம் அளித்தது எந்த நாளோ அந்த நாள் சுதந்திர நாள். சரி வயிற்றினிலே சம்பந்தப்பட்டு தூக்கு கயிற்று தொங்க போம் கடைசி கணத்திலும் கண்முன் நிறுத்தி பகத்சிங் பார்த்து பரவசப்பட்ட அற்புத வடிகளை அழைத்து வந்தது எந்த நாளோ அந்த நாள் இது சுதந்திர நாள்.
0: இந்த பாடல் யார் சொல்லி கொடுத்தா பாலபத்ரனுக்கு?
1: இன்னும் இருக்கு.
0: இன்னும் இருக்கா? சரி சொல்லுங்க.
1: முச்சி பயந்த காட்டை எரித்து விளைந்த மூங்கிலை வீரமாய் துளைத்து மூச்சு காட்டும் போது புரட்சி புள்ளாங்க பூபாலம் சேர்த்தது எந்த நாளா அந்த நாள் இது. இளந்தரும் இந்த சுதந்திர நாள் சொந்தம் கொண்டாட தந்த பூமியை தமிழால் வணங்குவோம்.
0: முடிச்சிட்டீங்களா பாலபத்ரன்? யார் இது சொல்லி கொடுத்தா? எதுல இருந்து எடுத்தீங்க இந்த பாடலை நீங்க, சுதந்திர திருநாள் பாடல?
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்க. 8th book
0: எடுத்து அம்மா சொல்லி கொடுத்ததா சொல்லிருக்கீங்க. பாலபத்ரன் என்ன படிக்கிறீங்க?
1: 6ஆம் வகுப்பு
0: படிக்கிறீங்க, ஆனா 8வது பாடப்புத்தகத்துல இருந்து அந்த பாடலை எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் தம்பி, உங்களுக்கு நன்றி.
1: நன்றி சார்.
0: அடுத்து வரக்கூடிய குழந்தை யார் வந்திருக்கீங்க? வாங்க வணக்கம்.
2: நான் டிஆர் பட்டியத்திலிருந்து நவீன் பேசுறேன்.
0: நவீன் பேசுறீங்க. நவீன் என்ன படிக்கிறீங்க?
2: 9th standard
0: படிக்கிறீங்க. என்ன விளையாட போறீங்க?
2: திருக்குறள்.
0: திருக்குறள் தான் சொல்ல போறீங்களா? ஏன் பூம்பாலாம் செலக்ட் பண்றதா இல்லையா? சரி பதட்டெல்லாம் படாதீங்க, நான் ரொம்ப ஈஸியா தான் கேட்பேன். வேற யாராவது ட்ரை பண்ணலாமா? நாப்பிரல் பயிற்சி வச்சுக்கலாமா? நான் சொல்றது கவனமா கேக்குறீங்களா?

0: சரிங்க. ஏணி மேலே கோணி, கோணி மேலே குண்டு, குண்டு மேலே புல், புல்லுக்குள்ளே பூச்சி. கேட்டிங்களா? ஏணி மேலே கோணி, கோணி மேலே குண்டு, குண்டு மேலே புல், புல்லுக்குள்ளே பூச்சி. திரும்ப ரிப்பீட் பண்ணுறீங்களா, இன்னொரு தடவை சொல்லாமா?
1: ஏணி மேலே குண்டு,
0: ஏணி மேலே கோணி, கோணி மேல குண்டு, குண்டு மேல புல்லு, புல்லுக்குள்ள பூச்சி. நாலு விஷயம் வச்சுக்கணும் சரிங்களா? ஏணி மேல கோணி, கோணி மேல குண்டு, குண்டு மேல புல்லு, புல்லுக்குள்ள பூச்சி. இதுதான். ரிப்பீட் பண்றீங்களா சொல்லுங்க.
1: ஏணி மேல கோணி, கோணி மேல குண்டு,
0: அழகா நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. முதல் தடவைக்கும் அடுத்த அடுத்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருந்தது. வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு
2: வாழ்த்துறேன். நன்றி
3: நன்றி.
2: Homework, escape.
3: Daily, இதே வேலையா போச்சு.
2: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி.
3: பிம்பிலிக்கி பிலாபி.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் செட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
9: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நேரம் இப்போ 10:20 ஆகுது. காரைக்கால் பண்பலை 100.3 குழந்தைகள் குதூகலிக்கிற நிகழ்ச்சியாக ஜி பூம்பா. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் அவங்களுக்கு தெரிந்த பாடல்கள் அவங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய குழந்தை யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க? கமலிஷா, சொல்லுங்க என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு?
10: நான் பாட்டு பாட போறேன் மேடம்.
0: பாட்டு பாடுவீங்களா? நல்லா பாடுவீங்களா? என்ன பாட்டு பாட போறீங்க?
10: தமிழ் சூரிய என்று பாட போறேன்.
0: சரி பாடுங்க.
10: இட்டிக்கும் தெல்லமுறாய் தெல்லமுறி மேலான முத்தி கனியே முத்தமிழே, முத்திக்குள் உண்ணப்படும் உன்னோடு உவந்திரைக்கும் இன்னப்பம் உண்டு விளம்பக்கே. மண்ணில் குரமென்றும் பல்லென்றும் கொள்வார் குறைப்பாக்கி மூன்று இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் வந்தென்று சிந்தாமணியாயிருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாட்டிலுமே.
0: முடிச்சாச்சா கமலிஷா? எந்த புக்ல இருந்து இந்த பாடல் எடுத்து பாடுறீங்க?
10: இது 9th புக்ல இருந்து.
0: கமலிஷா இப்ப என்ன படிக்கிறீங்க?
10: 9th
0: தான் படிக்கிறீங்க. உங்களோட பாட புத்தகத்துல இருந்து பாடல் தமிழ் பாடல் பாடியிருக்கீங்க. வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? நாப்பிரல் பயிற்சி இல்லைன்னா ஏதாவது ஒரு நான் ஒரு சொல் சொல்வேன் அதை பத்தின குறிப்புகள் நீங்க சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? நாப்பிரல் பயிற்சி தரவா? சொல் சொல்றதுல இருந்து நீங்க சொல்றீங்களா? சரிங்க. அதாவது மழை, இதை பத்தி ஒரு 5 விஷயங்கள் நீங்க சொல்லுங்களேன்.
10: மழை பெய்தால் மரம் வளரும். மழை நமக்கு உழவுக்கு உதவும்.
0: பாத்தீங்களா, டக்கு டக்குன்னு வருது இப்போ.
10: மழை மேகம் குளிர்ந்து பெய்கிறது. மழை நீர்
0: நன்றி கமலிஷா உங்களுக்கு.
10: நன்றி மேடம்.
0: நன்றி. அடுத்து வரும் குழந்தை யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம். யாருங்க? யார் பேசுறீங்க? தீக்ஷையா? என்ன ஊரு? வேட்டங்குடி. தீக்ஷையா பேசுறீங்களா? சாப்பிட்டீங்களா காலையில? என்ன சாப்பிட்டீங்க? தோசை சாப்பிட்டுருக்கீங்க. சரி, அதான் நல்லா சத்தமா பேசுறீங்களா, அதான் கேட்டேன். நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க? பாட்டு பாட போறீங்களா? என்ன பாட்டு பாடுங்க.
10: அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை.

0: பொங்கை மாதிரி கண்கள் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையோ. தஞ்சை வாயில் புணர்ந்து நண்பர் ஊட்டும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையோ. இச்சை வாங்கி உண்ணும் பாக்கி பெற்று விட்ட போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையோ. இச்சை கொண்ட பொருளெல்லாம் இறந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையோ. மகாதேவி பாரதியார்.
1: ரொம்ப அழகா உங்களோட குரல்ல வந்து ரொம்ப வீரமா நீங்க பாடியிருக்கீங்க தீக்ஷையா. நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: ரோஹன் மற்றும் ரியாவோட லவ் ஸ்டோரியோட மேட்ச் ஆரம்பிச்சிடுச்சு. ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இட்டாலியன் குசின். வெயிட்டர் போட்டாரு ஸ்பின். 4000 வந்தது பில். வேகமா உடைஞ்சது ரோஹனோட பல். அவன் வாலெட்ட மறந்துட்டான். ரியா டிஜிட்டல் பணம் செலுத்தி கூலாக மாறினாள். நீங்களும் QR கோட ஸ்கேன் செஞ்சு UPI ல இருந்து பேமெண்ட் பண்ணுங்க. டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் லைஃபோட ஒவ்வொரு டோர்னமெண்ட்டையும் வெல்லுங்க.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
1: நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனிட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு. உங்கள் கடை நாகப்பட்டினம். நேயர்களுக்கு நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். முதல் தரமான ஆடைகளை காம்போ ஆஃபரில் அள்ளிட மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் EJS பிள்ளை கல்விக் குழுமங்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: நாகப்பட்டினம் EJS பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. EJS பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
11: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதலாக 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக ஜி பூம்பா நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து குழந்தைகள் அவங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததாக கூட ஒரு நாப்பிரல் பயிற்சி நான் சொல்லலான்னு இருக்கேன். அதை கேட்டுட்டு யார் அதுக்கு சொல்ல வராங்க சரியா அப்படின்னு பார்க்கலாம். கொக்கு கொக்கரித்து கொண்டே குளக்கரையில் கொத்தி கொண்டிருந்தது. கொக்கு கொக்கரித்து கொண்டே குளக்கரையில் கொத்தி கொண்டிருந்தது. இது ஒரு பயிற்சி. அடுத்து முத்து முத்தாக முத்துக்கள் முத்து பெட்டியில் மின்னின. முத்து முத்தாக முத்துக்கள் முத்து பெட்டியில் மின்னின. இதுக்கு விடை சொல்ல யார் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். குழந்தைங்க வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 43368 இது முன்னிணைப்பு எண், 231231 அல்லது 299480 அல்லது 299580. இந்த மூன்று தொலைபேசி எண்களிலோ 9566427231 இந்த அலைபேசியினிலோ அழைத்து வரலாம். குழந்தைங்களே, உங்களோட திறமையை நீங்கள் காட்டுறதுக்காக காரைக்கால் பண்பலை உங்களுக்கு வழங்குகிற நிகழ்ச்சி தான். உங்களுக்கு தெரிந்த திருக்குறள் தமிழ் பாடல்கள் இதையும் கூட நீங்க சொல்லி அசத்தலாம். அதோடு கூடவே நாப்பிரல் பயிற்சி அப்புறம் குறிப்பை பத்தி

0: காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா நிகழ்ச்சியோட நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்காக ஒரு குழந்தை வந்திருக்காங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், குலாசில இருந்து ஆனந்தபாலன்.
0: ஆனந்தபாலன், என்ன படிக்கிறீங்க?
1: 9th மேடம்.
0: 9th படிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா படிப்பீங்களா?
1: ஆ, படிப்பேன் மேடம்.
0: சரி, இன்னைக்கு என்ன விளையாடலாம் இருக்கீங்க?
1: நாப்பரட்
0: பயிற்சி செய்யலாம் இருக்கீங்களா? சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ட்ரை பண்றீங்களா? கொக்கு கொக்கரித்து கொண்டே குளக்கரையில் கொத்தி கொண்டிருந்தது.
1: கொக்கு கொக்கரித்து கொண்டே குளக்கரையில் கொத்தி கொண்டிருந்தது.
0: ஒரு 3 தடவை கண்டினியூஸா சொல்லுங்க பார்க்கலாம்.
1: கொக்கு கொக்கரித்து கொண்டே குளக்கரையில் கொத்தி கொண்டிருந்தது. கொக்கு கொக்கரித்து கொண்டே குளக்கரையில் கொத்தி கொண்டிருந்தது.
0: சிறப்பா சொல்லிருக்கீங்க, சொல்லுங்க.
1: கொக்கு கொக்கரித்து கொண்டே குளக்கரையில் கொத்தி கொண்டிருந்தது.
0: சரி, ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க ஆனந்தபாலன், நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம்.
0: அடுத்து வரக்கூடிய குழந்தை யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம், யாரு யார் வந்திருக்கீங்க? செல்லக்குட்டி யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க.
2: வணக்கம் மேம், நான் தமிழினி பேசுறேன்.
0: தமிழினி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சாவூர்ல இருந்து.
0: தஞ்சாவூர்ல இருந்து தமிழினி பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்க தமிழினி?
2: தேர்ட்
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. என்ன சொல்ல வந்திருக்கீங்க? நாப்பிரல் பயிற்சி சொல்ல போறீங்களா? சொல்லலாமா, பயிற்சி பண்ணலாமா? யார் கூப்பிட்டுட்டே இருக்காங்க பின்னாடி, தம்பியா? ஆமாவா, நீங்க சொல்ல வரத அவங்க தடுக்கறாங்களா? சரி, கேட்டுக்கிறீங்களா கவனமா? முத்து முத்தாக முத்துக்கள் முத்து பெட்டியில் மின்னின. இன்னொரு தடவை சொல்லலாமா? கூடவே சேர்ந்து சொல்லுங்க. முத்து முத்தாக

0: முத்துமுத்தாக
1: முத்துக்கள்
0: முத்து
1: பெட்டியில் மின்னின
0: முத்து பெட்டியில்
1: மின்னின சொல்லுங்க பாக்கும் தனியா.
0: முத்து முத்தாக முத்துக்கள் முத்து பெட்டியில் மின்னின.
1: அம்மா சொல்லி கொடுக்கறாங்கல்ல, இப்ப அம்மா சொல்லாம சொல்வீங்களா தமிழ் நீ? ஸ்டார்ட் பண்ணுங்க. சச்சோ எங்க காணோம் தமிழ் நீ சொல்லுங்க. சரி பரவாயில்ல, இன்னொரு தடவை முயற்சி பண்ணலாமா நம்ம? முத்து முத்தாக
0: முத்து முத்தாக
1: முத்துக்கள் முத்து பெட்டியில் மின்னின
0: முத்து பெட்டியில்
1: மின்னின
0: மின்னின
1: சொல்லுங்க. இப்போ
0: முத்து முத்தாக
1: முத்துக்கள்
0: முத்துக்கள் முத்து பெட்டியில் மின்னின.
1: அழகா சொல்லிருக்கீங்களே, இன்னும் ஒரு தடவை மட்டும் முயற்சி பண்றீங்களா? சொல்லுங்க தமிழினி. சொல்லுங்க இன்னும் ஒரு தடவை மட்டும் சொல்லிடுங்க.
0: முத்து முத்தாக முத்துக்கள்
1: மின்னின. சூப்பரா சொல்லி அசத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் தமிழினி, நன்றி உங்களுக்கு. அடுத்த குழந்தையும் வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம் பாப்பா. பாப்பா சீக்கிரம் வாங்க, ஓடி வா பாப்பா, சீக்கிரம் ஓடி வா. யார் வந்திருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் பாப்பா, யார் வந்திருக்கீங்க?
2: புதுத்துறையிலிருந்து ஓவியாஸ்ரீ.
1: புதுத்துறையிலிருந்து ஓவியாஸ்ரீ வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க பாக்கும்.
2: கல்வி ஒருவருக்கே மாறல்ல மற்றவை.
1: பொருள் சொல்லுங்க. ஓவியா திருக்குறள் மட்டும்தான் தெரியுமா? அதாவது கல்வி செல்வம் தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய செல்வம் அப்படின்றது தான் அதோட பொருள். அடுத்த தடவை வரும்போது அந்த குறளோட சேர்த்து அதுக்கான பொருளையும் சரியா சொல்றீங்களா ஓவியா? இன்னொரு தடவை சொல்லுங்க பாக்கும். சரி ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள், நன்றி பாப்பா உங்களுக்கு. அடுத்து வரக்கூடிய குழந்தைய சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: ஹலோ
1: வணக்கம்,
3: நான் பிஆர் பட்டினத்துல இருந்து ஜெயப்பிரதா பேசுறேன்.
1: பேசுங்கம்மா, என்ன படிக்கிறீங்க ஜெயப்பிரதா?
3: நான் 10th ஸ்டாண்டர்ட்.
1: 10th படிக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க?
3: திருக்குறள் சொல்றேன்.
1: சொல்லுங்க.
3: ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள், ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும்.
1: சரிங்க, ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒரு நாப்பிரல் பயிற்சி ட்ரை பண்றீங்களா?
3: புரியல.
1: இது நாப்பிரல் பயிற்சி இருக்குல்ல, அது ஒண்ணு ட்ரை பண்றீங்களா? பெரிய பிள்ளையா இருக்கீங்கல்ல, அதனால அதை ட்ரை பண்ணலாமா? சுட சுட சுட்ட சோளத்தை சுவைத்து சிரித்தாள் சுசீலா. சுட சுட சுட்ட சோளத்தை சுவைத்து சிரித்தாள் சுசீலா. சொல்லுங்க.
3: சிரித்தாள்
1: சுசீலா. திரும்ப சொல்லுங்க.
3: சுட சுட சுட்ட சோளத்தை சுவைத்து சிரித்து
1: சுவைத்து சிரித்தாள். சாப்பிட்டுட்டே சிரிக்கிறாங்க. இன்னொரு தடவை.
3: சுட சுட சுட்ட சோளத்தை சுவைத்து சிரித்தாள் சுசீலா.
1: ரொம்ப அழகா ட்ரை பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி ஜெயப்பிரதா. அடுத்து வரக்கூடிய குழந்தை யார் அப்படின்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம்,
4: ஆக்கூர் மாவட்டம்.
1: ஆக்கூர்ல இருந்து
4: சத்யன்.
1: சத்யன், என்ன படிக்கிறீங்க சத்யன்?
4: 8th படிக்கிறேன்.
1: 8th படிக்கிறீங்க, என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
4: திருக்குறள்.
1: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
4: தொடங்கற்கே எவ்வினையும் எல்லாருக்கும் முற்றும் இடம் கண்ட பின்னலது.

0: பொருள் பொத்தான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, கைவிடவும் கூடாது.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க அந்த திருக்குறளை.
0: தொடங்கற்கையும் எல்லாருக்கும் இடம் கண்ட பின்னலதே. மோசமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, கைவிடவும் கூடாது.
1: சரிங்க, அழகா சொல்லி அசத்திருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கு.
0: நன்றி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள்.
4: வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள்.
3: RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: அதிரடி முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேரம் இப்போ 10:45 ஆயிடுச்சு. காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா நிகழ்ச்சியில் குழந்தைகள் வந்து நிகழ்ச்சிக்காக வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து கூட ஒரு குழந்தை வந்திருக்காங்க, யார் அவங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்கம்மா? ஆக்கூர்லேருந்து தேவஸ்ரீ வந்திருக்கீங்க. என்ன சொல்ல வந்திருக்கீங்க? திருக்குறள் தான் நீங்களும் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. இனிய உலவாக அதோட பொருள் தெரியுமா?
7: தெரியும்.
1: சொல்லுங்க.
7: இனிமையான சொல்லி இருக்கும் போதே அவற்றை பிடித்து கடுமையாக பேசுவது கனிகளை ஒதுக்கிவிட்டு காய்களை பிடித்து
1: ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நன்றி தேவஸ்ரீ. அடுத்து வரக்கூடிய குழந்தை, வணக்கம்.
8: வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம்.
1: யார் வந்திருக்கீங்க?
9: நான் திருவாரூர்லேருந்து ஸ்வேதரன் பேசுறேன்.
1: ஸ்வேதரன், என்ன சொல்ல போறீங்க ஸ்வேதரன்?
9: நான் திருக்குறள் சொல்ல போறேன்.
1: ஏன், வேற எதுவும் ட்ரை பண்ணலையா? நான் ஒரு சொல் சொல்வேன், அதை பத்தி நீங்க பேசலாம்ல. பனை மரம் இதை பத்தி ஒரு 5 விஷயங்களை நீங்க சொல்லுங்களேன். பனை மரம் பத்தி,
9: பனங்கொட்டை, பனம்பழம்.
1: இல்ல, பனையில இருந்து நமக்கு கிடைக்கிற பொருள் இல்ல. பனை வந்து தமிழ்நாட்டோட தேசிய மரம். இது வந்து நிலத்தடி நீரை தக்க வைக்கிறது. இந்த மாதிரி பனை பற்றின சில குறிப்புகள் சொல்லுங்க ஸ்வேதரன். யோசிச்சு சொல்லுங்க.
9: பனை வெள்ளம்,
1: பனையில இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை சொல்லிருக்கீங்க இல்லையா? பனம் பழம், பனை வெள்ளம், அடுத்து கிழங்கு கூட நல்ல சத்தூட்டம் உள்ளது. என்னப்பா?
9: தேசிய மரம்.
1: தேசிய மரம். அடுத்து
9: நிலத்தடி.
1: நிலத்தடி நீரை வந்து அதிகமா சேமிக்கும்.
9: நிலத்தடி நீர் சேமிப்பு.
1: சரி, நீங்க சொல்ல வந்த அந்த திருக்குறள், திருக்குறள் சொல்லுங்க.
9: கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு.
1: பொருள்,
9: பொருளா?
1: திருக்குறள் சொன்னீங்களே, அதோட பொருள் என்ன?
9: ஒரு செயல், ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய கருவிகளையும் ஏற்ற காலத்தையும் செய்யும்

0: வகைகளையும் செயலில் அருமையும் நன்கு சிந்திப்பவரே நல்ல அமைச்சர்.
1: அதாவது அந்த காலங்களை வந்து யோசித்து அதற்கான தேவைகளை செய்கிறவங்க தான் நல்ல திட்டமிடல் இருக்கிறத பற்றி அந்த குரலில் சொல்லியிருக்காங்க இல்லையா. நன்றி நன்றி
0: நன்றி.
1: அடுத்து வரக்கூடிய குழந்தை, வணக்கம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: ஹலோ.
1: ஆ வணக்கங்க, யார் வந்திருக்கீங்க? ரகசியா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: காளியாகுடி சிக்கல் வந்து ரகசியன்.
1: காளியா
2: காளியாக்குடி சிக்கல் வந்து ரகசியன் பேசுறேன்.
1: காளியாக்குடியில இருந்து ரகசியன் பேசுறீங்க? ஆ என்ன ரகசியமா பேச வந்திருக்கீங்க சொல்லுங்க பாக்கோ.
2: விடுகதை சொல்றேன்.
1: விடுகதை சொல்ல போறீங்களா சொல்லுங்க.
2: கடலின் கலக்காத நீர் எவரும் குடிக்காத நீர், அது என்ன?
1: இது கண்ணீரா?
2: ஆ ரைட்.
1: அச்சச்சோ, அடுத்து
2: சித்திரா சொல்றேன்.
1: ஆ சொல்லுங்க.
2: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகே.
1: பொருள் சொல்லுங்க.
2: தெரியலையே.
1: தெரியலையா? அகரம் வந்து சொற்களுக்கு முதலானது, அது மாதிரி கடவுள் வந்து எல்லாத்துக்கும் முதன்மையானவர் அப்படின்றது தானே அந்த குரலோட அர்த்தம். அடுத்த தடவை நீங்க குரல் படிக்கும் போது அதுக்கான பொருளையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ரகசியன். சரி, நன்றி நன்றி நன்றி குழந்தை. அடுத்து வரக்கூடிய குழந்தை யார கேட்கலாம்? வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க? எங்க இருந்து? ஊர் பேர் தெரியலையம்மா. ஆ பேசுங்க பேசுங்க, என்ன சொல்ல வந்திருக்கீங்க? பாவ்ல வந்து என்ன உங்களுக்கு குறிப்பு கொடுக்கணுமா? பாவ்ல வந்து உங்களுக்கு நாப்பிரல் பயிற்சி ட்ரை பண்றீங்களா? தென்னந்தோப்பில் தேனீக்கள் தேன் தேடி திரிந்தன. உங்களோட வானொலியோட ஒலி அளவை குறைச்சாதான் நீங்க பேசுறது எனக்கு கேட்கும், நான் சொல்றது உங்களுக்கும் கேட்கும். வெளியில வந்து நீங்க பேசுங்க. தென்னந்தோப்பில் தேனீக்கள் தேன் தேடி திரிந்தன. பேசுங்கப்பா, யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க. விடை தென்னந்தோப்பில் தேனீக்கள் தேன் தேடி திரிந்தன. என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க. அது வானொலியோட சத்தம் கேட்கறதுனால தான் உங்களால சரியா பதில் சொல்ல முடியல. சரி, வேற உங்களுக்கு என்ன தெரியுமோ அது
2: சொல்லுங்களேன்.
1: என்னப்பா
2: சொல்லுங்க?
1: சுத்தமா நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஓவரா சவுண்டா இருக்கு, உங்களோட ரேடியோ சத்தம் தான் கேக்குது எனக்கு. சவுண்ட குறைச்சிட்டு என்னப்பா இன்னொரு தடவை சொல்லணுமா? சரிங்க, நீங்க ரேடியோவோட வால்யூம் கம்மி பண்ணவே மாட்டீங்க பாத்தீங்களா. தென்னந்தோப்பில் தேனீக்கள் தேன் தேடி திரிந்தன. தென்னந்தோப்பில் தேனீக்கள் தேன் தேடி திரிந்தன. முயற்சி பண்ணுங்க. சரிங்க, அது அடுத்து நீங்க முயற்சி பண்ணலாம். நன்றி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 ஜி பூம்பா நிகழ்ச்சிக்காக அடுத்த குழந்தை வந்திருக்காங்க. யார் அவங்க கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: லோகேஷ். அபிராம்.
0: லோகேஷ் பேசுறீங்க, சொல்லுங்க, என்ன நீங்க ட்ரை பண்ண போறீங்க? நாப்பிரல் பயிற்சி வேணுமா?
1: ஆமா.
0: நான் சொல்றது கவனமா கேட்டுக்கிறீங்களா? சின்ன சின்ன செடிகளில் வண்ண வண்ண சிட்டுக்கள் சுற்றி சுற்றி சிறகடித்தன. சின்ன சின்ன செடிகளில் வண்ண வண்ண சிட்டுக்கள் சுற்றி சுற்றி சிறகடித்தன. சின்ன சின்ன செடிகளில் நான் சொல்றேன், அம்மாவை சொல்ல வேணாம்னு சொல்லுங்க. வண்ண வண்ண சிட்டுக்கள் சுற்றி சுற்றி சிறகடித்தன.
1: சிறகடித்தன செடிகளில் வண்ண வண்ண சிட்டுக்கள்
0: சுற்றி சுற்றி
1: சுற்றி சுற்றி சிறகடித்தன.
0: சிறகடித்தன. இன்னொரு தடவை சொல்லிருங்களே.
1: சின்ன சின்ன செடிகளே வண்ண வண்ண
0: சிட்டுக்கள்
1: வண்ண வண்ண சிட்டுக்கள் சுற்றி சுற்றி சிறகடித்தன.
0: சுற்றி சுற்றி சிறகடித்தன. அழகா ட்ரை பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் லோகேஷ். நன்றி. அடுத்து வரக்கூடிய குழந்தை.
1: நன்றி.
0: நன்றி. அடுத்த குழந்தை யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருப்பா?
2: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் அக்ரூஸ் பேசுகிறேன்.
0: அக்ரூஸ், சொல்லுங்கம்மா, என்ன பண்ண போறீங்க?
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
0: என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
2: ஆறாம்
0: வகுப்பு படிக்கிறீங்க. அழகா நலமெல்லாம் விசாரிக்கிறீங்க பாத்தீங்களா, நல்ல பண்பு. என்ன சொல்ல வந்திருக்கீங்க?
2: திருக்குறள் சொல்ல
0: போறீங்களா? சொல்லுங்க.
2: இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பு காய்கவந்தற்று. இனிய சொல் இருக்கும் போது இன்சொலை பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பது போன்றதாகும்.
0: அழகா தெளிவா கொடுத்திருக்கீங்க அக்ரூஸ். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி மேடம்.
0: அடுத்து வரக்கூடிய குழந்தை. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க? சிறகடித்தன.
3: சின்ன சின்ன செடிகளில் வண்ண வண்ண சிட்டுக்கள் சுற்றி சுற்றி சிறகடித்தன.
0: அடுத்த ஒன்று ட்ரை பண்றீங்களா? பளபளப்பான பித்தளை பாத்திரத்தை பக்குவமாக பொலிவூட்டி பளபளப்பாக்கினான். பளபளப்பான பித்தளை பாத்திரத்தை பக்குவமாக பொலிவூட்டி பளபளப்பாக்கினான்.
3: பளபளப்பான பித்தளை பாத்திரத்தில் பக்குவமாக
0: பொலிவூட்டி
3: பளபளப்பாக்கினான்.
0: திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்றீங்களா?
3: பளபளப்பான பித்தளை பாத்திரத்தில் பக்குவமாக பொலிவூட்டி
0: பளபளப்பாக்கினான்.
3: பளபளப்பாக்கினார்.
0: இன்னொரு தடவை.

0: ட்ரை பண்ணுங்க.
1: பளபளப்பான பித்தளை பாத்திரத்தில் பக்குவமாக ஒளிவூட்டி பளபளப்பாக்கினார்.
0: ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க ஹாசினி, நன்றி உங்களுக்கு.
1: நன்றி.
0: ஜீபம்பா நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி பங்கெடுத்த குழந்தைகள் அவங்க ரொம்பவே சிறப்பாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகாக சொல்லி அசத்துனாங்க. நிகழ்ச்சிக்காக ஒரு நிறைவான பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஜீபம்பா.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை தொழில். இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை.

0: சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுனு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களை, நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எது தொடர்பான நினைவுகளை பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்னு இந்நேரம் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லணும்ல, குழந்தைத்தனம். இந்த குழந்தைத்தனம் நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அப்ப இருந்த நினைவுகள் இப்பவும் அப்பப்ப எட்டி பாக்கிறது இயல்பு தாங்க. அந்த குழந்தைத்தனத்தை நாமளும் மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த ஒரு விஷயம் என்ன செஞ்சாலும் நம்மளை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு நம்மளோட சின்ன வயசுல ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் நம்ம கூடவே தொடர்ந்து வருதுங்க.

ஆஹா, இன்னைக்கு எதை பத்தி சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க ஆர்வமா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அட, ஆமாங்க, வளர்ந்தாலும் நம்ம கூடவே இருக்கிற இந்த குழந்தைத்தனம் என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. உங்களோட இந்த வளர்ந்தாலும் உடன் வரும் குழந்தைத்தனம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அவளோட காத்திருப்பது நான் உங்கள் அகல்யா பிரபாகரன். பண்பலையில் கலந்து கொண்டு நீங்களும் பேசணுமா? உடனே போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 043-638 இந்த முன்னிணைப்பு எண்ணோட 2312-231 அல்லது 2999-480 அல்லது 2999-580 இந்த தொலைபேசி எண்ணிலோ அல்லது 9566-427-231 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைக்கலாம். நெற்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில வளர்ந்தாலும் உடன் இருக்கும் குழந்தைத்தனம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அதுக்கு முதல் நேரா வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அகலநல்லிருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலையில் என்ன பாடல் வேண்டும்? எப்பவுமே விட்டு கொடுக்காதீங்க, இத உங்க கூடயே வச்சுக்கோங்க. அதுதான் இன்னும் நம்மளோட அந்த சிறு வயது நினைவுகளை அப்பப்ப ஞாபகப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும். நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வளர்ந்தாலும் உடன் இருக்கும் குழந்தைத்தனம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வர இந்த தேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: சுபத்ரே சங்கரி.
0: சொல்லுங்கம்மா, பண்பில் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் ஏகன் 100.3. பாடல் ஓடும் வரையில் வெற்றி நமக்கு.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க வளர்ந்தாலும் உங்க கூடவே இருக்கிற இந்த சின்ன பிள்ளைத்தனம் என்னது?
1: பரவாயில்லையே,
0: இந்த குணத்தை இன்னும் மாத்திர மாதிரியே இல்ல இல்ல நம்ம. நன்றி. நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
2: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அலைச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை காலை 7 மயிலாடுதுறை ERC நடுசெட்டி அஸ்வல்லஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. நாளை மாலை 5 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலாவரும் நேரம். நாளை காலை 8 மயிலாடுதுறை ERC நடுசெட்டி அஸ்வல்லஸ் வழங்கும் தகவல் சடங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: கரைக்கல் பண்பலை 100.3 வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கோம். வளர்ந்தாலும் உடனிருக்கும் குழந்தைத்தனம் என்ன அப்படின்னா கேட்டிருக்கோம். இப்போ வர தோழி என்ன குழந்தைத்தனத்தை சொல்ல வராங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: மேல வந்து பாத்தீமா.
0: சொல்லுங்கம்மா, பண்பலை என்ன பாடல் வேண்டும்?
1: சின்ன மாப்பிள்ளப்பட்டிலிருந்து காட்டு குயில் பாட்டு சொல்ல.
0: பாடல் கடத்தலாம், சொல்லுங்க. இப்போ வரைக்கும் உங்க கூடயே வர குழந்தைத்தனம் என்ன?
1: எனக்கு வந்து இந்த விளையாட்டு தாமா, அந்த பிள்ளைங்க பட்டம் வரது பார்த்தா எனக்கு ஒரு ஆசையா இருக்கும். அப்புறம் அந்த திட்டமுடிச்சு விளையாடுதுல, என்னை சேர்த்துங்க பண்ற அனுப்பி சேர்த்து நேரம்
0: உட்காந்துருப்பேன்.
1: அப்புறம் அந்த கலர் விளையாடு விளையாடுங்க, சில்லுக்கொழு விளையாட்டுலதான் எனக்கு ஒரு ஆசையா இருக்கும்.
0: அப்படிங்களா? அப்ப வந்து ஒரு வளர்ந்த குழந்தை குழந்தைங்க கூட விளையாண்டா அது வந்துட்டு பாத்திமாமா தான்.

0: அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும், அப்படிதானே?
1: ஆமா மேடம்.
0: சூப்பர் சூப்பர்மா, இந்த ஒரு குணத்தை எப்போதும் விட்டு கொடுத்துறாதீங்க, உங்க கூடையே வச்சுக்கோங்க. நிகழ்ச்சியில இருந்தமைக்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: கரக்கல் பண்மலை 100.3 இது வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் தோழி.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: மருந்தூர் ராஜலட்சுமி சங்கர்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் தேவதையை கண்டேன். பாடல் அழகு திருமணம், அந்த பாடல் கொடு.
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களோட இப்பவும் கூடவே இருக்கிற குழந்தைத்தனம் என்ன? நீங்க பேசுறது சரியா கேக்கல, கொஞ்சம் லைன் கிடைக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பேசுறீங்களா?
1: புடிவாத
0: குணம் இன்னமும் மாறல அப்படிதானே? ஆஹா, பிடிச்சத கேப்போம். நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அப்படிங்களா? ஓகேமா, நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா. வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில வளர்ந்தாலும் உடன் இருக்கும் குழந்தைத்தனம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். தோழிகள்லாம் ரொம்ப சூப்பரா சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸா கொடுங்க. அந்த கமெண்ட்ஸை படிச்சிடலாம். நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்களை கூறுவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருவாரூர் சீமாட்டி சேல்ஸ்.
5: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ். முதல் தரமான ஆடைகளை காம்போ ஆஃபரில் அள்ளிட மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்லயும் வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கான போஸ்டர் போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா ஒரு முற்பகல் வணக்கத்தோட சொல்லியிருக்காங்க, ஐஸ்கிரீமை எங்க பார்த்தாலும் ருசி பார்க்க ஆசை வந்துடும். அது மழை காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, அடம் பிடிச்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க பேரை தான் சொல்ல விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா யாரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, வாய்மேடு ராதிகா, என் பசங்க கார்ட்டூன் சேனல் பார்க்கும்போது நானும் கூட சேர்ந்து பார்ப்பேன். பிள்ளைங்களோட ஸ்நாக்ஸ் நானும் சேர்ந்து சாப்பிடுவேன். ஏன்னா நானும் வளர்ந்த குழந்தை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராதிகா அவங்க தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா காரைக்கால் புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி ஓவியாஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அன்பான காலை வணக்கத்தோட கடற்கரைக்கு போனா தண்ணியிலே விளையாடுறது, கரையேற மனசே வராது, ஐஸ்கிரீமை பார்த்தா வாங்கி சாப்பிட விடவே மாட்டேங்க, அதுக்கப்புறம் இழந்த பழம் நாவப்பழம் எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கிடுவேன் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வேளங்கோடியிலேருந்து குணசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேற என்னங்க

அடம் பிடிக்கிறது தான், அது எனக்கு குறையவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபைரோஸ் பானு கொடிக்கால் பாளையத்துல இருந்தா நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வயது வளர்ந்தாலும் உள்ளுக்குள் இருக்கும் குழந்தைத்தனம் மட்டும் வளரவே மாட்டேங்குதுங்க, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படுறது, மனதார சிரிக்கிறது, பிடித்தவங்க கிட்ட செல்லமா இருப்பது, கவலையை மறந்து விளையாடுவது, இதுதாங்க வாழ்க்கையோட அழகான குழந்தைத்தனம் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யாரும் சொல்லியிருக்காங்கன்னா, மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, பட்டம் விடும்னு ஆசையாகவே இருக்கும் அப்படின்னு கமெண்ட் சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் அன்னப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, என் பொண்ணோட போட்டி போட்டு தின்பண்டம் சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவேன், என் மகளுக்கு தெரியாமல் சிறு வயதில் டான்ஸ்லாம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அவளுக்காட்லேருந்து வித்யா வீரமணி தான் சொல்லியிருக்காங்க, எவ்வளவுதான் வளர்ந்தாலும் வளர்ந்து பெரிய பிள்ளையானாலும் சரி, வானத்தில் சத்தம் கேட்டால் ஏரோப்ளைன் போதா அப்படின்னு வானத்தை அண்ணாந்து பார்க்கறது, அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் மாறவே மாட்டுதுங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமா திருத்துறைப்பூண்டிலேருந்து சுந்தரி பாஸ்கர் சொல்லியிருக்காங்க, தட்டம் பிடிக்கிற ஆசையும் அதை பின்னாடியே சுற்றிட்டு போகிறதோ இன்னும் மாற மாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா வணக்கம் தோழின்னு சொல்லிட்டு யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நானும் என் தங்கையும் சண்டை போடுவது சிறு வயது முதல் இன்று வரை சண்டை போடுறோம், எங்கள் அம்மாவுக்கும் எங்களுக்கும் சமாதானப்படுத்துறதே வேலையாக இருக்குங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஜெயங்கோணத்துலேருந்து மெர்சிராணி கலைவாணன், உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்கங்க. நிகழ்ச்சி இருக்குது, நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள உங்களோட கமெண்ட்ஸ் வந்தால் படிச்சிடலாம்.

0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நேரம் இப்போ 11:40 ஆயிட்டு இருக்கு. இப்ப நிகழ்ச்சியில வர தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: அணக்கரையிலிருந்து அனிஷா ஆசிக் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, பண்பல் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு மாறா படத்துல இருந்து யார் அழைத்தது யார் அழைத்தது
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க கூட இன்ன வரைக்கும் டிராவல் பண்ற அந்த குழந்தைத்தனம் என்ன?
1: அதாவது குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு புடவையில தொட்டில் கட்டுவாங்க மேடம்.
0: ஆமா,
1: அது வந்து எனக்கு இப்பயும் அதுல உட்காந்து ஆடுறதுக்கு ஆசை. இப்பயும் நான் கட்டி வச்சிருக்கேன் எனக்காக ஒண்ணு.
0: ஆஹா, அப்ப வீட்டுக்கு வரவங்க எல்லாம் நினைப்பாங்க இந்த வீட்டுல ஏதோ ஒரு சின்ன பிள்ளை இருக்கு போல இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த
1: கேட்பாங்க, நான் எனக்காகத்தான் சொல்லுவேன், எல்லாரும் சிரிப்பாங்க.
0: ஆமா, பின்ன சின்ன பிள்ளைங்களை உட்கார வைக்கிற தொட்டில நாமெல்லாம் வச்சிருக்கோம்.
1: அதுல ஒரு ஆனந்தம் மேடம், அதை உட்காந்து ஆடுனாதான் தெரியும்.
0: நிச்சயமாமா, அது அப்ப சின்ன பிள்ளையிலேந்தே நம்ம கூட ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த தொட்டில் அப்படிங்கறத நம்ம கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. வளர்ந்தா என்ன, பெரியவங்களானா என்ன, அந்த பழக்கம் நமக்குள்ளேயே வச்சுக்கிறது அதுவும் ஒரு வகையான சந்தோஷம் தான். இது போல வேற எதுவும் வச்சிருக்கீங்களா?
1: வேற வந்து இந்த கார்ட்டூன்ஸ் பாக்குறது ரொம்ப பிடிக்கும் மேடம். ஹைடி, டோரா, புஜ்ஜி, அதெல்லாம் இப்பயும் பாப்ப விரும்பி.
0: வெரி குட், வெரி குட். அப்ப வந்து பசங்களை நாமெல்லாம் கண்டிக்கலாம் முடியாது, கார்ட்டூன் பாக்காத, டிவி பாக்காத அப்படின்னு. என்ன, நாமளும் பாப்போம்ல? நிச்சயமா,
1: பேசினது ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிமா நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: வணக்கம் தோழி. நிகழ்ச்சிக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாருன்னா, ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியம்மன் மன்சூர் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தோழிக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வயது வளர்ந்தாலும் சின்ன வயது முதல் என்னுடைய கவலையில்லா சிரிப்பு தான் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பஞ்சநதி குளத்துலேருந்து விஜயலட்சுமி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, காலையில் எழுந்தவுடன் தேநீர் அருந்தும்போது கிளாசிக்கோ பிஸ்கெட், அதாவது நினைச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, அதம்பாடிலேருந்து கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இரவில் குல்ஃபியை சாப்பிட ரொம்ப பிடிக்கும், இன்னைக்கும் நைட்டும் ஐஸ் வண்டி சத்த கேட்டா உடனே ஓடி போய் சாப்பிடுவேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அடுத்தது பரவாச்சேரியிலேருந்து பிரியா கண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு திருமணமாகி பெண் குழந்தை இருக்கிறார்கள், இருந்தாலும் என்னுடைய தாயின் மடியில் தலை வைத்து படுத்து அந்த சேலையின் வாசத்தை நுகரும் போது நான் சின்ன குழந்தையாகவே மாறிடுறேங்க அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க. நிகழ்ச்சியில் பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு வளர்ந்தாலும் உடன் இருக்கும் குழந்தைத்தனம் என்ன அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில வர இந்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, பண்பல என்ன பாடல் வேண்டும்? பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, இன்ன வரைக்கும் உங்க கூடவே இருக்கிற அந்த குழந்தைத்தனம் என்னது? அவங்க வந்து கூப்பிடுவாங்க இல்லையா, வாங்க வாங்க நம்ம விளையாட போலாம் அப்படின்னு சின்ன குழந்தைங்களோட ஒரு பாட்டாவே நீங்களும் மாறிடுறீங்க, அப்படிதானே? பாருங்க, அப்ப வந்து இதுக்காக தான் நம்மள உட்கார வச்சு விளையாடுறாங்கன்னு அடுத்த வாட்டி பசங்க எல்லாம் கேட்காம வெளில ஓட போறாங்க பாருங்க.
1: ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிமா.
1: நன்றிங்க மேடம்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.

வணக்கம் தோழி, நிகழ்ச்சிக்காக நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அதில் இப்போ வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, நகை சிக்கல் சரண்யா சரவணன் தான் சொல்லியிருக்காங்க. சொப்பு ஜாமாவை வச்சு விளாட்ற பழக்கம் இன்னமும் மாற மாட்டேதுங்க, பசங்க கூட சேர்ந்து விளாண்டுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறமா மீனாட்சி காட்டுமன்னார் கோவில்லேருந்து சொல்லியிருக்காங்க, என்னதான் வயதானாலும் பிறவி குணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை மாற்றிக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, வளர்ந்தாலும் உடன் இருக்கும் பழக்கம் இனிப்பு வகையை சாப்பிட்டா அதுதான் ரொம்ப பிடிக்கும், அடுத்தது ஊஞ்சல் ஆடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து கும்பகோணத்துலேருந்து குமரன் சொல்லியிருக்காங்க, பட்டம் விட வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது காரைக்கால்லேருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்னமும் குழந்தையாக தான், குழந்தைங்க கூட விளாட்றேன், குழந்தைங்க எல்லாம் என்ன சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் நானும் பிடுங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து எப்பொழுதும் சிறு பிள்ளைகள் தான் ஓட்டும் சைக்கிளை பார்த்தா ஒரு ரவுண்டு கொடுப்பா அப்படின்னு கேட்டு வாங்கி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னா சுமதி போனகிரிலேருந்து இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கடுத்தது தமிழ் சுடர் கடலூர் துறைமுகத்துலேருந்து நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் எனது அம்மா வீட்டுக்கு வந்தாலே என் அம்மா மடியில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குறது, இந்த குழந்தைத்தனம் மாறவே இல்லை அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுங்க, பாடலை திறந்து வந்து படிச்சிடலாம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வர நிறைவான தோழி யாருன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கம் மா, சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் வேண்டும்?
1: படம் மகராசன் பாடல் அரைச்ச குளச்ச சந்தனம், அந்த பாடல் கொடுங்க.
0: பாடல் கொடுத்துடலாம், சொல்லுங்க. வளர்ந்தாலும் உங்க கூடவே இருக்கு சின்ன பிள்ளைத்தனம். என்னது
1: சின்ன பிள்ளைத்தனம்? பல்லாங்குழி ஆடினதுமா, சில்லு கோடு ஆடினது. எந்த நேரத்திலும் விளையாடினாலும் அந்த நினைப்பு வந்துருமா எனக்கு.
0: நிச்சயமா. இப்ப வரைக்கும் அதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்கீங்களா?
1: இப்ப எங்க விளையாடு, சின்ன பிள்ளைல விளையாண்டது, இப்ப எங்க நான் விளையாடுறது?
0: அப்படிங்களா, சரி ஓகேமா.
1: இருந்த போது ஐஸ் வாங்கி சாப்பிட்டது, பலூன் வாங்கி ஊதுனது, விளையாண்டது, எல்லாம் நினைப்பு வருது மாத்த.
0: நிச்சயமாமா, நிகழ்ச்சியில இருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றிமா.
0: இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில எல்லா தோழிகளும் ரொம்ப ஆர்வமே கலந்துகிட்டு அவங்களோட சின்ன வயசுல இருந்து இப்ப இருந்த பழக்கம் இன்னமும் என் கூடவே இருக்குங்க அப்படின்னு சொல்லி வளர்ந்தாலும் உடன் இருக்கும் குழந்தைத்தனத்தை பத்தி ரொம்பவே அழகா நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. இது போல எல்லா வணக்கம் தோழி நிகழ்ச்சியும் ரொம்பவே சுவாரஸ்யமா அமையும் அப்படின்னு நம்புறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வணக்கம் தோழி. ஒலிக்குவிருக்கும் இந்த பாடலோடு நம்மிடமிருந்து விடைபெறுகிறது வணக்கம் தோழி நிகழ்ச்சி.

0: நமது நிலையம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மகளிர் மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்க், காரைக்கால், திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இந்த அழைப்பினை தொடர்ந்து பகல் 12:10 கடித மலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தலே.
1: அண்ட் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் PDF போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் Wi-Fi, Wireless, Fidelity, SIM, Subscriber, Identity Module, ATM, Automated Teller Machine.
0: இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் செல்வி எஸ் லதிகா. 12:55 பன்னிசை ஏக நாயகனை என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை. இன்று பிற்பகல் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு. 2:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் வார்த்தை விளையாட்டு தொடரும். 3 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் LSC தொடரும். இன்று மாலை 4 மணிக்கு பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம், எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன், அமைப்பு எஸ் பெரியசாமி எஸ் ஜான்சன். 5 மணிக்கு வைக்கிங் பனினன் பிரிப்ஸின் கலக்கல் நேரம். இன்று மாலை 5:30 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோயில்களில். இன்று நாகப்பட்டினம் நெல்லுக்கடை அருள்மிகு மாரியம்மன் கோவில். 6 மணிக்கு பன்னிசை சரவணா என தொடங்கும் பாடல் பாடியவர் கிருபானந்த வாரியார். 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ.
2: சரியான நேரத்தில் சாப்பிட்றது, உணவில் வந்து நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது, தினமும் 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிற சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக்குற உணவுகளை, அதாவது அரிசி போன்ற
0: சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசை தூரிகை. இன்று 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று 7:30 காரைக்கால் ONGC காவிரி எசட்டின் உழவர் அரங்கம், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும், காரைக்கால் மாவட்ட வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையும் காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து நடத்திய எல் நினோ விழிப்புணர்வு குறித்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் காற்றில் வரும் கானம், 8:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம் தொடரும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் இரவு மலரும், 10:30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலரும் தொடரும். 11 மணிக்கு காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன் என்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சி. இன்றிரவு 7 மணிக்கு இந்திய அரசின் சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் வழங்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். பண்பலையில் இதுவரை வளம் வந்தது FM எக்ஸ்பிரஸ். நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: Sen will look to make a deep run, while Ayush Shetty faces defending champion and top seed China Shi Yuqi in the opening round. And that is the end of this news bulletin.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:10.

0: எட்டத்திற்கும் ஒழிக்கும் இசையிலே நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கின்றோம். சிந்தனை துளி சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் கடித மலர்கள். நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களம் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
0: கடிதம் மலர்கள் நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் நேரலையில். நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு நேயர்களின் கடிதங்களை நாம் பார்க்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அவர்களுடைய கடிதங்கள். கடந்த 5ஆம் தேதி என் சொல் அவது 9:55 கேட்டேன். திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள் வழங்கிய என் சொல் அமுது இல்லத்தின் ஒளி என்பது நல்ல இல்லறம், இல்லறத்தின் ஒளி என்பது நல்ல பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியோடு நல்ல பண்புகள், இரக்கம், பொறுப்புணர்வையும் கற்றுத்தர வேண்டும் என்ற கருத்து சிறப்பாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கும் முனைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி காலை 10:05 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியானது சொல்லின் செம்மை என்ற பொருளில் வழங்கப்பட கேட்டேன். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். நாம் சொல்லக்கூடிய சொல் நல்ல சொற்களாக பிறருக்கு நன்மை தரக்கூடிய சொற்களாகவும் இருந்தால் வீடு செழிக்கும், நாடு செழிக்கும் என்ற கருத்தினை வழங்கிய காரைக்கால் பண்பலைக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி காலை 10:05 சிறப்பு நேரலை என நாகை மாவட்ட போக்குவரத்து சாலை ஒழுங்கு பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் வி ராமலிங்கம் அவர்கள் பங்கு பெற்ற சாலை விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் சிறப்பு நேரலை ஏராளமான கருத்துக்களை கூறினார்கள். பள்ளிகளில் ஆசிரியர்கள் சிறு வயது மாணவர்களுக்கு 10 நிமிடம் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை சொல்லித்தர வேண்டும் என்ற கருத்து சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 6:20 இன்சொல்

தமது நிகழ்ச்சி கேட்டு திருவாரூர் அறிவழகன் அவர்கள் வழங்கிட்ட இன்சொலமது பணிந்து கற்றுக்கொள்ள தெரிந்தவன் உயர்கிறான், அறிவுரை கேட்க தெரிந்தவன் வளர்கிறான், குற்றத்தை ஒப்புக்கொள்ள தெரிந்தவன் முன்னேறுகிறான், பணிவு என்பது தாழ்வல்ல, அது உயர்வதற்கான முதற்படி என்பது போன்ற கருத்துக்கள் சிந்திக்க வைத்தது வழங்கிய வானொலிக்கும் முனைவர் அவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி காலை 9 மணிக்கு நலமாய் வாழ நிகழ்ச்சியானது தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பி ஸ்ரீலதா அவர்கள் மருத்துவர் குறிப்புகளை சிறப்பாக வழங்கினார்கள். வழங்கிய வானொலிக்கும் மருத்துவர் அவர்களுக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி காலை 9:55 இரவு 9:55 இன்சொலமுது நிகழ்ச்சி வழங்க கேட்டோம். வாழ்க்கையில் உண்மையான முதிர்ச்சி என்பது நம்மை சுற்றி இருப்பவர்களின் குறைகளை பார்ப்பதல்ல, அவர்களிடம் உள்ள நன்மைகளை உணர்ந்தவற்றை பயன்படுத்திக் கொள்வது இருக்கிறது என்ற கருத்து அருமையாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். கடந்த 10ஆம் தேதி காலை 10:05 சிந்தனை அரங்கம் காலம் தரும் பாடம் என்ற தலைப்பில் வளம் வந்தது. காலம் நமக்கு உணர்த்தும் பாடத்தை முறையாக கற்றுக்கொண்டால் நடைமுறைப்படுத்தினால் வாழும் வாழ்க்கை செம்மை பெறும். நேயர்களின் கருத்துக்கள் சிறப்பு. வழங்கிய வானொலிக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் உறவினில் இனிமை என்ற பொருளில் வழங்கப்பட கேட்டேன். தற்போதைய சூழலில் வீட்டில் உள்ள உறவுகளிடமே நமக்கு பேச நேரமில்லை. செல் வந்த பிறகு இந்த நிலை மாற வேண்டும் என்று நேயர்கள் கருத்துக்களை வழங்கினார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி அச்சாணி நிகழ்ச்சியானது ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் பிரிண்டிங் தொழில் செய்து வரும் ரவாஞ்சேரி ஆர் வீரமணி அவர்களுடைய நிகழ்ச்சி கேட்டேன். வேலை செய்யும் இளைஞர்கள் வேலை செய்து சம்பளம் வாங்கினால் போதும் என்று எண்ணாமல் நாம் முன்னேறணும், கம்பெனியும் முன்னேற வேண்டும் என்பதை மனதில் கொண்டு செயல்படும் என்ற கருத்து சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி 6:20 இன்சொல்லமது நிகழ்ச்சியானது இல்லற வாழ்க்கையில் ஒருத்தர் பேசும்போது இன்னொருவர் கேட்க வேண்டும், ஒருவர் சோர்ந்தால் இன்னொருவர் தாங்க வேண்டும், ஒருவர் தடுமாறும் போது இன்னொருவர் கை கொடுக்க வேண்டும், அப்போதுதான் இல்லறம் இன்பமடையும். வீடு என்பது சுவர்களால் கட்டப்பட்டதல்ல, புரிதலால் கட்டப்பட்டது என்ற கருத்து சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் பற்றி பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள் அளித்த விளக்கங்கள் மூலமாக அப்போதெல்லாம் பிள்ளைகள் பள்ளி வீடு விட்டவுடன் வந்து வீட்டில் இருக்கும் தின்பண்டங்களை ஏதாவது ஒன்றை சாப்பிடுவார்கள், அது சத்தானதாக இருந்தது. அந்த நிலையை எப்பொழுதும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று விரிவாக வழங்கிய மருத்துவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கங்களாஞ்சேரி டி முருகேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 6ஆம் தேதி காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். விதை மண் பரிசோதனை நிலையம் வெளிப்பாளையத்திலிருந்து நாகை ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாற்றப்பட்டுள்ளது என்பதை விளக்கமாக சொன்னார்கள். வழங்கிய சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். அதே நாளில் காலை 6:55 மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தலை நிகழ்ச்சி கேட்டேன். அதில் 3ஆம் வகுப்பு சிறுமி இ விக்ஷயா சிறப்பான கதை ஒன்றை கூறினார். குழந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி இரவு 9:30 திரை இசையில் நடிகை மதுபாலா நடித்த படங்களில் இருந்து பாடல்களை கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாடொலிக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி காலை 6:55 பசுந்தலை நிகழ்ச்சி கேட்டேன். அதில் 3ஆம் வகுப்பு சிறுமி விண்ணில் வீடு கட்டலாம் பாடலை அருமையாக பாடி அசத்தினார். தொடர்ந்து பாடிய ஆங்கில பாடலும் சிறப்பாக இருந்தது. சிறுமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி காலை 6:40 இன்சொல்லமுது கேட்டேன். முனைவர் இரா அறிவழகன் அவர்கள் பகையை வளர்க்காமல் நிதானத்துடன் அன்புடன் பழகி அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக கூறிய கருத்து அருமையாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் முனைவர் அவர்களுக்கும் நன்றியும் பாராட்டும் என்றிருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி காலை 6:55 மழலைகளின் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான பசுந்தலில் கேட்டேன். 3ஆம் வகுப்பு சிறுமி நரி கதை காக்கா கதை சொன்னது சூப்பர். எதிர்காலத்தில் மருத்துவராக கனவு நிறைவேற என்னுடைய ஆசை

0: அப்படி என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து கடந்த 10ஆம் தேதி காலை 6:55 பசுந்தலை நிகழ்ச்சி கேட்டேன். அதில் 4ஆம் வகுப்பு சிறுவனிடம் பாடல் கதை என கேட்டு அசத்திவிட்டார் சிறுவன். அடுத்து கடந்த 11ஆம் தேதி காலை 6:40 இன்சொலமது நிகழ்ச்சியில் உடலுக்கு சரியான உணவு, சரியான தூக்கம் அவசியம் வேண்டும். உடல் நன்றாக இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும். எனவே உடல் நலத்தை பேண வேண்டும் என்பதை சிறப்பாக எடுத்து கூறினார்கள். நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி காலை 6:55 பசுந்தலை நிகழ்ச்சியில் சிறுவன் எம் பாலதீஷ் சிந்தனை வெல்லும் சிறப்பாக சொன்னார்கள். இராணுவ அதிகாரியாக ஆக வேண்டும் என்று சொன்னார். அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி காலை 6:40 இன்சொலமது நிகழ்ச்சி கேட்டேன். குடும்ப வாழ்க்கையில் உன்னத நோக்கங்களில் ஒரே மனதுடன் இருக்க வேண்டும். நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. அன்பும் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவமே சிறந்த இல்லறம் என்பதை சிறப்பாக சொன்னார்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி காலை 6:55 பசுந்தலை நிகழ்ச்சியில் 1ஆம் வகுப்பு சிறுவன் ஏ ஜேம்ஸ் மனித உடல்கள் பற்றிய உண்மைகள், பொது அறிவு பதில்கள் பற்றி சிறப்பாக கூறியது நன்றாக இருந்தது. நிகழ்ச்சி வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி காலை 6:35 உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். அதில் மூலிகை பூச்சி விரட்டி தயார் செய்ய எந்தெந்த மூலிகை செடிகளை பறித்து எப்படி தயாரிக்க வேண்டும், பயன்படுத்தும் முறை எந்த நேரத்தில் தெளிக்க வேண்டும் என்பதை பற்றி சகோதரிகள் விளக்கமாக கூறினார்கள். வழங்கிய சகோதரிகளுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டும் என்றிருக்கிறார். இந்த நேரின் நிறைவான கடிதம் இது. கடந்த 13ஆம் தேதி மதியம் 2:05 டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டேன். அடுக்கு தும்மல் எதனால் வருகிறது, அதனை எப்படி நாம் ஆயுர்வேதத்தின் மூலம் சிகிச்சை பெற முடியும் என்று சிறப்பாக கூறினார்கள். மருத்துவ தகவல்கள் வழங்கிய மருத்துவருக்கும் நிகழ்ச்சியை வழங்கிய பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்று இருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் திருமலைராயன்பட்டினம் தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 3ஆம் தேதி அன்று ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் காலை குடந்தை காவிரி கரவில் பகவத் படித்துறை கும்பகோணம் மற்றும் திருவாரூர் மயிலாடுதுறை காட்டுமன்னார் கோவில் என்ற பல ஊர்களிலிருந்து அரசலாற்றங்கரையிலிருந்து சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கினார்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். தினம் தினம் பண்பலையில் காலை 6:55 உலா வரும் பசுந்தலை நிகழ்ச்சியில் மழலைகளின் மொழி, குழந்தைகளின் குரல் எண்ணங்களை அழகாக எடுத்து ஏம்புகிறது. நிகழ்ச்சியை வழங்கும் வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். இதே நேயர் கடந்த 8ஆம் தேதி சொல்லரங்கத்தில் ஒற்றை கருத்தை அளிக்கும் சொல் பற்றி அறிவிப்பாளர் அவர்கள் சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கினார்கள். பங்கு பெற்ற நேயர்களும் சொற்கள் பற்றி சிறப்பாக கூறினார்கள். நன்றாக இருந்தது நிகழ்ச்சி. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 4 மணிக்கு மனம் விழைதை நிகழ்வை கேட்டும் பெருங்குடி ஆர் ரவிராஜன் அவர்களின் பாடல் தெரிவுகள் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் நேயர்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். இரவு 10 மணிக்கு வானொலியில் உலாவரும் இரவு மலரும் நிகழ்ச்சியை கேட்பதில் எனக்கு அலாதியான சுகமே சுகம். பழைய திரைப்பட பாடல்களை கேட்டாலே அதிலும் இரவில் உறங்கும் முன் கேட்பதில் அடடா என்ன சுகம். வானவீதியிலே மேகங்களாய் அங்கும் இங்கும் அலைப்பாய்வது போல் எனக்குள் ஒரு உணர்வை தூண்டுகிறது. நிகழ்ச்சியை வழங்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். கடந்த 10ஆம் தேதி காலை 9 மணிக்கு நலமாய்வாழ நிகழ்ச்சி கேட்டேன். அதில் கோடை வெயிலிலிருந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் பற்றி பேராசிரியர் டாக்டர் சண்முக பிரியா அவர்கள் வழங்கிய அனைத்து தகவல்களும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய மருத்துவர் அவர்களுக்கும் வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் சிறுவன் எம் பாலபத்திரன் துன்பத்தை வெல்வது கல்வி என்ற தலைப்பில் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாது சிறப்பாக வழங்கினார். சிறுவன் எதிர்காலத்தில் ஆசிரியராக வேண்டும் என்று கூறினார். அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 கடித மலர்கள்.
1: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை

0: பத்து மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள் ஸ்டாரிக்கால்
1: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நேரம் 12:26. பண்பலையில் கடித மலர்கள் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன் அவர்களுடைய கடிதங்களை பார்க்கலாம். கடந்த 4ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் திருவாரூர் மாவட்டம் திருவிழிமிழலை என்ற ஊரில் இருந்து நிகழ்ச்சி சிறப்பாக விழா வந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் தென்னாப்பிரிக்கா அம்மன் கோவில் சிறப்புகள் பற்றியும், தமிழ் மக்களால் ஆடி மாத பூஜைகள் தீமிதி திருவிழா நடைபெறுவது பற்றியும், கோவில் வரலாறு சிறப்புகள் பற்றியும் சொன்னார்கள். கேட்டு தெரிந்து கொண்டேன். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி காலை 6:40 இன்சொல் அமது நிகழ்ச்சி கேட்டோம். இதில் அறிவழகன் ஐயா அவர்கள் வாழ்க்கையின் விளக்கு பற்றியும் நல்ல தகவல்கள் வழங்கினார்கள். கேட்டு மகிழ்ந்தோம். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். அதே நாளில் காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் தெய்வதுர்கா அவர்கள் இனிமையான குரலில் பாடல் பாடினார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. மேலும் அவர் ஆசை சிறந்த ஆசிரியராக ஆக வேண்டும் என்று கூறினார். எதிர்காலத்தில் ஆசிரியராக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 6ஆம் தேதி அன்று மதியம் 2 மணிக்கு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் சிறப்பு நிகழ்ச்சியில் டாக்டர் ஜெயராஜ் அவர்கள் ஆலோசனைகள் வழங்கினார்கள். இதில் தாய்ப்பால் சிறப்புகள் பற்றியும், இப்போது தாய்ப்பால் கொடுப்பது குறைந்தது என்றும் பல தகவல்கள் சொன்னார்கள். குழந்தையில் தாய் சாப்பிடும் உணவுகள் பற்றியும் நேயர்களும் அறிவிப்பாளர்களும் கேட்ட கேள்விக்கு ஆலோசனைகளை சிறப்பாக வழங்கினார் மருத்துவர் அவர்களுக்கும். நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி அன்று 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் திருவாரூர் சீதலாதேவி மாரியம்மன் கோவில் வரலாறும் சிறப்புகளும் அம்மன் வழிபாடுகளும் பற்றியும் சொன்னார்கள். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் என்றும் கோவிலை பற்றிய தகவல்களும் கூறினார்கள். கேட்டும் தெரிந்து கொண்டோம். வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி அன்று மாலை 4 மணிக்கு மழமிழை நிகழ்ச்சி கேட்டேன். இதில் பெருங்குடி ரவிராஜன் அவர்களுடைய பாடல் தெரிவுகள் சிறப்பாக இருந்தது. பாடல் தெரிவுகளும் அதற்கான விளக்கங்களும் அருமையோ அருமை. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி அன்று காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். குட்டீஸ் தாரணி அவர்கள் நரி கதையும் காக்கா கதையும் சொன்னது சூப்பராக இருந்தது. மேலும் அவர்கள் எதிர்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்று கூறினார். அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 10ஆம் தேதி அன்று மதியம் 2:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டோம். இதில் பிரதீப் குமார் பாடல் கேட்டோம். சகனை என தொடங்கும் பாடல் முதல் அனைத்து பாடலும் கேட்டு ரசித்தும் வழங்கிய வானொலிக்கு பாராட்டுக்கள் என்றிருக்கிறார். கடந்த 11ஆம் தேதி அன்று காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் குட்டிஷ் பாலபதீஸ்வரன் அவர்கள் பாடலை பாடியது சூப்பராக இருந்தது. மேலும் அவர் இராணுவ அதிகாரியாக ஆக வேண்டும் என்று கூறினார். அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டேன். இதில் நாகை மாவட்டம் நாகர்குடையான் என்ற ஊரில் இருந்து

0: ஞாயிறு சந்தை சாலையிலிருந்து நேயர்கள் பேசினார்கள். அந்த ஊர் சிறப்புகள், அங்குள்ள கோவில்கள் பற்றியும் சிறப்பாக எடுத்து கூறினார்கள். அந்த ஊரில் மாமரங்கள் அதிகமாக இருக்கிறது என்றும் பல தகவல்களை சொன்னார்கள். பல நேயர்கள் பங்கு கொண்டு ஆர்வத்துடன் பேசினார்கள். கேட்டும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் பாராட்டுகள் என்றிருக்கிறார். அதே நாளில் மாலை 5:30 சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை வண்டிக்கரை தெரு மாரியம்மன் கோவில் சிறப்புகள் பற்றியும் சொன்னார்கள். கோவில் வழிபாடுகள் பற்றியும் மேலும் அந்த கோவில் பற்றிய தகவல்களையும் கூறினார்கள். கேட்டு தெரிந்து கொண்டும் வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 12 அன்று காலை 11 வணக்கம் தோழி நிகழ்ச்சி கேட்டும் இதில் நேயர்கள் ஆடி மாதத்தில் வாங்கிய பொருட்கள் பற்றி சொன்னார்கள். புடவை, சுவாமி படங்கள், இது போல பல தகவல்களை தோழிகள் வழங்கியதோடு நல்ல பாடல்களையும் கேட்டார்கள். கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். அதே நாளே மதியம் 2 அச்சாணி நிகழ்ச்சி கேட்டோம். அதில் ஃபிட்டிங் வேலை செய்து வரும் ஆர் வீரமணி அவர்களுடைய நேர்முகம் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 13 காலை 6:40 இன்சொல் அமுது கேட்டேன். இதில் திருவாரூர் இரா அறிவழகன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்சொல் அமுது சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 13 அன்று காலை 6:50 பசுந்தலி நிகழ்ச்சி கேட்டேன். குட்டிஸ் தீபிகா அவர்கள் மருத்துவராகுவது பற்றி சூப்பராக சொன்னார்கள். அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். இணைந்திருக்கின்ற பண்பலை 100.3. நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரிப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
2: வைக்கிங் தான் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் No.1 டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஊராசன் சிங் அதிரடி ஆடி தள்ளுபடி. முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். ஊராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்களுக்கு உள்ளங்க நினை நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: நேயர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருவாரூர் சீமாட்டி சில்க்
4: நேயர்களுக்கு
1: நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள். முதல் தரமான ஆடைகளை காம்போ ஆஃபரில் அளில மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம். இணைந்திருக்கின்ற பண்பலை 100.3 கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் ஆரியநாடு திரைய சிவா பாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பா கோவில் கே ரவி, வேளாங்கண்ணி ஏஆர் சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கை மடம் ஜி ஜெயந்தி, வனக்குடி ராஜேந்திரன் அவர்களுடைய கடிதங்கள் இது. கடந்த 6ஆம் தேதி அன்று பிற்பகல் 2:05 அச்சாணி நிகழ்ச்சி கேட்டும் நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. அதில் ஓவியர் வரையும் தொழில் செய்து வரும் சக்திவேல் அவர்களுடைய நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 7ஆம் தேதி 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் திருபுவனம் கூட்டுறவு சொசைட்டியிலிருந்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் காலம் தரும் பாடம் என்ற பொருளில் நேயர்கள் உரையாடினார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். அதே நாளில் பிற்பகல் 2 மணிக்கு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட கேள்விக்கு சிறப்பாக பதிலை வழங்கினார்கள். வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி 2:30 சிறுவர் சொலை நிகழ்ச்சி கேட்டோம். அதில் காரைக்கால் மாவட்டம் கண்ணாப்பூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 9ஆம் தேதி அன்று பிற்பகல் 2 மணிக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சி கேட்டோம். அதில் நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட நேயர்களிடம் கேட்ட பழமொழிகளுக்கு

பழமொழியை கூறினார்கள். வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 11 அன்று மாலை 4 ஊறுமுறும் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகர்குடையன் என்ற ஊரிலிருந்து நிகழ்ச்சி சிறப்பாக வளம் வந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த நன்றிகள் என்றிருக்கிறார். தொடர்ந்து விலமல் ஏ காவேரி எத்திராஜ் அவர்களுடைய கடிதங்கள். இது கடந்த 6 காலை 6:55 வளம் வந்த பசுந்தளி நிகழ்ச்சியில் குட்டீஸ் சிறப்பாக பாடலை பாடினார். வழங்கிய வானொலிக்கும் குட்டீஸ் அவர்களுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் என்றிருக்கிறார். கடந்த 8 மாலை 4 ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் நிகழ்ச்சியான மனம் எழுதிய நிகழ்ச்சியில் பெருங்குடி ஆர் ரவிராஜன் அவர்களுடைய பாடல் தெரிவுகள் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 10 பிற்பகல் 2:30 ஒளிபரப்பான சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பிரதீப் குமார் அவர்களின் பாடல்கள் கேட்டு ரசித்தும் நிகழ்ச்சி அருமையோ அருமை என்றிருக்கிறார். கடந்த 11 காலை 6:55 ஒளிபரப்பான பசுந்தளிர் நிகழ்ச்சியில் சிறப்பாக பாடலை பாடினார் பால சதீஷன் என்ற குட்டீஸ். அவருடைய எதிர்கால கனவு நிறைவேற வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 12 காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் குட்டீஸ் ஏ ஜேம்ஸ் அவர்கள் மனித உடல்களை பற்றி சொன்னது சூப்பராக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். கடந்த 13 காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் குழந்தை சிறப்பாக பாட்டு பாடினார் தீபிகா என்ற சிறுமி. மருத்துவராக வேண்டும் என்று சொன்னார். அவருடைய ஆசை நிறைவேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். தொடர்ந்து ஏஜி ஐயப்பன் நரசிங்கன்பேட்டையிலிருந்து அவருடைய கடிதம் இது. ஒவ்வொரு நாளும் நம் பண்பலை வழங்கி வரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருக்கிறது. கடந்த 7 உலா வந்த ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் ஊரிலிருந்து சிறப்பாக வளம் வந்தது. வழங்கிய வானொலிக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். 7 காலை 6:35 வேளாண் வாழ்வும் என உழவர்களுக்கு நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் இலை சுருட்டு புழு தாக்குதல் பற்றியும் அதுக்கான தீர்வு பற்றியும் சகோதரிகள் வழங்கிய தகவல்கள் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 8 காலை 6:40 இன்சுலமது நிகழ்ச்சி கேட்டேன். நன்றி உணர்வு பற்றி முனைவர் அவர்கள் வழங்கிய தகவல்கள் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். கடந்த 8 மாலை 4 மனம் விழுதி நிகழ்ச்சியில் நண்பர் திரு ரவிராஜன் அவர்களுடைய பாடல் தெரிவுகள் சிறப்பாக இருந்தது என்றிருக்கிறார். கடந்த 10 உழவர் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் பிராய்லர் கோழி மற்றும் நாற்றுக்கோழி வளர்ப்பில் 38 அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொண்ட விவசாயிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் என்றிருக்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கங்களஞ்சேரி மைதிலி முருகேசன் அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 10 காலை 10 சிந்தனை அரங்கம் தலைப்பு காலம் என்ற தலைப்பில் நேயர்கள் சிறப்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கூத்தூர் அப்துல் கரீம் செல்லமத்து சொலாமத் சுகேனா இவர்களுடைய கடிதங்கள் இருந்து. கடந்த 6, 7, 8 காலை 6:55 பசுந்தளிர் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தோம். அதில் குழந்தைகள் சிறப்பாக பாடல்கள் பாடி அசத்தி வருகிறார்கள். அவர்களின் எதிர்கால கனவுகள் நிறைவேற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றிருக்கிறார். கடந்த 10 அன்று காலை 6:40 இன்சொல்லமது நிகழ்ச்சி கேட்டும் அதில் ஆழமான கருத்துக்களை முனைவர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். வழங்கும் பண்பலைக்கு மனமார்ந்த பாராட்டுகள் நன்றிகள் என்றிருக்கிறார். அதே நாளில் மதிய மூலம் அந்த கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. அறிவிப்பாளர் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நேயர்கள் சிறப்பாக பதில்களை வழங்கினார்கள். வழங்கிய வானொலிக்கு நன்றிகள் என்றிருக்கிறார். திருமுல்லைவாசல் ராஜா தங்கமணி அவர்களுடைய கடிதம் இது. கடந்த 1 அன்று 10 வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகள் என்ற தலைப்பில் சொல்லரங்கம் உலா வந்தது. வழங்கிய அறிவிப்பாளர் அவர்களுக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் என்றிருக்கிறார். ஆண்டிப்பாளையம் மதனசேகர் அவர்களுடைய கடிதம் இருந்து. கடந்த 6 அன்று ஒளிபரப்பான நலமாய்வாழ் நிகழ்ச்சியில் உயிர்வேதியியல் டாக்டர் சண்முக பிரியா அவர்கள் வெயிலில் இருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி என்று சிறப்பாக மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார்கள். வழங்கிய மருத்துவர் அவர்களுக்கும் வானொலிக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் கல்கிதாசன் சிவஜோதி கடலூர் இவருடைய கடிதம் இது. கடந்த 8 தேன்மழை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. வழங்கிய வானொலிக்கும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகள் என்றிருக்கிறார். பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டது கடிதமலர்கள் நிகழ்ச்சியில்
நமது நிலைய நிகழ்ச்சிகள் பற்றி நேயர்கள்

0: அனுப்பிய கடிதங்களை கேட்டு ரசித்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3. இன்னும் சில நொடிகளில் வருகிறது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் அமைந்துள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய சிறந்த நிர்வாகி, கவிஞர் என்ற நிலையில் நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பிரதமராக விளங்கியவர் என்று கூறினார். அவரது தலைமைத்துவம் நாட்டை முன்னெடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகித்ததாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தேசப்பற்று, ஜனநாயக மாண்பு, சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பண்புகளை கொண்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அடல் பிஹாரி வாஜ்பேயி தனது வாழ்க்கையை தேச நலனுக்காக அர்ப்பணித்தவர் என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஜனநாயகத்தை வலுப்படுத்தியதில் அடல் பிஹாரி வாஜ்பேயின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் நலனையே தனது வாழ்வின் லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் தன்னலமின்றி அர்ப்பணித்த தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பேயி என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெறும் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசனின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். பின்னர் சென்னை அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 11th பட்டமளிப்பு விழாவிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உரையாற்றுகிறார். அரசு மற்றும் தனியார் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் உள்ள 21 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் நாள்தோறும் 63,810 டன் சமையல் எரிவாயுவை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடந்த நிதியாண்டை விட சமையல் எரிவாயு உற்பத்தி 2x அதிகரிக்கக்கூடும். ஜார்க்கண்டில் பணியாளர் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தலைநகர் ராஞ்சியில் கடந்த 22 மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள 24 மாவட்டங்களிலும் இன்று பேரணி நடைபெற்று வருகிறது. முறைகேடு நடந்ததாக கூறி பணியாளர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும், இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கேரள மாநிலத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓணம் பண்டிகையின்போது போதைப் பொருள் கடத்தல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையின் 2nd கட்டம் திருவோணத்திற்கு பிறகு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல்கலைக்கழக மானியக்குழு கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதித் தேர்வுக்கான விடைகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டது. இணையதளத்தில் இதனை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த முகமை அறிவித்துள்ளது. வரும் 18th வரை 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி விடைகள் தொடர்பாக புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: கர் கர் திரங்கா.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: கேரளத்தில் வரும் 26ஆம் தேதி திருவோணம் பண்டிகையையொட்டி இன்று தொடங்கி 10 நாட்கள் கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அத்தம் நாளான இன்று மக்கள் வீட்டு வாசலில் பூக்கோலமிட்டு ஓணம் கொண்டாட்டங்களை தொடங்கினர். இன்று முதல் திருவோணம் வரை 10 நாட்களுக்கு விதவிதமான பூக்கோலங்கள் இட்டு ஓணம் பண்டிகையை வரவேற்க உள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் திரிபுனிதுராவில் அத்தச்சமயா பேரணி இன்று நடைபெறுகிறது. சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைக்காக இன்று நடை திறக்கப்படுகிறது. ஓணம் சிறப்பு பூஜைகள் வரும் 24ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள தகுதி உடையவர்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்க இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தும் 36ஆவது மாநிலமாக மேற்குவங்கம் விளங்க உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1.5 கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படும். மேற்குவங்கத்தில் உள்ள 1307 தனியார் மருத்துவமனைகளும் 627 அரசு மருத்துவமனைகளும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்க உள்ளன. ஒடிசாவில் நக்சலைட்டுகளை ஒடுக்க அப்பகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் அவசியம் என்று அம்மாநில காவல்துறை உயரதிகாரி திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஒடிசாவில் நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அப்பகுதிகளில் சமூக பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அவசியம் குறித்து அவர் வலியுறுத்தினார். நக்சல் இல்லாத பகுதி என்று கூறுவதை விட வளர்ச்சியடைந்த பகுதி என்று மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சத்யஜித் நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காற்றாடி திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் காத்தாடி விடும் திருவிழா இன்று நிறைவு பெறுகிறது. இந்த திருவிழாவில் இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட காத்தாடி விடும் தொழில்முறை காத்தாடி வீரர்கள் பங்கேற்றனர். இதில் ஷார்க், ஆக்டோபஸ், சிறுத்தை புலி, சுறா, பொய்க்கால் குதிரை, ஜெல்லி ஃபிஷ், பேட்மேன் உள்ளிட்ட பல வகையான காத்தாடிகளை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கவரும் வகையில் காத்தாடிகளை காத்தாடி வீரர்கள் பறக்கவிட்டனர். அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. கிழக்கு பெல்ஜியத்தில் நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியிலிருந்து 600க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெய்ம்ஸ் நகரிலிருந்து 500 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் வகையில் அண்டை நாடுகளான நெதர்லாந்து, செக் குடியரசு, ஸ்வீடன் நாட்டு ஹெலிகாப்டர்கள் ஈடுபட்டுள்ளன. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜெய்ப்பூர், பத்ரக் மாவட்டங்களின் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பைதரணி, கொச்சிலா ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. நாளை மறுநாள் வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை 4:30 தொடங்குகிறது. கேலேயில் நடைபெறும் இந்தியா இலங்கை இடையேயான கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் இன்று மழை காரணமாக தடைபட்டுள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நேற்றைய ஆட்ட நேர இறுதியில் 2 விக்கெட் இழப்புக்கு 288 ரன் எடுத்தது. தேவ்தத் படிக்கல் 131 ரன்னுடனும் ரிஷப் பந்த் 27 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வந்துள்ளார். எண்ணெய் சுத்திகரி

0: சேமிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தி திறனை அதிகரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 2000 ஹெக்டேர் வனப்பகுதிகள் சேதமடைந்துள்ளன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:50. பண்பலையில் நேயர்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழையை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் பாப்பா.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: எஸ் லத்திகா.
3: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 5th ஸ்டாண்டர்ட்.
3: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்வுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
4: காமன் யூசஸ் அப்ரிவேஷன்.
3: எங்க சொல்லுங்கள?
4: பான், பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர், PDF, போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மட், Wi-Fi, Wireless, Fidelity, SIM, Subscriber, Identity Module, ATM, Automated Teller Machine, PIN, Personal Identification Number, EMI, Equated Monthly Installment, CPU, Central Processing Unit, LED, Light Emitting Diode, RAM, Random Access Memory, SMS, Short Message Service, VPN, Virtual Private Network, FAQ, Frequently Asked Question, LED, Liquid Crystal Display, IP, Internet Protocol, AI, Artificial Intelligence. அடுத்த முதிரை பாடல் பாடப்போகிறேன். அடக்கமுடையார் அறிவிலார் என்றென்று கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடிமின் ஓட உரிமின் வருமளவு வாடி இருக்குமாம் கொக்கு. இதை எழுதினவர் ஔவையார். இவ்வாறு முதிரை ஆத்திச்சூரி கொன்றை வேன்றம் நல்வரவு முதலிய பல பாடல்களை பாடியிருக்கிறார். நன்றி.
3: சரிங்க பாப்பா, சூப்பரா சொன்னீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரியான பிறகு என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
4: டாக்டர்.
3: எதனால நீங்க டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறீங்க?
4: எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க.
3: சரிங்கம்மா, நீங்க வருங்காலத்துல உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பம்பு சார்பாக வாழ்த்துக்கு.
4: தேங்க்யூ.
3: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் இணைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: இணைந்திருக்கின்றோம் பண்பலை 100.3. நேயர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, WhatsApp, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3.

இருவாலை 6:40 இருக்கு. நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.

இன்று இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமும், காரைக்கால் மாவட்ட வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையும், காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து நடத்திய எல் நினோ விழிப்புணர்வு குறித்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். நேரம் 12:55. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம். ஏக நாயகனே என தொடங்கும் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்.

பன்னிசை கேட்டோம். சிந்தனை துளி. புகையில்லா புவி படைப்போம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையினோடு புள்ளி மூன்று. நேரம் ஒரு மணி. பண்பலையில் இனி நீர்கள் கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. நேர்களின்றைய தேன்மழை நிகழ்ச்சியானது உங்களின் கடித வடிவிற்ப பாடல்களாக ஒளி உலா வரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்மை காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாணி, நாகவல்லி நிலாயினி, வெண்பா ஆதிரா, இனியா.

0: தேன்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் செமனார் கோவில் கண் ஸ்ரீராமலு, விநாயகா லக்ஷ்மணன், கபிலன் சுபா, மருவத்தூர் மாதேஸ்வரன் செல்வம் அமுதா, கருக்கலாச்சேரி பூதனூர் உமா ஜெயசங்கர், பூம்புகார் சுந்தரவல்லி சங்கரன் செல்வம், வடலூர் நேத்தாங்குப்பம் ராமசாமி கலா.
1: I love, love, love, love.

0: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் பாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நகப்படினம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைரத்தின் விழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பூத்தாண்டவம் புண்ணியக்கோடி உமா ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா தமிழினி தருண் இமை அன்வர்த்திக்கன்பேட்டை அருணகிரி கீதா சித்திரை நகர் சங்கரநாராயணன் ஹேமலதா கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்பாள்.

0: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்விக் கழகங்கள்.
3: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ்.

0: தத்தரப்பு விழா இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்வல் ஸ்டாரிகால்.
1: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்பவர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
2: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
3: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: தென்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தாலாட்டு திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நாகப்பட்டினம் லக்ஷ்மி பாலு, சுபா வேல்முருகன், விபின் பாலாஜி, கவி பாலா, கும்பகோணம் பாலு.

0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் மூலம் கடிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
0: நகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் உலம் கணித
5: நல்வாழ்த்துக்கள். ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
0: தென்மழை நிகழ்ச்சிக்காக நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பேர்களையும் அப்படியே படிச்சிடலாம். யார் யார் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவங்க கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, காட்டுமன்னார் கோவில் டி, மடப்புறம் தோப்புத்தரிலேருந்து வேல்முருகன், அப்புறம் விஸ்வநாதன் புஷ்பவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார், இவங்களும் நமக்கான கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது காரைக்கால் நளினி, அவங்களும் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது போல் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மயிலாடுதுறை ரேவதி நகர்லேருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் அவங்களும் தங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. பேரலம் சந்தோஷ்குமார் அவங்களும் ஒரு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியா மன்சூர் அவங்களும் ஒரு கமெண்ட்ஸை நமக்காக கொடுத்துருக்காங்க. இது போல் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அசோக்ராஜ் அவங்களும் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. தில்லையிலேருந்து ஸ்ரீனிவாசன், நன்னிலம் நாராயணன் அவங்களும் அவங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், அப்புறம் அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மதுரை சண்முகசுந்தரம் அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அமுதா சேகர் மேமாத்தூர்லேருந்து அவங்களும் தன்னோட கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் தேன்மழை நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுத்துருங்க. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: கல்யாணத்துல கவனிச்சியா,
7: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: தலைமுறைகளை நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:30. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தீன்மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் மெட்டி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் பொன்னியமேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, விஷ்ணு, சுதாகர், சுஷ்மிதா, திருமேசை, கஸ்தூரி, அருணாசேகர், மாதவரம், ஜமுனா, ஏகாந்தம், வில்லிவாக்கம், குபேந்திரன்.

தேன்மழையில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் செங்கம் புனிதன் சுகுணா, வெட்டவலம் குமார் விஜயா, கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி, லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி, கண்ணகி நகர் ராணி ராஜா சேகர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், சரீனா.

0: காற்றில் நானே.
1: நிறைவு பெற்றது தேன்மழை. நேர்களை காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களை இன்னும் சில நடிகளை தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் என் முருகன், மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை விமான நிலையத்தில் அவரை வரவேற்றனர். சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், தஞ்சையில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்கிறார். செங்கல்பட்டில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்குகிறார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன், தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிறைவு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். இந்நாளை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உத்வேகத்தை அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். தேச வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்புகளை தாம் என்றென்றும் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாக அவர் கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. முன்னதாக பருவநிலை மாற்றம், நிலையான வளர்ச்சி தொடர்பான சுற்றுச்சூழல் பணிக்குழு தொடர்பு குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இதனிடையே மீள்திறன்மிக்க எதிர்காலத்திற்கான புத்தாக்கம், ஒத்துழைப்பு, மாற்றம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் தொடர்பான கூட்டம் புனேயில் நாளை தொடங்குகிறது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு, மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை அங்குள்ள ப்ளூமேரியா தோட்டம், ஆலமரை சோலை, போன்சாய் தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: யுஜிசி நெட் தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இத்தேர்வு எழுதிய தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விடை குறிப்புகள் மீது இம்மாதம் 18ஆம் தேதி வரை தங்களது ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். ஆட்சேபனைகளை தெரிவிக்கும் கேள்வி ஒன்று ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் என்று முகமை கூறியுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைகளின் மானிய கோரிக்கை

0: கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 10,185 கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள், ஊரணிகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்கவுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை நீங்களாக 37 மாவட்டங்களுக்கு 507.92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக தூர்வாரும் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று சென்னையில் சுதந்திர தின அணிவகுப்பின் போது மயக்கமடைந்த காவலர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாடு முழுவதும் பார்த்தீனியம் விழிப்புணர்வு வாரம் இன்று தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாய பயிர் மகசூல் பாதிப்பு, தோல் அரிப்பு, ஒவ்வாமை, சுவாச கோளாறு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த களைச்செடிகள் பூக்கும் முன்பே வேரோடு களைய விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்று திருச்சி சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. இச்செடிகளை அகற்றும்போது கையுறை, முகக்கவசம், காலணியை கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும், பாதுகாப்பான முறையில் இதனை நீக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான EKYC சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு 23ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்றுடன் கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வாடிக்கையாளர்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை. பயனாளர்கள் இணையதளம் வாயிலாகவோ அல்லது நேரிலோ இதனை சமர்ப்பிக்கலாம். தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் நாளை நடைபெறுகிறது. 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகள், வளரிளம் பருவத்தினர், பெண்கள் உள்ளிட்டோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை இம்முகாமில் பெற்றுக்கொள்ளலாம். அரியலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீட்டுத் திட்டம் பயிர்க்கடன் தங்களது நிலங்களுக்கு தேவையான உரங்களை பெறுவதற்கு விவசாய அடையாள அட்டை எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வேளாண் பெருமக்கள் இதனை பெற அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நிலம் சம்பந்தமான ஆவணங்களை சமர்ப்பித்து பயனடையுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் வேளாண் பெருமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கு செயல்பட்டு வந்த இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் வாகனங்கள் தீக்கிரையாயின. இவ்விபத்து குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை வரும் 26ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றிற்கு 700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டம் என்பதால் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சங்கரன்கோவில், தென்காசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்கின்றன. இங்கு விளைவிக்கக்கூடிய பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதால் எப்போதுமே பூக்கள் வரத்து என்பது அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் ஓணம் பண்டிகை விரைவில் துவங்கப்படும் நிலையில் இன்று மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்படுவது இதனால் வியாபாரி விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: நெல்லை பாபநாசம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு நாளை முதல் அனுமதி வழங்கப்படுவதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி விதிக்கப்பட்ட 10 நாட்கள் தடை இன்றுடன் நிறைவடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காரையாறு சொரிமுத்தையனார் கோயில் அமைந்துள்ளது. இங்கு ஆடி அமாவாசை 12ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் கடந்த 7ஆம் தேதி முதல் வருகிற 14ஆம் தேதி வரை சோதனை சாவடிகள் மூடப்பட்டு அகஸ்தியர் அருவி மற்றும் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. கோவில் திருவிழா முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இன்று இந்த தூய்மை பணி முடிவடைவுள்ள நிலையில் நாளை முதல் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் செல்லலாம் என வனத்துறையினர் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: அகமதாபாத்தில் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் குரூப் டி பிரிவில் இந்தியா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று 7:30 நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகள் புதுதில்லி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. அமெரிக்கா பிரவுன்ஸ் பர்கில் நடைபெறும் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கல்யாணா புனாச்சா, ஈக்வடார் ஆன்சலான் இணை முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. யுஜிசி நெட் தேர்வு

0: தேர்வுகளுக்கான தற்காலிக விடை குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை சீரமைக்கும் பணிகள் நாளை தொடங்குகிறது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. பண்பலையில் இனி வளம் வருகிறது மெல்லிசை பாடல்.

0: சிந்தனை துளி. இன்றைய விழிப்புணர்வு, நாளைய பசுமை உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். மனதோர விசையலைதம் தரும் இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கும் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்.
1: மூராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில். முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில். பற்பல காம்போ ஆஃபர்கள் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, இன்றைய லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் என்ன விளையாட போறோம்னு ரொம்ப ஆர்வமா எல்லாரும் காலையிலேருந்து காத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இன்னைக்கு வார்த்தை விளையாட்டுல குறிப்பை வைத்து சொல்லை கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது நான் ஒரு 3 குறிப்பு சொல்லுவேன், அந்த குறிப்பை வைத்து அந்த 3 குறிப்புக்கும் தொடர்பான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் இல்லையா, பொதுவான வார்த்தை, அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் சுவரில் தொங்கும் நேரத்தை காட்டும் இப்படின்னு ஒரு 3 குறிப்பு சொல்லுவேன் இல்லைங்களா. வீட்டில் இருக்கும், எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இது இருக்கும், சுவற்றில் தான் தொங்க விட்டுருப்போம், நேரத்தை காட்டும், என்னவா இருக்கும், கடிகாரம் இல்லைங்களா. இந்த மாதிரி 3 குறிப்பு, இதே மாதிரி ரொம்ப சுலபமாகவே சொல்லுவேன் அப்படின்னு ஒன்று எதிர்பார்க்கக்கூடாது. 3 குறிப்பு சொல்லுவேன், அதை வைத்து அதற்குரிய வார்த்தையை இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் கண்டுபிடிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா 0436 இந்த இணைப்பெண்ணோட 2 3 1 2 9 1 2 9 1 9 8 0 2 9 1 5 8 0 95 66 42 72 32 31 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று நான் கேட்கும் குறிப்பை வைத்து பதிலை சொல்லலாம்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கிட்டோம். நிகழ்ச்சியில இணைய வரும் முதல் நேயர் யாரு, என்ன குறிப்பை வைத்து எந்த வார்த்தையை கண்டுபிடிக்க போறாங்க தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் மாவட்ட இக்பால். முதல் நேயரா வந்து ரொம்ப சந்தோஷம்.
1: மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா?
2: சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கான குறிப்பு, காலையில் பார்க்கலாம், நான் வந்தால் இருள் போய்விடும், என்னை பார்த்தாலே நாள் துவங்கியது தெரியும்.
2: சூரியன்.
1: சூரியன், சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். முதல் நேயரை வந்து சிறப்பா நான் சொன்ன குழு வைத்து விடையை சொல்லிட்டாங்க. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்க.
3: நான் ஸ்ரீகிருஷ்ணா பேசுறேன் மதுர் பண்டாரவடையிலிருந்து.
1: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
1: நான் வீட்டில் இருப்பேன், என்னை மூடினால் வெளியில் இருப்பது தெரியாது, திறந்தால் அக்கம் பக்கம் தெரியும்.
3: என்னது? வெளிச்சம் மேடம்.
1: வெளிச்சமா? இல்லையே, வெளிச்சம் வீட்டுல மட்டுமா இருக்கு.
3: சொல்லுங்க மேடம்.
1: நான் வீட்டில் இருப்பேன், என்னை மூடினால் வெளியில் இருப்பது தெரியாது, திறந்தால் அக்கம் பக்கத்தை பார்க்கலாம்.

0: கதவு மேடம்.
1: கதவு, கதவு, ஜன்னல், எது வேணாலும் சொல்லலாம்.
0: நன்றி மேடம்.
1: நன்றிங்க, நன்றி ஸ்ரீ கிருஷ்ணா. அடுத்து வரும் நேய வருக. வணக்கம்.
2: வணக்கம் சுத்ரா என்கிற மீனாட்சிக்கு வணக்கம். கும்பகோணம் முடியாது பால்.
1: சொல்லுங்க சார்.
2: எனக்கு எனக்கு இந்த அதான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல தெரியல, இந்த பாட்டு வந்து போட்டீங்கல்ல.
1: என்ன பாட்டுங்க ஐயா?
2: என்னுள்ளே என்னுள்ளே
1: பாடல்.
2: அருமை. அது வந்து கேக்குறப்ப வந்து ஒரு ஒரு அழகும் தோணும், நமக்குள்ள ஒரு மன. போன வாரம் வந்து கர்நாடகால இருந்தேன். நன்றி மீனாட்சி கிஷான் மணி.
1: நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில எந்த நிகழ்ச்சிக்கு வரமோ அந்த நிகழ்ச்சிக்குரிய பதிலோட வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்க. வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் வாங்குறீங்க.

0: நன்றி மீனாட்சி, கிஷான் மணி சித்ரா.
1: நன்றி ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் எந்த நிகழ்ச்சிக்கு வரமோ அந்த நிகழ்ச்சிக்குரிய பதிலோட வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: என்னை
1: சாப்பிட முடியாது, என்னால் சாப்பிடுவார்கள், எல்லோர் வீட்டிலும் நான் இருப்பேன்.
2: என்னங்க?
1: எண்ணெய் சாப்பிட முடியாதுனா உப்பு சாப்பிடலாமே நம்ம. வேற வேற ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா, முயற்சி பண்ணுங்களா? எண்ணெய் சாப்பிட முடியாது, என்னால் சாப்பிடுவார்கள், அதாவது எண்ணெய் வைத்து சாப்பிடுவார்கள், எல்லோர் வீட்டிலும் நான் இருப்பேன். என்ன விடுகதையா கேக்குறேன்னு நினைக்காதீங்க. சரி, அடுத்த டேட்ட கேக்குறேன். நன்றிங்க. வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் சென்னையில இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
1: பிரமீலா மேடம், சொல்லவா உங்களுக்கு?
3: சொல்லுங்க.
1: வானொலி கேட்டீங்களா?
3: கேட்டேன். மூன்று குறிப்பு சொல்லுவீங்க, அந்த சொல் கண்டுபிடிக்கணும்.
1: சிறப்பு. இப்ப என்ன சொன்னேன்னு கேட்டீங்களா?
3: இல்ல, ஒருத்தர்
1: பரவாயில்ல, நீங்க லைன் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால தெரிஞ்சிருக்காது. எண்ணெய் சாப்பிட முடியாது, எண்ணெய் வைத்து சாப்பிடலாம், எல்லோர் வீட்டிலும் நான் இருப்பேன். வணக்கம். யார்
4: பேசுறீங்க?
1: என்ன ஊருங்க? பெரம்பூரா? ஓ சரி, உங்களுக்கான க்ளூ சொல்லட்டுமா? உங்களுக்கான குழு, என்னை திறப்பார்கள், என்னை மூடுவார்கள், ஆனால் கதவு இல்லை, என்னை பயன்படுத்தினால் வாழ்வு முன்னேறும். என்னை திறப்பார்கள், என்னை மூடுவார்கள், ஆனால் கதவு இல்லை, என்னை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.
4: நெல்லா மேடம்?
1: நெல்லா இல்லைங்களே, நெல்லை திறந்துட்டு மூடுவோமா? முடியாது. சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாமா? நன்றிங்க, நன்றி. அடுத்து வரும் நேயர், வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: மயிலாடுதுறை ரேவதி நகர், அஞ்சு ரவிச்சந்திரன்.
1: ரவிச்சந்திரன் சார், உங்களுக்கான வார்த்தை
5: சொல்லுங்க.
1: என்னை திறப்பார்கள், என்னை மூடுவார்கள், ஆனால் கதவு இல்லை, என்னை பயன்படுத்தினால் வாழ்க்கை முன்னேறும்.
5: முயற்சியா?
1: முயற்சியை திறக்கவோ முடியாதே. இன்னும் நம்ம உணர்வுகள் சார்ந்து போகல, பொருள் சார்ந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். திறக்கலாம், மூடலாம், ஆனா கதவுலாம் இல்ல. பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும்.
5: பயன்படுத்தினா எங்கேயோ போயிடும். திறக்கலாம், மூடலாம்னா என்னது? கதவு சொல்லன்னு சொல்லிட்டீங்க, இல்ல மூடியே தண்ணி பாட்டில் மூடிய சொல்லலாமா?
1: பாட்டில வச்சா மட்டும் வாழ்க்கை முன்னேறிடுமா? யோசிப்போம். சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்டு
5: அடுத்த நேயருக்கு வாய்ப்பு.
1: நன்றிங்க, நன்றிங்க ஐயா. அடுத்து வரவிருக்கும் நேயர், வருக, வணக்கம். நாச்சியால். அப்பூர் மடப்புரம், நாச்சியால். வானொலி கேட்டு இருக்கீங்களா?
3: வானொலி கேட்டிருக்கேன், கொள்ளையில இருக்கிறதால.
1: சரி, பரவாயில்ல. எண்ணெய் திறப்ப, நான் வந்து இன்னைக்கு என்ன விளையாடுறோன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு குறிப்பு சொல்லுவேன், அந்த குறிப்பை வைத்து அந்த குறிப்பிற்கான சொல்லை நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா, வீட்டில் இருக்கும் சுவரில் தொங்கும் நேரத்தை காட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப உங்களுக்கு ஒரு குழு கொடுக்க போறேன். எண்ணெய் திறப்பார்கள், எண்ணெய் மூடுவார்கள், ஆனால் கதவு இல்லை, என்னை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் முன்னேறலாம்.
3: சாவி.
1: சாவி திறக்கிறது மூடுறது, கதவு இல்லைன்னு சொல்லிட்டேனே, கதவு சம்பந்தப்பட்ட பொருளே கிடையாது. காற்று இல்லைங்களே, சம்மந்தமே இல்லையே. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்களா? வாழ்க்கையை முன்னேறதுக்கு நம்ம என்ன செய்யணும்?
3: முன்னேறதுக்கு முயற்சி எடுக்கணும்.
1: முயற்சி எதில் எடுக்கணும்? முயற்சி

0: கல்வியா?
1: கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான்.
0: புத்தகம்.
1: அவ்வளவுதான், சிறப்பா சொல்லிட்டீங்க. புத்தகம், புத்தகத்தை திறக்கலாம் மூடலாம், ஆனா கதவுலாம் இல்ல. இதுல அதை பயன்படுத்தினா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை என்னாகும், முன்னேறிடும் இல்லைங்களா. அதை பயன்படுத்தணும், திறக்கிறதும் மூடுறதோட விட்டுறக்கூடாது சரிங்களா. புத்தகம் என்பது சரியான விடை. சிறப்பா சொல்லிட்டாங்க. நாச்சியல்லம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணைவோம் நேர்களே.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லாமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுத்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வரங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
1: நாளை காலை 7 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
6: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் நேர்களே 0436 என்ற இணைப்பு எண்ணுடன் 231 2 3 1 2 9 9 4 8 0 2 9 9 5 8 0 95 66 42 72 32 31. நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலா வரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைவரும் நேயர் வருக வணக்கம்.
8: இனிய மதிய வணக்கம்.
0: வணக்கம்
8: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா? எனக்கு கால்கள் இல்லை, என்னை பிடிக்கவும் முடியாது.
8: பாம்பு?
0: பாம்பு பிடிக்க முடியாதா? ஏன் பிடிக்க
8: முடியாது?
0: நான் ஓடுவேன். இது வந்து ஒரு பொருள் சார்ந்தது இல்ல, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் ஓடுவேன், ஓடுது ஓடிட்டே இருக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா. எனக்கு கால்கள் இல்லை, ஓடுவேன்னு சொல்லிட்டேன் ஆனா கால் கிடையாது சரிங்களா, பிடிக்கவும் முடியாது.
8: நேரம்?
0: நேரம் அவ்வளவுதாங்க. சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
8: நன்றிங்க,
0: நன்றி, சிறப்பா சொல்லிட்டீங்க. அடுத்து யார் வராங்க கேக்கலாமா? வருக வணக்கம்.
9: வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: குறையாது சொல்லவா?
1: அதனால குறையாது, கொடுத்தால் குறையாது அப்படிங்கிற
0: இல்ல நிகழ்ச்சி கேக்குறீங்களா நீங்க? என்ன பேச விடுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஒண்ணு இல்ல, ஒரு மூன்று குறிப்பு சொல்லுவேன், அந்த குறிப்பிற்கு உரிய வார்த்தையே நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும், வேற ஒண்ணு இல்ல. கொடுத்தால் குறையாது, பெற்றால் பெறுபவருக்கு மகிழ்ச்சி, பணத்தால் மட்டும் வாங்கவே முடியாது. என்னன்னு சொல்லுங்க.
1: பணத்தால் வாங்க முடியாது அன்பு.
0: அன்பு, அவ்வளவுதான், சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
2: சித்திரமணி தேவி மேடம்.
0: தேவிமா, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா? சூப்பரா இருக்கேன் தேவிமா,
2: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான குறிப்பு, வாய் உண்டு சாப்பிடாது, தலை உண்டு முடி இல்லை, உடல் உண்டு உயிர் கிடையாது.
2: தலை உண்டு,
0: கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்லா நம்ம எல்லாருமே பயன்படுத்துற ஒரு பொருள் தான். ஆமா, நம்ம வெளியில போகும்போதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு போவோம், அது ரொம்ப அவசியமான ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். வாய் உண்டு சாப்பிடாது, அதுக்கு வாய் இருக்கு ஆனா சாப்பிடாது. தலை, தலை மாதிரி என்னது? சாப்பிடாது, தலை உண்டு, தலை மாதிரி இருக்கும் ஆனா முடி கிடையாது, அதுக்கு உடல் உண்டு அதுல உயிர் கிடையாது. திறக்கலாம் மூடலாம், என்னது? உடல் இருக்கும். நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். வருக. வணக்கம்.
3: சித்ரா மணக்குடி.
0: சித்ராமா, கேட்டீங்களா?
3: கேட்டம்மா,
0: சொல்லுங்க.
3: தபால் பெட்டி.
0: தபால் பெட்டியா? அத நம்மளால தபால் பெட்டிய வந்து மேல ஓபன் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அது இல்ல,
3: ஒரு குழு கொடுங்கம்மா.
0: இது நம்ம வந்து ரெகுலரா பயன்படுத்துற ஒரு பொருள் தான். அதுல தண்ணீரை நிரப்பி வச்சிருப்போம். என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு க்ளூ சொல்லிட்டேன்.
3: கிணறு.
0: அத நம்மளால ஓபன் பண்ணி கையில எடுத்துக்கிட்டு போக முடியுமா? ஐயா சொல்லிட்டாங்க, ஐயா சொல்லிட்டாங்க, ராஜேந்திரன் ஐயா சொல்லிட்டாங்க. பாட்டில், பாட்டில் தான் சரியான விடை. நன்றிங்கம்மா, நன்றி நன்றி. அதாவது அதுக்கு வாய் இருக்கு, அதை ஓபன் பண்றோம் இல்லையா, அதைத்தான் நம்ம வாயின்னு சொல்லுவோம். அது அந்த பகுதியே தான் தலை, ஆனால் முடி கிடையாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு உடல் இருக்கு உயிர் கிடையாது. பாட்டில், இதுதான் சரியான ஒரு பதில். அடுத்து யார் வராங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி விளம்பரத்தை கேட்டுட்டு வந்துருவோமா? பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ்
4: ரெடிமேட். அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம். மூராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
0: நேரம் 2:30. பண்பலையோடு இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் லஞ்ச் பிரேக்கில். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின்

0: வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
0: செங்கல் சூளை மற்றும் இதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
8: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
8: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நினைவிற்கும் நேர்களை, நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தலையர்.
11: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இது லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு.
12: Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

0: சிமார்ட்டின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமார்ட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரிக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியுடன் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, குறிப்பை வைத்து சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கு.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ஓஎன்ஜிசி.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ.

0: மொபைல் கைஸ்
1: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை முகடூல் பக்கத்துல ஒரு போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த போஸ்டர் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வருவோமா? யாரெல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி பெஸ்ட் விசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடுவூர் பண்டாரவேடை எம் ஸ்ரீ கிருஷ்ணா இங்கேயும் வந்துட்டாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் துறைமுகம் சுரேஷ் அவர்கள். வார்த்தை விளையாட்டு இந்த மாதிரி ஹம்மிங் குயிலில் சொன்னலதா அவர்களோட வாய்ஸில் பாட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி மேடம் நிகழ்ச்சியை கவனிக்கிறது அப்படின்னு பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அப்புறம் அவங்களை தொடர்ந்து வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், வளத்தான்பட்டினம் இளையராஜா வினோதா, ஏதோ ஒரு குறிப்புக்கு பதில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஹரன் இந்த ஐடியிலேருந்து, அப்புறம் புத்தகம் அப்படின்ற விடையை கூட சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன், அடுத்து நம்ம மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் சார், அவங்களை தொடர்ந்து பேரளம் க சந்தோஷ்குமார், அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அவங்க, மேலவாஞ்சூர் ஃபாத்திமா, அமுதா சேகர் இவங்க எல்லாருமே வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, ரசிங்க. வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் மூன்று குறிப்பு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த குறிப்பை வச்சு நேயர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடிகிட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியில் இணையவரவங்க யாருன்னு கேட்கலாமா? அவருக்கு வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: பாக்கம்பருத்தி சுமதி.
2: சுமதிமா, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு ரொம்ப

0: ஈஸியாக தான் இருக்கும். தேய்த்தால் அழியும், தேய்த்தால் அழியும், அழிப்பது தான் என் வேலை, தவறை சரி செய்யும். என்னன்னு சொல்லுங்க. தேய்த்தால் அழியும், அழிப்பது தான் வேலை, தவறை சரி செய்யும். என்ன இது?
1: ரப்பர்
0: அழிப்பான். கரெக்டா சொல்லிட்டீங்க. அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், தப்பா எழுதிட்டு அதை ரப் பண்ணுவோம். அது கண்டிப்பா நம்ம அதை தேய்க்கும் போது என்ன பண்ணுவோம், அது தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும், அழித்தாலும் தவறை சரி செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நன்றிமா, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சுமதிமா. அடுத்து வரவிருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
2: அம்மா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். உங்களுக்கு நான் குறிப்பு சொல்லலாமா? கண்டிப்பா. உங்களுக்காக எளிமையான ஒண்ணு சொல்றேன். அணிந்தால் நேரத்தை காட்டும், கலற்றினாலும் வேலை செய்யும், கையோடு இருக்கும் வெளியிலிருந்து அணிந்தால் நேரத்தை காட்டும், கலற்றினாலும் வேலை செய்யும், கையோடு இருக்கும். என்னன்னு சொல்லுங்க.
2: கை கடிகாரம்.
0: சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: அது மட்டும் இல்லாம சொல்லுவாங்களே, கடிகாரம் நின்னாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை சரியா
0: நேரத்தை காட்டும். ஆமா, சிறப்பு. இது வந்து கூடுதல் தகவல்
2: சொல்லிட்டீங்க. இருக்கு. நீங்க வந்து அந்த பாட்டிலுக்கு குறிப்பு கொடுத்தீங்க, நான் என்னென்னமோ யோசிச்சேன். நான் வந்து இந்த தவளை யோசிச்சேன், குதிரை யோசிச்சேன், அந்த பாட்டில் மூடிக்கு அழகு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது.
0: தேங்க்யூ. அடுத்து நன்றி. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஆயக்காரன் புலம் சுரேஷுங்களா? ரொம்ப சவுண்ட் கம்மியா இருக்குதுங்களே நீங்க பேசுறது. பழங்காலம் தொட்டு இருக்கிறது. என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. பயணம் செய்யும், எழுத ஒருவரும் படிக்க ஒருவரும் இருப்பார்கள், பழங்காலம் தொட்டு நம்மிடையே இருக்கிறது. என்னன்னு சொல்லுங்க. என்னங்க? பேருந்து. எழுதுறதும் படிக்கிறதும் அதுல என்ன இருக்கு? சரிங்க. அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: தூத்துக்குடி மாவட்டம் முளக்காடு பாபு.
0: பாபு சார், உங்களுக்கான குறிப்பு பயணம் செய்யும் எழுத ஒருவரும் படிக்க ஒருவரும் ஒருத்தவங்க எழுதுவாங்க, ஒருத்தவங்க படிப்பாங்க. பழங்காலம் தொட்டு நம்மிடையே இருக்கிறது. என்னன்னு சொல்லுங்க.
3: கடிதம். மேடம்
0: கடிதம். சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார்.
4: முதல் தரமான
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
6: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேயர்களுக்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை சொல்லுவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்.
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் என் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
11: மூராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை சொல்லுவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
12: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நம்ம காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் மேலும் சில நேயர்கள் வந்து அவங்களுடைய பதில்களை கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. தில்லை வில்லாளன் குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் அவங்களை தொடர்ந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி மதுரை சண்முக

0: சுந்தரம், காட்டுமன்னார் கோயில் டீ மடப்புரம், தோப்பு தெரு வேல்முருகன் சார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்குற நேரத்துக்கு மூளைக்கு வேலை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார்ஜ் ஸ்டீஃபன் எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னு தெரியலையே, ஜார்ஜிஸ்டா பெருஞ்சேரின்னு நினைக்கிறேன். தொடர்ந்த நிகழ்ச்சியில் யார் இணைய வராங்க அப்படின்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அலம்பா ராமன்.
0: ராமன் சார், உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கான குறிப்பு, வாங்கும் போது எடை முக்கியம், அணியும் போது அழகு முக்கியம், விற்கும் போது மதிப்பு முக்கியம். ஆனால் இது மூணு ஒரே பொருள் தான். என்னன்னு சொல்லுங்க.
1: இன்னொரு சொல்லுங்க மேடம்.
0: வாங்கும் போது எடை முக்கியம், அணியும் போது அழகு முக்கியம், விற்கும் போது மதிப்பு முக்கியம். என்னன்னு சொல்லுங்க. காசு கொடுத்து வாங்கும் போது எடையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வாங்குவோம், அதை அணியும் போது அழகா இருக்கா நமக்கு அப்படின்னு பார்க்குவோம். அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதை விற்கும் பொழுது அதோட மதிப்பு ரொம்ப முக்கியம். என்னன்னு சொல்லுங்க.
1: நகை.
0: நகை, தங்கம்.
1: தங்கம்,
0: சரிங்க, நன்றிங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் ராமன் சார். அடுத்து வரவங்க யாரு? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க? நாகராஜன் சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லாமா? வார்த்தைனா குறிப்பு. உங்களுக்கான குறிப்பு, வெளியில் இருந்து செய்தி கொண்டு வரும், திறந்தால் அல்லது கிழித்தால் சொல்லலாம் செய்தி கிடைக்கும், திறக்க சாவி தேவையில்லை. என்னன்னு சொல்லுங்க. வெளியிலிருந்து செய்தி கொண்டு வரும், திறந்தால் செய்தி கிடைக்கும், திறக்க சாவி தேவையில்லை.
2: வானொலி.
0: வானொலியா? வானொலியை நீங்க எப்படி திறப்பீங்க, எப்படி கிழிப்பீங்க?
2: திறக்க வேண்டியல்ல.
0: திறந்தால் செய்தி கிடைக்கும்னு சொன்ன.
2: செய்தித்தாளா?
0: செய்தித்தாள் இல்லைங்களே.
2: நியூஸ் பேப்பர்.
0: இல்ல இல்ல, நியூஸ் பேப்பரை நம்ம அதை வந்து திறக்கிறதோ அல்லது கிழிக்கிறதோ சொல்ல மாட்டோம் இல்லைங்களா.
2: சரி மேடம்.
0: சரி, அடுத்த நேயர்கிட்ட கேட்டு பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன் விடைய. அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? குறிப்பு சொல்லலாமா? ரொம்ப எளிமையா கேக்குறா. தலையில் இருக்கும் வெட்டலாம் வலியை உணராது, வளர்க்க கவனம் தேவை, அலங்கரிக்க முடியும். என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு அம்மா அடிக்கடி செஞ்சு விடுவாங்க. தலையில் இருக்கும் வெட்டலாம் வலியை உணராது, வளர்க்க கவனம் தேவை, அலங்கரிக்க முடியும். என்னன்னு சொல்லுங்க. முடி. சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஹரிணி. வாழ்த்துக்கள், சூப்பரா சொல்லிட்டாங்க இல்லைங்களா ஹரிணி. இன்றைக்கி வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியோட நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கொடுக்கும் குறிப்பை வைத்து வார்த்தைகளை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருந்தோம். ரொம்ப சிறப்பாக நேயர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அடுத்த ஒரு நேயர் வராங்க, யாருன்னு கேட்கலாமா? வருக வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? அமுதாமா. உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா? ஏற்கனவே ஒரு நேயத்தை கேட்டிருந்தேன், நீங்கள் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். வெளியிலிருந்து செய்தி கொண்டு வரும், திறந்தால் அல்லது கிழித்தால் செய்தி கிடைக்கும், திறக்க சாவி தேவையில்லை. என்னன்னு சொல்லுங்க. லெட்டர், உரை, அந்த கவரை தான் நான் சொல்கிறேன். என்வலப்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஓகே, சிறப்பாக சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் அமுதாமா. அடுத்து வரும் நேயர், வருக வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ஜோதி, அண்ணப்பன் பட்டியலேருந்து.
0: ஜோதிமா, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாமா?
5: சொல்லுங்க மேடம்.
0: முகநூல் பக்கத்துலேருந்து இங்கே வந்துட்டீங்க. சரி, சொல்லலாமா? நம்முடன் இருக்கும், நம்மை பின்தொடரும், இருட்டில் மறையும். என்னன்னு சொல்லுங்க.
5: நிழல்.
0: நிழல், நிழல். சிறப்பா சொல்லிட்டீங்க ஜோதிமா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.

நேர்களே, இன்றைய வார்த்தை விளையாட்டு நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே பங்கு பெற்று நான் கொடுத்த அந்த குறிப்புகளை வைத்து சொல்ல வந்து சிறப்பாக கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.

0: இன்னைக்கு முகநூல் பக்கத்துல கமெண்ட் செய்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். மேலவாஞ்சூர் ஃபாத்திமா அவர்கள் நிறைவா கமெண்ட் செஞ்சிருக்காங்க. பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய லஞ்ச் பிரேக்கில் வார்த்தை விளையாட்டு. இந்நிகழ்ச்சியை வழங்கியவர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலையோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் 4 சென்டிமீட்டர், இளையான்குடி, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், ஹாரிசான், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கரம்பக்குடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், கூடலூர் பஜார், மேல்கூடலூர், குடுமியான்மலை, சந்தியூர், தேவாளா, பொன்னமராவதி, கிளன்மார்கன், வால்பாறை, சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல்

0: இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கரூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 18ஆம் தேதியன்று செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 19ஆம் தேதியன்று நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர் தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 20ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று அதிகரித்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் வடக்கு உட்பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.9 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இக்கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை வினாடிக்கு 1.2 முதல் 1.5 மீட்டராக வேகம் எடுக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.3 முதல் 1.4 வரை, திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டர் வரை வேகம் எடுக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி. சிந்தனை துளி. சட்டத்தை மதித்து நடப்போம். ஜீப்ரா கிராசிங்கில் சாலையை கடப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமா டீசல்ஸ் வழங்கும் LFC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமா டீசல்ஸ்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: என்ன நேர்களே, இன்னும் நம்ம LSC நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம பண்பலையோட Facebook பேஜ்ல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் சைலண்டா ரேடியோ மட்டும் கேக்குறவங்களுக்காக நானும் ஒரு முறை சொல்லணும்ல. இன்னைக்கு LSC-ல என்ன கேள்வி அப்படின்னா, நமக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் நிறைய பேரை நாம பார்த்துருப்போம். தின தினம் அவங்க கூட பேசுற மாதிரியான சூழ்நிலைகளும் அமைஞ்சிருக்கும். அல்லது நம்ம போற பொது போக்குவரத்துலயோ இல்லை ஏதோ ஒரு வகையில ஒரே நபரை அடிக்கடி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை திடீர்னு உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சந்தேகம், பக்கத்துல இருக்க நபர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் நாம அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது போல இந்த அறிமுகம் இல்லாத நபர்களோட பேசுற மாதிரியான சூழ்நிலை அமைஞ்சா நீங்க உடனே தயங்காம பேசிடுவீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் ஆகட்டும் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நொடிகள் மணி நேரமா ஆகி அதுக்கப்புறமா பேசிருக்கீங்களா? எளிமையா சொல்லணும் அப்படின்னா, அறிமுகம் இல்லாத நபர்களோட அறிமுகமாக உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதாங்க இன்னைக்கு LSC-ல கேள்வி. கேள்விக்கான 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அப்படிங்கறத சில நொடிகள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் பி வந்து பல மணி நேரம் அல்லது சில மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்கேங்க. உங்களுடைய ஆப்ஷன்ஸ் ஏவா பியா அப்படிங்கறத நம்ம காரைக்கால் பண்பலை Facebook பேஜ்ல கொடுத்துருங்க. அறிமுகம் இல்லாத நபர்களுடன் உங்களுக்கு அறிமுகமாக எவ்வளவு நேரம் ஆகும்? ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படின்னு தெரிஞ்சுக்க அவளோட காத்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன். அவங்களோட கமெண்ட்ஸ் நம்ம காரைக்கால் பண்பலை Facebook பேஜ்ல கொடுங்க. பாடல தொடர்ந்து வந்தா படிக்க ஆரம்பிச்சிடலாம்.

0: மகத்துவமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்னைக்கு எல்எஸ்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, அறிமுகம் இல்லாத நபருடன் அறிமுகமாக உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். வழக்கம் போல மூணே விஷயம் தாங்க. ஒன்று, உங்கள் பேர், உங்கள் ஊர், இது ரெண்டுத்தையும் சொல்ல மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய ரத்ன சுருக்கமான கமெண்ட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எல்லாரோட கமெண்ட்ஸையும் ரொம்ப நேர்த்தியாக ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம் பாருங்கள். உங்களுடைய பதில் ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நடக்கு நமக்கு பாருங்களேன், இப்போ எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, முதல் கமெண்ட்ஸ் வந்து கடலூர் துறைமுகத்துலேருந்து சுரேஷ் சொல்லியிருக்காங்க. ஒரு விற்பகல் வணக்கத்தோட அறிமுகம் இல்லாத நபருடன் நான் அறிமுகமாக நீண்ட நாட்கள் ஆகும், நான் அவ்வளோ எழுதா யார்ட்டையும் பேசிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, வழுவூர் பண்டாரவாடையிலேருந்து ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, சில நொடிகள் தான் அப்படின்னு அழகாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மணக்குடியிலேருந்து ராஜேந்திரன் தான் சொல்லியிருக்காங்க, சில நொடிகள் தான் ஆகும், புதிதாக சந்திக்கும் நபர்களிடம் எளிதாக பேசி விடுவேன், முதல் சந்திப்பிலேயே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, ஒரு புதிய நபருடன் அறிமுகமாக எனக்கு ஒரு நொடி கூட ஆகாதுங்க அப்படின்னு அழகாக போட்டாங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, பேரலம் சந்தோஷ்குமார் தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் முதல்ல என்கிட்ட பேசுகிறாங்க.

அவங்கள பார்த்துன்னு தான் முடிவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நொடிகள் ஆகலாம் அல்லது சில மணி நேரமாகவும் ஆகலாம், அது அப்போ இருக்க சிச்சுவேஷனை பொறுத்து அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கடுத்ததான் வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறத்துலேருந்துட்டு யார் வேல்முருகன் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அறிமுகம் இல்லாத நபருடன் அறிமுகமாக சில மணி நேரம் என்பதை விட பல மணி நேரம் எடுத்துக்கிறது தான் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது மதிய வணக்கத்தோடு வந்திருக்காங்க மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்த்.

நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடனா, ஆண்டி மேடம் கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சில நொடிகளே போதுங்க நான் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் அப்படின்னு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லியிருக்காங்க, சில நொடிகள் தான் ஆகும் அறிமுகம் தானே அப்படியே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து பணக்காட்டாக்குடியிலேருந்து அனுஷியா சொல்லியிருக்காங்க, அவங்க என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, சில நிமிடமே போதும் நான் சீக்கிரமாக உங்ககிட்ட பேசிடுவேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க. அதுக்கடுத்தது ஹரிஹரன் தான் சொல்லியிருக்காங்க, அவங்க ஊர் என்னன்னு தெரியலை, தொடர்பு கிடைத்தால் நான் சொல்ல முடியும். அதாவது கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கலாம், தேவையில்லாத ஒரு கமெண்ட்ஸ் அவங்க ஹரி அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, வேதாரண்யம் பயத்தவரங்காடுலேருந்து மருத வடுகநாதன் சொல்லியிருக்காங்க, அறிமுகம் இல்லாத நபரை பார்த்த உடனே ஹலோ வணக்கம் சார், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுருவேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தா, சிவபுரிலேருந்து சோமசுந்தரம் தான் சொல்லியிருக்காங்க, பதில் வந்து அது போல் நிகழ்வு ட்ரெயினில் கிடச்சிருக்கு, கொஞ்சம் இடம் தாராளமாக நான் சில நிமிடங்கள்லயே பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோடனா, மயிலாடுதுறை ரேவதி நகர்ல இருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரிடமும் அதிகமாக பேச மாட்டேன், அவங்களா பேசினா பேசுவேன், இல்லைனா நான் அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்துருவாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கங்க. இதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து கும்பகோணத்துல இருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில மணி நேரம் தான் ஆகும் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கமெண்ட்ஸ் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர்ல இந்த கருணாநிதி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெயின் பஸ் பயணத்துல உடனடியா நண்பராகி பழகி விடுவேன், இதுதான் என்னோட பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறமா முல்லைக்காடுல இந்த பாபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நொடிகளே போதுங்க நான் ஃப்ரெண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட நான் எல்லாருடனும் அவ்வளோ சீக்கிரமா பேசி விட மாட்டேன், அவங்களா வந்து பேசுனா நான் அவனும் பேசுவேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நாகூர் முகமது ரஃபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸாக பேசினா ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து கண்ணாரப்பாளையத்துலேருந்து சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, சில மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரிக்காட்லேருந்து வித்யா வீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நொடிகளே போதும் முதல் சந்திப்பிலேயே அறிமுகமாகி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட என்னங்க மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, நம்ம மனதிற்கு தெரியும் கண்டிப்பா, ஏ அவ்வளோதான், அதாவது சில நொடியிலே நாங்கள்லாம் ஃப்ரெண்ட் ஆகிடுவோம் அப்படின்னு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆரூர் கொடிக்கால் பாளையத்துலேருந்து ஜான் ஹாஜா நஜ்முதீன் தான் சொல்லியிருக்காங்க, சில நொடிகளே போதும் மேடம் நான் அவங்கக்கிட்ட சிரித்த முகத்துடன் பேசி உடனேவே அறிமுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்தமா யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, அருண் அப்படிங்கிறவங்க தான் கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க, சில நிமிடங்களே அப்படின்னு ஒரே வார்த்தையில் கமெண்ட்ஸை சூப்பராக முடிச்சுட்டாங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, காரைக்கால் நளினி தான் சொல்லியிருக்காங்க, சிறு வயதுல எல்லாம் கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க, எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச முகமாக சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து எரவாஞ்சேரியிலேருந்து கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அன்பான பிற்பகல் வணக்கத்தோட அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் அன்பாக பேசி என்னோட பேசுனா நான் பேசுனா உடனே அன்பில் விழுந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மாலை வணக்கத்தோட ரவி பாப்பா கோயிலேருந்து கொடுத்துருக்காங்க, அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க அதுக்குள்ளேயே நான் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. திருவாலபுத்தூர் கடகத்திலேருந்து ஐங்கரந்தரணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சில மணி நேரம் ஆகும் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, செந்தில்கண்ணன் பேரலத்துலேருந்து தான் சொல்லியிருக்காங்க, அழகாக சொல்லிட்டாங்கங்க, ஆப்ஷன் ஏ சில நொடிகள் எனக்கு போதும் அதுக்குள்ளேயே நான் பழகிடுவேன், அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவேன், அறிமுகம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க, படிச்சிடலாம்.

0: நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது

0: சோலையல் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிகமாக சோலையல் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தாரபாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நாய் வெளிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர்.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்பார் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை கல்விக் குழுமங்கள்.
3: நாகப்பட்டினம் ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசைரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
5: சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் இன் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.

என்எஸ்சி நிகழ்ச்சியில அறிமுகம் இல்லாத நபர்களுடன் அறிமுகமாக உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தாங்க கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, நீடாமங்கலம் கங்களாஞ்சேரியிலேருந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மணிமாறன் அப்படிங்கிறவங்க தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ரயில் பயணங்கள் மற்றும் பேருந்து பயணங்களில் ஒரு 5 நிமிடத்தில் பழகி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ரொம்ப ரத்தன சுருக்கமாக அழகாக கொடுத்துட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தா, மீனம் பக்கிரிசாமி அவங்க தான் கொடுத்துருக்காங்க அத்திக்கோட்டையிலேருந்து. பி ஆப்ஷன் பி தாங்க நான் சூஸ் பண்ணுறேன், சில மணி நேரம் எடுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆக்கூர் மடப்புறத்துலேருந்து நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிற்பகல் வணக்கத்தோட அறிமுகம் இல்லாத நபருடன் அறிமுகமாக ஒரு நொடி தான் தோழி, அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா தான் சொல்லியிருக்காங்க, சில நொடிகள் அது போதும், என்னென்ன ஆரம்பிச்சுன்னா அதுங்க கொஞ்சம் அப்படியே சேர்த்து சேர்த்து எழுதியிருக்காங்க. அவங்களாவே ஒரு நொடியிலேயே பேச ஆரம்பிச்சிடுவேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, ஒரு புதிய நபருடன் அறிமுகம் வந்து ஒரு நொடி போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தகுமார் தான் சொல்லியிருக்காங்க, அவங்க ஊர் என்னன்னு நமக்கு தெரியல. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அதம்பார்லேருந்து கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, கலைச்செல்வி செல்வம் சில நொடிகளே போதும், பேசி பழகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, மேமாத்தூர்லேருந்து அமுதா சேகர் தான் சொல்லியிருக்காங்க, 10 நிமிஷம் பார்ப்பேன், அவங்க பேசுகிற மாதிரி இருக்காங்களா, அவங்க பேசுனா பேசுவாங்களா அப்படின்னு யோசிப்பேன், அப்படி இல்லைனா சில மணி நேரம் பார்த்து பேசிட்டு அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா, குத்தாலம் தேரடி தெருலேருந்து தில்லை வில்லாலன் தான் சொல்லியிருக்காங்க. என்ன கமெண்ட்ஸ்னா, ஆப்ஷன் ஏ தாங்க, அறிமுகம் இல்லாத நபருடன் அவங்கள்ட்ட ரொம்ப ஈஸியாக சில நொடிகள்லேயே பேசிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் சரவணன் தன்னோட ரத்ன சுருக்கமான கமெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க, ஆப்ஷன் ஏ சில நொடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து திட்டச்சேரியிலேருந்து ஆனந்த செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில நிமிடங்களே எனக்கு போதும், தொழில் ரீதியாக நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, ஒரு மதிய வணக்கத்தோடு வந்திருக்காங்க, அவங்க பேர் வந்து ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க தான் பெருஞ்சேரியிலேருந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அறிமுகம் இல்லாத நபரிடம் பேச சில நிமிடமே போதுங்க, நான் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. எனக்கு புதிய நண்பர்கள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நேரம் ஆகும். அதாவது புதிய நண்பர்களை பிடிக்க ரொம்ப நேரம் ஆகும், உடனே அவங்கள ஃப்ரெண்டாக பிடிக்க முடியாதுல்ல, அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா இருவேலியிலேருந்து ரேவதி இளங்கோவன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து சில நொடிகளில் பூக்கும் புன்னகையே போதுங்க. அதாவது இப்படி கேட்ட கேள்விக்கு இப்படி ஒரு பதிலை மறைமுகமாக அழகாக சொல்லியிருக்காங்க. சில நடிகள்லையே நான் அறிமுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா கௌசல்ய தண்டபாணி தான். அவங்க ஊரை நமக்கு சொல்லலை. அடுத்துக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா நாகையிலேருந்து சிக்கல் சரண்யா சரவணன் தான் சொல்லியிருக்காங்க. லேசாக பேச்சை கொடுத்து பேச ஆரம்பிச்சிருவோம், அப்போ நமக்கு சில நொடிகளே போதும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. எனக்கெல்லாம் ஒரு மணி நேரம் போதாது, ஏதாவது ஏடாகுடமாக பேசிட்டு ஏதாவது என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது நாம் அமைதியாக தான் இருப்போம், அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே பேச்சை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஜெயங்கொண்டத்துலேருந்து கலைவாணன் மெர்சிராணி. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா பிரதாபராமபுரத்துலேருந்து பூவை அருள்தாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 நிமிஷத்துலயே அறிமுகம் ஆயிடுவாங்க, பிறகு உறவினராகவே நாங்கள் மாறிடுவோம்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட்ஸில் இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா குத்தாலம் தோப்பு தெருலேருந்து கே சுப்பிரமணியன் தான் சொல்லியிருக்காங்க. அறிமுகம் இல்லாத நபருடன் அறிமுகமாக எனக்கு சில மணி நேரம் ஆகும், அவருடைய பழக்க வழக்கங்களை வைத்து அப்படி நான் பேச ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் ஒரு வணக்கத்தோட வந்திருக்காங்க. நானா போய் தாங்க பேசுவேன், இருக்கிற இடத்த கலகலப்பாக வச்சுப்பேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் செந்தமிழ் செல்வி தான், ஆனால் ஊர் அவங்க சொல்லலை. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அரியலூர் மாவட்டம் கீழக்குடி இருப்பிலேருந்து சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க. நான் சீக்கிரம் அறிமுகம் இல்லாதவர்களிடம் பேசவோ பழகவோ மாட்டேன், நீண்ட நேரம் அல்லது நீண்ட நாட்கள் கூட ஆகுங்க அப்படின்னு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிமுகம் இல்லாதவர்களிடம் பேச நீண்ட நேரம் ஆகும் அப்படின்னு கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க. அறிமுகம் இல்லாதவர்களோடு நான் அறிமுகமாக ஒரு நொடி ஒரு சின்ன ஸ்மைல் அவ்வளோதாங்க, நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாலை வணக்கத்தோட நானாக தாங்க போய் பேசுவேன், முதல்ல போய் எல்லாத்தையும் பேசி கொஞ்சம் நேரத்துலேயே சில பேர் பேசுவாங்க சில பேர் பேச மாட்டாங்க, ஆனால் நான் போய் பேசிடுவேங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க செல்வி தேத்திலேருந்தால். அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா சில மணி நேரம் ஆகும் அப்படின்னு பாப்பா கோவில்லேருந்து நமக்கு பவானந்தம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. பண்பலையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கிய LSI லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3:30. பண்பலையில் நேர்களை நீ தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்.
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: LSC நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, அறிமுகம் இல்லாத நபரோட அறிமுகமாக உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தாங்க கேள்வி கேட்டிருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் LSC நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸாக கொடுங்க, பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

0: நெக்லின் நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவார் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தரப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ARC நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார் சாமி. பண்பலையில் நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உலகரும் நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை அனைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: எல்எஸ்சி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அறிமுகம் இல்லாத நபருடன் அறிமுகமாக உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு தாங்க கேட்டிருக்கேன். இதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்க. அது போல இப்போ வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, பூம்புகார் மேலையூர்லேருந்து செம்பியன் தான் சொல்லியிருக்காங்க, அறிமுகம் இல்லாத நபருடன் பேசுவதற்கு சில நொடிகள் தேவைப்படுகிறது, சில நிமிடங்களும் தேவைப்படுகிறது, கொஞ்ச நேரத்தில் நான் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, டிஆர் பட்டினத்துல இருந்து ரமேஷ் தான் சொல்லியிருக்காங்க, என் கடைக்கு புதுசா வர வாடிக்கையாளர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நயமா பேசி அவங்களோட உடனே சீக்கிரமா பேசி பழக ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அறிமுகமாவதற்கு சில வினாடிகளே எனக்கு போதுமானது, ஆனா அது நட்பாக மாறி வளர்வதற்கு நேரம் அவசியமானது அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகுங்க அப்படின்னு சொல்லி

இருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா பஞ்சநதி குளத்திலிருந்து கோவி இளவரசன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பிற்பகல் வணக்கத்தோட நான் அறிமுகம் இல்லாத நபருடன் சில மணி நேரத்திலேயே தான் பேச ஆரம்பிப்பேன், ஆனால் நண்பராகி பழகி நட்பாயிட்டா அதுக்கப்புறம் நாங்கள் பிரியவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரக்கல் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்கங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் படிச்சிடலாம்.

0: தமிழ் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
2: அறிமுகம் இல்லாத நபரோட அறிமுகமாக உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதை தாங்க இன்னைக்கு எல்எஸ்சியில கேட்டிருந்தேன். இப்போ மீதி இருக்க கமெண்ட்ஸையும் அப்படியே படிச்சுடலாம் வாங்க. அதம்பாட்ல இந்த ராமன் சொல்லிருக்காங்க, அறிமுகம் கிடைத்தால் போதும், கொஞ்ச நேரத்துல நான் பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, எனக்கு அதிக நேரம்லாம் தேவைப்படாதுங்க, பேசணும்னு தோணுனா போதும், உடனே போய் பேசிடுவேன் அப்படின்னு புவனகிரியில இருந்து சுமதி பாபு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, முக்கரம்பூர்ல இருந்து ஆனந்த் முத்துக்குமரன் தான் சொல்லியிருக்காங்க, அறிமுகம் இல்லாத நபரிடம் அறிமுகமாக சில நொடிகள் தான் ஆகும். அவங்க எப்படி அவங்களோட குணத்தெல்லாம் நான் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது, கொஞ்ச நேரத்துல நானே பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, கடலங்குடியிலேருந்து பூங்கோதை சொல்லியிருக்காங்க, அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட வந்து அறிமுகமாகறதுக்கு சில நொடிகளே போதும் அப்படின்னு நிகழ்ச்சிகள் வார்த்தைகளையும் போட்டிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் ஒருத்தவங்களோட ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க, எல்லாமே புரியாத புதிர்னு, அவங்களுக்கு தான் புரியவே இல்லை போல இருக்கே. கேள்வியை போட்டுட்டோம், பதிலையே கொடுங்கன்னு சொல்லிட்டோம், அவங்க மூணாவதா ஒரு பதில் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க பேரையும் மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்க, கருணா சித்ரா அப்படின்னு அவங்க தான் இந்த போஸ்டர் போட்டிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, நாலு வேதபதியிலேருந்து நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, யாரு அப்படின்னா மாரியப்பன் அப்படிங்கிறவங்க தான். சில அதாவது ஒரு சில நிமிடங்களே எனக்கு போதும், நான் அறிமுகமாகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் வந்து பாப்பா கோவில்லேருந்து ஐயனார் சொல்லியிருக்காங்க, எனக்கு சில நொடிகள் போதும், நான் அறிமுகமாகிடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, நிகழ்ச்சி சிறக்க ஒரு வாழ்த்துக்களோட ஓமன் நாட்டிலிருந்து வரதராஜன் தான் சொல்லியிருக்காங்க, அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அறிமுகமாகறதுக்கு ஒரு சில நொடிகளே எனக்கு போதுமானது அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம கரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கொடுங்கங்க. இன்னும் 10 நிமிஷம் நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கெல்லாம் உங்களோட கமெண்ட்ஸ் வந்தால் படிச்சுடலாம்.
3: படியுடா

எல்எஸ்சி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா நமக்கு வந்திருக்க கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா வலங்கை மாநிலந்து துரைதான் இந்த கமெண்ட்ஸை போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிமுகமாகாதவங்கக்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக நம்பிடக்கூடாதுங்க, அதனால கொஞ்சம் நேரம் அவங்க கிட்ட பழகி நன்றா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட அறிமுகத்தையே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திட்டச்சேர்லேருந்து வைசர் ரஸ்மான் தான் சொல்லியிருக்காங்க, நான் ஒருவருடன் பழகிய பிறகுதான் அறிமுகமே ஆவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நான் பேசவே மாட்டேன், எனக்கு சில மணி நேரம் எடுக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸையுமே படிச்சாச்சுங்க. நீங்களுமே ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்ததுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். இதுபோல எல்லா எல்எஸ்சி நிகழ்ச்சியிலையும் உங்களோட பங்களிப்பை கொடுங்கங்க.

0: பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்
1: அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. தொடர்வது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம்

0: ஆகாஷ்வாணி.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் படைப்பாக நேயர்கள் கேட்கவிருப்பது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் தர்மன் டி எஸ் சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் எம் வி சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை எஸ் ராஜ்குமார், திரௌபதை டி ஆர் ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம்.
2: தம்பிகளே, அந்த மானை அப்படியே அதை சுற்றி வளையுங்கள். வாருங்கள்
3: அண்ணா, இந்த பக்கம் இப்படி இப்படி. ஏ மானை, உன்னை என்ன செய்கிறேன்பா?
2: அர்ச்சனா, வேண்டாம், அம்பை எய்யாதே. அந்த மானை உயிருடன் பிடிக்க வேண்டும்.
4: நகுலா, இப்படி இப்படி வா. சகாதேவா, அப்படி போ, விடாதே. ஏ மானே, நீ மட்டும்

0: இந்த பீமனின் கைகளில் சிக்கி இருந்தால்
1: பீமனே, மானை உயிருடன் பிடிக்க வேண்டும். ஞாபகம் கொள், என்னமாய் ஓடுகிறது இந்த மான். துள்ளி ஓடும் புள்ளிமான் குட்டியே, உன்னை விடவே மாட்டேன்.
2: அண்ணா, இந்த பக்கமாகத்தானே அந்த மான் வந்தது? எங்கே சென்றிருக்கும்?
1: மாயமாய் மறைந்து விட்டதே அர்ச்சுனா. ஆமாம், நகுலனும் சகாதேவனும் எங்கே?
2: அதோ பாருங்கள், தூரத்தில் தேடியபடியே நம்மை நோக்கி வருகிறார்கள்.
1: பீமனே, புதர்களில் எல்லாம் பார்த்து விட்டாயா?
0: பார்த்தாயிற்று அண்ணா, புதர்களை பிடுங்கி எரிந்தும் ஆயிற்று. மன்னித்து விடுங்கள், அந்த மானை துரத்துக் கொண்டுதான் வந்தேன். மாயமாய் மறந்து விட்டதே.
2: ஆம், அது மாயமானாகத்தான் இருக்க வேண்டும். நான் வறண்டு போனதுதான் மிச்சம்.
1: சே, அந்த பிராமணனுக்காக இந்த அற்ப காரியத்தை கூட செய்ய முடியாமற் போய்விட்டதே நம்மால்.
2: அண்ணா, அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொண்டிருப்பதைக் கண்டேன் நான்.
1: அரணிக்கட்டைகளை தேய்த்தால் நெருப்பு எழும். அந்த பிராமணன் அதை வைத்துதான் இந்த காட்டிலே அக்னிஹோமம் செய்து கொண்டிருந்தான். எத்தனை கவலையோடு ஓடிவந்து சொன்னான் அதை. அந்த மானிடமிருந்து மீட்டுக் கொடுக்க நம்மால் முடியவில்லையே அர்ச்சனா. எல்லாம் நேரம். இந்த காட்டிலே கல்லும் முள்ளும் கதிரவனும் மழையும் நம் மேனியை வருத்த 12 ஆண்டுகள் முழுமையாக கழிய இன்னும் சில நாட்களே உள்ளன. வனவாசம் முடியும் நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு சோதனையா?
2: அண்ணா, அதற்காகத்தான் நான் அப்பொழுதே அந்த மானின் மீது அம்பினை குறிவைத்தேன். ஆனால் நீங்கள் தான் அம்பினை எய்ய விடாமல் என்னை தடுத்து விட்டீர்கள்.
1: அர்ச்சுனா, நம் தந்தை பாண்டு மகாராஜா மான் என்று நினைத்து மான் உருவில் இருந்த ரிஷியை கொன்றுவிட்டு எத்தனை சோதனைகளை அனுபவித்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது. அதை நினைத்துதான் வேண்டாம் என்றேன். தம்பி அர்ச்சுனா, தண்ணீர் தாகம் என் நெஞ்சை அடைக்கிறது. நாவும் வறண்டு போய்விட்டது. நாம் காட்டில் நெடுந்தொலைவு வந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். அதோ பார், அந்த மரத்தின் உச்சியில் ஏறி எங்காவது தண்ணீர் இருக்கின்ற குளமாவது ஆறாவது தென்படுகிறதா என்று பார்.
2: அண்ணா, தூரத்தில் தண்ணீரை அடுத்து வளரும் செடிகொடிகளும் கொக்குகளும் தென்படுகின்றன. நிச்சயமாக அந்த இடத்தில் பொய்கை இருக்க வேண்டும்.
1: அர்ச்சனா, தம்பி நகுலனை அனுப்பி அந்த இடத்தில் தண்ணீர் ஏதும் கிடைத்தால் எடுத்து வரச் சொல்.
2: நல்லது அண்ணா. நகுலா, தம்பி நகுலனே, போய் தண்ணீர் எடுத்து வா.
1: நாக்கு வறண்டு விட்டதே, நகுலனை காணவில்லை. சகாதேவா, நீ சென்று

0: என்ன இது? தண்ணீர் கொண்டு வர சென்ற நகுலனையும் காணோம். நகுலனை தேடிச் சென்ற தம்பி சகாதேவனும் இன்னும் திரும்பவில்லை. எனது தாகம் அதிகமாகிவிட்டதே. அர்ச்சனா, நீ சென்று என்ன நடந்தது என்று பார்த்து வாயே.
1: இதோ இதோ புறப்பட்டேன் அண்ணா. இத்தனை அழகான பொய்யை இதுவரை நான் பார்த்ததே இல்லை.
2: ஐயோ, இது என்ன கொடுமை! என் தம்பிகள் நகலனும் சகாதேவனும் ஏன் இப்படி பொய்கரையில் விழுந்து கிடக்கிறார்கள்? மயக்கமாக இருக்குமோ? இருக்கும் இருக்கும், எனக்கும் தாகமாக இருக்கிறது. முதலில் பளிங்கு போன்ற இந்த நீரை அருந்தி பிறகு தம்பியர்கள் முகத்தில் தண்ணீர் தெளிப்போம். யாரது குரல் மட்டும் கேட்கிறதே? அசரீதியே, நீ யார்? எங்கிருந்து பேசுகிறாய்? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நீ யாராக இருந்தாலும் வெளியே வா, உன்னை ஒரு கை பார்த்து விடுகிறேன்.

0: அர்ஜுனா, சாகசம் செய்யாதே, இது என் வசம் உள்ள பொய்கை, கவனத்தில் கொள். குந்தி புத்திரனே, என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு தண்ணீரை குடி, இது என் கட்டளை.
1: கட்டளையா? என்னிடமா?
0: ஆமா, உன் தம்பியர் நகுலனும் சகாதேவனும் என் சொல்லை மீறினார்கள், இப்போது விழுந்து கிடக்கிறார்கள், போதுமா?
1: நான் வறண்டு விட்டது அசிரியே, முதலில் நான் தண்ணீரை குடித்து விட்டு பிறகு உன் வினாக்களுக்கு விடையளிக்கிறேன், என்னை தடுக்காதே.
0: நில் அர்ஜுனா, என் பேச்சை நீ மீறினால்
1: என்னவாகும் என்று பார்த்து விடலாமே. ஏ அசிரியே, இதோ என் கையில் கண்டிபவில் இருக்கிறது, அசிரியாம் மிரட்டலாம், என்னிடமா? இதோ தண்ணீரை பருகப் போகிறேன். என் நெஞ்சை அடைக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன் அண்ணா?

0: போனவர்கள் மூவரும் திரும்பவில்லையே, என்னவாக இருக்கும்? பொய்கையை தேடி இன்னுமா அலைகிறார்கள்? பீமனே,
1: உத்தரவு அண்ணா, இதோ செல்கிறேன். ஆ, தம்பியர்களே, நகுலா, சகாதேவா, அர்ச்சுனா, இது என்ன சோதனை? அர்ச்சுனா எழுந்திரு, நகுலா, சகாதேவா எழுந்திருங்கள், பீமன் நான் வந்திருக்கிறேன். என்ன வேதனை இது? பொய்கைக்கரையில் சிலையாக கிடக்கிறார்களே, மயக்கமோ? தாகமாயிருக்கிறது எனக்கு. முதலில் தண்ணீரை பருகிவிட்டு பிறகு தம்பியர் முகத்திலும் தெளிக்கலாம்.
2: பீமனே, நில்!
1: யாரது?
2: இது என் பொய்கை.
1: மூடு வாயை!
2: உனக்கு நேரம் சரியில்லை.
1: பரவாயில்லை, போய் வா.
2: என்னிடம் உதாதே, நான் புத்திசாலி.
1: என்னிடமும் பகைக்காதே, நான் பலசாலி.
2: ஏ பீமனே, நான் சொல்வதை கேள். எனது கேள்விகளுக்கு நீ விடை கூறிய பிறகே உனது தாகத்தை என் பொய்கையில் தணித்துக் கொள்ளலாம்.
1: என்ற திமிர் உனக்கு? என் நாக்கு வறண்டு விட்டது, இந்த நேரத்தில் விவாதமா? தைரியம் இருந்தால் என் முன்னால் வந்து நின்று தடுத்துப்பார், பிறகு தெரியும் செய்தி.
2: உனது மூன்று தம்பியரும் என் பேச்சை கேட்கவில்லை.
1: ஓ, அப்படியா? நல்லதாயிற்று, இப்பொழுது நானும் உன் பேச்சை கேட்கவில்லை, போதுமா?
2: நில், குந்திபுத்திரனே, நில்லடா, நில்!
1: நீ யாரடா என்னை தடுப்பதற்கு? அசரீரியே, வெளியே வா, இதோ தண்ணீர் குடிக்க போகிறேன், முடிந்தால் தடுத்துக்கொள். என் நெஞ்சு என்னவோ செய்கிறதே.
0: என்ன ஆகிவிட்டது என் சகோதரர்களுக்கு? முதலில் நகுலனையும் சகாதேவனையும், பிறகு அர்ஜுனனையும் பீமனையும் அனுப்பினேன். இதுவரையில் நால்வரும் திரும்பவில்லையே. கவலை என்னை கசக்கி பிழிகிறதே. தண்ணீரை தேடி காட்டில் திரிகிறார்களோ? என்னாலும் தாகத்தை இனி பொறுத்துக் கொள்ள முடியாது. சரி சரி, நாமும் அவர்கள் சென்ற திசையிலே சென்று பார்ப்போம். ஐயோ, மோசம் போனேனே, மோசம் போனேனே, என் நான்கு முத்துக்களையும் இழந்தேனே. தம்பி, தம்பி, பீமனே, உன் சபதமெல்லாம் வீணாயிற்று, வீணாயிற்றே, வீணாயிற்றே. தெய்வ வாக்கும் பொய்யாகுமோ? அர்ஜுனா, உன் அண்ணன் தர்மன் வந்திருக்கிறேனடா. நகுலா, சகாதேவா, இந்த தர்மன் அழைக்கின்றான், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவன் யார்? யார் அவன்? உங்களை

0: கொள்ளும் சாமர்த்தியம் படைத்தவன் யார்? யார் அவன்?
1: இதுவும் துரியோதனின் சதியாக இருக்குமோ?
0: 12 ஆண்டுகள் வனவாசம் முடிய போகின்ற இந்த நேரத்தில் இப்படி ஒரு சோதனையா? திரௌபதிக்கும் தாயார் குந்தி தேவிக்கும் நான் எப்படி ஆறுதல் சொல்வேன்? உயிரற்று கிடக்கும் இவர்கள் உடலை பார்த்தும்

0: நான் எப்படி ஆறுதல் சொல்வேன், நான் எப்படி ஆறுதல் சொல்வேன். உயிரற்று கிடக்கும் இவர்கள் உடலை பார்த்தும் என் இதயம் இன்னும் வெடிக்காமல் இருக்கின்றதே, வெடிக்காமல் இருக்கின்றதே. இல்லை இல்லை, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. இதோ இவர்களது உடலில் காயங்கள் ஏதும் இல்லை, முகத்திலும் உறங்கும் கலைதான் தென்படுகிறது. மேலும் விரோதிகளின் காலடிகள் கூட இந்த பொய்கை கரையில் பதியவில்லை. தண்ணீரை குடித்து முதலில் தாகத்தை தணித்துக் கொள்வோம்.
1: தர்மத்தின் தலைவனே யுதிஷ்டனே, நில். உன் தம்பியர் எனது பேச்சை கேளாமல் தண்ணீர் அருந்தினர், வீழ்ந்து விட்டனர். அவ்வாறு நீயும் செய்யாதே.
0: ஆமாம், நீ யார்?
1: நான் யாராக இருந்தால் உனக்கென்ன? இது என் வசம் உள்ள குளம். என் கேள்விகளுக்கு விடை கூறிவிட்டு பிறகு பொய்கையில் இறங்கி தாகத்தை தணித்துக் கொள்.
0: ஓ, அப்படியா? சரி, உன் கேள்விகளை கேள், விடையளிக்கிறேன் நான்.
1: நல்லது பாண்டுபுத்திரனே, இதோ கேட்கிறேன் என் முதல் கேள்வி. கவனித்து விடை சொல். தினமும் சூரியனை உதிக்கச் செய்வது எது?
0: பூமி, பூமியின் சுழற்சியை.
1: தர்மனே, மனிதனுக்கு எப்போதும் துணை எது?
0: தைரியமே மனிதனுக்கு எப்போதும் துணை.
1: எந்த சாத்திரம் படித்து மனிதன் புத்திமானாகிறான்?
0: எதையும் படித்தல்ல, பெரியோர்களை சார்ந்தே மனிதன் புத்திமானாகிறான்.
1: அப்படி என்றால் மனிதன் எப்போது உயர்ந்தவனாகிறான்?
0: தவத்தின் வழியே மனிதன் உயர்ந்தவனாகிறான்.
1: நமக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் படைப்பது யார்?
0: அவரவர் மனமே, அவரவர் நடத்தையே.
1: பூமியை காட்டிலும் கனமானது எது தர்மனே?
0: மக்களை பெற்றெடுக்கின்ற தாய்.
1: சரி, ஆகாயத்தை காட்டிலும் உயர்ந்தது எது?
0: பிதா.
1: காற்றை விட வேகமானது
0: மனம்.
1: தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன்?
0: அவனது வித்தை.
1: வீட்டில் இருப்பவனுக்கு யார் நண்பன்?
0: அவன் மனைவி.
1: எல்லாம் சரி, சாக போகிறவனுக்கு யார் தோழன்?
0: தானம், தர்மம்.
1: ஏன் அப்படி சொல்கிறாய்?
0: அவையே நம் மரணத்திற்கு பின் உடன் வருபவை.
1: எது சுகம்?
0: நல்லொழுக்கமே மனிதனுக்கு சுகம்.
1: எதை விட்டு பிரிந்தால் மனிதன் எல்லோருக்கும் பிரியமானவனாகின்றான்?
0: தான் என்ற கர்வத்தை விட்டு பிரிந்தால்.
1: எதை இழப்பதால் நமக்கு துயரம் இல்லை?
0: கோபத்தை இழப்பதால்.
1: ஆஹா, சத்திரியன் என்பவன் யார்?
0: தர்மத்தை காக்கும் பொருட்டு தன் உயிரையே இழப்பவன்.
1: பிராமணன் என்பவன்
0: அனைவரின் நலனுக்காகவும் தன் நலத்தையே அர்ப்பணிப்பவன்.
1: அமைதி எங்குள்ளது?
0: மன திருப்தியில் உள்ளது.
1: உலகில் எது பெரிய அதிசயம்?
0: நாள்தோறும் பலர் யமனிடம் செல்வது கண்டும் மனிதன் தான் மட்டும் நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே உலகில் பெரிய ஆச்சரியம்.
1: ஆகா, அற்புதம், அபாரம். யுதிஷ்டிரா, தர்மபுத்திரனே, உன்னை நான் மெச்சினேன். இறந்த உன் சகோதரன் நால்வரில் ஒருவன் மட்டுமே உயிர் பழைப்பான்.
0: ஐயோ, ஒருவன் மட்டுமா? என்ன சொல்கிறீர்கள்?
1: விரைவாக சொல், நீ யாரை விரும்புகிறாய் தர்மா?
0: அசரரியே,
1: பேசுவதற்கு இது நேரம் இல்லை, தாமதிக்காதே. தர்மா, உடனே கேள், அவனை மட்டும் உயிர்ப்பித்து தருகிறேன்.
0: என்ன, நால்வரில் ஒருவனா? ஒருவனா? சியாமள நிறமும் தாமரை கண்களும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்டு இதோ இதோ ஆச்சாமரம் போல் விழுந்து கிடக்கும் நகுலன் உயிரோடு எழுந்திருக்க அருள் புரிய வேண்டும் அசரரியே.
1: என்ன விந்தை தர்மனே, என்ன சொல்கிறாய்? 16,000 யானைகளுக்கு சமமான பீமனை கேட்பாய் என்று நினைத்தேன். அர்ஜுனனின் வில்லாற்றலே உங்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு. அந்த இருவரையும் விட்டுவிட்டு ஏனப்பா ஏனப்பா நகுலன் பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் நீ?
0: யக்ஷனே, அசரரியே, பீமனும் அல்ல அர்ஜுனனும் அல்ல, தர்மமே மனிதனை காக்கிறது. தர்மத்தை மீறினால் அத்தர்மமே மனிதனை கொன்றுவிடும், கொன்றுவிடும். என் தந்தைக்கு குந்தியும் மாத்திரையும் இரண்டு மனைவிகள்.

0: குந்திக்கு ஒரு புத்திரன் நான் மிஞ்சினேன். மாத்திரி புத்திரனும் ஒருவன் உயிரோடு இருந்தால் சமமாக இருக்கும். ஆகவே நகுலனை பிழைக்க அருள் புரிய வேண்டும்.
1: ஆகா, மனம் மகிழ்ந்தி தர்மனே, கேள்வி ஞானம் பெற்ற அசகாய சூரனே, பட்சபாதம் அறியாத என் மகனே, இதோ பார், நானே தர்மதேவன்.
0: தர்மதேவா?
1: நானே தர்மதேவன்.
0: தர்மதேவா,
1: வா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என் உள்ளம் உன்னை கட்டித்தழுவ துடிக்கிறதடா மகனே, துடிக்கிறது.
0: வணங்குகிறேன் பிதாவே, என்னை வாழ்த்துங்க, ஆசி வழங்குங்கள்.
1: தர்மனே, என்னுடைய மகனே, நீதி நெறி தவறாத உன் தர்ம சிந்தனை வளரட்டும். உன்னுடைய உயர்ந்த விடைகளால் உலகோர் உள்ளம் குளிரும். இதோ உன்னுடைய எல்லா தம்பியர்களும் உயிர் பற்று எழுவார்களாக.
0: தன்யநானேன் தர்மதேவா, தன்யநானேன்.
1: கேள் மகனே, உனக்கு இன்னும் என்ன வேண்டும் கேள்.
0: தந்தையே, பிராமணன் ஒருவனின் அரணிக்கட்டை மானின் கொம்பிலே மாட்டிக்கொள்ளவே அதை தேடி இங்கே வந்தோம். வெறுங்கையோடு திரும்ப மனம் இல்லை. எனக்கு ஒரு அரணிக்கட்டையை தந்துள்ள வேண்டுகிறேன்.
1: தர்மனே, மான் வடிவில் வந்து உங்களுக்கு மாய விளையாட்டை காட்டியதும் நானே. இப்பொழுது உன்னை விட அறிவிலும் ஆற்றலிலும் நீ பலசாலியாகிவிட்டாய். இதோ இந்த அரணிக்கட்டையை எடுத்துக்கொள்.
0: பிதாவே, நமஸ்கரிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியுங்கள்.
1: ஆயுஷ்மான் பவா, மங்களம் உண்டாகட்டும். விரைவில் நீங்கள் ராஜ்யம் அடைவீர்கள்.
0: பாண்டவர்கள் எம் வாழ்வில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது! கடந்துவிட்ட அந்த நாள் ஞாபகம் என் நெஞ்சை விட்டு அகல மறுக்கிறதே, மறுக்கிறது. காடக வாழ்க்கை வாழ் என்ன வினை புரிந்தேனோ, தம்பியரோடு காட்டில் வாழ் நானே காரணமானேன், நானே காரணமானேன். சூதாட்ட பேயின் சூழ்ச்சியில் சிக்கி அழிந்து போக யானே காரணம், யானே காரணம்.
2: அண்ணாரணம், அண்ணா, அண்ணா, அழாதீர்கள் அண்ணா.
0: என்ன என்ன, இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா?
3: கௌரவர்கள் அழியும் வரை எங்களுக்கு தூக்கமில்லை அண்ணா.
0: பீமசேனா,
3: எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி கலங்கலாமோ அண்ணா?
0: பீமசேனா, நடந்தவை நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனி நடக்கப் போவதை பற்றி சிந்திப்போம். சகோதரர்களே, 12 ஆண்டுகள் வனத்திலே கழித்து விட்டோம். இன்னும் 2 பகல் 1 இரவே மிச்சம் இருக்கிறது. இனி 12 மாதங்கள் நகரத்திலே மறைந்து வாழ வேண்டும்.
3: 13வது வருடம் வரப்போகிறது. இனி நாம் துரியோதனனாலும் அவனது ஒற்றர்களாலும் கண்டுபிடிக்கப்படாமல் 1 ஆண்டு காலம் மறைந்து வாழ வேண்டுமே
4: அண்ணா. 13வது வருடம் நமது உறவினர்களால் அறியப்படாமல் அஜ்ஞாதவாசம் செய்ய வேண்டும் என்பதே நிபந்தனை. நானும் மறக்கவில்லை.
0: சகோதரர்களே, நமது நிலையை கண்டீர்களா? மனிதனாக பிறந்தும் மறைந்து வாழ வேண்டிய நிலை, மறைந்து வாழ வேண்டிய நிலை. இதெல்லாம் எனது சூதாட்டத்தினால் வந்த வினை அல்லவா?
4: அண்ணா, கற்றறிந்தவரான நீங்களே மனம் தளர்தல் கூடாது. மகாத்மாக்கள் மறைந்தும் ஒளிர்ந்தும் காரியசித்தி பெற்றிருக்கிறார்கள். விரைவில் நாம் அஜ்ஞாதவாசத்தை முடித்து வெளிப்பட்டு பகைவரை வென்று ராஜ்யம் பெறுவோம். கவலைகொள்ளாதீர்கள் அண்ணா.
0: அப்படியே ஆகட்டும் அர்ச்சனா, உனது வாக்கு பலிக்கட்டும். நீதான் உலக விவகாரம் நன்றாக தெரிந்தவனாயிற்று. 13வது வருடத்தை நாம் எந்த நகரில் கழிப்பது நலம்?
4: அண்ணா, நாம் எவராலும் அறியப்படாமல் எல்லோரும் ஓரிடத்திலேயே இருப்பது நல்லது.
3: ஆம் அண்ணா, அர்ச்சுனன் சொன்னது சரியே. ஒற்றர்கள் நம்மை தேடி எட்டத்துக்கு மலையிட்டும் நாம் எல்லோரும் ஓரிடத்திலேயே மாறுவேடத்தில் வாழ்வோம்.
4: அண்ணா, நாம் மறைந்து வாழ மனதிற்கு இனிமையான பல தேசங்கள் இருக்கின்றன. பாஞ்சால தேசம், மத்ஸ்ய தேசம், சாலவம், வைதேகம்,

0: ஆக்லிகம், தசார்ணம், கலிங்கம், மகதம், இவற்றில் எது நமக்கு உகந்ததோ அங்கே சென்று மாறுவேடத்தில் நம்மை மறைத்துக் கொள்வோம்.
1: தம்பி அர்ஜுனா, நீயே நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வா.
0: அண்ணா, விராட மன்னனின் மச்ச தேசமே நமக்கு மேலானது என்பேன்.
1: ஓ,
0: விராடனுடைய நகரம் மிக்க அழகும் ஐஸ்வர்யமும் நிறைந்தது. என்னுடைய கணிப்பில் தவறு ஒன்றுமில்லையே?
1: சரியாக சொன்னாய் அர்ஜுனா, அற்புதமான கணிப்பு. மத்திய தேசத்து அரசன் விராடன் மிகுந்த பலமுடையவன். பாண்டவர்களான நம்மிடத்தில் மிகவும் பிரியம் வைத்திருப்பவன். எல்லாவற்றிற்கும் மேலாக துரியோதனன் பேச்சை கேளாதவன். அதுபோதும் நமக்கு விராடராஜன் அருகில் மாறு வேடத்தில் மறைந்து நாம் வாசம் செய்வதே நமக்கு நலம் என்று எண்ணுகிறேன்.
2: அவ்வாறே செய்வோம் அண்ணா.
1: அர்ஜுனா, அர்ஜுனா, உனது கண்களில் கலக்கமா?
0: கபடம் அறியாத ராஜன் நீங்கள். ராஜசூய யாகம் செய்வதில் புகழ்பெற்ற தர்மராஜன் நீங்கள். மற்றொரு அரசனிடம் மாறுவேடம் தரித்து கைகட்டி நின்று சேவகம் செய்ய நேர்ந்து விட்டதே.
1: கலங்காதே அர்ச்சனா, கலங்காதே. காலம் ஒரு நாள் மாறும், தர்மமே ஜெயிக்கும். ஜெயதேவி நமக்கு வெற்றி திலகமிடும் காலம் வெகு தொலைவில் இல்லை. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், முடிவில் தர்மமே வெல்லும். இந்த தர்மனே வெல்வான்.
0: அண்ணா, நீங்கள் விராடனிடத்தில் எப்படி எதை சொல்லி வேலையில் அமர்வீர்கள்?
1: அர்ஜுனா, நான் விராட மன்னனின் ஆஸ்தானம் பணிவிடை செய்யும் வேலையில் அமர்வேன். அரசனுடன் பாய்ச்சிகை ஆடி அதிலே அவனை சந்தோஷப்படுத்துவேன். விராடனுக்கு ஜோதிடம், பட்சி சகுனங்கள், வேதம், நீதி சாஸ்திரங்கள் முதலியவற்றை எடுத்துச் சொல்லி அவனுக்கு பிரமிப்பூட்டுவேன். அங்கே என் பெயர் கங்கன்.
2: அருமை அண்ணா, அருமை.
1: பீமசேனா, விராட அரண்மனையில் நீ எந்த வேலையில் அமர்வாய்?
2: அண்ணா, விராட மன்னன் அரண்மனையில் நான் சமையல் வேலை கேட்டு பெறலாம் என்று இருக்கிறேன்.
1: ஓ,
2: எனக்குத்தான் மடைப்பள்ளி வேலைகள் நன்றாக தெரியுமே. மேலும் காட்டில் இருந்து மரங்களை வெட்டி அரண்மனை அடுப்புகளுக்கு விறகு கொண்டு வருவேன். விராட மன்னனுக்கு விதவிதமான சமையல்கள் செய்து விருந்து வைப்பேன்.
1: பீமனே, உன் பலத்தை அதிகமாக வெளிப்படுத்தி நீ யார் என்று காட்டிவிடாதே.
2: கவனமாக இருப்பேன் அண்ணா. மதம் கொண்ட காளைகளையும் எருமை கடாக்களையும் அடக்கி காட்டி விராட மகாராஜனுக்கு வேடிக்கை காட்டுவேன். என் பெயர் வில்லாளன் என்று கூறிக்கொள்வேன்.
1: சரி சரி, அப்படியே ஆகட்டும். அர்ச்சனா, உனக்கு எந்த தொழிலில் அமர எண்ணம்?
0: அங்கே அந்தப்புற ஸ்திரீகளுக்கு பணிவிடை செய்யும் நபும்சகனாக என்னை மறைத்துக் கொள்வேன்.
1: ஓ,
0: என் பெயர் பிருகன்னளை. ரவிக்கை தரித்து, வளையல் அணிந்து, தலைமுடி பின்னலிட்டு விராட மாளிகை பெண்களுக்கு கானம் கற்பிப்பேன். இப்படிப்பட்ட சாபம் ஊர்வசி எனக்கு தந்திருப்பதை நாம் அனைவரும் அறிவோமே.
1: அப்படியானால் சரி, நகுலன் விராடனுடைய குதிரையிலாயத்தில் வேலை செய்யட்டும்.
2: அவனுக்குத்தான் குதிரைகளுக்கு செய்ய வேண்டிய வைத்தியமும் நன்றாக தெரியுமே.
1: நகுலா, நீ தமக்ரந்தி என்று உனது பெயரை அங்கே மாற்றிக்கொள்.
0: அண்ணா, நம் சகாதேவன்?
2: சகாதேவனுக்கு மாடுகளின் லட்சணங்களும் அதன் சுழிகளின் இலக்கணங்களும் நன்றாக தெரியும்.
1: ஆம், அவன் தனது பெயரை தந்திரிபாலன் என மாற்றிக்கொண்டு விராடனுடைய காளைகளையும் பசுக்களையும் கவனித்து வரட்டும்.
0: அண்ணா, நம் திரௌபதிக்கு?
1: ஆமா, திரௌபதி, நீ எந்த வேளையில் எவ்வாறு அமர்வாய்?
3: பிரபு, அங்கே ராஜத்ரீகளுக்கு தோழியாவே நான்.
1: அப்படியா?
3: விராடனின் மனைவி சுதேஷ்ணைக்கு வெற்றிலை மடித்தும் தலைமுடி பின்னியும் கொடுத்து என் காலத்தை ஓட்டுவேன். நான் ஒரு கந்தர்வ பெண் என்று அவர்களிடம் சொல்லிக் கொள்வேன். பாண்டவர்களின் அரண்மனையில் நான் முன்பு வேலை செய்தவள் என்றும் கூறிக்கொள்வேன்.
1: ஆஹா, உனக்கேற்ற வேலையை அருமையாக சொன்னாய் திரும்பதை. அப்படியே ஆகட்டும். இன்னும் சற்று நேரத்தில் பறவைகள் கூவத் தொடங்கிவிடும். இன்னும் இரண்டு பகல் இருக்கிறது. அதற்குள் விராடராஜ்யம் சென்றுவிட வேண்டும்.

0: அற்புதம் அடா அற்புதம், உனது கேள்வி ஞானம் கண்டு வியந்து நிற்கின்றான் இந்த விராட அரசன். கங்கனே, சற்று சகுனங்களை பற்றி சொல்லேன்.
1: கேட்கலாம், ஆனால் பார்க்க கூடாது, அதுவே அதிர்ஷ்டம். எது தெரியுமா மன்னா?
0: எது?
1: கழுதையின் குரல் ஒலி.
0: அப்படியா?
1: பார்க்கலாம் ஆனால் கேட்க கூடாது. எது தெரியுமா?
0: எது எது எது?
1: நரியை பார்க்கலாம் ஆனால் அதன் ஊளையை கேட்க கூடாது மன்னா.
0: பலே பலே, எல்லாவற்றையும் சரியாக சொல்லுகிறாய். இதுக்கு பதில் கூறு பார்க்கலாம். மன்னனுக்கு அழகு எது?
1: அவனது செங்கோல் ஆட்சி.
0: அந்த ஆட்சிக்கு அழகு?
1: நீதி தவறாமை.
0: நீதிக்கு அழகு?
1: நடுநிலைமை.
0: கண்களால் காணக்கூடாத காட்சி எது?
1: பெற்றோர்களின் பசி.
0: காதால் கேட்க கூடாதது?
1: நாட்டை ஆளுகின்ற அரசன் கொடியவன் என்று.
0: அருமை அருமை, அற்புதம், அபாரம். இந்த விராட மன்னன் இப்படிப்பட்ட திறமசாலியை இதுவரை பார்த்ததே இல்லையடா.
1: அரசே, என்னை அளவுக்கு மீறி புகழ்கிறீர்கள்.
0: உனது பெருமை உனக்கு தெரியாது, அரசனான என் போன்றோர்க்குத்தான் தெரியும். ஜோதிடம், நீதி சாஸ்திரங்கள், பட்சி குணங்கள், ராஜ்ய பரிபாலனம். அடே அப்பா, நீ சொன்ன அத்தனையும் முத்துக்கள். ஆமாம், இதையெல்லாம் நீ எங்கு கற்றாய்?
1: யுதிஷ்டரான தர்மனிடம் சிநேகம் கொண்டு நான் இவைகளை கற்றேன்.
0: ஓ, அப்படி சொல்லடா கங்கனே. உன் சதுரங்க விளையாட்டுக்கும் சாதுரியமான பேச்சுக்கும் காரணம் எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இந்த 10 மாதங்களில் உன்னிடம் இருந்து பலவற்றை இந்த விராட அரசன் தெரிந்து கொண்டார். உன்னை விட்டு பிரிய மனம் இல்லாமல் செய்து விட்டாயே.
1: மன்னா, அதோ உங்கள் மைத்துனர் நமது தளபதியார் கீசகர் வருகிறார்.
2: விராட மாமன்னர் வாழ்க.
0: வாருங்கள் என் மைத்துனரே. கீசகரே வாருங்கள், இப்படி என் அருகே அமருங்கள் தளபதியாரே.
2: மன்னா, நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த நமது குதிரைகள் எல்லாம் பிழைத்துக் கொண்டன.
0: அப்படியா? அந்த சப்பானி குதிரைகளா?
2: சப்பானி குதிரைகளா? இப்போது அவைகள் முன்னை விட அதிக பலத்துடன் எழுந்து ஓடுகின்றன.
0: கீச்சகா, என்னால் இதை நம்ப முடியவில்லையே. இது என்ன விந்தை?
2: ஆமன்னா, விந்தைதான் இது. சில மாதங்களுக்கு முன்பு நான் தமக்ரந்தி என்பவனை நமது குதிரையில் ஆயத்திற்கு தலைவனாக நியமித்தேன். அவன் செய்த அற்புத வைத்திய விளையாட்டு தான் இது.
0: இந்தாரும் விந்தாரும், இந்த முத்து மாலையை எனது பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்கள்.
1: அது மட்டுமில்லை மன்னா, ஒடிந்து போன தேகமும் ஒடிசலான உருவத்தையும் பெற்றிருந்த நமது பசுக்களும் காளைகளும் இப்போது கம்பீரமாக காட்சியளிக்கின்றன.
0: கங்கன் சொல்வது உண்மையா கேசகரே?
2: கங்கனே, உம்மையார் நடுவில் பேச சொன்னது?
1: மன்னிக்க வேண்டும் தளபதியாரே.
2: ஆமன்னா, அன்றொரு நாள் தந்திரிபாலன் என்பவனை பசுக்களுக்காக நியமித்தோமே, அவன் மாடுகளின் இலக்கணம் அறிந்தவனாம். அதிலே அவன் சூர புலியாம்.
0: மகிழ்ந்தேன் கீச்சகா, மகிழ்ந்தேன். அப்படி என்றால் இதோ இந்த மாணிக்க மாலையை என் பரிசாக அவனிடம் சேர்த்து விடுங்கள்.
2: நிலை கட்டு தடுமாறி போன நமது நாட்டை தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்கிறேன் நான். இரவு பகலாக உழைக்கிறேன். கடந்த 10 மாதங்களாக நான் படும் பாடு அப்பப்பா உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது? எனக்கேதும் பரிசில்லையா மன்னா?
0: கீசகரே, என் அருமை மைத்துனரே, பெயரளவில் தானே நான் ராஜன், நீதானே ஆட்சி புரிகிறாய். தளபதியும் நீயே, பொக்கிஷ தலைவனும் நீயே. வேண்டியதை எடுத்துக்கொள்.
2: அது போதும் மன்னா, அது போதும். நீங்கள் குறுக்கிடாமல் இருந்தால் இன்னும் பலவற்றை சாதிப்பான் இந்த கீசகன். நான் வருகிறேன் மன்னா.
1: அதோ அரசியார் வருகிறார் மன்னா, எனக்கும் விடை கொடுங்கள்.
0: கங்கனே, சென்று வா. அரை நாழிகையில் வந்துவிடு. உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தி பற்றி விவாதிக்க வேண்டும்.
1: உத்தரவு மன்னா, நான் வருகிறேன்.
0: சுதேஷினி, வா வா வா.

0: இப்படி உட்கார்.
1: நம் மகள் உத்திரையை பார்த்தீர்களா? நாட்டியத்தின் நளினங்களை எல்லாம் எவ்வளவு நயமாக கற்றுக்கொண்டு விட்டாள் பாருங்கள்.
0: பத்தரை மாற்று தங்கம் பெற்றெடுத்த முத்திரை அல்லவா என் மகள்.
1: நிருத்தியமும் கானமும் கற்று வாத்திய கருவிகளை இசைக்கவும் தெரிந்து கொண்டாள். எல்லாம் அந்த பிரகன்னலை வந்த வேளை.
0: ஓ, ஆணினை போன்ற உடலும் பெண்ணினை போன்ற உடலும் கொண்ட அந்த பிரகன்னலையே தானே?
1: ஆமண்ணா.
0: ஆஹா ஆஹா, அன்றே நாட்டிய அரங்கத்தில் அவள் நடனம் கண்டு வியந்தேன். ஆஹா, அவளின் நளினம் கண்டு என்னை மறந்தேன். அற்புதம் அற்புதம், தொடரட்டும் அவள் பணி. அவள் கேட்பதை கொடுத்து விடேன். சுதர்ஷனை, நீ முன்னை விட இப்போது எத்தனை அழகா இருக்கிறாய் தெரியும்.
1: போதும் மன்னா.
0: திருமண வயதில் உனக்கு ஒரு பெண் பிள்ளை இருப்பதாக எவருமே சொல்ல முடியாது.
1: அப்படியா? எல்லாம் அந்த கந்தர்வ பெண் எனக்கு செய்துவிடும் ஒப்பனைதான்.
0: யார் அவள்?
1: அவள் யுதிஷ்டிரனின் அரண்மனையில் முன்பு திரௌபதிக்கு சேவை செய்தவளாம். அப்பப்பா, அவள் என் கண்களுக்கு மை தீற்றுவதும் கைகளுக்கு மருதாணி இடுவதும், என் கூந்தலுக்கு அகிர்புகை காட்டுவதும், என் மேனியில் சந்தனம் பூசுவதும், அடாடாடாடாடா, எல்லாமே அற்புதம் அழகு.
0: என்ன அற்புதமான சமையல் மனம், மூக்கை துளைக்கிறதே.
1: ஆமாம் ஆமாம்.
0: சுதேஷனை கவனித்தாயா?
1: மன்னா, அதுவும் நம் மடைப்பள்ளியில் புதிதாக சேர்த்தோமே வில்லாளன், அவனது கைவண்ணம் தான் இது.
0: ஓஹோ,
1: அடாடாடா, என்னமாய் சமைக்கிறான் அந்த வில்லாளன்.
0: சுதேஷனை, நான் முன்னை விட ஒரு பிடி தெளித்து விட்டேன் இல்லையா? இந்த 10 மாதத்தில் என் தேஜஸும் கூடிவிட்டது, உண்மைதானே? அந்த வில்லாளன் வந்த பிறகு ருசிமிக்க பல பதார்த்தங்களை பதம் பார்த்து விட்டேன். நலபாக சமையல் அவனுடைய சிறப்பு. சுதேஷ்னே, இப்போது எனக்கு எளிமை திரும்பி விட்டது இல்லையா? எங்கே, உன் கையை இப்படி கொடு.
1: போதும் போதும், உங்கள் விளையாட்டும் குறும்பு பேச்சும் விடுங்கள், யாராவது வந்துவிடப் போகிறார்கள்.
0: அடே அப்பா, இந்த வயதிலும் என்ன மாய் வைக்கப்படுகிறாய்?
1: கையை விடுங்கள்.
2: குடிப்பது உலகை மறப்பதற்கு, குடித்தவன் இருப்பது உலகை ரசிப்பதற்கு. எத்தனை அழகாய் இருக்கிறாள் அவள். எதை கண்டும் ஏங்காத இந்த கீசகனின் மனம் அந்த கந்தர்வ பெண்ணை கண்ட போதெல்லாம் துடிக்கிறதே. ஏன் அந்த பைங்கிளியை நினைத்து நினைத்து பரிதவிக்கிறேன் நான். இந்த மது கோப்பைகளால் இனி எனக்கு பயனில்லை. என்ன விந்த இது? அத்தனை கண்ணாடிகளிலும் அவள் முகம் ஜொலிக்கிறதே. வா வா, என் அருகில் வாயேன் இனியவளே, வா வா. அடடே அடடே, மறைந்து விட்டாளே. என்ன செய்வேன் நான்? இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. என் வேதனைகளை அவளிடம் கூறிவிட வேண்டியதுதான்.
3: ஏய், யாரது? என் மண்டபத்தை தாண்டி அந்த புறம் செல்லும் பெண்ணு, நில்.
2: யார்?
3: கந்தர்வ பெண்ணா? நினைத்தேன், நான் நினைத்தவுடன் வந்து நிற்கிறாயே. உனக்கு 100 வயது.
2: ஆமாம், கையில் என்ன, பாலா?
4: ஆமாம், ராணியின் தாகம் தீர்க்க பசும்பால் எடுத்துச் செல்கிறேன்.

0: நல்லது நல்லது. என் தாகம் தீர்க்க நீ என்பால் என்பால் அருகே வா என்கிறேன் நான்.
1: கீச்சகரே, என்ன இது? அதிகமாக பேசாதீர்கள்.
0: கோபத்தில் கூட உனது கண்ணம் மேலும் மாம்பழச் சிவப்பாகி விட்டதே. என் மணமலரே, என் மனவேதனையை புரிந்து கொண்டால் நீ மகாராணி போல இந்த மண்டபத்திலே வாழலாம்.
1: கேட்டதா? பாவம் செய்யாதே.
0: இதில் பாவம் ஒன்றுமில்லை.
1: மோசக்காரனே,
0: உன் மீது நேசம் வைத்திருக்கிறேன் நான். உன்னை மோசம் செய்வேனா?
1: கீச்சகா, நான் நெருப்பு, நெருங்காதே என்னை.
0: நானும் நெருப்புதான், என் மீது வெறுப்பு கொள்ளாதே.
1: வாயை மூடு.
0: வாசலை மூட சொல்.
1: உன்னிடம் பேசுவதற்கு இனி நேரம் இல்லை.
0: கண்ணே, அது நான் சொல்ல வேண்டிய வசனம்.
1: வேண்டாம், இதோ பாருங்கள் கீச்சகரே, நான் கந்தர்வ பெண், திருமணமானவள். என் கணவர்மார் உன்னை கண்டால்?
0: கந்தர்வ பெண்ணே, உன் கணவன்மாரே காண முடியாதபடி பூமிக்கு வந்து விட்டாய். நீ பயமில்லை, இந்த கீசகனின் மண்டபத்தில் அந்த நீசர்கள் நுழைய கூட முடியாது. வா வா, என் அருகில் வா. என் இதய துடிப்பை கேள். உன் பெயரை சொல்லி என்னமாய் துடிக்கிறது. கேள் சௌந்தர்யமே, கேளடி.
1: என்ன இது? கையை விடுங்கள், விட்டு விடுங்கள் என்னை, விட்டு விடுங்கள் என்னை. உங்களை கெஞ்சி காட்டுக் கொள்கிறேன். கீச்சகரே, கீச்சகரே, அரசியாருக்கு தெரிந்து விட்டால் உமது கதி.
0: என் தங்கை சுதேஷ்ணைக்கு தானே தெரிந்தால் மிகவும் சந்தோஷப்படுவாள்.

0: திரௌபதி, அழாதே. நீ சொல்வதை என்னால் நம்ப முடியவில்லை அம்மா.
1: அந்த கீச்சகனின் நஞ்சு தோய்ந்த வஞ்சக பேச்சு நாள்தோறும் அதிகமாகி வருகிறது. இனி என்ன செய்வதென்று புரியாமல் தான் உங்களிடம் விவரத்தை கூறினேன்.
2: தளபதி என்ற ஆணவம் அவனுக்கு. அவனது தலைக்கனத்தை இப்போதே குறைக்கிறேன்.
0: பொறுமை, பொறுமை கொள் அர்ச்சனா. ஆவேசம் வேண்டாம். நம் நேரமே இப்பொழுது சரியில்லை. அஞ்ஞாத வாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது.
1: அந்த கீச்சகன் என் மீது கொண்டுள்ள மோகம் எல்லை மீறி போய்விட்டது. இனிமேலும் அந்த கயவனிடம் இருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளும் உபாயம் தெரியாமல் தான் ஓடோடி வந்திருக்கிறேன் உங்களிடம்.
0: இது இரவு நேரம், சப்தமாக பேசாதே திரௌபதி. என் நெஞ்சம் விம்முகிறது, என் நெஞ்சம் விம்முகிறது, கண்கள் கலங்குகிறது அம்மா. ஆம் ஆம், முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரம் கொண்டே அறுக்க வேண்டும். கீசகனுக்கு பாடம் கற்பித்து நம்மை யாரென்று உலகத்திற்கு வெளிப்படுத்தி விட்டால் இத்தனை நாட்கள் நாம் பட்ட துன்பம் பாழாயிடுமே.
3: கீசகனை கொல்வதால் நம்மை எவ்வாறு இதில் வெளிப்படுத்த முடியும் அண்ணா?
0: தம்பி அர்ச்சனா, கீசகன் பெரிய வீரன், போரின் மாயங்கள் கற்றவன். அவனை எளிதில் வெல்வது முடியாத செயல். என்றாலோ நாடு முழுவதும் செய்தி பரவிவிடும். கீசகனை கொள்வதற்கு சாதாரண மனிதர்களால் முடியாது. கூட்டி கழித்து பார்த்து அதுவே நமது இருப்பிடத்தை அத்தினாபுரத்திற்கு காட்டிவிடும். இன்னொரு வனவாசம் தேவையா அர்ச்சனா?
1: வேண்டாம் பிரபு, வேண்டாம். கவலையை விடுங்கள். இன்னும் சில நாட்களை நான் இப்படியே கழித்து விடுகிறேன்.
0: திரௌபதி அழாதே அம்மா. கீசகனின் சரித்திரத்தை முடிக்க வேறொரு உபாயம் தெரிந்துவிட்டது எனக்கு. வேறு வழியில்லை. பலசாலி பீமனே இதற்கு தகுதியானவன். காதும் காதும் வைத்தாற்போல கச்சிதமாக முடித்து விடுவான் நமது பீமன்.

0: அழாதே திரௌபதி, நமது பீமனே கீசகனுக்கு யாமான், நீ விஷயத்தை பீமனிடம் கூறிவிடு, அவன் கவனித்துக் கொள்வான். மற்றது விராட ராஜ்யத்திலிருந்து கீசகனின் மரணச் செய்தி விரைவாக பரவாமல் இருக்க நானும் அர்ச்சுனனும் தடைகள் ஏற்படுத்துவோம்.
1: அதற்குள் அஜ்ஞாதவாசமும் முடிந்துவிடும். அப்படித்தானே அண்ணா?
0: அப்படியே திரௌபதி, உனக்கு திருப்திதானே?
2: தன்யமானேன் பிரபு, தன்யமானேன்.
0: யாரோ வருகிற காலடி ஓசை கேட்கிறது. விரைவாக இருட்டில் மறைந்து போய்விடுங்கள்.
3: யாரது? யாரங்க? திரௌபதி, நீ ஐயா இந்த இரவு நேரத்தில் தன்னந்தனியாக ஏன் இந்த பதற்றம்?
2: பிரபு,
3: உண்மையை சொல், என்ன நடந்தது?
2: பிரபு, பிரபு.
3: திரௌபதி, அழாதே, யாராவது வந்துவிட போகிறார். ஏன் இந்த துயரம்? என்ன நடந்தது? சொல், சொல்.
2: பீமசேனரே, பீமசேனரே.
3: பெயரை சொல்லாதே. இப்போது நான் வில்லாளன். உன் கண்ணீரை கண்டு என் இதயமே வெடித்துவிடும் போலிருக்கிறதே.
2: எனக்கு நேர்ந்த அவமானத்தை நான் எப்படி சொல்வது பீமசேனரே?
3: புரிந்து கொண்டேன். உனது வார்த்தையிலிருந்து உண்மைகளை தெரிந்து கொண்டேன். சொல், உன்னிடம் விளையாடும் அந்த வேங்கையை இந்த கரங்களினாலேயே கசக்கி எறிகிறேன்.
2: பீமசேனரே, நீசனான அந்த கீச்சகனின் தொந்தரவு அளவு கடந்து விட்டது. ஒவ்வொரு நாளும் அவனிடமிருந்து தப்பிக்க நான் படாத பாடுபட்டு வருகிறேன் பிரபு.
3: கீசகோ, நீசரே, நீதி தவறிய மோசக்காரனே.
2: இரவு வந்துவிட்டார். அவன் இழிவான பார்வையிலிருந்து தப்புவதற்கு இனிமேலும் எனக்கு துணிவில்லை பிரபு, துணிவில்லை.
3: என்ன காரியம் செய்ய துணிந்தாயடா? இனி உன்னை உயிரோடு விடமாட்டேன். கீசகனை இப்போதே கொள்வேன்.
2: ஆம் பீமசேனரே, மூத்தவரிடம் அதற்கான அனுமதியும் நான் பெற்றுவிட்டேன்.
3: அண்ணாவின் ஆணையும் வந்துவிட்டதா? இனி எனக்கு கவலையே இல்லை. கீசகனை வதம் செய்வேன்.
2: கந்தர்வ பெண்ணை நெருங்கியதால் கந்தர்வர்கள் கோபம் கொண்டு அவனை வதம் செய்து விட்டதாகவே எண்ணுவார்கள். ஆனால்
3: ஆனால்
2: 11 மாதங்களுக்கு மேலே மாறுவேடத்தில் கழித்து விட்டோம். நமது இந்த அஞ்ஞாதவாசம் முடிய இன்னும் சில நாட்களே இருக்கிறது. பீமசேனரே, நாம் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. பிரபு, இப்பொழுது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
3: சொல் திரௌபதி, சொல்.
2: அந்த கீச்சகனை கொல்வதற்கு ஏற்ற இடம் நடனசாலைதான். ஏனென்றால் அங்கிருந்து வரும் எந்த ஓசையும் வெளியே கேட்காது. மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கவே கட்டப்பட்ட அறை அது. அத்தகைய அமைப்பு இப்பொழுது நமக்கு சாதகமாக இருக்கிறது.
3: அழகாக சொன்னாய் திரௌபதி. ஆஹா,
2: பீமசேனரே, நாளை பின்னிரவு அந்த கீச்சகனை நான் நடனசாலைக்கு தனியாக சந்திக்க அழைப்பேன். என்னிடம் மதிமயங்கி அவன் நிச்சயம் அங்கே வருவான். அப்பொழுது அங்கே நீங்கள் ஒளிந்திருந்து அவனை வதம் செய்து விடுங்கள். புரிந்ததா?
3: ஆஹா, நன்றாக புரிந்தது திரௌபதி. நாளை இரவு நடனசாலையில் உன் படுக்கையில் உனக்கு பதிலாக நான்.
4: என் அன்பு சகோதரி சுதேஷ்ணையே.
5: வா கீசகா. என்ன, உன் வருகையின் தொடக்கமே இனிமையாக இருக்கிறது.
4: அது அது வந்து வந்து சகோதரியே வந்து.
5: என்ன தயக்கம் கிசகா, எது தடுக்கிறது உன்னை? நான் உனக்கு சகோதரி மட்டுமல்ல, இந்த தேசத்தின் அரசையும் கூட. தளபதியாரின் தடங்களுக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
4: சகோதரி, உனக்கு சேவைகள் செய்யும் அந்த கந்தர்வ பெண்ணை பார்த்தது முதல் என் மனம் பதைபதைக்கிறது. எப்படி இதை உன்னிடம் சொல்வதென்று இருந்தேன். ஆனால் இனிமேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது சுதேஷ்ணை.
5: கீசகா,
4: கத்தாதே, கனிவுடன் கேள். என் கோரிக்கையை நிறைவேற்று.
5: தளபதியாரே, அளவுக்கு மீறினால்
4: காமமும் விஷமாகிவிட்டது. அவளை பார்த்தது முதல் எனக்கு தூக்கமில்லை, சுகமில்லை.

0: நிம்மதியும் இல்லை. அவளை எப்படியாவது என்னிடம்.
1: கீசகரே, அவள் கந்தர்வ பெண். வானில் வலம் வரும் சக்தி மிக்க கந்தர்வர்கள் எவரும் பார்த்துவிட்டா உன்னை வதம் செய்து விடுவார்கள். விபரீதம் ஆகிவிடாதா?
0: அவளுக்காக நான் யாரையும் எதிர்க்க துணிந்து விட்டேன்.
1: என்ன சொல்கிறாய் கீசகாணி?
0: அவளும் உன் அனுமதிக்காகவே காத்து நிற்கிறாள் என்கிறேன். நீயோ கோபப்படுகிறாய்.
1: அப்படியா செய்தி? கீசகா, இதை முதலிலேயே நீ கூறியிருக்கலாமே.
0: சொல்ல விட்டால் தானே நீ அவளை இன்றிரவு என் மாளிகைக்கு எப்படியாவது அவள் புரிந்து கொள்வாள். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிக்க வேண்டாம் சகோதரியே, அதோ சலங்கையொலி கேட்கிறது, அவளே தான் வருகிறாள். ஆறுதலாக பேசி இன்றிரவு வேண்டாம் வேண்டாம், இப்போதே என் அறைக்கு அவளை. நான் வருகிறேன்.
2: அரசியாரே, இந்தாருங்கள் பால். யாரிடம் பேசிக் கொண்டிருந்தீர்கள்?
1: ஒன்றுமில்லை கந்தர்வ பெண்ணே, நீ எனக்கு ஒரு காரியம் செய்தாக வேண்டுமே.
2: உத்தரவிடுங்கள் அரசியாரே.
1: அதை இப்போதே செய்தாக வேண்டும்.
2: ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன்.
1: அதோ அந்த மது கோப்பைகளையும் கிண்ணங்களையும் கீசகனின் மண்டபத்திற்கு சென்று கொடுத்து விட்டு வாயேன்.
2: நான் எப்படி?
1: நீயேதான் கொண்டு செல்ல வேண்டும்.
2: அரசியாரே, இந்த நேரத்தில் அங்கே தனியாக செல்ல எனக்கு பயமாக இருக்கிறதே.
1: துணிக்கு அங்கே கீசகன் இருக்கிறான். பயப்படாமல் போ, குறும்புக்காரி நீ, எல்லாம் எனக்கு தெரியும்.
2: இதற்காகத்தானே நான் காத்துக்கொண்டிருந்தேன்.
1: என்ன யோசிக்கிறாய்? இது அரசியின் ஆணை.
2: இனி யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை அரசியாரே, நான் போய் வருகிறேன். கீச்சகரே, கீச்சகரே,
0: வந்துவிட்டாயா கந்தர்வ பெண்ணே? சுந்தரியே, சொல்லமே, சுகமே, உள்ளே வா, வா, வாயே.
2: அரசியார், எல்லாவற்றையும் சொல்லி.
0: எல்லாவற்றையும் சொன்னாளா என் சகோதரி? ஆஹா, ஆஹா, பிறந்த பலனை நான் இன்று அடைந்தேன். பழம் நழுவி பாலில்,
2: அதுவும் நழுவி இப்பொழுது உங்கள் மடி மீது விழப்போகிறது.
0: எத்தனை இனிமையாக பேசுகிறாய் நீ. வா வா சுந்தரியமே, வா சயன அறைக்கு செல்வோம்.
2: கீச்சகரே, சற்று நான் சொல்வதை கேளுங்கள்.
0: என்ன?
2: நீங்கள் என்னுடன் இருப்பதை இங்கு எவரும் பார்க்கலாகாது. நான் கந்தர்வ பெண், பழிக்கு அஞ்சுபவள். எவருக்கும் தெரியாமல் ரகசியத்தை காப்பாற்றுவதாக நீங்கள் என்னிடம் சபதம் செய்தால் நான் உங்கள் வசப்படுவேன்.
0: சத்தியம், உன் மதுரை இதழ் சிந்தும் தேனை பருக நான் என்ன செய்ய வேண்டும் சொல், சொல்லன்பே.
2: சொல்கிறேன் கீச்சகரே. பகலில் நடன சாலையில் பெண்கள் நர்த்தன பழகுகிறார்கள், இரவில் அங்கே எவரும் இல்லை.
0: ஆமாம் ஆமாம்.
2: ஆகவே நீங்கள் இரவில் அங்கே வந்து விடுங்கள். நான் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு உங்களுக்காக இங்கு காத்திருப்பேன். என்ன, வரட்டுமா கீச்சகரே? என்ன இது, விடுங்கள். கீச்சகரே, நான் முதலில் செல்கிறேன். சிறிது நேரம் கழித்து எவரும் சந்தேகப்படாமல் நீங்கள் அங்கே வந்து சேருங்கள். வருகிறேன். என்னை காக்க வைத்து விடாதீர்கள்.
0: காக்க வைப்பேனா? நான் போய் வா கண்ணே. இதோ வாசனை திரவியங்களை தெளித்துக் கொண்டு கொஞ்சம் மதுவினையும் பருகிவிட்டு வருகிறேன் பொன்மையிலே. ஆஹா, இனி இன்ப வானத்திலே இருவரும் இணைந்தே பறப்போம்.

0: இருட்டில் நீ எங்கே நிற்கிறாய்? என் இதய தாமரையே, உள்ளத்தில் இத்தனை ஏக்கங்களை வைத்துக் கொண்டு உதட்டளவில் என்று பேசினாயோ? எங்கே எங்கே இருக்கிறாய்? ஓ, கட்டில் அருகே நிற்கிறாயா? இதோ இதோ வந்து விட்டேன். பெண்ணே, வா, என் அருகே இப்படி வந்து உட்கார். கண்ணே, இந்த பட்டு துணி உன் பவழமேனியை மறைக்கலாமோ? இனி இன்னும் என்ன வெட்கம்! இனிமேல் நமக்கு சொர்க்கம்தான். முழுவதும் நனைந்த பிறகு இனி முக்காடியதற்கு? முந்தானையை நீக்கி உன் முகத்தை காட்டு முடியலவே. முகத்தை காட்டு.
1: கீசகா!
0: யார் நீ?
1: நான் யாரா? மோசக்காரனை, நான் உன் மோக விளையாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருப்பவன்.
0: என்னது
1: இந்த நடனசாலையில் உனக்கு மல்யுத்த நர்த்தனங்களை சொல்லித்தர காத்திருப்பவன் நான்?
0: ஐயோ ஐயோ ஐயோ!
1: ஈசகனே, பாதகனே, உன்னை எமனிடம் அனுப்பினால்தான் எனக்கு நிம்மதி. இந்த வாங்கிக் கொள்ளடா.
0: வலிக்கிறதே! நீ சாதாரணமானவராக தெரியவில்லையே. இருக்கட்டும், இப்போது உங்க என்ன செய்கிறேன் பார்.
1: போர்க்கனை, கந்தர்வ பெண்ணையா நீ கைதொட்டு இழுத்தாய்? இந்த கைகள் தானே அவை. இந்த இரு கைகளையும் இப்போது பின்பக்கமாக முறுக்கி மடித்து முடித்து விடுகிறேன் பாருடா.
0: என்னை விட்டு விடு, என்னை விட்டு விடு.
1: எல்லாம் முடிந்த பிறகு உன்னை விட்டு விடுகிறேன். இதோ இந்த கால்களால் தானே காமத்தை காண நடந்து வந்தாய். இப்போது இதை என்ன செய்கிறேன் பார். சொல்லாத எந்த வார்த்தையை! உன்னை கொன்றால் தான் எனக்கு நிம்மதி. தொலைந்தாய், ஒழிந்து போ. விராட ராஜ்யத்தின் விசித்திரமே, தொலைந்து போ. தொலைந்தான் கீசகன், ஒழிந்தான் இன்றோடு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது பாண்டவர்களும் 13 ஆண்டுகளும் நாடகம். எழுதியவர் சுராஜ் தாமரை நெஞ்சன் அவர்கள். நடித்தவர்கள் தர்மன் TS சிவபிரகாசம், அர்ஜுனன் வி விஸ்வேஸ்வரன், பீமன் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அசரீரி மற்றும் விராட அரசன் MV சபரிதாசன், கீசகன் புதுக்கோட்டை S ராஜ்குமார், திரௌபதி TR ராஜேஸ்வரி, சுதேஷ்னை லக்ஷ்மி ரவி. அமைப்பு S பெரியசாமி, S ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்,

நெகிழிது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தை தவிர்ப்போம். சிக்னல் என்பது வழிகாட்டி, சிக்கலை தீர்ப்போம், வண்டியை நிப்பாட்டி. உங்கள் நலனில் அக்கறையோடு, இது ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இனி கேட்கலாம் வைக்கிங் பனிங்கன் பிரீப்ஸின் கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங்.

இது காரைக்கால் எஃப்எம் 100.3 கலக்கல் நேரம். வாய் விட்டு சிரிக்கலாம் வாருங்கள் நேர்களே. இன்னைக்கு நம்ம கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில உங்க நட்பு வட்டாரத்துல கலகலப்பா பேசக்கூடிய நண்பர்கள் யாரு, அந்த சூழல் எப்படி எல்லாம் இருக்கும், அந்த நேரம் உங்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அவளோட காத்திருக்கிறோம். அப்படி சொல்லணும்னா நீங்க டயல் பண்ணுங்க 0436 8 என்கிற முன் இணைப்பக எண்ணை தொட்டு 2 3 1 2 3 1. இன்னொரு நம்பர் இருக்கு 2 9 9 4 8 0. இன்னொரு நம்பர் இருக்கு 2 9 9 5 8 0. அலைபேசி எண்ணி வரலாம் 9 5 6 6 4 2 7 2 3 1. காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரம். உங்கள் நட்பு வட்டத்தில் கலகலப்பாக பேசக்கூடிய நண்பர்கள் யார்?

0: Viking Bunions and Briefs.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், அவங்க நட்பு விட்டத்தில் யாரெல்லாம் அவங்க நண்பர்கள் எப்படி பேசுவாங்க அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ண வர போறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யாரா வரத்தவங்க பேசுங்க பாப்போம். நல்லா இருக்கேன். பேரளத்துல இருந்து யார் பேசுறீங்க?
1: செந்தில் கண்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க செந்தில் கண்ணன் சார்.
1: என் ஃப்ரெண்ட் ஒரு 4 பேர் எல்லாம் ஃபங்க்ஷன் போனாலும் உட்காந்துருவோம் சார்.
0: சரிங்க.
1: என் ஃப்ரெண்டு சீனிவாசன் பையன் இருக்காது, முத்தையன் இருக்காது.
0: சரிங்க.
1: எங்க மச்சான் ஒருத்தர் சீனிவாசன் இருக்காது.
0: சரிங்க. கார்த்தி சார் சொல்லுங்க, உங்க நட்பு வட்டத்துல யாரு கலகலப்பா பேசுவா?
2: சொல்லுங்க.
0: யாரு வந்து ரொம்ப கலகலப்பா பேசக்கூடிய நண்பர்?

0: கௌதமன் ஒருத்தர் இருக்காருங்க.
1: சரி, எப்போது ஜோக்கா சொல்லுவாரோ அப்படி பேசும்போது சில பேர் நல்லா காமெடி பேசுவாங்க இல்லையா?
0: காமெடியா பேசுவார். அவர் அதான் கேட்டேன், எங்க என்ன போயிட்டு வரீங்கன்னா, ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வரேன்னாரு.
1: சரி,
0: விருந்தினர் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரே வடையில நாலு சுவை சாப்பிட்டுங்க
1: அப்படின்னாரு.
0: ஒரு பக்கம் சாப்பிட்டாரா உப்பா இருந்துச்சா,
1: சரி,
0: இன்னொரு பக்கம் பார்த்தா சாப்பிட்டாரா சுத்தமா ஒண்ணுமே இல்லையா,
1: சரி,
0: ஒரு பக்கம் சாப்பிட்டாரா நார்மலா இருந்துச்சா, அடுத்த பக்கம் சாப்பிட்டாரா இப்படி அப்படிமா இருந்ததுன்னு
1: பயங்கரமா இருக்கு.
0: எப்படி பாருங்க,
1: சூப்பர் சூப்பர். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க சோமசுந்தரன். ரொம்ப நன்றி, நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்கள்கிட்ட பேசுறதுல. வணக்கம்
2: ஐயா. மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
2: ஐயா. வணக்கம் குருது, மணக்குடி ராஜேந்திரன்
1: ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, உங்க நட்பு வட்டத்துல, உங்க நட்பு வட்டத்துல
2: ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் வகுப்புல இருந்து ஒரு எட்டு பேர் ஒன்னா படிச்சோம்.
1: எட்டு பேர்,
2: எட்டு பேர் ஒரே, அதாவது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து வச்சிடலாம். ஆறாம் கிளாஸ் கூட சொல்ல வேண்டாம்,
1: ரொம்ப நெருக்கமான நட்பா இருக்கும் போட்டிருக்கேன்.
2: ஆமா, நெருக்கம் ஒன்னாம் கிளாஸ் ஒரே ஊரு எல்லாருமே.
1: சரிங்க, ஒரு சந்தோஷம்.
2: அப்புறம் நான் இடையில வந்து ஒரு வருஷம் திருத்துறைப்பூண்டியில படிச்சேன், ஒரு வருஷம் மன்னார்குடியில படிச்சேன்.
1: ஓ, அந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்பயே வந்து பல ஸ்கூல்ல. சரிங்க,
2: திருத்துறைப்பூண்டி ஸ்கூல்ல ஒரு வருஷம் படிச்சேன், ஒரு வருஷம் பிள்ளை ஸ்கூல் மன்னார்குடியில படிச்சேன்.
1: ஓ, அங்க பிள்ளையில. சரிங்க,
2: பிள்ளை ஸ்கூல்ல அப்படி படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா, நான் இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து நான் பண்ற சேட்டை மாரி எதுவும் கிடையாது.
1: சேட்டை வாழு
2: என்னுடைய பேரு ராஜேந்திரன்.
1: ரொம்ப நன்றிங்க சார், நிகழ்ச்சி வந்து ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்க நட்பு வட்டத்துல யார் ரொம்ப கலகலப்பா பேசுவோம், உங்க நண்பர்கள் யாரு, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா சோமசுந்தரம் சொன்னாரு, மணக்குடி ராஜேந்திரன் சார் கூட அந்த சூழலை பகிர்ந்துகிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நம்ம நேயர் யார் வந்து என்ன சொல்ல போறாங்க கேட்டுருவோம். வணக்கம். வணக்கங்க.
3: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் சுப்பிரமணியம்.
1: உதயநத்தம் சுப்பிரமணியம், சொல்லுங்க சார்.
3: நான் பொதுவாவே பேசுறேன்.
1: சரி,
3: ஒரு ஒரு ஆளு தவறிட்டாரு, அவர் பேச்ச கேட்டு யாரும் சிரிக்காதவங்களே.
1: ஆமாங்க, அப்பெல்லாம் நம்ம இருப்பாங்க.
3: அவ்வளவு இனிமையா இருக்கும்
1: கேட்க.
3: எந்த ஒரு சூழ்நிலையில போய் எதுக்கால நின்றாலும் சரி.
1: ஆமாங்க,
3: அந்த அவரு பேசுற பேச்சே நமக்கு சிரிப்பா வருங்க.
1: நிச்சயமாங்க, ரொம்ப நன்றிங்க சுப்பிரமணியம் சார். இப்ப பொதுவாகவே சார் சொல்ற மாதிரி நம்ம பல்வேறு விதமான சூழல் எல்லாருக்குமே உண்டு. சில நேரங்கள்ல மகிழ்ச்சியா இருப்போம், சில நேரங்கள்ல வருத்தங்கள் இருக்கும், நாம ஏதோ டல்லா போவோம். ஆனா பட் அந்த கூட்டத்துக்குள்ள நம்மள வந்து நம்மளை மெர்ஜி பண்ணிக்கும் போது நம்ம இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு, நம்மள அறியாமலே சிரிக்க வச்சிருவாங்க. அப்பெல்லாம் ஒரு அது ஒரு கொடுத்து வைத்த ஒரு வரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம கலக்கல் நேரத்துல நம்ம கலகலப்பா பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில வர அடுத்த நேர் சந்திக்க போறோம். வணக்கம் கலக்கல் நேர். வணக்கங்க. உங்கள் நட்பு வட்டத்தில் கலகலப்பாக பேசக்கூடிய நண்பர்கள் யார்?
4: மேமாத்தூர்
1: அமுதா. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, பங்கெடுத்துங்க. நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேர் சந்திக்க போறோம். வணக்கம் கலக்கல் நீரம். உங்க நட்பு வட்டத்துல யாரெல்லாம் கலகலப்பா பேசுவா?
5: நாங்க
1: வாழ்க்கையில் நடந்தது பள்ளி பருவத்துல செய்யறதுதானே, உண்மைதானே? சரி, ரொம்ப நன்றிங்க ஆனந்த் செல்வம் சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.

0: சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரிக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். அது வைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் கலக்கல் நேரம் நிகழ்ச்சியோடு. ரொம்ப கலக்கல் நேரத்துல நம்ம நிகழ்ச்சியில வந்து நேயர்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க நட்பு வட்டத்துல கலகலப்பா பேசக்கூடிய நண்பர்கள் யார்? நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர் சில பேருக்கு இருப்பாங்க. அவங்க வந்தா கொஞ்சம் மனதுக்கு நம்ப நம்மதியா இருக்கு. எங்க ஆள காணும் அவனை அப்படின்னு நம்ம கேக்குறது உண்டு. இப்படி நம்ம கண்ணு தேடும் இல்லையா? அப்படிப்பட்ட நண்பர்கள் என்ன பேசுறாங்க, அந்த அட்மாஸ்பியர்ல எப்படி நம்ம ஹாப்பியா இருந்தோம் அப்படிங்கறத நம்ம வானொலியில சொல்ற மாதிரி நீங்க சொல்லலாம். கலக்கல் நேர நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நெய்யர் என்ன சொல்ல போறாங்க கேட்டலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம். புதுத்திரு சித்ரா தேவி சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: நாங்க எல்லாம் கோயிலுக்கு கஞ்சி காட்சி ஊத்திட்டு இருந்தோம் சார். மூணு நாள் சித்ரா இருந்தாங்க.
0: ஓஹோ, ஆமா, இப்படி ஒரு அமையும். ஆமா,
1: என் பேர் வந்து சித்ரா தேவி. நான் என் வீட்டுக்காரங்க வாசல் சித்ரா கூப்பிடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டாங்க.
0: யதார்த்தமா நடக்கிறதா?
1: எனக்கு ரொம்ப ஒண்ணு சொல்ல முடியல. அவங்க வந்து இந்த சித்ரா இல்லம்மா, அந்த சித்ராமா, திருப்பி திரும்பி பாக்குறேன் வீட்டுக்கார, திரும்பி பாக்குறேன் இந்த நீங்க இல்லம்மா, என் வீட்டுக்கு கொண்டாடியே கூப்பிட்டம்மா.
0: சரிங்க, சரி, ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியெல்லாம் கேளுங்க, பங்கெடுத்துங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்குமா. நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அடுத்த நேரம் சந்திப்போம். என்ன சொல்ல போறாங்க கேட்க நம்ம அவளோட காத்திருக்கிறோம். வணக்கம். டிஆர் பட்டனும்
2: திருமதி சார்.
0: சொல்லுங்க திருமதி மேடம்.
2: இது வந்து நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப உள்ள நகைச்சுவின்
0: சார். சரி,
2: நாங்க நாலு பேரும் ஃப்ரெண்டு லேடிஸ் தான். அதுல அம்பாளிங்கிறவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, நாங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு இருந்தப்ப ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது சார்.
0: சரி,
2: மேலங்கச்சேரி அது இளந்த பழத்தை தின்னுட்டு நாங்க இருந்து இளந்த பழத்தை அவரு மேலங்கச்சேரி பண்றது நேரம் அங்க
0: சாப்பிட்டு
2: அவங்க வாய் வாய் அப்படியே ஊட்டிட்டு இருந்தாங்க.
0: எங்க வாசிக்கிறது?
2: அவரு வந்து ஏஞ்சி வச்சு போங்க அந்த போங்க எங்களை தள்ளி விடுறாரு. அந்த திருப்பி வழியாக திருப்பி செய்யறது இதே மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப கெடுக்கிறதுப்பா.
0: சரிங்க, ரொம்ப நன்றி மா நிகழ்ச்சி வந்ததுக்கு. நம்ம நிகழ்ச்சியில படி அடுத்து சந்திப்போம். வணக்கம். கலக்கல் நேரம்.
3: வணக்கம் சார். ஜோதி அண்ணப்பன் பட்டியல இருந்து.
0: சொல்லுங்க ஜோதி மேம்.
3: நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கீங்க. நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு.
0: சொல்லுங்க.
3: நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் சார். நான் தான் கலகலப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு
0: சூப்பர் சந்திப்போம். வணக்கம். கலக்கல் நேரம். வணக்கங்க. ஆக்கூர் தீபா மேம் சொல்லுங்க. சரி,
4: அவங்க ஒரு ஒரு பாவடை பாவட யூனிஃபார்ம் வந்து பாவட சட்டை தான் சார். அப்ப அந்த பின்னணி இருக்குல்ல சார் நாடா, அதை எடுத்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு பாவடைக்கும் ஒரு ஒரு பாவடைக்கும் மூணு பேருக்கும் போறதா கட்டி விட்டுட்டேன் சார்.
0: வேலையை முடிச்சு விட்டுருங்க.
4: ஒருத்தன் மத்திய வருத்தம் இழுத்து
0: இழுத்து
4: கண்டோடே
0: தெரிச்சு ஓடிடுவாங்க. நீங்க பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாரு. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு. நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியில எப்படி யாரும் சந்திக்க போறோம். வணக்கம். கலக்கல் நேரம். வணக்கங்க. நல்லா இருக்கு. நீங்க நல்லமா இருக்கீங்களா? நண்பர்கள் யார் அத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்க.
5: சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார்.
0: சீர்காழி விஜயா மேம் சொல்லுங்க.
5: எப்போதும் எங்க குரூப்ல நான் தான் சார் கலகலப்பா இருப்பேன்.
0: விஜய மேம் அந்த இடம் வந்து ஒரு ஜாலியா இருக்காது.
5: ஆமா, இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்.
0: சரி,
5: மொய் எழுத சொல்லிருந்தாங்க.
0: ஆஹா,
5: மொய் எழுத உட்கார்ந்தாச்சு.
0: சரி,
5: எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்து மனசுக்கு வந்தாங்க. பொண்ணு வீடா மாப்பிள்ள வீடான்னு கேட்டாங்க.
0: கேட்டிருக்காங்கல்ல ஒரு கேள்விய
5: சொன்னேன் சார். பொண்ணு வீடு இந்த ஊர்ல இருக்கு, மாப்பிள்ள வீடு இந்த ஊர்ல இருக்கு, இது கல்யாண மண்டபங்க
0: அப்படின்னு. நல்ல வேளை கூரை வீடு மாடி வீடு ஓட்டி வீடுன்னு சொல்லாம இருந்தீங்களே.
5: அதுக்கப்புறம் எதுவுமே பேசல.

0: அது எங்க பேசுறீங்க? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி விஜயா மேம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, பங்கெடுத்துங்க. நம்ம கலக்கல் நேரம் நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். நாகப்பட்டினமா சார்? ராஜா சார் சொல்லுங்க.
1: ஒரு சின்ன பையன்,
0: இப்ப நம்ம ராஜா சார், இப்ப உங்களுக்குன்னு ஒரு நட்பு ஓட்டம் இருக்கும் இல்லையா ராஜா சார், உங்களுக்குன்னு ஒரு நட்பு ஓட்டம் இருக்கும் இல்லையா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அதுல உங்களோட யாரு கலகலப்பா பேசக்கூடிய நண்பர்களை பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம், அந்த சூழல்களை சில நீங்க இந்த இடத்துல ரிவ்யூ பண்ணி சொல்லலாம். அப்படிதான் சொல்ல வாய்ப்பு இருக்கா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க இல்லையா, உங்க சர்க்கிள்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வட்டம் இருக்கும், அதுங்கக்குள்ள யாரு கலகலப்பா பேசுவா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, ராஜா சாருக்கு எதுவும் தெரியல, அவர் பாவம், அவர் பயந்துட்டார் போல் இருக்கு. வணக்கம். வணக்கங்க, திருநள்ளாறுலேருந்து செந்தாமரை மேம் சொல்லுங்க.
2: என்னங்க
0: இப்படி சாதாரணமா சொல்றீங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம், இப்ப நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சரி, எங்க செந்தாமரை காமெடி? ஒரு வீடியோ கால் நச்சு பண்ணு
2: அப்படின்னு.
0: சூப்பர், அப்படிதான் இருக்கணும் லைஃப் அப்படிங்கறதுனால
2: எல்லாத்துலயும் காமெடி போடுவோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்கள்கிட்ட பேசுனதுல, நம்ம நிகழ்ச்சி வந்ததுக்கு, தொடர்ந்து நிகழ்ச்சியை பங்கெடுத்துங்க கேளுங்க. நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
2: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை விளங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவலர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்த்.

0: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: That's right.
2: நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியார் & கோ ஜுவல்லர்ஸ் மணிக்கூண்டு அருகில் மயிலாடுதுறை.

நேற்றிலே இன்று நாம் தரிசிக்கலாம். சக்தியின் திருவிழா நிகழ்ச்சியில் ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெறுவது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் ஒன்றான நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து அன்னையை தரிசிக்கலாம் வாருங்கள்.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம் சக்தியின் திருவிழா நிகழ்ச்சியோடு. ஆடி மாத சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உலக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில்களில் ஒன்றான நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் திருக்கோவில் சித்திரம். நாகப்பட்டினம் என்றாலே கடல், துறைமுகம், பழமையான கோவில்கள், பல்வேறு சமயங்களின் ஆன்மீக பாரம்பரியம் ஆகியவை நினைவுக்கு வருகின்றன. அந்த ஆன்மீக பாரம்பரியத்தில் தனித்துவமான இடம் பெற்றிருப்பது நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயம். நாகப்பட்டினம் நகரில் முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக சிறப்பாக வழிபடப்படுகிறது இந்த ஆலயம். மாவட்ட நிர்வாகத்தின் சுற்றுலா தலங்களில் இந்த திருக்கோவிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லுக்கடை என்ற பெயரே இந்த ஆலயத்தின் வரலாற்றுடன் இணைந்திருக்கிறது. நெல்லை விற்பனை செய்த இடத்தில் அம்மன் அருள் புரிந்ததால் நெல்லுக்கடை மாரியம்மன் என்ற பெயர் ஏற்பட்டதாக தலவரலாறு கூறுகிறது.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: தட்ஸ் ரைட்.
2: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம் மயிலாடுதுறை ARC நடிகர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா நிகழ்ச்சியோடு. மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வசந்த் அண்ட் கோ. இன்றைய சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடரில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் நெல்லுக்கடை மாரியம்மன் திருக்கோவில்.

இந்த ஆலயத்தினுடைய அதிகாரபூர்வ தல வரலாற்றில் பெரிய நாயகர் தம்மையார் என்கின்ற புனிதமான பெண்ணிடம் நெல் வாங்க வந்த அம்மன் பின்னர் அருள் வடிவமாக இந்த தலத்தில் கோவில் கொண்டதாக கூறப்படுகிறது. மக்கள் மத்தியில் வழங்கப்படும் விரிவான தல வரலாற்றின்படி பெரிய நாயகத்து அம்மாள் நேர்மையுடனும் கருணையுடனும் நெல் வாணிபம் செய்து வந்திருக்கிறார். ஒரு நாள் மஞ்சள் நிற ஆடை அணிந்த பெண் ஒருவர் வந்து நெல் கேட்டதாகவும் நெல் அடர்ந்து கொடுத்த பின்னர் அந்த பெண் காணாமல் போனதாகவும் கூறப்படுகிறது. அன்றிரவு பெரிய நாயகத்தம்மாளின் கனவில் அம்மன் தோன்றி அருகிலுள்ள வேப்ப மரத்தடியில் புற்றில் குடிகொண்டிருப்பதாகவும் அங்கு தமக்கு கோவில் அமைக்கும்படி அருளியதாகவும் ஐதீகம் சொல்கிறது.

0: மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: இந்த தலத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் பிரதான தெய்வமாக அருள்பாலிக்கிறார். ஆலயத்தில் மகாமாரியம்மன் சன்னதியுடன் விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி, காத்தவராயன், பெரியாச்சி அம்மன், ஐயனா, எல்லையம்மன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களின் சன்னதிகளும் உள்ளதாக பக்தியுடன்

பக்தர்கள் வந்து வணங்கி அருளை பெற்று செல்கின்றனர். நெல் என்பது உணவு மட்டுமல்ல, தமிழரின் வாழ்வாதாரம், உழைப்பு, வளம், விவசாயம் ஆகியவற்றின் அடையாளம். ஆனால் நெல்லுடன் தொடர்புடைய இடத்தில் அம்மன் எழுந்தருளியிருப்பது நாகை பகுதியின் விவசாய வாழ்க்கையோடும் ஆலயத்தை இணைக்கிறது. விவசாயிகள் நெல்மணிகள், விதை நெல் போன்றவற்றை அம்மன் முன் வைத்து தேடி வேண்டிக் கொள்வதும் பற்றி அது பற்றிய அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்றும் அந்த பக்தி வழிபாடானது நடைபெற்று கொண்டிருப்பதை காண முடிகிறது. நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயத்தில் முக்கியமான திருவிழாக்களில் சித்திரை திருவிழா முதன்மையானது. சித்திரை திருவிழாவின் செடில் உற்சவம் மிக முக்கிய நிகழ்வாக நடைபெறுகிறது. காவடி, மாவிளக்கு, பாலாபிஷேகம், அங்க பிரதட்சணம் போன்ற நேர்த்தி கடன்களும் நடைபெறுகிறது. இந்த விழா நாகை நகரில் முக்கியமான பொது திருவிழாக்களில் ஒன்றாக கொண்டாடப்படுகிறது. திருவிழா நாட்களில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கும் நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன. தேரோட்டமும் விழாவின் முக்கிய அம்சமாக காணப்படுகிறது.

இந்த ஆலயத்தை பற்றி பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான மரபு செடில் உற்சவம். காத்தவராய சுவாமியின் தொடர்புடைய பாரம்பரியத்தை, ஐதீகத்தை நினைவு கூறும் வகையில் இந்த உற்சவம் நடைபெறுவதாக ஆலய தகவல்கள் கூறுகின்றன. இதனுடன் குழந்தைக்காக நேர்த்திக்கடன் செலுத்தும் வழிபாடும் மரபும் இணைந்திருக்கிறது. பழமையான நாட்டார் வழிபாடும் மரபும் பக்தியின் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இந்த விழாவினை நாம் பார்க்க முடிகிறது.

பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிய பின்னர் பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர். மாவிளக்கு போடுதல், பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், பால் அபிஷேகம் செய்தல், அங்க பிரதட்சணம் செய்தல் போன்றவை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது.

நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயம் என்பது ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, நாகப்பட்டினத்தின் நகர வரலாறு, விவசாய பண்பாடு, நாட்டார் தெய்வ வழிபாடு, பக்தி மரபு, திருவிழாக்கள், மக்கள் ஒன்று கூடும் சமுதாய பண்பாடு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பண்பாட்டு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அம்மனை சுற்றி உருவான தல வரலாறு, சித்திரை திருவிழாவின் உற்சாகம், செடில் உற்சவத்தின் தொன்மையான மரபு, நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் நம்பிக்கை ஆகியவை இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பை வெளிப்படுத்துகின்றன. நெல்லுக்கடையில் குடிகொண்ட நாகை மகமாயி நம்பிக்கையோடு வரும் பக்தர்களின் மனங்களில் என்றும் நிலைத்திருக்கும் அருள்மிகு அன்னை என்ற உணர்வோடு நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். நேர்களே, நம்மை காக்கும் அன்னை எப்போது நம்முடனே இருந்து நமக்கு வரங்களை அருளுவாள் என்கின்ற மனநிறைவோடு நிலையும் திரும்பலாம்.

0: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
0: மயிலாடுதுறை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடலினை கேட்கலாம்.

0: நெகிழி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டர் பேசிஸின் நலமாய் வாழை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண்டர் பேசிஸ்,
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நெகிழ் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை.
5: முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல், கழுத்து செயின், காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்எஸ் காமாட்சி லட்சுமி இன் சொல்ல மது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்எஸ் காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
1: உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமர்ஸ் ரிச்சுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நெகிழ் நாளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்

0: காரைக்கால் ONGC காவேரி சார்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பணிகள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பணிகள் பிரீப்ஸ். நாளை மாலை 5:30 விளக்கீற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர். மயிலாடுதுறை ARC நடேசெட்டியாரின் கோ ஜுவல்லர்ஸின் சக்தியின் திருவிழா ஆடி மாத சிறப்பு தொடர் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC நடேசெட்டியாரின் கோ ஜுவல்லர்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC நடேசெட்டியாரின் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். மயிலாடுதுறை ARC நடேசெட்டியாரின் கோ ஜுவல்லர்ஸின் ஆடி அட்டகாசம். நீங்கள் வாங்கும் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கு சிறப்பு பரிசு. நம்ம ஊரின் நம்பிக்கை ARC நடேசெட்டியாரின் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
0: இனி வருகிறது பன்னிசை.

0: Technology at Kattan Kulathur near Chennai, the Vice President said India's youth have a vital role to play in the country's journey towards Viksit Bharat by 2047. Recalling India's response to the COVID-19 pandemic, Mr. Radhakrishnan said India supplied vaccines to more than 100 countries, demonstrating its commitment to global welfare and humanity. Army Chief General Dheeraj Seth embarked on an official visit to Nepal today. The three-day visit aims to further strengthen the close defence cooperation and military-to-military ties between India and Nepal. Tomorrow, General Seth will lay a wreath at the Army Pavilion, Tundikhel, and receive a guard of honour at the Nepali Army headquarters. He will interact with the Chief of the Army Staff, Nepali Army, and will be briefed by the Director General Military Operations, Nepali Army, on issues of mutual interest. In Jammu and Kashmir, the much-awaited Sungal Tunnel on the Jammu-Poonch National Highway has been opened for public movement, providing a major boost to connectivity with Rajouri, Poonch and Nowshera. Constructed by the Border Roads Organization through the Kalidhar Range, the 2.79-kilometre tunnel will bypass a difficult stretch of the existing route, reducing the travel distance by around 13 kilometers and saving considerable time. Built at a cost of around 600 crore rupees, the tunnel is currently open only to light vehicles from 8 a.m. to 8 p.m. In basketball, China defeated Qatar 118-66 in the FIBA Under-18 Asia Cup competition at the Veer Savarkar Sports Complex in Ahmedabad, Gujarat today. The Chinese team dominated from the opening quarter and maintained its control throughout the game, securing a convincing 52-point victory. The BWF Badminton World Championship is set to begin at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi tomorrow. India is hosting the World Championships after 17 years. Shuttlers PV Sindhu, Lakshya Sen, Ayush Shetty, Satvik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty, Trisha Jolly and Gayatri Gopichand will be leading the charge for the Indian contingent. And with that, we end this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் வன்மதி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூ டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் ஆகியோர் அவரை சென்னை விமான நிலையத்தில் வரவேற்றனர். திரு சி பி ராதாகிருஷ்ணனின் இந்த பயணத்தின்போது சென்னை செங்கல்பட்டு, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கல்வி இலக்கியம் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சென்னையில் இன்று நடைபெற்ற நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசரின் நினைவு நாள் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொண்டார். செங்கல்பட்டில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 22வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நாளை திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் அவர் தஞ்சை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி மற்றும் வெள்ளி விழா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பு.
2: வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று புதுடெல்லியில் உள்ள அவரது நினைவிடமான சதைவ் அட்டலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேச சேவையில் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த தொலைநோக்கு பார்வை கொண்ட சிறந்த அரசியல் ஆளுமை திறன் கொண்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள ஊடகப் பதிவில், வாஜ்பாயின் உன்னதமான ஆளுமையும் தலைமைத்துவமும் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் ஒவ்வொரு இந்தியருக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக ஊடகப் பதிவில், தேசத்தின் நலனை தமது லட்சியமாக கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது உழைத்தவர் வாஜ்பாய் என்றும், தேச வளர்ச்சி பாதுகாப்பு உள்ளிட்டவைகளுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை தாம் நினைவு கூர்ந்து தலைவணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.

பாரத ரத்ன அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கடற்கரை சாலை நகராட்சி கட்டடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயும், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினர்.

0: திரு ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், நவீன இந்தியாவின் சிறந்த சிந்தனையாளரும் இந்திய சனாதன பாரம்பரியத்தின் ஆழமான சக்தியையும் ஆன்மீக உணர்வையும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஊக்கம் அளித்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மதத்தை நம்பிக்கையாக மட்டுமின்றி சேவை மற்றும் மனித நலனுக்காக ஊடகமாகவும் மாற்றினார் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். 12வது பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு முன் பருவநிலை மாற்றம் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான சுற்றுச்சூழல் பணிக்குழுவின் பிரிக்ஸ் மூத்த அதிகாரிகள் கூட்டம் நடைபெறும் என்று சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தின் கருப்பொருள் மீள்திறன், கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்பதாகும். இந்த பிரிக்ஸ் கூட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமை தாங்கவுள்ளார். அறிவு சார்ந்த விவாதங்களில் ஈடுபடுவதற்கும் ஒருமித்த கருத்தை வளர்ப்பதற்கும் சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இந்த சந்திப்பு ஒரு சிறந்த தளமாக அமையும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நிலையான வாழ்க்கை முறை, காடு வளர்ப்பு, காட்டுத்தீ மேலாண்மை மற்றும் பேரிடர் மீட்பு ஆகியவற்றிற்கும் முன்னுரிமை அளித்து இக்கூட்டம் நடைபெறவுள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தோனேஷியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று இணைய பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்ப சூழல் குறித்து விவாதிக்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள அல்வார் சரஸ் பால் பண்ணை வளாகத்தில் புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். பின்னர் ராஜஸ்தானின் 17 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு 6,262 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் பணிகளையும் மின்னணு முறையில் தொடக்கி வைத்தார். மேலும் ரோஜ்கர் உற்சவ் திட்டத்தின் கீழ் புதிதாக பணியில் சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார். நாட்டின் 80வது சுதந்திர தினத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்த உலக தலைவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் தங்களது நன்றிகளை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த் தோட்டத்தை பொதுமக்கள் இன்று முதல் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், பராமரிப்பு பணிகளுக்காக திங்கட்கிழமைகளில் தோட்டம் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாக்கெடுப்பு நடைபெற்று கீழூரில் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அஞ்சலி செலுத்தினார். அங்கு அமைந்துள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தி தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட முறைகளுக்கு பின் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதுகுறித்து திரு நமச்சிவாயம் பேசுகையில்,
2: நம்முடைய புதுச்சேரி பிராந்தியத்தை நம்ம இந்திய நாட்டோடு இணைக்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு வாக்கெடுப்பை நடத்தப்பட்டு அதிகப்படியான நம்முடைய தலைவர்கள் நாம் இந்திய நாட்டோடு தான் இணைக்கப்பட வேண்டும் என்று வாக்களித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த முடிவை நிகழ்த்திய உருவாக்கிய இடம்தான் நம்முடைய இந்த கீழூர் மண். நாம் சுதந்திரம் அடைந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு தான் நாம் இந்திய நாடோடு இணைக்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரலாற்று நிகழ்வை இன்றைய தலைமுறையினர், நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய

0: என்பதற்கு இந்த நிகழ்வானது இருக்க வேண்டும். இந்த வரலாற்றுகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும். நம்முடைய தியாகிகளுடைய தியாகங்கள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதற்கான தங்களுடைய வாழ்த்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
1: தொடர்ந்து அங்குள்ள நினைவு தூணில் திரு நமச்சிவாயம், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளிலும் டிஜூர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. தேசிய தேர்வு நிறுவனம் கடந்த ஜூன் மாதம் நடத்திய தேசிய தகுதி தேர்வுக்கான விடைகளை இன்று வெளியிட்டுள்ளது. வரும் 18 தேதி வரை விண்ணப்பதாரர்கள் அந்த அதிகாரப்பூர்வ யுஜிசி நெட் போர்ட்டல் மூலம் ஆன்லைனில் விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒரு கேள்விக்கு 200 ரூபாய் செயலாக்க கட்டணம் விதிக்கப்படும் என்றும், செயலாக்க கட்டணத்தை செலுத்துவதற்கான கடைசி நாள் இம்மாதம் 18 தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று சென்னை வந்தடைந்தார். முன்னாள் பிரதமர் பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாயின் 8வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் பகுதியில் உள்ள புதிய பால் பதப்படுத்தும் ஆலைக்கு மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டினார். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளான இன்று டிஜூர் டே எனப்படும் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: நேரம் 6:20. நெல்லில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
6: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
7: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செய்திங்க. நல்ல வாழ்க்கைங்கிறது எது? உடனே அறம் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் செய்யதான் வேணுமா? ஏன் செய்யணும்? அறம் செய்யறதுனால என்ன பயன்? அத ரொம்ப அழகா ஒரு உவகமை, அத சொல்ற ஒரு இலக்கியம். என்னது, வீட்டுல ஒரு சமையல் செய்யறப்போ ஒரு வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு அதுல நம்ம ஏன் சோறு வரலன்னு யாராவது பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? அரிசி போடணுங்க, தண்ணி ஊத்தணும், அப்பதான் அந்த பானை பொங்கி உணவா மாறும். அது இல்லைன்னா வெறும் பானை எப்படியா பொங்கும்னு கேப்போம்ல. அதே கேள்விய வாழ்க்கையோட ஒரு நீதியா மாத்தி அவையா நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னது, நம்மள்ட்ட பணம் இருக்கும்போது, செல்வம் இருக்கும்போது நாம அதை பிறருக்கு கொடுக்கணும். அப்படி பிறருக்கு கொடுக்கறதுதான் அறச்செயல். அந்த அறச்செயலை செய்யறவங்களுக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்குமா? அவ்வாறு செய்யாதவங்களுக்கு செல்வம் வந்து சேரவே சேராதான். இது செஞ்சாதான் பெற முடியுங்கிறத வலியுறுத்துறாங்க. தொடர்ந்து தீமையான செயல்களை செஞ்சுட்டு கடவுளை போய் கும்பிட்டா வேற எதுவும் செல்வம் சேருமானா? சேராது. அதே சமயம் அப்படி செஞ்சுட்டு எனக்கு செல்வம் சேரலையேன்னு சொல்லி கடவுளை நினைச்சு வருந்துறதாலையும் பயன் கிடையாதுங்கிறாங்க. செய்த தீய செயல்கள் ஏற்பட்ட பாவம் நீங்கணும்னா செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை வழங்கணும். அவ்வாறு வழங்குறப்போ அந்த பாவம் நீங்கிறதோட புண்ணியமும் சேருங்கிறாங்க. இதை வளர்க்கறதுக்கு வெறும்பானை பொங்குமோ என்ற ஓமையை ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. செய் தீவினை இருக்க

0: தெய்வத்தை நொந்தக்கால் எய்தவமோ இருந்தியம் வையத்து அறம் பாவம் என்ன அறிந்து அன்றிடார்க்கு இன்று வெறும்பானை பொங்குமோ மேல். ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது எனக்கு மட்டும் இப்படி சோதனை அப்படின்னு சொல்லி கடவுளை குறை கூறுறது ரொம்ப எளிமையானது. ஆனா அந்த கேள்வி கேட்கறவங்களை பார்த்து ஔவையார் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்கியா? வெறும்பானை எப்படி பொங்காதோ அது மாதிரி நீ வாழ்க்கையில செய்யாம எதையும் அறுவடை செய்ய முடியாது, விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது, உதவாமல் ஒரு உதவியை எதிர்பார்க்க முடியாது, அன்பு காட்டாமல் அன்பை பெற முடியாது, உழைக்காமல் உயர்வை அடைய முடியாது. எப்படி ஒரு நல்ல செயல்கள் செய்யாம நல்ல பலன்களை மட்டும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த பாட்டு உடனே கடவுளை குறை செய்யலாம் அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைக்கான பொறுப்பு நாம தான் ஏத்துக்கணும். இன்னைக்கு நாம செய்யற செயல்கள் தான் நாளைக்கு வாழ்க்கையை உருவாக்கும். இன்னைக்கு ஒரு நல்லது செஞ்சோம்னா அது நாளைய நம்பிக்கையா திரும்பி வரும். இன்னைக்கு நாம ஒருத்தர் கண்ணீரை துடைச்சோம்னா யாரோ ஒருத்தர் நாளைக்கு நம்மளுடைய கண்ணீரை துடைப்பாங்க. வெறும்பானை பொங்காது, வெறும் ஆசையும் பழிக்காது, நல்ல எண்ணம், நல்ல உழைப்பு, நல்ல செயல், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை பொங்கும். ஆகவே குறை குறத விட்டுட்டு கடமையை செய்யும். இன்னைக்கு நாம் விதைக்கிறதுக்கு நன்மையே நாளைக்கு நம் வாழ்க்கையோட மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த மகிழ்ச்சியோட நாம் அறம் செய்யறது நம் வாழ்க்கைக்கான ஒரு மிக முக்கியமான பயனா இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காம்பாக்ஸ் ஜுவல்லர்ஸ். இன்சொல்லமுது இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மேல் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
5: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: மேல் நாம் இணைந்திருக்கிறோம், இது காரைக்கால் பண்பலை 100.3.
6: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா, அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
10: கல்யாணத்துல கவனிச்சியா?
11: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
10: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
12: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: இனி எங்கும் ஒளி வீச வருகிறது லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் நிலையம் வழங்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்நிகழ்ச்சியம் வழங்குவோர் திருச்சி அண்ட் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் சி மார்பிள்ஸ், காரைக்கால் திருச்சி அண்ட் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், நாகை மோராசன் ரெடிமேட்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நெகை இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்துவருகி, 7:00 சட்டம் மற்றும் நீதித்துறை வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யம் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கொண்டோல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், காரைக்கால் மாதூர் வேளாண்மை அறிவியல் நிலையமும் இணைந்து நடத்திய எல் நினோ விழிப்புணர்வு குறித்த நிகழ்வின் வானொலி தொகுப்பு. 8:00 திருவாரூர் சீமாடிசில்ஸின் காற்றில் வரும் கானம். 8:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழியை நேயர் விருப்பமாக. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் இசை ஊஞ்சல் கேட்கலாம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் நமது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸின் இரவு மலரும். 10:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் இரவு மலரும். 11:00 காற்றலைகள் நாளை. 11:30 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 துயிலும் முன்.

0: இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சியன் சேலம் மங்கலன் மங்கள், திருவாரூர் சி மாண்டி சில்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. நிகழ்ச்சி படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை கேட்கலாம். 6:15 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இதுவரை ஒளி வீசியது லைட் ஹவுஸ். நெல்லை இன்னும் சில நொடியில் தொடர்வது விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.
1: மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வர போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐ கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
2: ஆர்பிஐ சொல்கிறது.
1: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014 பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர், அதுதொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமிகண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100+ நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தாவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று

0: தாவிக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தவிக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தவிக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18 செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19 நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவின் நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 மணி நேரமும் பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு 1 ரூபாய் குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும் அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தர்மபுரியில் இருந்து மா தண்டவாணி.
0: மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து

0: குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரைச் சேர்ந்த இருவர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 6-11, 7-11, 11-4, 11-2, 11-6 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹாட்மனை வென்றார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் பார்ட் ஸ்டீவன்ஸ் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனம் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
2: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: ஆகாஷ்வாணி நேரம்
7: நேரம் 6:41. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார் பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்,
9: தரமான தார் பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
9: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
10: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
10: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
11: தொடர்புக்கு 8925936936.
1: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
12: சர்க்கரை நோய்ன்றது அதை வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக தடுக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக முயற்சி பண்ணால் போதும். அந்த சர்க்கரை நோயினால் வர பக்க விளைவுகள் அதையும் கூட நம்மளால் தடுத்துட முடியும். கொஞ்சம் வாழ்வியல் முறையில் மாற்றங்கள், உணவும் உடற்பயிற்சியும் கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் வந்து சர்க்கரை நோய்க்கு எதிரான முக்கியமான ஆயுதங்கள். நம்ம வந்து

0: வாழ்வியல் முறையில் என்ன மாற்றம் செய்யணும் அப்படின்னா, எப்போதுமே ஒரு டென்ஷனோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட மன உளைச்சலோடு இருக்கிற மாதிரி இல்லாத பரபரப்பில்லாத வாழ்க்கையை வாழ பழகிக்கணும். எளிய வாழ்க்கை, 8 மணி நேரம் தூக்கம், சரியான நேரத்தில் சாப்பிட்றது, உணவில் வந்து நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றது, தினமும் 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்கிற சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக்கிற உணவுகளை, அதாவது அரிசி போன்ற உணவுகள்லாம் தவிர்த்துட்டு, மாவுச்சத்து உள்ள உணவுகள்லாம் தவிர்த்துட்டு, கோதுமை, கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரி உணவுகளை அதிகம் சேர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு சர்க்கரை நோயை வரதை தள்ளி போடும். இப்போ கோதுமைக்கும் அரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அரிசின்றது அதில் வந்து ஒரு ஸ்டார்ச்சு, அதில் வந்து நிறைய குளுக்கோஸ் மாலிக்யூல் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ண மாதிரி, அதை வந்து ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸ் மாலிக்யூலாக மாற்றுறதுன்றது ஈஸியான வேலை. ஸோ உடனே வந்து நம்ம சாப்பிட்ட 1/2 மணி நேரத்துலேயே நம்ம சாப்பிட்ட அத்தனையும் குளுக்கோஸாக மாற்றி நம்ம ரத்தத்தில் கலந்துடும். அப்போ என்னாகும், அவ்வளோ குளுக்கோஸையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்சுலின் நம்ம உடம்புல சுரந்தாகணும். நார்மலாக உள்ளவங்களுக்கு சுரந்துடும், ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. அப்போ வந்து அவங்களுக்கு அது எல்லாத்தையும் சிறுநீரழியாக வெளியேற்றும், அல்லது அது நம்ம ரத்தத்திலேயே இருந்து கெடுதலை உண்டாக்குது. ஆனால் கோதுமையிலலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபைபரோடு சேர்ந்துருக்கு. அப்போ வந்து அந்த அதுலேருந்து பிரித்து எடுக்கிறது அவ்வளோ சுலபமாக எடுக்க முடியாது. முதல் 1/2 மணி நேரத்தில் ஒரு 100 மில்லிகிராம் கிடைக்கும், அடுத்த 1/2 மணி நேரத்தில் 100 மில்லிகிராம் கிடைக்கும், அடுத்த 1/2 மணி நேரத்தில் 100 மில்லிகிராம் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறதுனால அதை சரி செய்கிற அளவுக்கு இன்சுலின் நம்ம உடம்புலேருந்து சுரந்துடும். உதாரணமாக கொஞ்சம் ரவா எடுத்து அதை தனியாக ஒரு இடத்துல கொட்டிட்டு அதை அள்ளி எடுத்து தர சொன்னோன்னா உடனே எடுத்து கொடுக்கணும். ஒரு 10 கிராம் ரவா எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அதை அள்ளி கொடுங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே அதை அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் அதே ஒரு பாத்திரம் இருக்கிற நாரில் அதே 10 கிராம் ரவாவை கொட்டிட்டு அந்த 10 கிராம் ரவாவையும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அதே வித்தியாசம்தான். அதனால் நார்ச்சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல உடனடியாக சர்க்கரை சத்து அதிகமாகாது. அதனால் மெல்ல மெல்ல நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் கிடைக்கும், அதை நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்சுலின் நம்ம உடம்புல சுரந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சர்க்கரை நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு இருக்கணும். அதோட சேர்த்து பரிசோதனை செய்கிறது, உணவு கட்டுப்பாடுகளோட முக்கியம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் ஆகாரத்திற்கு முன்பும் ஆகாரத்துக்கு பிறகும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். ஆகாரத்திற்கு முன்பு 110 mg/dL, ஆகாரத்திற்கு பிறகு 160 mg/dL, அந்த அளவுக்கு சர்க்கரை இருக்கா அப்படின்னு பாருங்க. அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் என்ன மருந்துகள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு தொந்தரவுமே வராது, அப்படியே இருக்கலாம். ஆனால் அதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பார்த்து அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துக்குங்க, பார்த்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. சர்க்கரை நோயினால் ஹார்ட்டில் தொந்தரவு வர்றது அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். அதுக்கான மருத்துவத்தை கரெக்டாக செஞ்சுருங்க. பாரம்பரிய உணவு முறைகளை ஃபாலோ பண்ணோன்னா சர்க்கரை நோயிலிருந்து பாதிப்பு இல்லாமல் நம்மளை பாதுகாத்துக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

நெகிழிது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். உங்கள் அலை அக்கறையோடு, இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சிமார்ட்டின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு நாலு நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமார்ட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தயாரிக்கால்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் இசை தூரிகை எம்டன் மகன் படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாளை காலை 8 மணிக்கு வைக்கிங் பணிகள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பணிகள் பிரீப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: நிகழ்ச்சி நாளை மாலை 6:30 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளிரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் மது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
6: வழங்குவோர்
2: காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் மிஜிஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள், திருச்சி அண்ட் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
5: நாகப்பட்டினம் ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஏஜஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
7: பாரம்பரிய சிறப்பு தான், புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: 100% அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். 100% நாகப்பட்டினம்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: நேர்களுக்கு உள்ளம் இணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி என் சேலம் மங்களில் மங்கள், திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் ஸ்ரீ மாண்டே சில்க்ஸ், நாகை மூரா சன்சன்டிமேட்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் இட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
8: நூறாசன்சு அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
3: நூறாசன்சு
8: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான

0: ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஸ்டாப் சென்டர் ஸ்கீம் பை அங்கிதா சர்க்கார் மைக்ரேஷன் அண்ட் அசைலம் ப்ராஜெக்ட் அண்ட் சஞ்சுகுமாரி மெம்பர் ஒன் ஸ்டாப் சென்டர். திஸ் டாக் வாஸ் பார்ட் ஆஃப் எ வெபினார் ஆர்கனைஸ்ட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழ் ஓசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழ் இசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6 மணிக்கும்
1: இன்னிசையாய் உலாவரும்
4: சில நொடிகள் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு ஏழைகள், இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்டு இதற்கான திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஊரகப் பகுதிகளிலும் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளிலும் அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் இந்தியா சிறந்து விளங்குவதாக அவர் தெரிவித்தார். இதன் பலன்கள் நாட்டு மக்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் வெகுவாக அதிகரித்ததற்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளே காரணம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். பாட்னா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாக நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் சதவீதம் அமெரிக்கா, ஸ்பெயின், இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜப்பான் நாட்டு தேர்தல்களில் பதிவான வாக்குகளை விட கூடுதல் என்று திரு ஞானேஷ்குமார் கூறினார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் உள்ள மண்டல அரசு நூலகத்திற்கு 20 ரூபாய் செலவில் அதிநவீன வசதியுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று குண்டூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த நூலகம் பிரிட்டிஷ் ஆட்சிக் காலத்தில் 1915 ஏற்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தற்போது பழமையான கட்டிடத்தில் இயங்கி வரும் இந்த நூலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கூறினார். புதுதில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் வந்தே மாதரம் பாடலை முழுமையாக இசைப்பதற்கு அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி எதிர்ப்பு தெரிவித்தது கண்டனத்திற்கு உரியது என்று மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையகத்தில் சுதந்திர தினத்தையொட்டி நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் முழுமையாக இசைக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். இந்த செயல் தேசியவாதத்திற்கு எதிரானது என்று திரு சுவேந்து அதிகாரி கூறினார். இதற்கிடையே இந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு இருக்கை வழங்குமாறுதான் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாகவும் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை பராமரிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள

0: கொல்லப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். ஜம்முவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அமைதியை சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை பாதுகாப்பு படையினர் முறியடிப்பார்கள் என்று தெரிவித்தார். இதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். தில்லி மேம்பாட்டு ஆணையத்தின் வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த திட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் 50% முதல் நாளிலேயே விற்பனையாகியுள்ளன. குறிப்பாக ஒரு படுக்கையறை கொண்ட வீடுகள் ஒரு சில மணி நேரங்களிலேயே முழுமையாக விற்பனையாகியுள்ளன. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களுக்கென இந்த வீட்டு வசதி திட்டத்தை தில்லி மேம்பாட்டு ஆணையம் கொண்டு வந்துள்ளது. தெலுங்கானாவில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத் துறைகளை அம்மாநில அரசு ஒருங்கிணைத்துள்ளது. இதன்படி தெலுங்கானா உணவு தர ஆணையம் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் என்ற துறை உருவாக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாடு தொடர்பான நெறிமுறைகளை ஆய்வு செய்து பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கென மாநில அளவிலான குழு அமைக்கப்படும் என்றும் தெலுங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இன்று ஹரியானா மாநிலம் கர்னாலில் இது தொடர்பான பேரணியை மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். ஏராளமானோர் இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதேபோல் அம்மாநிலத்தின் பல்லாப்காரில் இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெற்ற பேரணியை மத்திய இணையமைச்சர் திரு கிருஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாடினர். கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த இயக்கம் நாளை வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் 8,25,00,000 மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை கூறியுள்ளது. இணைய பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய அளவிலான ஹேக்கத்தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இதற்கான பதிவு நடைபெறும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாணவர்களும் ஆய்வாளர்களும் இதில் பங்கேற்கலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெற்றி பெறுபவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர். ரோஸ்டோவ் மண்டலத்திற்கு உட்பட்ட 3 நகரங்களை குறிவைத்து யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. 150க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இதற்காக பயன்படுத்தப்பட்டதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது. இதனிடையே யுக்ரைனின் 800க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. யுக்ரைன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். கியூ மற்றும் இதர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியது. இந்தோனேஷியாவில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கிழக்கு நுசா தெங்காரா மாகாணத்தில் 14 நாள் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு இம்மாதம் 28ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். புடாபெஸ்ட் அருகே சென்று கொண்டிருந்த பேருந்து நிலை தடுமாறி அருகில் இருந்த கால்வாயில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மேகாலயா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒடிசாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் அஸ்ஸாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் பிஜூஷ் ஹசாரிகா கூறியுள்ளார். ஜோர்ஹாட்டில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தோட்டக்கலை பயிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். இதற்கென ஒருங்கிணைந்த

0: திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவேக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ஹரியோம், சூரஜ், ஆதித்யா, அக்ஷயா ராணா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி 167 ரன் குவித்தார். குல்தீப் யாதவ் 12 ரன்னுடனும் பிரசித் கிருஷ்ணா 1 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். இன்றைய ஆட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தின் கீழ் இதுவரை 8 கோடியே 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அது தொடர்பான புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹங்கேரியில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 12 பேர் உயிரிழந்தனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஸ்லோவோக்கியாவின் பிராட்டிஸ்லாவாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
5: அட ரேவதி அக்கா, பூங்குடி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா? ரொம்பவே நல்லதா போச்சு. சரி, உங்க ரெண்டு பேர்கிட்ட யாருக்கிட்ட கடுக்காய் பொடி இருக்கு?
6: எங்க வீட்டுல இருக்கோம், ஆனா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும். வேணா நீங்க ரேவதி அக்காட்ட கேளுங்க.
7: நான் கடுக்காய் பொடி தர்றது இருக்கட்டும், எதுக்கு இப்ப கடுக்காய் பொடி உனக்கு? அத சொல்லு முதல்ல.
5: அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், யாருகிட்டையும் சொல்லாதீங்க. ஆனா அப்படி சொன்னா எனக்கு ஒரு காஃபி நீங்க தர மாதிரி இருக்கும்.
7: கடுக்காய் பொடியோட சேர்த்து காஃபியும் குடுக்கற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்?
6: சுபாக்கா, எனக்கும் சேர்த்தே காஃபி கேக்குற மாதிரி முக்கியமான விஷயமா இருக்குமா?
5: நான் சொல்றேன், சொன்ன பிறகுதான் தெரியும். நான் சொன்ன விஷயத்துக்கு காஃபி எனக்கு மட்டும் வருதா இல்ல உனக்கும் சேர்த்தே வருதான்னு.
7: சுபா, ரொம்ப புதிர் போடாம கொஞ்சம் சீக்கிரம் தான் சொல்ல.
5: அக்கா, நான் தொல்லுயிர் கரைசல் ஒன்னு தயாரிக்க போறேன்.
6: நான் நுண்ணுயிர் கரைசல் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புதுசா தொல்லுயிர் கரைசல்?
5: கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரிதான் பூங்கொடி, ஆனா இது தயாரிக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வேற.
7: அப்படி என்ன பொருள் சுபா?
5: அக்கா, இந்த தொல்லுயிர் கரைசல் தயாரிக்கிறதுக்கு சாணம், வெல்லம், இப்ப நான் கேட்டேன கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, பப்பாளி பழம், தண்ணி, இதெல்லாம் தேவை.
6: இதெல்லாம் வச்சு
7: எப்படி தயாரிப்ப?
5: முதல்ல மாட்டு சாணத்தை தண்ணியில கலந்துக்கணுக்கா. அது கூட வெல்லம், கடுக்காய் பொடி, அதிமதுர பொடி, இந்த மூணையும் தண்ணியோட கலந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ல கலந்து வச்சுக்கணும். அந்த ட்ரம்முக்கு மூடி இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா 10 நாள் வரைக்கும் நம்ம அந்த கரைசலை நொதிக்க விடணும்.
6: அப்புறம்
5: முத 2 நாள்லயே அந்த ட்ரம்ல மீத்தேன் வாயு உற்பத்தி ஆகிடும். அதனால ட்ரம் லேசா உப்புன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிலையில அந்த ட்ரம்மோட மூடியே நம்ம திறந்து வைக்கணும்.
7: திறந்து வச்சா?
5: முழுசா திறந்துட கூடாதுக்கா, லேசா அந்த மீத்தேன் வாயு வெளியேற மாதிரி திறந்து வைக்கணும். ஒரு 10 நாளைக்கு அப்படியே இருக்கணும்க்கா. 10ஆம் நாள் இந்த கரைசலே ரெடி ஆயிடும்னா பாத்துக்கோங்களேன்.
6: அது சரி, இதை எப்படி பயன்படுத்தணும்?
5: எல்லா

0: எல்லா வகை பயிருக்கும் பயன்படுத்தலாம். மாசத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா ரெண்டு முறை பாசன தண்ணியில கலந்து விடலாம். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். பாசன தண்ணியில தான் விடணும்னு இல்ல, இதை எல்லா வகை பயிருக்குமே தெளிக்கவும் செய்யலாம். அது எப்படின்னா, 10 லிட்டர் தண்ணியில 1 லிட்டர் இந்த தொல்லுயிர் கரைசலை கலந்து தெளிச்சோம்னா சாகுபடி சிறப்பா இருக்கும்.
1: எல்லாம் சரி சுபா, அதனால பயன் என்ன? அது ரொம்ப முக்கியம்ல.
2: அதுதான்க்கா நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க.
0: உங்க ரெண்டு பேருக்கான பதில சொல்றேன் பாருங்க. மண்ணுல நுண்ணுயிர்கள் அதிகமாகும், பயிரோட வேர் மண்டலம் பெருகும், பயிர்களோட இலை பரப்பு அதிகமாகும். மொத்தத்துல இத பயன்படுத்துறதுனால பயிரும் நல்லா இருக்கும், மண் வளமும் கூடும்.
1: பரவாயில்லையே, நல்ல ஒரு கரைசல தான் சொல்லிருக்க.
2: அக்கா அந்த 2 கப் காஃபி.
0: நீ முதல்ல போய் உங்க வீட்டுல கடுக்காய் பொடி இருக்குன்னு சொன்னீல, அதை எடுத்துட்டு வா.
3: கேட்டது உழவர்களுக்கு.
4: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
0: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
9: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
10: அது ONGC-யோட சின்ன வகை இருக்கும்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
9: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
10: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
9: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
10: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
11: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
10: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
11: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதும் கொடுத்தது நமக்காக கொடுத்தது.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: உழவர்களே, கடந்த வியாழக்கிழமை அன்று காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், காரைக்கால் மாவட்ட வேளாண்மை மற்றும் விவசாய நலத்துறை மற்றும் காரைக்கால் வேளாண்மை அறிவியல் நிலையம் இவை மூன்றும் இணைந்து எல்நினோ குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடத்தினார்கள். அந்நிகழ்ச்சியில் நடந்த சில நிகழ்வுகளை இன்று வானொலி தொகுப்பாக கேட்கலாம். நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் இனிதே துவங்கியது. இந்த எல்நினோ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறை தலைவரும் காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரும் ஆகிய பேராசிரியர் முனைவர் டி ராமநாதன் அவர்கள் வரவேற்புரையும், காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர் ஆர் சங்கர் அவர்கள் தலைமையுரையும், காரைக்கால் மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குனர் ஆர் கணேசன்

0: தொடக்க உரையும் ஆற்றினார்கள். இந்த எல்நினோ விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல தொழில்நுட்ப உரைகள் ஆற்றப்பட்டது. அதில் முதலாவதாக எல்நினோ தாக்கங்கள் காலநிலை தயார்நிலை என்ற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள் உரையில்,
1: அனைவருக்கும் வணக்கம். 2 மாசமா எங்க பார்த்தாலும் எல்நினோ எல்நினோ பயந்துக்கிற அளவுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நான் சில அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக.
2: இப்ப என்னன்னாக்க, பசிபிக் ஓஷன்ல டிசம்பர்ல எல்நினோ நடந்தா வெப்பமடையுது, அந்த ஓஷன் வந்து வெப்பமடையுது. 2025 டிசம்பர்ல எல்நினோ நடந்ததுன்னா பசிபிக் ஓஷன்ல 2026 தென்மேற்கு பருவமழை வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இதுதான் பிரிடிக்ஷன். இப்ப எல்நினோ நடந்ததுன்னா அடுத்த வருஷம் தென்மேற்கு பருவமழை ஃபெயிலியர் ஆகும். நமக்கே தெரியும், காரைக்கால நீங்க மூர்த்த விவசாயிகள்லாம் இருக்காங்க, நம்ம பகுதியில நாங்க நிறைய அனாலிசிஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தா 8 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபிளட் வருது, நம்ம இதுல 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பீக் வருது. இதுதான் வந்து நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. ஓஷன் வந்து ஹீட் ஆனா எல்நினோ, அதே 200 மீட்டருக்கு கூல் ஆனா லானினா. அது நடந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும், எல்நினோக்கு ஆப்போசிட். இப்ப சாதாரண ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல வெப்பம் அதிகமாக வச்சுக்கோங்க, சும்மா இப்ப நம்ம இங்க உள்ள உட்காந்துருக்கோம், வெளியே கிரவுண்ட்ல வந்து வெப்பம் அதிகமாது. வெப்பம் அதிகமானு என்ன ஆகும், அந்த இடத்துல காத்து இருக்குல்ல, மேல மேலடுக்கு சுழிச்சு ரேடியோல சொல்லிட்டே இருக்காங்களா, கீழடுக்கு சுழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த வளிமண்டலத்துல காத்து இருக்குல்ல, அது என்ன ஆகும், ஹீட் ஆனோடனே. இப்ப நமக்கு இந்த காத்துல உள்ள ஈரப்பதம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆவியாயிரும். ஆவியானோடனே என்ன ஆகும், அந்த இடம் வந்து வெற்றிடம், அதாவது வேக்கம் ஆயிரும். வேக்கம் ஆனோடனே என்ன ஆகும், ஒரு இடத்துல ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆயிடுச்சுன்னா வேற இடத்துல இருந்து அட்மாஸ்பியர் வந்து இங்க வர ஆரம்பிக்கும். அட்மாஸ்பியர்னா காத்து, அந்த காத்து சும்மா வராது, காத்து ஈரப்பதத்தோட வரும், அதுதான் மழை கொண்டு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நம்ம பாத்தீங்கன்னா காரைக்கால்ல நிறைய பேருக்கு தெரியும், ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து மழை வந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் உளுந்து பயிர் அவுட் ஆயிட்டே இருக்கு. இதை வானிலை மாற்றம் சொல்ல முடியாது, வானிலை மாறுதல், கிளைமேட் பிளக்சுவேஷன், அது நடந்துட்டு இருக்கு. மே ஜூன்ல இருந்து எல்நினோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்நினோன்னா அங்க எல்நினோ வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா அங்க வேகம் வந்துருச்சு. வேகம் வந்தோன்னா என்ன ஆகும், நல்லா ஞாபகம், தென்மேற்கு பருவமழை என்ன சொன்னா தென்கிழக்கு காற்றுல இருந்து வரணும், தென்கிழக்கு காற்று கீழே ஆஸ்திரேலியால இருந்து நம்ம வரணும், அது இங்க வரணும். இப்ப மாறாக அது அதுல ஈரப்பத காற்று அங்க போகுது, நமக்கு ட்ரையா வருது, அந்த சவுத் வெஸ்ட் ட்ரேட் வின்ஸ் வந்து ட்ரையா வருது. சில டைம் வரும் இல்ல, அதான் ஆடி மாசம் காத்து அடிக்குதுன்னு சொல்றாங்களா, அது வருது. இந்த வருஷம் ஆடி மாசம் காத்தும் கம்மியா தான் இருந்து இல்ல, நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ரிவர்ஸ்ல நடந்திருக்கு, காற்று அந்த பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த டைம்ல எல்நினோ சாதாரணம் நடக்காது, இது எல்நினோவும் கிடையாது ஆக்சுவலா. பட் மாறாக கிளைமேட் சேஞ்ச் ஆல் ஓவர் த வேர்ல்டு அங்கங்க ஏதோ நடந்துட்டு இருக்கனால எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். காரைக்கால 40 டிகிரி டச்சே பண்ணாது, இந்த வருஷம் டச் பண்ணிடுச்சு. செப்டம்பர்ல சூப்பர் எல்நினோ டச் ஆகுன்றாங்க, உங்களுக்கு திரும்ப வெயில் இருக்கும். அப்ப அதனால இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, நமக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நமக்கு ஒன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, நமக்கு ஜூன்ல மழை வந்து ஜூலைல மழையில ஃபுல்லா ட்ரை, 0 mm தான். ஆகஸ்ட்ல இப்பதான் மழை பெஞ்சிருக்கு, இப்பதான் ஒரு 90-95 mm பெஞ்சிருக்கு. ஜூன்ல வந்து ஒரு 140 mm தான் பெஞ்சிருக்கு, 260 mm பெய்யணும், இன்னும் ஒரு மாசம் இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, அதுவே கம்மியாகும், கம்மியாயிட்டு மாறாக நார்த் ஈஸ்ட் மான்சூன்ல நமக்கு மழை அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு சராசரி காரைக்கால் மழை வந்து 1400 mm மழை, நமக்கு இது வரைக்கும் எவ்வளவு தினம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 300-350 வரைக்கும் தான் வந்திருக்கு, இன்னும் 1000 mm பாக்கி இருக்கு. அது நம்ம லாஸ்ட் 3 மாசத்துல வரும். 1000 mm நான் சொல்றது சராசரியா இருந்தா, இது இப்ப எக்ஸஸ் என்ன ஆகும், அதுவே இன்னொரு 1500 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நவம்பர்ல தான் ஹெவி ரெயின் வரும், அக்டோபர்ல கம்மியா வரும், டிசம்பர்ல குறைஞ்சிரும், நமக்கு வர வேண்டிய மழை வரும். அதனால இந்த வருஷம் வந்து கணிப்பு தான், அதுவும் அதுக்கப்புறம் வந்து நீங்க சார் சொன்னது எங்க நீங்க மழை வெள்ளம் வரும், நீங்க வெள்ளம் வரலன்னு கேட்க கூடாது, கணிப்பு தான். இந்த கணிப்பு வந்து இன்னும் ஊர்ஜிதப்படுத்தணும்னா அக்டோபர்ல தான் பண்ண முடியும், இப்ப பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டா உங்களுக்கு நல்லா தெரியும், தென்மேற்கு பருவமழை போய் ரிட்டர்ன் வந்தாதான் வடகிழக்கு பருவம் ஆரம்பிக்கும். ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே தென்மேற்கு பருவமழை தான் 80% மழை கொடுக்குது, அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்தியன் எக்கனாமி ஃபுல்லா அஃபெக்ட் ஆயிரும். நீங்க இப்ப உங்க வயல்ல தண்ணி அடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, உங்க வயல ஓபன் பண்ணா என்ன ஆகும், வாய்க்கால் உள்ள தண்ணி உங்க வயலுக்கு வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நாங்க உங்க வயல தண்ணி வடிக்கனாலும் நீங்க வடிக்க மாட்டீங்க, ஏன்னா திறந்தா உள்ள வந்துரும்னு உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து லோயஸ்ட் எண்ட்ல இருக்கோம், டெய்லி எண்ட், நம்ம தான் கடைமடை பகுதி, இதுக்கப்புறம் கடல் தான், நாங்க மட்டம் வந்து கம்மியா இருக்கனால எங்க இதுல இருந்து வடிய வாய்ப்பு கம்மி. மேல் பகுதி தண்ணி நிறைய வரனால திறந்தானா அந்த தண்ணி உள்ள வந்துடும், திறக்க மாட்டாங்க. அப்ப எப்ப திறப்பாங்கன்னா லெவல் குறைஞ்சா திறப்பாங்க. எப்ப நீங்க லெவல் துறையும், 5 நாள் 1 வாரம் ஆகும், 1 வாரத்துக்குள்ள பயிர் என்ன ஆகும், ஓரளவுக்கு உங்களால வடிக்க முடியலன்னா கொஞ்சம் செலவு தான் ஆகும். உங்க தண்ணியை இறச்சி ஒரு அடி அட்லீஸ்ட் பயிர் வெளியே திரும்பி மெயின்டைன் பண்ணி மட்டும் பயிர் தப்பிக்க சான்ஸ் இருக்கு. ட்ரைனேஜுக்கு வந்து பவர் டில்லர் வந்துருச்சு, பவர் டில்லர்ல நீங்க போட்டு ட்ரெயின் பண்ணலாம், தண்ணியை பம்ப் பண்ணி வெளியெடுக்கலாம், ஆயில் இன்ஜின் தேவையில்லை, எல்லா இடத்துலயும் நவுத்து கொண்டு போய் வச்சு பண்ணலாம் வந்துருக்கு. மூணு நாளைக்கு

0: முழுனா அப்புறம் நீங்க தண்ணி வடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே வந்து வாடிடும். சரி, இதை பண்ணிருங்க, தண்ணியை வடிச்ச உடனே அதுக்கப்புறம் இமிடியேட்டா நீ என்ன பண்ணுங்க, எல்லாரும் உரத்தை வாங்கி போட ஆரம்பிச்சிருவோம். அப்படித்தான பண்ணுவோம், உரம் அடிக்கக்கூடாது, இலைவெளி ஊட்டம் கொடுக்கணும், அதுதான் அது எடுக்க முடியும். அதால நீங்க உரம் போட்டீங்கன்னா எடுக்க முடியாது, ஏன்னா வேர் எல்லாம் இழந்துரும். வடகிழக்கு பருவமழை வெரைட்டிஸ் நாங்க கொஞ்சம் கொடுத்துருக்கோம், இன்னும் சார் கொடுப்பாங்க, வடிகால வசதி, இலைவெளி ஊட்டச்சத்து, இதுதான். இதை இப்போதைக்கு நம்ம செய்யலாம், எல்நினோ எஃபெக்ட்னால என்ன வருதுன்னு. நீ இன்னொன்னு ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க, நாங்க அக்டோபர்ல திரும்ப ஒரு ஃபோர்காஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா கொடுப்போம், கரெக்டா உங்களுக்கு சொல்லிடுவோம், எக்ஸஸ் ரெயின் வருமா ஃப்ளட் வருமான்னு சொல்லிடுவோம். நன்றி.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து எல்நினோ தாக்கங்கள் மண்வள மேலாண்மை என்ற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் ஆர் சங்கர் அவர்கள் உரையில்
2: அனைவருக்கும் நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு, இனிமேல் குறுவை எடுக்க போறது இல்ல, குறுகை கால ரகங்கள்ல எடுக்க போறது இல்ல, நீண்ட கால ரகங்களும் தேர்வு செய்ய போறது இல்ல, மத்திய கால ரகங்கள் தான். இப்ப நம்ம கிட்ட முதல்ல பல இடத்துல சொல்லியிருக்கு, நம்ம கிட்ட மாடு பெரும்பாலான விவசாயிகள் மாடும் தனியா போயிட்டு விவசாயம் தனியா போயிட்டு, வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் வளரக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கு. இந்த கரிமச்சத்துக்கள் ஆகட்டும், இல்லை இவங்க சொன்ன உயிர் உரங்கள், இவைகள் எல்லாம் பயிருக்கு கிட்டாத நிலையில் இருக்கின்ற இந்த சத்துக்களை கிடைக்கும் நிலைக்கு எளிதாக கொடுக்க வழிவகை செய்கிறது. அந்த மாதிரி நம்ம போடுற உரங்கள் பயிர் இலகுவா எடுத்துக்கணும், விரயமாகாம எடுத்துக்கணும் அப்படின்னா மண்ணில் கரிமச்சத்து இருக்கும், தழைச்சத்து வந்து எளிதில் கரைந்து பூமியினுடைய அடி ஆழத்துக்கு சென்றுடும். ஆனால் மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் விரயமாகாது, மண்ணிலே இருக்கும், கிடைக்காத நிலைமைக்கு மாறிடும் உடனடியாக. அந்த மண்ணினுடைய அதனுடைய அமைப்பே அப்படி தான் மாறிக்கும். அதை திருப்பி கிடைக்க நம்ம வழி செய்யணும். கிடைக்க வழி செய்யணும் அப்படின்னா மண்ணில் கரிமச்சத்து இருந்தாலே போதும், நம்ம தொழு உரமோ கம்போஸ்ட் உரமோ இல்லை பசுந்தாள் உரங்களோ இடும்போது அவை மண்ணில் மக்கும்போது பல்வேறு தரப்பட்ட நுண்ணுயிர்களை வெளிவருகிறது, அந்த நுண்ணுயிர் இதை இலகுவாக மாற்றும். இப்போது அதிகப்படியான மழை வந்துட்டால் என்ன செய்யறது, சமச்சீர் உரம் கொடுக்கணுங்க, முக்கியமாக சமச்சீர் உரம் கொடுக்கணும். அதாவது தேவையான அளவு தான் தழைச்சத்து இருக்கணும், தேவையான அளவு மணிச்சத்து இருக்கணும், தேவையான அளவு சாம்பல் சத்து, இதுவும் இன்னும் கிடைக்கல. ஏன்னா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா யூரியாவை தயார் பண்ணுறது காற்றுலேருந்து தயார் பண்ணிடலாம், யூரியாவை காற்றுலேருந்து தயார் பண்ணிக்கலாம், ஏன்னா வளிமண்டலத்தில் 78% நைட்ரஜன், நம்ம சுவாசிக்கிற பிராணம் 20%. ஆனால் இந்த சூப்பர் மணிச்சத்தோ சாம்பல் சத்தோ ஆகாயத்திலிருந்து தயாரிக்க முடியாது, மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கணும். விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குறைச்சி யூரியாவை போட பழகி, மற்ற சத்துக்கள் இல்லாமல் இருக்கும்போது போடுற யூரியாவை பயிர் திறம்பட எடுத்துக்கணும், அதில் இருக்கிற அம்மோனியாவை திறம்பட எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மணிச்சத்தும் இருக்கணும், சாம்பல் சத்தும் இருக்கணும், ஜிங்க் சல்ஃபேட்டும் இருக்கணும், நெல்லை பொறுத்த வரைக்கும் ஜிங்க் சல்ஃபேட்டும் இருக்கணும். இது இல்லைன்னா நம்ம போடுற யூரியாவை பூரா திறம்பட உபயோகப்படுத்திக்க முடியாது பயிர்னால. அதனால் சமச்சீராக என்ன பரிந்துரை இருக்கிறதோ, ஒரு ஹெக்டருக்கு 150-50-50 பொது சிபாரிசு, இதை கடைபிடித்தால் தான் நம்ம பயிர் வளர்ச்சியை காண முடியும். அடுத்தது இந்த வெள்ளம் வந்தா என்ன செய்யறது, வெள்ளம் வந்து தண்ணி ஒரு வாரம் நிக்குது சார், உடனே நம்ம இலைவெளி, ஒரு நாராயண சார் கூட சொன்னாங்க மண்ணில் தெளிக்க கூடாது, இலைவெளி உரம் தான் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன நடக்குது அப்படின்னா மண்ணில் பல்வேறு தரப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்கிறது, இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் மழை பெஞ்ச உடனே அந்த நேரம் கால சீதோஷ நிலை குளிர்ச்சியாகவும் இருக்கிறது, தண்ணி ஒரு வாரத்துக்கு நிற்கும் போது பூமி மிகவும் குளிர்ந்து போயிடுது. இந்த நுண்ணுயிர்கள் எப்போ நமக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கம்முனு இருக்கிறாங்க. நான் அப்போ தான் சொன்னேன் யூரியாவை போட்டால் நுண்ணுயிர்கள் யூரியாஸை வெளியிட்டு அம்மோனியமாக மாற்றி தான் பயிர் எடுத்துக்கணும்ன்ட்டு. மண்ணில் வெப்பத்தை இவங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்யணும், அதுக்கு தான் சல்ஃபர் போடுறது. யூரியாவை சல்ஃபர் கோட்டட் யூரியாவா சல்ஃபரோட கோட் பண்ணி, இல்லை அந்த பாரம்பாஸ் 20-20-15 இருக்குது அதை சொல்லுவாங்க, இதை போன சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் வந்து உடனடியாக வெப்பத்தை கொடுக்கறது, வெப்பம் கொடுத்த உடனே மண்ணில் இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள்லாம் ஆக்டிவேட் ஆகி உடனடியாக சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இலைவழி உரம் கொடுக்கணும் அப்படின்னா 1% யூரியா கரைசல், 0.5% ஜிங்க் சல்ஃபேட்டு, இதெல்லாம் வந்து நம்ம இலைவழியாக தெளித்து தான் அந்த பயிர். வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது, வெள்ளம் வரலை நமக்கு மழை நம்பி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா விதை கடினப்படுத்தணும், மழைக்கு மழைக்கு நடுவில் 10 கேப் இருக்குதுன்னா வறட்சியாக இருக்குதுன்னா வறட்சி தாங்குற மாதிரி சூழ்நிலைக்கு சாலிசிலிக் அமிலம் தெளிக்கணும், இல்லை 1% பொட்டாசியம் குளோரைட் கரைசல் தெளிக்கணும், சமச்சீர் உரங்களை பயன்படுத்தணும். அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக நாங்கள் இங்கே தயாராக நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நிகழ்வில் தொடர்ந்து காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய விதை அறிவியல் துறையின் தலைவர் மற்றும் காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் டி. ராமநாதன் அவர்கள் உரையில்

0: உரையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது, காலநிலை மாற்றத்தை தாங்கும் பயிர் ரகங்கள், நம்ம கல்லூரியில் உள்ள ரகங்களின் விதை இருப்பு மற்றும் விதை மேலாண்மை தொழில்நுட்பங்கள். முதலாவதாக காலநிலை மாற்றத்தை தாங்கி வளரக்கூடிய பயிர் ரகங்கள், குறிப்பாக வறட்சி மற்றும் கடும் வெப்பம், வெள்ளம் மற்றும் மண் உப்புத்தன்மை, இந்த 3-4 விதமான காலநிலை மாற்றத்திற்கு உகந்த கிளைமேட் ரிசிலியன்ட் வெரைட்டிஸ் சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக வறட்சியை தாங்கும் ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோ 53, நமக்கு கோ 43 தெரியும், புதிய ரகம் வந்து கோ 53, 115 120 நாட்கள் வயது உடையது. அடுத்ததாக அண்ணா 4, இது வந்து குருவை கொள்ளுது, 105 நாட்கள். அப்புறம் கோ 59, CR 69 sub 1. இப்போ sub 1 எல்லாமே வெள்ளம் தாங்கி வளரக்கூடிய ரகங்கள். இப்போ நம்ம யாரும் CR போகலங்கிற பட்சத்தில் அந்த போகணும்னு ஆசைப்படுறவங்க 155 நாட்கள் வயதுடைய CR 109 பதிலாக CR 109 sub 1 ரகம் தேர்வு செய்யலாம். அடுத்தது கோ 43, இப்போ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் sub 1 கோ 43 sub 1 வெளியிட்டிருக்கிறாங்க, அது வந்து வெள்ளம் தாங்கி வளரக்கூடியது. காரைக்கால் 2 வந்து 135 நாள், ஆர்தரை 46 மறு உருவம் தான் அது. அடுத்தது KKLR 4, இது பார்த்தீங்கன்னா 120 நாள். உங்கள்கிட்ட எல்லாம் பிரபலமாக இருந்த காரைக்காலையே ஆண்ட ரகமான ஆர்தரை 39, அதோட மறு உருவம் தான் இப்போ இந்த காரைக்கால் 4. நம்ம ரொம்ப பின் சம்பா பருவத்துக்கு அக்டோபரை தாண்டி போகிற அந்த ஸ்டேஜுக்கு போகிறப்ப இந்த ரகத்தை போடலாம், ஏன்னா 120-125 நாள் தான். நீங்கள் நேரடி விதைப்பில் போகிறப்ப இன்னும் 10 நாள் குறையும். காரைக்கால் 4 வந்து 125 நாள் வயதுடைய இந்த ரகத்தையும் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இது எல்லாமே வந்து நீரில் மூழ்குதல் இல்லை வெள்ளத்தை தாங்கி வளரக்கூடியது. அப்புறம் உப்புத்தன்மைக்கு உகந்த ரகங்கள்னு பார்த்தோம்னா நம்மள்கிட்ட 2 ரகம், காரைக்கால் 3, 5 உப்புத்தன்மைக்கு உகந்த ரகம், பட் ஆனால் குறுகிய கால ரகங்கள். அது எதுலேருந்து உருவாக்கப்பட்டதுனா 645. அதுலேருந்து இந்த உப்புத்தன்மை தாங்கி வளரும் மரபணு சேர்ந்தது தான் வந்து காரைக்கால் 3, 5. பட் இந்த வரப்போகிற சம்பாவுக்கு அது உகந்தது அல்ல, நம்ம குருவைக்கு தான் போடலாம். யாராவது வயலோ இல்லை உபயோகிக்கும் தண்ணியோ சரியில்லைங்கிறப்ப இந்த தான் 58 போடலாம். அப்புறம் திருச்சியிலேருந்து பழைய ரகம் 1987 வெளியிடப்பட்ட திருச்சி 1, அது வந்து உப்புத்தன்மைக்காக. திருச்சி காலேஜிலேருந்து வந்திருக்க ரகம் எல்லாமே கலர் நிலங்களுக்கு ஏற்ற ரகம் தான். இதுதான் வந்து நம்ம இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற ரகங்கள். கோ 59 வறட்சியை தங்கி வளரக்கூடியது. இப்போ நம்ம ஆடுதுறையிலேருந்து 2 ரகம் வெளியிட்டிருக்கோம், 1 குருவைக்கும் 1 சம்பாவுக்கும். அதில் குருவைக்கு பார்த்தீங்கன்னா 56, 110-115 நாள். இது எதுக்காக இது உகந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக அக்டோபர் நவம்பர் தாளடி சமயத்தில் போடுற மத்திய கால ரகம், சரிங்களா? தாளடிக்குன்னு நம்ம வந்து குறுகிய காலம் சொல்லுவோம், இது வந்து லேட்டாக போகிறப்ப அது என்ன சொல்கிறாங்க, குளிர்கால நிலையை ஏற்றுக்கிறது இந்த ரகம். அப்புறம் நீர் தேக்கம் இருந்தாலும் ஏற்றுக்குது. அப்புறம் பருவத்தின் பிற்பகுதியில் பெய்யும் மழையை தாங்கி வளரக்கூடியது, அதை டிசம்பரில் ஜனவரியில் வர மழைக்கு கூட அது தாங்கி வளரக்கூடியது. முக்கியமாக சாயாத்தன்மை கொண்டு, இதுதான் அதோட சிறப்பு இயல்புன்னு சொல்கிறாங்க. 54 மேம்படுத்தப்பட்ட வெள்ளப்பொண்ணி 2-1 தான். அப்புறம் 46 KKLR 2, அப்புறம் KKLR 4, தான் 58. நான் PPT இருக்கு, ஆனால் அது ரிசல்ட் வரல. இதில் தான் இந்த ரகத்தில் நம்மள்கிட்ட இருக்குது. விதை மேலாண்மையில் பொழுதியில் நேரடி விதைப்பு இப்படி போகிறப்ப விதையை வந்து கடினப்படுத்தணும். கடினப்படுத்துறதுனா ஒன்றும் இல்லை, இந்த 1% பொட்டாசியம் குளோரைடு, ஒன்றும் உங்களோட முறையட்டா பொட்டாஷ் தான், நீங்கள் உபயோகப்படுத்துகிற பொட்டாஷ் தான். அதை வந்து தெளிப்புக்கும் பண்ணலாம், வறட்சியை தாங்கி வளர்க்கறதுக்கு தெளிப்பாகவும் தெளிக்கலாம். பின்னாடியில் 1:1 ratio, அதாவது 1 கிலோவுக்கு 1 லிட்டர் அப்படிங்கிற அளவில் தயாரித்து ஒரு நைட்டு கிட்டத்தட்ட 12-16 மணி நேரம் ஊற வச்சு மறுநாள் கொஞ்சம் நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை வெயிலில் உலர்த்தி பழைய நிலைமைக்கு அதை காய வச்சிடணும், ஈரப்பதம் குறைச்சிடும். அடுத்தது இந்த வறட்சியை தாங்கிறதுக்காக இதே 1% பொட்டாசியம் குளோரைடை வயலையும் தெளிக்கலாம், செடி மேலையும் தெளிக்கலாம், ஒன்றாகாது, அது கொஞ்சம் வறட்சியை தாங்கும் தன்மையை அதிகப்படுத்தும். இதில் புதுசாக இன்னொன்று என்ன சொல்ல வரோம்னா, இந்த சாலிசிலிக் அமிலம் அப்படிங்கிறத இங்கே சில விவசாயிங்க வயலில் கூட நாங்கள் அதை வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். சாலிசிலிக் அமிலம் அப்படிங்கிறது 400 PPM சொல்லுவோம், அதாவது எப்படின்னா 10 லிட்டருக்கு 4 கிராம். அதையும் நீங்கள் உபயோகிக்கலாம். அது வந்து பொட்டாசியம் குளோரைடுங்கிற இந்த KCl விட இன்னும் வீரியமானது, பலன் அதிகமாக தரக்கூடியது, வறட்சியை தங்கும் தன்மையை அதிகப்படுத்தும். இது இலைவழி தெளிப்பு, நம்ம உரச்செலவை குறைக்கிறது. சமச்சீர் உரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்க, உரச்செலவை குறைங்க. உமி மற்றும் விதையோட நிறம் மாறுதலை குறைக்கிறதுக்கு எளிய தீர்வு இந்த சூடோமோனாஸ் தான். இந்த 4 விதமான தொழில்நுட்பங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டு நன்றி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போம்
1: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
2: ஓஎன்ஜிசி பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ஓஎன்ஜிசியில 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
1: எல்நினோ தாக்கங்கள், பூச்சி மேலாண்மை நடைமுறைகள் என்ற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பூச்சியியல் துறை தலைவரும் பேராசிரியருமான முனைவர் கே குமார் அவர்கள் உரையில்.
4: அனைவருக்கும் வணக்கம். இந்த எல்நினோ அதாவது வறண்ட வானிலை, வெப்பமான வானிலை, இது இரண்டுமே பயிர்களை வந்து முதல்ல தளர்வுற செய்கின்றன. அதன் மூலம் இந்த தருணம் தான் வந்து பூச்சிகளுக்கு ஏதுவான தருணமாக கருதப்படுகிறது எப்பயுமே. அதாவது சாரும் உறிஞ்சி பூச்சிகள், எந்த பயிராக இருந்தாலுமே சரி, சாரு உறிஞ்சி பூச்சிகள் மற்றும் சிலந்தி வகை பூச்சிகள், அப்புறம் பயிர் துளைப்பான், அதாவது குருத்து துளைப்பான்கள், இது எல்லாமே வந்து இந்த தருணத்தில் வரக்கூடிய பூச்சிகள். இப்போது நெல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சாரு உறிஞ்சி பூச்சிகள் நான் சொன்னேன், அதாவது கிளைப்பேன், பச்சை தத்து பூச்சி, புகையா, இது எல்லாமே வரக்கூடிய பூச்சிகள். இது ஏன் ரொம்ப முக்கியமான பூச்சிகள்னா, இது எல்லாமே வந்து நோய்களை பரப்பக்கூடிய பூச்சிகள், அதாவது பச்சை தத்து பூச்சியாக இருந்தாலும் சரி, புகையான இருந்தாலும் சரி. அதனால் நம்ம வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, வந்துடுச்சுன்னா அதுக்கான தகுந்த கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த குருத்து துளைப்பான், அதுவும் வரும் இலை சுருட்டு புழு, இது ரெண்டுமே நெல்லில் வரக்கூடிய பூச்சிகள். மூணாவதாக சிலந்தி வகை பூச்சிகள். இந்த நெற்பயிர்களை வந்து நம்ம பகுதியில் ரொம்ப பெருசாக வரலை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வரலை, ஒரு 4-5 வருஷமாக நான் பார்க்குறேன், ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, அங்கங்கே 1-2 தான் இருக்குது. ஏன்னா சிலந்தி வகை பூச்சிகள் வந்ததுன்னா மற்ற பூச்சிகள் எதுவுமே வராது, அது இல்லாமல் உங்களுக்கு மகசூலும் வராது. அதனால் இந்த சிலந்தி வகை பூச்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த வானிலை ஏற்ப. படைப்புழுகள், அதாவது புரோடினியா புழுக்கள் சொல்லுவோம், அது வந்து இந்த வெப்பநிலைக்கு அதிகமாக வறக்கூடிய தன்மை உடையது. இந்த வறட்சி வானிலை அப்போது கொஞ்ச நாச்சு ஈரப்பதம் இருந்ததுனாலே இந்த சாரம் உறிஞ்சி பூச்சிகள் போயிடும், அதாவது 90% போகக்கூடிய தன்மை உடையது. அதனால் கொஞ்சமான ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாக்காலே நம்ம வந்து சாரு உறிஞ்சி பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம். கடைசியாக நீங்கள் ஏதாவது வேப்பம் சார்ந்த தொழில்நுட்ப பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் பயன்படுத்தலாம், அதாவது அசாதிராக்டின் 300 PPM விற்கும், அது வந்து நீங்கள் ஒரு 800 to 1000 mL ஒரு ஏக்கருக்கு நீங்கள் தெளிக்கலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.
1: எல்நினோ சூழ்நிலைகளில் நோயற்ற விதை உற்பத்திக்கான காலநிலை தாங்குதிறன் உத்திகள் என்ற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தாவர நோயியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் சி ஜெயலட்சுமி அவர்கள் உரையில்.
5: அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்நினோ தாக்குதல் இருக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல, வர்றதுக்கு முன்னாடி நம்ம பயிரில் வந்து எதிர்ப்பு சக்தியை நாம உண்டு பண்ணி வளர்த்துட்டோம்னா எந்த எல்நினோவானாலையும் பயிரை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தேவையான யுக்திகள் என்னங்கிறத சொல்ல போகிறோம். பொதுவாக நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா நோய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குலை நோய் தாக்குதல் இருக்கும், அப்புறம் இலை உரை அழுகல் இருக்கும், இலை புள்ளி இருக்கும், இதை தவிர நெல்லில் நிறம் மணி மாறுறது, நெல்லில் பழம் விழுறது, அப்புறம் வந்து பாக்டீரியா கருகல் நோய், இந்த நோய்கள் தான் வந்து பொதுவாக நம்ம பகுதியில் கடந்த சில வருடமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம வயலில் எல்லாரோடதுலேயும் நிறமணி மாற்றம் அதிகமாக இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா பழம் அதிகமாக விழுந்திருந்தது, நெல் பழம் இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் குலை நோய் இருந்தது. ஸோ ஒவ்வொரு நோய்களும் வர்றதுக்கு வந்து ஒவ்வொரு விதமான காலநிலை தேவை. இந்த நோய்களை உண்டு பண்ணுற பூசணங்களோ சரி இல்லை நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுக்குரிய காலநிலை வரும்போது தான் அது வந்து வீரியமாகி பயிரை வந்து தாக்கும். அப்போது ஒரு வீரியமான ஒரு நுண்ணுயிர் வரும்போது அது பயிரை தாக்காமல் இருக்கணும்னா அந்த பயிரில் வந்து நாம வந்து எதிர்ப்பு சக்தியை முதலே கொடுத்தோம்னா நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூடோமோனாஸ் ஃப்ளாரசன்ஸ் இது வந்து ஒரு நன்மை தருற எதிர் உயிர் பாக்டீரியா, இதை வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்துறது வந்து விதை நேர்த்தி, அப்புறம் வந்து நாற்று நினைக்கலாம் இல்லைன்னா வந்து தெளிப்பு பண்ணலாம். ஸோ விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 10 கிராம். இப்போ நீங்கள் வந்து நேரடி நிதைப்பு

0: உருண்டு வரும் இல்லையா, அந்த பருவத்தில் கண்டிப்பா கொடுக்கணும். அதே போல வந்து பூத்து 50% பூ பூத்து முடிஞ்ச உடனே கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மருந்து வந்து தெளிக்கிறது வந்து சாயந்தர வேலையில தான் தெளிக்கணும். இத எதிர் உயிர் பாக்டீரியா சூடமோனாஸ் இதை தெளிக்கிறதுக்கு, இதை வெறுமனே தண்ணியில தெளிச்சு கரைச்சி தெளிக்கிறத விட இதை வந்து புளிச்ச மோரோட கலந்து தெளிச்சா அதோட பலன் வந்து ரெட்டிப்பா கிடைக்கும். கரைசலை கலந்து நீங்க சாயந்தரத்துல தான் அடிக்கணும், காலையில அடிக்க கூடாது. பயிர்ல வந்து எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். சோ எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் போது நோய் தாக்குதல் எதுவும் வராது. இந்த நிறமணி மாற்றமும் நெல்லுல பழமும் அதே போல வந்து கழுத்து குலை நோய், அதாவது கதிர் வந்ததுக்கு அப்புறம் வர்ற குலை நோயும் வராமல இருக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து தண்டு உளுற பருவத்திலையும் அந்த பூ பூத்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து மருந்து ஏதாவது இந்த சூடமோனாஸ கொடுத்தா நோய் வராம தடுத்துக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி.
1: எல்நினோ தாக்கங்கள், கலை மேலாண்மை நடைமுறைகள் என்ற தலைப்பில் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி. சரவணன் அவர்கள் உரையில்,
2: அனைவருக்கும் வணக்கம். நேரடி நெல் விதிப்பு பண்ணோம்னா அதனால கலைகளால் ஏற்படும் பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சமயத்துல வந்து நம்ம வந்து சரியா அதை பராமரிக்கலன்னா கிட்டத்தட்ட ஒரு 90-100% நம்மளுக்கு இழப்பு வந்துடும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா அதே வந்து நம்ம நடவு வயல்ல வந்து தண்ணி வச்சு விவசாயம் பண்றதால நீரே வந்து கலைக்கொல்லியா வந்து ஆக்ட் பண்ணதால நம்மளுக்கு வந்து அதோட மகசூல் இழப்பு வந்து 35% தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து முக்கியமா பார்த்தா நேரடி நெல் விதிப்பு வந்து ரொம்ப சேலஞ்சிங், ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம்ன்றத நம்ம ஷேர் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரே ஒரு விஷயம் தான், கலையால் பாதிக்கப்பட்டவன் பருவம்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல இந்த நேரத்துல மட்டும் கலை வேளாண்மை செய்தாலே போதும். அதாவது ஒரு பயிர் வந்து 120-135 இருந்ததுன்னா 135 நம்ம கலை வேளாண்மை பண்ண வேணும். அதாவது பயிரோட 1/3, அதாவது முன் பங்கு. சப்போஸ் இப்ப பயிர் வந்து 135 இருந்ததா அதுல 1/3 வந்து 45, அதாவது 1.5 மாசம். அப்ப முதல் 1.5 மாசம் மட்டுமே கலை வேளாண்மை பண்ணாலே போதுமானது. ஏன்னா நிறைய விவசாயிகள் நிறைய மீட்டிங்ல நான் பார்ப்பேன், கதிர் வந்துருச்சு சார் ஆனா களை இருக்குது, களைக்கொல்லி அடிக்கணும், களைக்கொல்லி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. தேவை கிடையாது, ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 35 என்ன நடக்குதோ அதுதான் அதோட ஈல். அதனால நீங்க தயவுசெய்து களை வந்து முதல் 1.5 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எந்த அதை பத்தி யோசிக்கணும். அதனால அதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாசம் செஞ்சாலே போதும். என்ன செய்யணுமோ நம்ம களை மேலாண்மைகள் என்னென்ன உத்திகள் தேவையோ அதை செஞ்சா போதும். நம்ம வந்து களை மேலாண்மைகள் உத்தி செய்யறது ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து வருமன் காப்போம். அதாவது நம்ம என்ன மாதிரி விதை யூஸ் பண்றோம். இப்ப சார்லாம் சொன்னாங்க சர்டிஃபைட் சீட் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து முதல்ல வந்து சர்டிஃபைட் சீட் எல்லாம் யூஸ் பண்ணாதான் நம்ம களை விதைகள் கலக்காம வரும். அது ஏன்னா களை விதைகள் கலந்து அதனால வர களை மேலாண்மை ரொம்ப கஷ்டம். அதனால சர்டிஃபைட் சீட்ஸ் வந்து என்ன சார் இது வரைக்கும் என்ன சொன்னாங்களோ அதை நீங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்றது நல்லது. ரெண்டாவது வந்து சரியான முறையில உழவில் முறை செய்யணும். அதாவது வயலை வந்து தயார் பண்றது ப்ராப்பரா செய்யணும். அதை நேரடி நெல் நிதியம் செய்யணும்னா கண்டிப்பா நல்லா செய்யணும். ஏன்னா களையும் நெல்லும் ஒரே நேரத்தில் முளைக்க போகுது. அப்ப நீங்க வந்து அந்த களைக்கான கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு உத்தியை நீங்க வந்து செஞ்சிருக்கணும். அப்ப நீங்க வந்து சரியா செய்யல, மேடும் பழமா இருந்தா தண்ணி வந்து பழத்துல நிற்கும், இப்போ மேட்டில் களை வந்துடும், அது நீங்கள் என்ன களைகள் அடித்தாலும் வந்துடும். அப்போ இதே நீங்கள் வந்து நடவு நெல்லுமே இதே பிரச்சனை தான். நீங்கள் வந்து பழஞ்சேராக்குனீங்கன்னா களை வராது, பார்த்துருப்பீங்க. புழுதியில் வந்து நல்லா கவனிச்சிக்கிங்க, ரெண்டே ரெண்டு தான். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து நல்ல முறையில் நான் சொன்ன மாதிரி வயலை தயார் செய்யணும் சார், அதுக்கப்புறம் தான் களை களைக்கொலிகள் எல்லாமே. நீங்கள் அது மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் உங்களுக்கு களைக்கொலின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் சொன்னீங்க முதல் 2 நாளில் பெண்டி மத்தலின்ற களைக்கொல்லி தெளிக்கணும்.

0: சூக்ஷ்மத்திலின் வந்து இங்கே நல்லா கவனம் செலுத்து ரெண்டு கான்சன்ட்ரேஷன்ல இப்போ கிடைக்குது, 30% கான்சன்ட்ரேஷன்ல கிடைக்குது, 38.7% கான்சன்ட்ரேஷன்லையும் கிடைக்குது. இப்போ சப்போஸ் 30% இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 1.5 லிட்டர் அடிக்கும். 38.7 CS ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து 1 லிட்டர் அடித்த போதும். வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: எல் நினோ குறித்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி நாட்டு பண்ணுடன் இனிதே நிறைவுற்றது. நேயர்கள் இதுவரை கடந்த வியாழக்கிழமை அன்று எல் நினோ குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். நடைபெற்ற சில நிகழ்வுகளின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஏ. பிரியா அவர்கள், அமைப்பில் உதவி ஆர். எழில்மதி, படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி
3: அசட். ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நேர்கது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம், சூரிய ஒளி ஆற்றலை நோக்கி மாறுவோம், செயற்கை மாசுகளை குறைப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இதமான இந்த பொழுதில் நேர்களை நீ கேட்கலாம். திருவாரூர் சீமாட்டிசெல்சின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டி சேல்ஸ்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்.
0: மேகலை காற்றலில் காணொலியை வீச வருகிறது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேரிற்ப நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்களும் அழைப்பில் வரலாம். நேர்களே 0436 என்ற முன் இணைப்பகனை தொட்டு 2311231 இன்னொரு நம்பரா 2994 8 0 இன்னொரு நம்பரா 2999 5 8 0 செல்ல நம்பரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு 9566427231. காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் காணும் தொலைபேசி வழியினே இருவிருப்ப நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் வர முதல் நேயர் நம்ம சந்திக்க அவளோட காத்திருக்கிறோம். கேட்டெல்லாம் சந்திச்செல்லாம் காற்றில் வரும் காணும். வணக்கம். வணக்கங்க.
2: மாவட்டம்
0: சிறுபுலியூர் மாவட்டம் சொல்லுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நம் காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான போஸ்டர் காரை பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் உங்களுக்கு காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் இன்றைக்கி உங்களுக்கான டைட்டில் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் பள்ளி பருவ நாட்களில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரசனையோடு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பற்றியும் படிக்க போகிறோம். அதுக்கிடையில் நம்ம நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கே இருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க கேட்டலாம். வணக்கம், காற்றில் வரும் கானம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ராஜா நஜமுதீன். நல்லா இருக்கேன் சார்.
1: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: ரொம்ப நன்றி. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில?
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில சிட்டுக்குருவி திரைப்படத்துல என் கண்மணி பாடல் சார்.
1: சூப்பர். உங்களுக்கு அந்த பாடல் வரும்போது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
2: மிக்க நன்றி சார்.
1: சரிங்க.

0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திருவாரூர் சீமாட்டி செல்சின் காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்காக அடுத்த நேயர் யார் இங்கிருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க, நம்ம கேட்க அவளோட காத்திருக்கிறோம். கேட்டலாம். வணக்கம். வணக்கங்க.
1: அன்பானவருக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கங்க.
1: இல்ல இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: சொல்லுங்க ஆண்டனி சார்.
1: காரைக்கால் பண்பலை இந்த தருணங்கள் வரைக்கும் 12 ஆண்டுகளா கேட்டுக்கிட்டு
0: இருக்கேன்.
1: நான் ஒரு நேயரா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். அதற்காக நன்றி கொடுத்த தருணங்கள்ல உங்களுக்கு நன்றி.
0: நிச்சயமா சார், ரொம்ப நன்றி. சொல்லுங்க.
1: அதனால சின்ன தம்பி பெரியதம்பி திரைப்படத்தில் எஸ்பிபி வயசுல ஜானியம் வயசுலேயே ஒரு காதல் என்பது என்ற பாடலும் தான்.
0: நிச்சயமா உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரும். காத்திருங்கள். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்து.
1: நன்றி.
0: நன்றிங்க.

0: கலாம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: மேம்பில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெயின் இன் சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ் உடலுக்கு சுகமா.

0: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலை அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் சிட்டியார் ஜுவல்லரிசின் மாப்பிள்ளை மன்னார் சாமி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5:00 நாச்சியார் கோவில் வசன மாளிகை கண்ணல் மெட்டல் ஸ்டோரியின் விழாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிகர் சிட்டியார் ஜுவல்லரிசின் தகவல் சுரங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் காணம். தொலைபேசி வழி நேரப்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கங்க.
1: வேதாரணி மாவட்டம் வெள்ளப்பள்ளம், கார்த்திகேயன்.
0: சொல்லுங்க கார்த்திகேயன்.
1: இது பணக்காரம் படத்துல இருந்து 2-1 வந்துருக்குது. அடுத்து எப்பவும் அனைவருக்காகும்.
0: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரும், காத்திருங்கள். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
1: நன்றி சார்.
0: நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் இன்னைக்கு கொடுத்துருக்கிற காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சிக்கான போஸ்டரில் உங்கள் பள்ளிப்பருவ நாட்களில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்கோம். உங்கள் கமெண்ட்டுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் நிறைய நேர்கள் வந்து கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, இனியரு வணக்கம், எனது பள்ளிப்பருவ நாட்களில் கொடி எதற்காக ஏற்றுகிறார் என்று தெரியாத பருவம் அது. ஆரஞ்சு மட்டைக்காக கொடியேற்றும் வரை கால் கெடுக்க காத்திருந்த பள்ளிக்கூட நினைவுகள். அதன் பிறகுதான் இது ஆசிரியர் சுதந்திரம் என்றால் என்ன, கொடி எதற்காக ஏற்றுகிறார்கள், கொடிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள் சொல்லிட்டு அழகாக அந்த நினைவுகளை மீட்டு உருவாக்கும் பண்ணியிருக்கார். அடுத்து பேரளம் சந்தோஷ்குமார், காற்றில் வருங்கான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அறிவிப்பாளர்களுக்கு நேர வணக்கம். எங்கள் பள்ளியில் சுதந்திர தின முதல் நாள் அன்றே பள்ளியை சுத்தம் செய்து விடுவோம். பின்னர் அன்று மாலைக்குள் வண்ண கொடிகளை கட்டி விடுவோம். மறுநாள் காலை வந்து எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்ப்போம். அடுத்து எங்கள் பள்ளிக்கு பல பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என்ன பெற்றோர்கள் வருகை தருவார்கள் மற்றும் அங்கு எங்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும், நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஐயாவடி அசோக் கனிமொழி அவங்க அனுப்பியிருக்காங்க, அறிவிப்பாளர்களுக்கு இனிய இரவு வணக்கம். எங்கள் பள்ளியில் சுதந்திர நாள் அன்று மூவர்ண தேசிய கொடியை சட்டை பாக்கெட்டில் வைத்து நண்பர்களிடம் இங்கே பார் நான் தேசிய கொடியை வைத்திருக்கிறேன், நீ வைக்கவில்லை என்று கேட்போம். அந்த காலகட்டமே வேற லெவல் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஆமாம், இப்படி நிறைய நினைவுகள் நம்மளையே வந்து போகும். இன்றைக்கும் பார்க்கும்போது நாம் ஏதோ ஒரு பள்ளியை கடந்து போகும்போது, ஒரு கல்லூரியை கடந்து போகும்போது அந்த நினைவுகள்லாம் வரும் இல்லையா. நிச்சயமாக அது நம்மை அறியாமலே நமக்குள்ளே ஒரு விதையாக ஊன்றி இருக்கக்கூடிய நம் நாட்டின் மீது நாம் கொண்ட அந்த பற்றினுடைய வெளிப்பாடு. அது பள்ளிப்பருவ நாட்கள் மட்டுமல்ல, இன்றும் கூட நாம் எல்லாம் அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பெருமிதத்தோடு நாமெல்லாம் உதவுவது அதில் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. அதை நம்ம வந்து நம்ம திரும்பி அதை ஒரு அசைப்படுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி உங்களுக்காக இந்த கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அப்போ அந்த நேயர் நம்ம கேட்ட அந்த பாடலை கேட்டுடுவோம், அதுக்கப்புறம் நிறைய கமெண்ட் படிப்போம்.

0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டரபேசிஸின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார் திருவாரூர் அருண்டரபேசஸ். எங்கள் சுலை மற்றும் விதில் விழுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர

0: சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
0: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நெல்லி நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களை நாம் இணைந்திருந்தோம் இதுவரை திருவாரூர் சீமாண்டி சில்ஸின் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாண்டி சில்ஸ்.
7: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் செட் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர். உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
2: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திருச்சி அண்ட் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி அண்ட் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
8: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், August 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 தொலைபேசியில் நேர்மாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இது காற்றில் வரும் நம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம். வணக்கங்க.
1: நான் சுரேஷ் ராஜேந்திரன், ஜெயங்கொண்டம் கண்ணாரப்பாளையம்.
0: கண்ணாரப்பாளையம் சுரேஷ்குமார்.
1: சுரேஷ் ராஜேந்திரன்.
0: சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: துன்பக்கர தங்கையா படத்துல இருந்து பாட்டு உன்னை இழுத்துதா அந்த பாடல்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வரும் காத்திருங்கள். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.

0: மேலும் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தலை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
1: முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாலு மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சுல மது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஆச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்.
4: நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
5: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை மாலை 4:30 பைக்கிங் பலன்கள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் பைக்கிங் பலன்கள் பிரீப்.
6: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நாளை மணி 5:30 விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் வசந்த் அண்ட் கோ.
7: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: பூராசன் சிங் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த இதுக்கு நிறைய நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு உங்க பள்ளி பருவ நாட்கள்ல சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அப்படின்னு

0: அப்படி திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா சாகுல் ஹமீது, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீது ராஜா அனுப்பியிருக்கிறாங்க. இனிய இரவு வணக்கம் சார். எனது பள்ளி பருவத்தில் நான் அதிகமாக பள்ளியில் லீடராக இருந்திருக்கிறேன். அப்போது சுதந்திர தினம் வந்தாலே எங்களுக்கு சில பொறுப்புகள்லாம் கொடுக்கப்படும். சின்ன சின்ன பொறுப்பு கொடுப்பாங்க. அதாவது இந்த கொடியில், இந்த மூவர்ண கொடியில் வைக்கிறதுக்கு ரோஸ் கலரில் பூ இருந்தால் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கொடியில் வச்சு கட்டுறதுக்காக இந்த பூவை வந்து சேகரிக்கிறதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து அதை சேர்க்கும் போது அதில் இருக்க ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருக்கும். இன்றைக்கும் அந்த பழைய நினைவுகளை வந்து மீண்டும் வந்து மனதில் மலர செய்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு நினைப்பிருக்காங்க. சுதந்திர தினம் வந்து ஆண்டுதோறும் வந்துக்கிட்டு இருக்கிற போதெல்லாம் இந்த பள்ளி பருவ கொண்டாடி அந்த நாட்கள் வந்து மனசில் வருது. வாழ்நாள் முழுவதும் அந்த மனதில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை ஆனந்தத்தோடு பகிர்ந்திருக்கிறார் அந்த நேயர். தொடர்ந்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அன்பு தோழருக்கான இரவு வணக்கம். சுதந்திர தின கொண்டாட்டங்கள் சிறு வயதில் வந்து சிதம்பரத்தில் அரசு பள்ளியில் படித்தேன். புதிய சட்டை அன்னைக்கு போட்டுக்கிறது, வரிசையில் நின்று மிட்டாய் வாங்கினது மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ இருக்கிற அந்த சினிமா தேட்டர்ஸில் வந்து காலை நேரத்தில் முதல் காட்சி மாணவ செல்வங்களுக்காக இலவசமாக படம் காமிப்பாங்களாம். காசு இல்லாமல் படம் பார்த்த அந்த பழைய நினைவுகள் அதை நினைவுபடுத்திருச்சு பண்பலை அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நன்னிலம் மணியன் நகர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. சிறு வயசில் நன்னிலம் அரசு பள்ளியில் படித்த நாட்கள் இன்னும் பசுமையான நினைவுகளாக இருக்குது. காலையில் பள்ளிக்கு போன பின்னாடி வரிசையில் நின்று முட்டாய் வாங்கின சாப்பிட்ட அந்த நினைவுகள், அந்த சிறிய மகிழ்ச்சி பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த இனிய பழைய நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்திய பண்பலைக்கு மனம் மார்ந்த நன்றி வணக்கம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து அன்னப்பன் பேட்டை ஜோதி சொல்கிறாங்க, ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிடவே நான் கொடி ஏற்றும் விழாவுக்கு செல்வேன் சார், அப்போ எனக்கு தெரியாது அந்த நிகழ்வு அவ்வளோ முக்கியமானது என்று அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அடுத்து நன்றி, நான் வந்து பள்ளி பருவத்தில் சுதந்திர தினத்தில் பேச்சு போட்டியில் பேசிய அனுபவம் உள்ளது. தேர்வில் வந்து முதல் மதிப்பெண் எடுத்ததுக்கு சுதந்திர தினத்தின் தலைமை ஆசிரியர் கையால் வந்து பரிசு பொருள் வாங்கியதும், சிறு வயதில் தட்டு, டிஃபன் பாக்ஸ், விவேகானந்தர் வரலாறு புத்தகம், பாரதியார் கவிதை புத்தகம், இதெல்லாம் அந்த பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நினைவுபடுத்திருக்கீங்கன்னு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்காரு. இப்படி நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது இடையில நம்ம நேயர்கள் ஒருத்தவங்க காத்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: திருநள்ளாறு நெய்வேலிருந்து ரத்னசாமி சார்
0: சொல்லுங்க.
1: படம் ரம்மி சார் பாடல் வந்து கூட மேல கூட வச்ச அந்த பாடல் சார், இந்த பாடலை எனது வானொலி குடும்பத்தினர் அனைவருக்காக உங்களுக்கு விடுங்க. நன்றி.
0: ரொம்ப நன்றி ரத்னசாமி சார், உங்களுக்கான பாடல் வரும் காத்திருங்கள். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் அலுவலகம் சக்தி முருகானந்தன் அனுப்பியிருக்காங்க. பள்ளி பருவத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பே கொடியேற்று மைதானங்களை சுத்தம் செய்து கொடியேற்றி சுதந்திர தின விழாவை கொண்டாடுவோம். அதில் வந்து எங்களுக்கு முட்டாய்கள் மூவர்ண கொடி கலரில் வாங்கி அதை அந்த நேரத்தில் வந்து அந்த முட்டாய் கொடுப்பாங்க, கொடி கொடுப்பாங்க, அதை வாங்கி தின்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருப்போம். 1970 இரண்டாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. வந்தே மாதரம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் வந்து நன்றி, உங்கள் பள்ளி பருவ நாட்கள் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் என கேட்டுள்ளீர்கள் சார். அந்த வாய்ப்பு இதே சில நேரங்களில் எனக்கு கிடைக்காம போச்சு. எங்கள் அண்ணன்ட்ட நான் எங்கள் வீட்டில் தான் நான் படிச்சுக்கிட்டேன். ஆனால் வந்து என் குழந்தைங்க வந்து பள்ளியில் இன்றைக்கி வந்து சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போதெல்லாம் கொடியேற்றிட்டு முட்டாய் கொடுப்பாங்க. ஆனால் தற்போது பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டியில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாக இருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சி. மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி நினைவுகளை பகிர்ந்திருக்கிறாரு. அடுத்து வணக்கம் சார், சிறு வயசில் 1-2 படிக்கும்போது கொடியேற்றான் அன்னைக்கு விடுமுறை பள்ளிக்கு போனால் முட்டாய் வாங்கலாம் அது மட்டும்தான் தெரியும். பிறகுதான் விபரம் தெரிஞ்ச பிறகு சுதந்திர தினம் குடியரசு தினம் என்பதெல்லாம் தெரியும். பெரிய வகுப்புகளுக்கு வந்த பிறகு போட்டி வைப்பார்கள், அது ஒரு கனா காலம் நினைவுபடுத்திய உங்களுக்கும் பண்பலைக்கும் நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அது மட்டுமா, 50th சுதந்திர தின நாளில் 5th படித்து வந்தேன், பிரத்யேக தேசிய கொடி வழங்கப்பட்டது, 80th சுதந்திர நாளில் 6th படிக்கும் மகன் மித்திரனுடன் கொடி கொண்டாடினேன் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. மதுரை சோ சண்முக சுந்தரம் பயங்கரமா. அடுத்து வந்து எனது பள்ளி பருவ நாட்களில் 25 காசு வாங்குவார்கள், முதல் கொடி நாள் கொடி மற்றும் குண்டு ஊசியும் தருவார்கள், மறுநாள் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம், ஆசிரியர் கொடி ஏற்றி தேசிய கீதம் பாடி மிட்டாய் வாங்கி வருவோம். சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து அனுப்பியிருக்கார். அடுத்து வேற என்ன சார், மிட்டாய் தான், மூவண்ண கொடி சட்டையில் பின் செஞ்சுட்டு போவோம், அங்கே கொடியேற்ற நடைபெறும், எனக்கு எத்தனை மிட்டாயும் உனக்கு எத்தனை மிட்டாயின்னு நண்பர்கள் தோழிகள் என்ன பார்த்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சேத்தூர் சீதா கலி பெருமாள் அந்த கமெண்ட்டை கொடுத்துருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் சீமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள் ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17.

0: நான்கு நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
1: நாளை காலை 8:30 வைக்கிங் மணிநல் பிரீப்ஸின் சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் மணிநல் பிரீப்ஸ்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: மேலும் நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உருவத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம், இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
5: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: நான் 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்ல முதல் கேட்கலாம் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நான் நிகழ்ச்சி அனைத்து வழங்குவோர் திருச்சி என் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்கூர் மடபுரம் நாச்சியா மனுஷோ சொல்லியிருக்காங்க, இனிய ஒரு வணக்கம், எங்கள் பள்ளி சுதந்திர நாள் பள்ளி அன்று பள்ளியில் பாட்டு பாட சொல்வார்கள், நான் கிளாஸ் லீடர், இந்தியா எனது தாய்நாடு, ஜெய்ஹிந்த், நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, பள்ளி நாட்களில் காலையில் 6:30 எழுந்திருச்சு கிளம்பி பள்ளிக்கு சென்று விடுவது வழக்கம், அதன் பிறகு கவர்னர் மாளிகையில் அங்கே எல்லாம் ப்ரைடெல்லாம் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு சொல்லுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கறது முடியும். ஒரு நேர் ஒருத்தவங்க காத்திருக்காங்க, என்ன பாடல் வேணும் உங்கள்கிட்ட கேட்டலாம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
8: சூப்பர் சோமசுந்தரம் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சோமசுந்தரம் சார்.
8: தர்மயுத்த மரத்திலிருந்து ஆகாய கங்கை பாடல் கொடுங்க. அது வந்து எஸ் ஜானகி, அந்த ஹம்மிங் வாய்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அந்த பாட்டுல.
1: நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சமான அந்த பாடல் வரவும் காத்திருங்கள். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
8: நன்றி நன்றி
1: நன்றிங்க நன்றிங்க. அடுத்து விஜயராகவன் சொல்கிறாரு, எங்கேருந்து தங்களுக்கு இனிய இரவு வணக்கங்க. எங்கள் பள்ளி பருவாளர்கள் நாங்கள் வந்து மேலவோடுதுறை அந்த பகுதியில் ஆரம்ப பள்ளியில் சுதந்திரத்தில் தேசிய கொடி ஏற்றின பிறகு ஆரஞ்சு சோள மிட்டாய் கொடுப்பாங்க. பள்ளி சீருடையில் இந்திய தேசிய மூவர்ண கொடி சட்டை அணிந்து மகிழ்ந்த தருணம் என்றுமே என்னால் மறக்க முடியாத மலரும் நினைவுகள் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து சத்யா மணக்கொடி, கொடிக்கு வந்து பூ கொண்டு போவோம், நிறைய போட்டிகளில் கலந்துப்போம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம் சார்னு அப்படின்னு ஜாலியாக அனுப்பியிருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி அனந்த செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் குறும்பு பசங்க என்பதனால் நாங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும், வரவில்லை என்றால் மறுநாள் பனிஷ்மெண்ட் மிகவும் கடுமையாக இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காரு. அடுத்து நாகை பாபு, என்று போல் இன்றும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன் அனுப்பியிருக்காங்க, சுதந்திர தின விழா என்றால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், கொடி குத்திட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடிக்கொண்டு கொடிப்பாட்டு தேசிய கீதம் அனைத்தும் கொடிக்கு பக்கத்தில் இருந்து எங்கள் தோழிகளோடு நாங்கள் பாடிய நினைவிற்கு வருகிறது, நினைவலைகளை பகிர்ந்து கொண்ட அன்பு தோழருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நன்னிலம் நாகை குமரன் என்ன, கொடியேற்றுற ஒவ்வொரு இடமாக போய் இங்கே ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது தனி மகிழ்ச்சி தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து இனிய இரவு வணக்கம், டிஆர் பட்டன் நளினி நளினி சங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய், இச்சலுகை August 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள் நாளை லட்சம் அனைத்தையும் வழங்குகிறார்கள். மேலும் நாளை லட்சம் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி என் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ்.
9: நாகப்பட்டினம் இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரியில் இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இஜிஎஸ் பிள்ளை பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினம்.
10: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: பட்டு ஜவுளி ரெடிமேட் செட் எண்ட் ஆஃப் ஆடி சேல் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது திருச்சி என் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸில் காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியோடு.
0: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி என் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நிகழ்ச்சியின் அனைத்தையும் வழங்கும் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் இன் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: நேற்றையது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுவோம், பொது இடத்தை நந்தவனமாக்குவோம். இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். உங்கள் நலனில் அக்கறையோடு, இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக ஈரே

0: வாய் பேச முடியாத அந்த பெண்மணியை அழைத்து வருவதற்காக சிவிகை தூக்கிகள், காவலாளிகள் என பலரை பல விஷயங்களை ஏற்பாடு செய்த அனிருத்த பிரம்மராயர் அந்த பெண்மணியை அடையாளங்காண வைத்தியர் மகன் பினாகபாணியை சிறையிலிருந்து விடுவித்து அவனை இவர்களோடு அனுப்பி வைக்கிறார். இதை பற்றி தன்னுடைய சீடன் ஆழ்வார்க்கடியானிடமும் பிரஸ்தாபிக்கிறார்.
1: அவன்தான் இந்த பெண்ணை இங்கு அழைத்து வந்தானா?
2: அடையாளம் எல்லாம் சரியாக சொல்லி அனுப்பினேன். அவனும் திருவையாற்றில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு காரியம் வெற்றி என்று செய்தி அனுப்பியிருந்தான்.
1: ஐயா, நான் தோற்றுப்போன காரியத்தில் வெற்றி அடைந்த அந்த புத்திசாலி ஒற்றன் இப்போது எங்கே? இந்த பெண்ணை குறித்து அவனையே கேட்டுவிடுவது நல்லதல்லவா?
2: நல்லதுதான். ஆனால் நேற்றிரவு அவனுக்கு எதிர்பாராமல் ஒரு விபத்து நேர்ந்து விட்டது.
1: அடடா, அவனுக்கு என்ன விபத்து? எப்படி நேர்ந்தது?
2: சிவிகையின் பின்னால் அவனும் வந்து கொண்டிருந்தான். இருட்டிய பிறகு கோட்டைக்கு வரவேண்டும் என்று நான் கட்டளையிட்டிருந்தபடியால் அந்தபடியே அந்திமாலை நேரத்தில் திருவையாற்றிலிருந்து புறப்பட்டு முன்னிரவு வேளையில் கோட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று புயல் அடித்த செய்திதான் உனக்கு தெரிந்திருக்குமே.
1: ஆமையா, நான் கூட புயலுக்கு பயந்து சாலை ஓரத்து யாத்திரை மண்டபம் ஒன்றில் சிறிது நேரம் தங்கியிருக்கும்படி நேர்ந்தது.
2: கோட்டைக்கு சற்று தூரத்தில் சிவிகை வந்தபோது சாலையில் பெரிய மரம் ஒன்று வேரோடு பெயர்ந்து விழுந்து விட்டது. அதிர்ஷ்டவசமாக பல்லக்கின் மீது விழாமல் பின்னால் வந்தவர்கள் மீது விழுந்தது. வைத்தியர் மகன் பினாகபாணி விழுந்த மரத்தடியில் அகப்பட்டு கொண்டான்.
0: இவ்வாறு முதன் மந்திரி கூறிய போது ஒரு பெண் குரல்,
3: அந்த சண்டாளன் தலையில் மரம் மட்டும்தானா விழுந்தது, இடிவிடவில்லையா
0: என்று ஆத்திரத்துடன் கூறியது கேட்டது. முதன் மந்திரி அனிருத்தர் அளவில்லாத வியப்புடன் பூங்குழலியை நோக்கினார். அவளை பார்த்து கொண்டே,
2: திருமலை, திருமலை, இப்போது பேசியவள் இந்த பெண்தானா என்றாள்.
1: ஆமையா, அப்படித்தான் தோன்றியது.
2: இதென்ன விந்தை! காது கேட்காதவளுக்கு காது கேட்குமா? வாய் பேச முடியாதவள் பேசுவாளா
0: என்றார் அனிருத்தர்.
1: காது கேட்காதவங்களுக்கு காது கேட்கறதும் வாய் பேச முடியாதவங்கள் பேசுவதும் மிகவும் விந்தையான காரியம்தான். ஆனால் சர்வசக்தி வாய்ந்த விஷ்ணுமூர்த்தியின் பக்தராகிய தாங்கள் மனது வைத்தால் எந்த அற்புதம்தான் நடவாது? ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருளியிருப்பது என்னவென்றால்...
2: போதும், போதும், ஆழ்வார்களை இப்போது இங்கே இழுத்து தொந்தரவு செய்யாதே. இது விஷ்ணு பகவானின் கருணையினால் நடந்ததல்ல, ஏதோ தவறு நடந்திருக்கிறது.

0: இந்த பெண் நம்மை ஏமாற்றி இருக்கிறாள். இவள் யார்? இவளுடைய நோக்கம் என்ன? எதற்காக இவள் இத்தனை நேரம் வாய் பேச முடியாதவள் போல நடித்தாள்?
1: குருதேவரே, இந்த பெண்ணையே கேட்டு விடலாமே.
0: அப்பனே, உன் முகத்தில் தவழும் புன்னகையை பார்த்தால் உனக்கு ஒருவேளை தெரிந்திருக்க கூடுமோ என்று தோன்றுகிறது. சரி, இவளையே கேட்டு விடுகிறேன். பெண்ணே, உனக்கு காது கேட்குமா? நான் பேசுவது உனக்கு நன்றாக கேட்கிறதா?
2: ஐயா, நான் காது கேட்காதவளாக இருக்கக்கூடாதா என்று சில சமயம் விரும்பியதுண்டு. ஆனால் எனக்கு காது கேட்பது பற்றி இப்போது சந்தோஷப்படுகிறேன். அந்த செண்டாளன் வைத்தியர் மகன் தலையில் மரம் ஒடிந்து விழுந்த செய்தியை கேட்டேன் அல்லவா சுவாமி, அவன் செத்தொழிந்தானா என்றாள் பூங்குழலி.
0: ஆஹா, உனக்கு காது கேட்கிறது, பேசவும் செய்கிறாய், அருமை என்றார் அனிருத்தர்.
1: நிச்சயமாய் இந்த பெண் வாய் பேச முடியாதவள் இல்லை என்றான் சீடன்.
2: ஆஹா, நான் வாய் பேச முடியாதவள் அல்ல என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களே. சோழ சாம்ராஜ்யத்திலேயே மிக்க அறிவாளி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் என்று நான் கேள்விப்பட்டது சரிதான் என்றாள் பூங்குழலி.
0: பெண்ணே, என்னை பரிகாசமா செய்கிறாய்? ஜாக்கிரதை, நீ வாய் பேச முடியாதவளாக இருந்து விட்டால் நேற்று இரவு இங்கு வந்ததிலிருந்து பேசாமல் இருந்தது ஏன்? வாய் பேச முடியாதவள் போல நடித்தது ஏன்? உண்மையை சொல்லு
3: என்று கேட்டார் முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர்.
2: ஐயா, நேற்றிரவு இங்கு நான் வந்து சேரும் வரையில் பேசத் தெரிந்தவளாக இருந்தேன். என்னை வாயாடி என்று கூட சொல்வதுண்டு. முதன் மந்திரியின் அரண்மனையை பார்த்து இங்கு எனக்கு நடந்த ராஜோபச்சாரங்களை பார்த்ததும் பிரமித்து வாய் பேச முடியாதவளாக ஆனேன். உங்கள் அரண்மனை பெண்கள் என்னுடன் சமிக்ஞை மூலமாக பேசினார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு வாய் பேச வராது என்று எண்ணி நானும் சமிக்ஞையாக மறுமொழி கூறினேன். தங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு எனக்கும் பேச்சு நினைவு வந்தது.
0: எவ்வளவு பெரிய வாயாடி என்பதில் சந்தேகமில்லை. உன்னை எப்படித்தான் வைத்தியர் மகன் பிடித்து கொண்டு வந்தான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அவன் முட்டாளா இருந்தாலும் சாமர்த்தியசாலிதான்.
2: சுவாமி, அந்த பாவி மகன் என்னை பிடித்துக் கொண்டு வரவில்லை. அதற்கு பிரயத்தனப்பட்டிருந்தால் இத்தனை நேரம் அவன் யமலோகத்துக்கு நிச்சயமாக யாத்திரை செய்து கொண்டிருப்பான் என்று கூறி பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள்.
0: பெண்ணே, உனக்கு புண்ணியமாய் போகட்டும், கத்தியை இடுப்பிலே சொருகிக்கொள். அவன் பேரில் உனக்கு ஏன் இத்தனை கோபம்? அதனால் தான் உன்னை பிடித்து வரவில்லை என்கிறாயே?
2: என்னை அவன் பிடித்துக் கொண்டு வரவில்லை. ஆனால் என்னை அவன் ஆட்கள் படகிலே சேர்த்து கட்டி போட்டு விட்டு வந்தார்கள். என் அண்ணியை மரத்திலே சேர்த்து கட்டிவிட்டார்கள். இத்தனைக்கும் அந்த சண்டாள வைத்தியர் மகன் தனக்கு இதில் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று என்னிடம் சொன்னான்.
0: அந்த வரையில் அவன் புத்திசாலிதான். நான் சொன்னபடியே அவன் நடந்து கொண்டிருக்கிறான்.
2: ஐயா முதன் மந்திரியே, அந்த தூர்த்தனை அனுப்பியது தாங்கள்தானா? வாயில்லா பேதையாகிய என் அத்தையை பிடித்து கொண்டு வர கட்டளையிட்டதும் தாங்கள்தானா?
0: உன் அத்தையா? கரையர் மகள் மந்தாகினி உன் அத்தையா? அப்படியானால் நீ கலங்கரை விளக்கத்து காவலர் தியாகவிடங்கருக்கு நீ என்ன வேணும்
3: என்று அனிருத்தர் கேட்டார்.
2: ஐயா, அவருடைய அருமை புதல்வி நான் தான்.
0: ஆஹா, தியாகவிடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமற் போயிற்று.
2: இதை வெளியே சொல்ல வேண்டாம் ஐயா.
0: ஏன் பெண்ணே?
2: சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி பிரம்மராயருக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்று நாடெங்கிலும் பிரசித்தமாயிருக்கிறது. தங்களுக்கு ஒன்று தெரியாது என்று ஏற்பட்டால் தங்களிடம் மக்களுக்குள்ள மதிப்பு பங்கம் வந்துடாதா?
0: பெண்ணே, என் மதிப்பை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியாத இன்னொரு செய்தியை மட்டும் சொல்லிவிடு. உன் அத்தையை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றாயே, அவள் இப்போது எங்கே? நான் அனுப்பிய பல்லக்கில் நீ எப்படி ஏறிக்கொண்டாய்? எவ்விடத்தில் ஏறிக்கொண்டாய்
3: என்று அனிருத்தர் கேட்டார்.
2: ஐயா, வாய் பேச முடியாதவளாகிய என் அத்தையை தாங்கள் எதற்காக கைப்பற்றி கொண்டு வர ஆட்களை அனுப்பினீர்கள்?
0: மகளே, அதை உன்னிடம் சொல்வதற்கில்லை. அது பெரிய ராஜாங்க சம்பந்தமான விஷயம்.
2: தந்தையே,

0: அப்படியானால் தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நானும் மறுமொழி சொல்ல இயலாது.
1: சொல்லும்படி செய்வதற்கு வழிகள் இருக்கின்றன.
0: என்னிடம் பலிக்காதே.
1: பெண்ணே, உன்னை பாதாள சிறை கூடத்துக்கு அனுப்புவேன்.
0: எந்த பாதாள சிறையிலும் என்னை அடைத்து வைத்திருக்க முடியாது.
1: பாதாள சிறைக்கு ஒரு தடவை போனவர்கள் திரும்பி வரவில்லை.
0: திரும்பி வந்த ஒருவனை எனக்கு தெரியும் ஐயா. நேற்று கூட சேந்தன் அமுதனுடன் பேசிக் கொண்டுதான் பிரயாணம் செய்தேன்.
1: அவன் யார்? சேந்தன் அமுதன்?
0: அவன் என்னுடைய இன்னொரு அத்தையின் மகன். அவனும் நானுமாகத்தான் கோடிக்கரையிலிருந்து வந்து கொண்டிருந்தோம்.
1: எதற்காக மகளே?
0: இந்த தஞ்சாவூரில் உள்ள மாட மாளிகை கூட கோபுரங்களை பார்க்க வேண்டும் என்று வெகுகாலமாக ஆசையுண்டு. சக்கரவர்த்தி சுந்தர சோழரை தரிசிக்க வேண்டும் என்றும் ஆவல் கொண்டிருந்தேன். சக்கரவர்த்திக்கு உடல் நலம் இல்லை என்று சொன்னார்களே, இப்போது எப்படி இருக்கிறது ஐயா? நான் பார்க்கலாமா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இங்க நடந்திருப்பதெல்லாம் ரகசியத்துக்குள் ரகசியமாகவும் சுழல்களுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. இராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாக இருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? இப்படி சேந்தன் அமுதன் சொன்னபோது பூங்குழலி நெருப்பு பந்தை போல சீறி எழுந்ததை பார்த்தோம். அறச்சீற்றம் எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாக இருந்தால் என்ன? எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன? என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா? முதன் முதல் கோடிக்கரையில் இந்த பெண் வல்லவரையனை கேட்டது நினைவிருக்கும். சக்கரவர்த்தி ஒருவேளை இறந்து போனால் அடுத்தபடி யார் பட்டத்துக்கு வருவார்கள்? அதுக்கு யார் வந்தால் நமக்கு என்ன கவலைன்னு அவன் சொன்னதும் ஏன் கவலை இல்லை, நீ நானும் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகள் அல்லவான்னு பளிச்சுன்னு கேட்டாள் அல்லவா? இந்த பகுதியில் காற்றை பற்றி பார்க்கறது பொருத்தமாக இருக்கும். காரணம், முந்தின மாலை நேரத்தில் வீசின காற்றை பற்றி குருவும் சிஷ்யனும் பேசி நம் கவனத்தை ஈர்த்துட்டாங்க. இயல்பான இயக்கம் மென் காற்று, சீரான மித ஓட்டம் இளங்காற்று, குறுகிய காலத்தில் திடீர் வேகத்துடன் வீசினா வன் காற்று. நேற்று அரண்மனை பல்லக்கு சேந்தன் அமுதனையும் பூங்குழலியும் கடந்து சென்ற கொஞ்ச நேரத்தில் இளங்காற்று பெருங்காற்றாக மாறினதை கண்டோம். இது சூறை காற்று, திடீர்னு உருவாகும், குறுகிய காலமே வீசினாலும் பலத்த சேதத்தை ஏற்படுத்திடும். இதிலிருந்து வேறுபட்டது புயற் காற்று. இது பெரிய வானிலை அமைப்புன்னு சொல்லணும், பெரிய இயற்கை நிகழ்வு. கடலில் ஏற்படுற குறைந்த காற்றழுத்தம் காரணமாக உருவாகுது புயற் காற்று. இதன் விளைவு பல நாள் நீடிக்கும். பினாக பாணிக்கு நேர்ந்த விபத்தை கேள்விப்பட்டதும் தன் நிலையையும் மறந்து பூங்குழலி வாயார சாபம் கொடுத்ததை கேட்டோம். கல்கியின் பார்த்திபன் கனவு புதினத்தில் பூங்குழலிக்கு இணையான கதாபாத்திரம் வள்ளி, படகோட்டி பொன்னன் அவள் கணவன். பினாக பாணிக்கு இணையான பாத்திரம் மாரப்ப பூபதி. மூணு பேரும் பல்லவ பேரரசர் மாமல்லருக்கு எதிரே நிற்கிறாங்க, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. பொன்னனின் குற்றச்சாட்டை கேட்ட பூபதி திடுக்கிட்டு போய், பிரபோ, இவன் சொல்றதெல்லாம் பொய் பொய்னு அலறான். அப்போ பாவி துரோகின்னு ஒரு பெண் குரல் கேட்குது. சக்கரவர்த்தி யாரது? கோபத்தோட சுற்றுமுற்றும் பார்க்கிறார். கத்தினவ வள்ளிதான். இங்கே பெரு வியப்போட பூங்குழலிய பார்க்கிறார் அனிருத்தர். உனக்கு காது கேட்குது, பேசவும் பேசுற? இப்படி குரு சொன்னதை இந்த சிஷ்யன் ஆமோதிக்கிறானே, இதுதான் உச்சகட்டம். சரி, சந்திப்போம் நாளைய பகுதியில்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

இனிமையான இந்த இரவு பொழுது நேரில் நீ தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் திருச்சியின் சேலம் மங்களன் மங்களின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும்

0: மற்றும்
1: சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
3: உங்கள் சிமாட்டியின் எண்ட் ஆஃப் ஆடி சேல் நச்சுன்னு 4 நாள், ஆகஸ்ட் 14, 15, 16 மற்றும் 17 ஆகிய 4 நாட்கள் 60% தள்ளுபடி. சீருக்கும் சிறப்புக்கும் சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ்.
0: இன்றைய இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒரு பட பாடலாக இதயம் படத்திலிருந்து வருகிறது ஒரு சில பாடல்கள். தொடக்கமாக இளையராஜா கொள்வினரோடு பாடியிருக்கும் பாடல் உங்களுக்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்களுக்கு உளமிணிந்து நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியன் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: நேர்களுக்கு உளம்பிணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்,
2: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
0: நேர்களுக்கு உளம்பிணைந்து நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி,
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாடி செல்ஸின் உளம்பிணைந்து நல் வாழ்த்துக்கள்.
4: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல், சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நேர்களுக்கு நாகை மூரா செல்ஸ் ரெடிமேட்ஸின் உளம்பிணைந்து நல் வாழ்த்துக்கள்.
5: மூரா செல்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
6: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி என் சேலம் மங்களின் மங்களின் இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நெகிழி காற்றலில் கனலை வீசி கொண்டிருப்பது நம் காரைக்கால் பண்பலை 100.3. இது இசை ஊஞ்சல். ஒரு பட பாடலாக இதயம் படத்திலிருந்து பாடல்கள் ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறது.

0: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சியன் சேலம் மங்களல் மங்களின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
2: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
0: நேர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார் பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செய்திங்க. நல்ல வாழ்க்கைங்கிறது எது? உடனே அறம் செய்யறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அறம் செய்யதான் வேணுமா? ஏன் செய்யணும்? அறம் செய்யறதுனால என்ன பயன்? அத ரொம்ப அழகா ஒரு உவகமை அதை சொல்ற ஒரு இலக்கியம். என்னது, வீட்டுல ஒரு சமையல் செய்யறப்போ ஒரு வெறும் பாத்திரத்தை வச்சுட்டு அதுல நம்ம ஏன் சோறு வரலன்னு யாராவது பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? அரிசி போடணுங்க, தண்ணி ஊத்தணும், அப்பதான் அந்த பானை பொங்கி உணவா மாறும். அது இல்லைன்னா வெறும் பானை எப்படியா பொங்கும்னு கேப்போம்ல. அதே கேள்விய வாழ்க்கையோட ஒரு நீதியா மாத்தி அவையா நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னது, நம்மள்ட்ட பணம் இருக்கும்போது, செல்வம் இருக்கும்போது நாம அதை பிறருக்கு கொடுக்கணும். அப்படி பிறருக்கு கொடுக்கறதுதான் அறச்செயல். அந்த அறச்செயலை செய்யறவங்களுக்கு செல்வம் வந்துகிட்டே இருக்குமா? அவ்வாறு செய்யாதவங்களுக்கு செல்வம் வந்து சேரவே சேராதான். இது செஞ்சாதான் பெற முடியுங்கிறத வலியுறுத்துறாங்க. தொடர்ந்து தீமையான செயல்களை செஞ்சுட்டு கடவுளை போய் கும்பிட்டா வேற எதுவும் செல்வம் சேருமானா? சேராது. அதே சமயம் அப்படி செஞ்சுட்டு எனக்கு செல்வம் சேரலையேன்னு சொல்லி கடவுளை நினைச்சு வருந்துறதாலையும் பயன் கிடையாதுங்கிறாங்க. செய்த தீய செயல்கள் ஏற்பட்ட பாவம் நீங்கணும்னா செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வத்தை வழங்கணும். அவ்வாறு வழங்குறப்போ அந்த பாவம் நீங்கிறதோட புண்ணியமும் சேருங்கிறாங்க. இதை வளர்க்கறதுக்கு வெறும்பானை பொங்குமோ என்ற ஓமையை ரொம்ப அழகா பயன்படுத்துறாங்க. செய் தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்தவமோ இருந்தியம் வையத்து அறம் பாவம் என்ன அறிந்து அன்றிடார்க்கு இன்று வெறும்பானை பொங்குமோ மேல். ஒருத்தர் துன்பத்தில் இருக்கும்போது எனக்கு மட்டும் இப்படி சோதனை அப்படின்னு சொல்லி கடவுளை குறை கூறுறது ரொம்ப எளிமையானது. ஆனா அந்த கேள்வி கேட்கறவங்களை பார்த்து ஔவையார் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்கியா? வெறும்பானை எப்படி பொங்காதோ அது மாதிரி நீ வாழ்க்கையில செய்யாம எதையும் அறுவடை செய்ய முடியாது. விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. உதவாமல் ஒரு உதவியை எதிர்பார்க்க முடியாது. அன்பு காட்டாமல் அன்பை பெற முடியாது. உழைக்காமல் உயர்வை அடைய முடியாது. எப்படி ஒரு நல்ல செயல்கள் செய்யாம நல்ல பலன்களை மட்டும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இந்த பாட்டு உடனே கடவுளை குறை செய்யலாம் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கைக்கான பொறுப்பு நாம தான் ஏத்துக்கணும். இன்னைக்கு நாம செய்யற செயல்கள் தான் நாளைக்கு வாழ்க்கையை உருவாக்கும். இன்னைக்கு நல்லது செஞ்சோம்னா அது நாளைய நம்பிக்கையா திரும்பி வரும். இன்னைக்கு நாம் ஒருத்தர் கண்ணீரை துடைச்சோம்னா யாரோ ஒருத்தர் நாளைக்கு நம்மளுடைய கண்ணீரை துடைப்பாங்க. வெறும் பானை பொங்காது, வெறும் ஆசையும் பழிக்காது. நல்ல எண்ணம், நல்ல உழைப்பு, நல்ல செயல், இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை பொங்கும். ஆகவே குறை குறதை விட்டுட்டு கடமையை செய்யும். இன்னைக்கு நாம் விதைக்கிறதுக்கு நன்மையே நாளைக்கு நம் வாழ்க்கையோட மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த மகிழ்ச்சியோட நாம் அறம் செய்யறது நம் வாழ்க்கைக்கான ஒரு மிக முக்கியமான பயனா இருக்கும். நன்றி, வணக்கம்.
5: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.

0: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: நேர்லேயே உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டும் இயக்குவோம். இன்றைய மின்சார சேமிப்பு நாளைய பிரகாசமான உலகம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது ஆகாஷ்வாணி காரைக்கால். இனிமையானது இரவு பொழுதில் நேர்களினை கேட்டு ரசிக்கலாம். நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: மூரா சன்ஸும் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில். மூரா சன்ஸும் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில். பற்பல காம்போ ஆஃபர்கள் மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இந்த இரவு மலரும் நிகழ்ச்சி கடித வழியை நேயர்வர்ப கானங்களாக ஒளி விழா வருகிறது. நிகழ்ச்சி நிரக்கமாக சிறுகுடி திருநள்ளாறு இளவரசன் கோகிலா, மாத்தூர் ரமேஷ், ஜெயமாலினி, கீழக்கொத்தமங்கலம் ஜெயமாலினி, ஜெயலட்சுமி, எருக்கட்டாஞ்சேரி அமுதா, சுரேஷ், கணபதிபுரம் தனம், விமலா, கோட்டகம் உஷாராணி, ராஜகோபால், மேல ஊடுதுறை விஷ்ணுவரதன், சுகந்தி, யாழ்சுதி, கலைமித்ரா, ஜெயச்சந்திரன், கொத்தவாசல் பாரதி, செல்வி மற்றும் குடும்பத்தினருக்காகவும், அலிவலம் ஜெயலட்சுமி கணேசன், அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பத்மா நிலைமிகம், அப்சரா நிலைமிகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் இவர்கள் விருப்பமாக கந்தன் குருணை படத்திலிருந்து ஒளி விழா வருகிறது இந்த பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலை 100.3 இரவு மலர் நிகழ்ச்சிக்காக இனி காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிரி, செல்வி, தினேஷ், சூரி, காருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, நவநீதம், சுவாமிநாதன், ஜெர்லின், மித்ரன், மீனலோஸ், மிருளாலினி, ஸ்ரீ, மங்கிலூர் ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர் ரவி, மீரா, ரமேஷ், சாந்தி, ஜனார்தனன், நர்மதா, அர்ஜுனன், கோரத்தாங்கடி, என் கே கிருஷ்ணா, கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, ஆயிஷா, சித்திகா, சலாமத், ஜுகைனா, அவர்களை தொடர்ந்து வானவன், மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன், இவர்கள் விருப்பமாக வருகிறது பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலாவின் குரலில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், கண்ணதாசன் வரிகளில், 1961 வெளிவந்த படமான பாத காணிக்கை படத்திலிருந்து அந்த அழகிய பாடல் இதோ.

0: டெல்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டர்பேசஸ் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண்டர்பேசஸ். செங்கல் சுரை மற்றும் விதைகளை விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: மில்லிய நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ண சுவிட்சன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்சன் பேக்கரி.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இனிமையான இரவு பொழுதில் நேர்கள் நாம் இசை கேட்டு இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 நாகை மோரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நம் நிகழ்ச்சியில் அடுத்து தட்டச்சேரி எம்எஸ் சாகுல் ஹமீத், கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், கொடிக்கால் பாளையம் சாகுல் ஹமீத் ராஜா, குறுக்கத்தி முகமது இஸ்மாயில், ஜெரினா ஆசிஃபா ஆசிக், நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு திரு சிவா பாரதி, வால்முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ்பி வேந்தன், மங்கை மடம் ஜெயந்தி, மணக்குடி ராஜேந்திரன், காரக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய், வெண்பா ஆதிரா, இனியா நன்னிலம் நாராயணன், இவர்கள் விருப்பமாக 1967 வெளிவந்த படமான பாசம் படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளுக்கு இந்த பாடலை பாடியிருக்கிறார் எஸ் ஜானகி.

0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலை நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை
1: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல்லும் போது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: உபயோகப் பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இது நம்ம ஊர் கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நாளிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நெர்லி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனிநிழல் பிரேப்ஸின் தேநீர் நேரம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனிநிழல் பிரேப்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நெர்லி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை கேட்கலாம். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் வசந்த் அண்ட் கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
8: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: 2 தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா August 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்து திருப்பட்டினம் சாரதா தட்சிணாமூர்த்தி, பூங்குடி தேவா, மீனா செல்வம், ரேணு, பழனிவேல், மோனிஷா, ஹேமா, தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஸ்வர், கீதா, கண்ணா, வேம்பரசி, சாமிநாதன், அடுத்து நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, சென்னை திருவெற்றியூர் செல்வி, சுப்பிரமணியன், சூர்யா, கரூர் தான் தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராஜ், பெரியநாயகி, தலைஞர் ராஜா முகமது, அறகண்டநல்லூர் நாராயணன், பிரிஞ்சிமலை ரவிச்சந்திரன் இவர்களின் விருப்பமாக வருகிறது. டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வருகிறது பந்தபாசம் படத்திற்காக இந்த பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை காலை 8:30 வைக்கிங் பளிங்கல் பிரியின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பளிங்கல் பிரி. நிறைய நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையின் நலமாய்வாழ நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறன் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனை.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: நாளை நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி ராமேஸ்வரம் மதினா ரம்ஜான் ஆசிக் தௌஃபிக் தாரிக் முகமது ஷஃபி ஷியாத் மெஹ்னா ஹம்சா ரனியா மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி ஆண்டிபாளையம் மதனசேகர் எழிலரசி விஷ்ணுபிரியா தீபிகா தீபக் வெங்கடேஸ்வரன் ஹரிகரன் குடல் கேஸ் கார்த்திகை நமதா அக்ஷயா ஆதீஷ் விஷ்ணு சந்தர் ஹர்ஷவர்தன் இவர்களின் விருப்பமாக அவன்தான் மனிதன் படத்திலிருந்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகை மோராசான் தினமீர்சின் இரவும் மலரும். நிகழ்ச்சி இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்சன் ரெடிமேட்.
1: மூரா சன்சன் ஆதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில். மூரா சன்சன் ஆதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில். பற்பல காம்போ ஆஃபர்கள் மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நெல்லை காற்றலையில் கானலையை வீசிக் கொண்டிருப்பதனும் காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருதாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: விருதாச்சலம்
1: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே.
2: அனைத்தையும்
1: வழங்குவோர் நாகப்பட்டினம் EJS பிள்ளை கல்வி குழுமங்கள். இரவு மலரும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். இடைய நிகழ்ச்சி கடித விழி நீரூர்ப்ப கானங்களாக ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்காக இனி ஸ்ரீபுத்தூர் ஸ்ரீமுஷ்ணம் யேசுதாஸ் சகாயமேரி ஜெலினா ஜாஸ்மின் எஸ்தாரணி மர்வின் ஆண்டனி தங்கமயில் திவ்யா பாப்பாக்குடி பார்த்திபன் பாரதி வரதராஜன் பேட்டை வளர்மதி ஆரோக்கியதாஸ் பனிய பேஸ்டேனா பெனினா கலைச்செல்வி ஆனந்தி அந்தோணிசாமி கீழ்குடியிருப்பு செல்வராஜ் ஸ்ரீமதி பவித்ரா பரணிதரன் அவர்களை தொடர்ந்து லக்ஷ்மாங்குடி செல்வராஜ் தங்கவேலு ஜெயலட்சுமி வசந்தி சரஸ்வதி ஸ்ரீராம் ரேவதி கமலி சிவகுமார் லதா ராஜேஷ் சச்சிதானந்தம் கணேஷ் குருசாமி சுபஸ்ரீ ஜெகதீஸ் கௌதம் இவர்கள் விருப்பமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எல்லார் ஈஸ்வரி பாடலுக்கும் இந்த பாடல் கண்ணதாசன் பாடல் வரிகளாக கருப்பு பணம் படத்திற்காக வருகிறது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காற்றலில்
3: கானலை வீசி கொண்டிருப்பதிலும் காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவு மலரும் நிகழ்ச்சியாக. இனி செமினார் கோவில் கண் ஸ்ரீராமலு, விநாயகா, லட்சுமணன், சரஸ்வதி, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, மணல்மேடு கலியமூர்த்தி, நாகலட்சுமி, பூபுகார் சுந்தரவள்ளி, சங்கரன், ரவிச்சந்திரன், ஜெயிதவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகரன், வடலூர் நித்தனாங்குப்பம், ராமசாமி, கலா அவர்களை தொடர்ந்து வரவுக்குடி தட்சிணாமூர்த்தி, சாமிநாதன், மருதங்குடி பூராசாமி, தத்தங்குடி சங்கரபாண்டியன், கோடங்குடி இளவரசன், நிம்மேலி அறிவழகன், பெரிய தம்பி, நாவலர் சுப்பிரமணியன், ராமாபுரம் அன்பழகன், நந்தியநல்லூர் வைத்திய பாலசுப்பிரமணியன், இவர்களின் விருப்பமாக வருகிறது ராஜபாட் ரங்குதரை படத்திலிருந்து.

0: நேர்களுக்கு உளமணிந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சியின் சேலம் மங்களன் மங்கள்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: ஆனதுரை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல் பேட்ரிக்ஸோ, டென்னிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் குழந்தை மனோகரன், பாபுராஜபுரம் முகமது இக்பால், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, செம்பியன் மகாதேவி மகேஸ்வரி, ரித்தீஷ் செமினார் கோவில், ஸ்ரீ என் குணசேகர் திலகபதி, புன்சை ஆறுமுகம், ஜனனி, சித்ரா, தினேஷ், ஆதிரா, கங்களாஞ்சேரி ஜிஆர் நகர், முருகேசன் மைதிலி, முருகேசன் இனியா, காமாட்சி சுப்பிரமணியன், சூரனூர் ஜனனி, செந்தில், வேணி, சதீஷ்குமார், கவின், நவீன், மித்ரன், விளமல் கூட்டுறவு நகர், கார்த்திகை, வீதி, தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா, இவர்களின் விருப்பமாக வருகிறது லக்ஷ்மி கல்யாணம் படத்திலிருந்து.

காரைக்கால் பண்பலை 100.3 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவு மலர் நிகழ்ச்சியோடு கடித ஒளி நேரூர்ப கானங்களாக ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்காக இனி சீர்காழி நந்தியநல்லூர் வீரபாண்டியன் சுதா ராஜா ராகுல் ராகவி அஜித்குமார் ஐயப்பன் ராணி தென்னங்குடி மோகனசுந்தரம் புனிதபதி விஜயா முத்துக்குமார் பாலபத்ரன் கௌசிகா லோகநாதன் கஸ்தூரி நாச்சியார்கோவில் ஞானசேகர் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி எடப்பாடி துரைபாண்டியன் காந்திமதி இவர்கள் விருப்பமாக வருகிறது. ஏ மருதகாசினுடைய வரிகளுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன். பாடலை பாடியிருக்கிறார் ஜே பி சந்திரபாபு. அவருடைய குரலில் வருகிறது யாருக்கு சொந்தம் படத்திற்காக.

0: நேர்களுக்கு திருவாரூர் சீமாடி சேல்ஸின் விளம்பிணைந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் எண்ட் ஆஃப் ஆரி சேல். சீமாடி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
0: நேர்களுக்கு நாகை மூரோசன்ஸ் ரெடிமேட்ஸின் விளம்பிணைந்த நாள் வாழ்த்து.
2: மூரோசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
3: வரவேற்கிறது.

பட்டீஸ்வரம் சாந்தி சாமிநாதன், அபிநயா ராஜேஷ், அனு, விஷ்ணு, நீலாஷினி, நாகை பாபு, சந்தியா, சித்திரப்பிரியா, செந்தமிழ் பிரியா, உதயசூரியா, சஸ்ரிகா, திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி, ரவீந்தர், மரகதபீலன், சுகன்யா, ஸ்ரீயாஸ்ரீ, அருண்மொழி அரசன், திருவாரூர் கந்தசாமி, செல்லம்மாள், தாராசுரம் சமரசம், கோவிந்தபுரம் சங்கமித்ரா, பாஸ்கர், தனுப்பிரியா, தேவேந்திரன், ரிஷி, நந்தினி, சரவணன், சித்ரா, சாய்சரன், சாய் மித்ரா, மித்ரன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமத்து, ஆயிஷா, சித்திகா, சலாமத், சுகைனா, இவர்கள் விருப்பமாக வருகிறது. கேபி சுந்தரம்பாள் இசையில் மகாகவி காளிதாஸ் படத்திற்காக அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வர்ல்ட் கிளாஸ் சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: திருவுமலர் நிகழ்ச்சிக்காக நெய்த வாசல் பார்த்தசாரதி, பாலசுந்தரம், லட்சுமி, மனோகர், ரகுராமன், செமினார் கோவில் கண் ஸ்ரீராமலு, சவுந்தரபாண்டியன், ராஜா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், பேட்ரிக்ஸோ, டென்னிஸ் ராஜ், நல்லாடை வடக்கு விதி செல்வி, மணிமேகலை செல்வம், கலா, கருணாநிதி, சத்யா, குமாரி, சிவகுமார், சின்ன பொண்ணு, பானுமதி, சுகுணாதேவி, ஆனந்தி, மாலதி, மலர்விழி, ஜெனிஃபர், தமிழரசி, வேம்பு, ஷீலா, மாலா,

அடுத்து அவர்களை தொடர்ந்து பேரளம் செந்தில் கண்ணன், ஷோபா, அபர்ணா, பிரவீன், சாந்தா, சீனிவாசன், தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா, சித்தார்த் இவர்களை தொடர்ந்து வருகிறது. வெண்கரும்பூர் நேரு, மேல்பட்டறை ரஜினி சுகுமார், செங்கம் புனிதன், பெண்ணாடம் சஞ்சய் ராஜ் இவர்கள் விருப்பமாக வருகிறது. சி எஸ் ஜெயராமன், எஸ் ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடல் ஆர் சுதர்சனம் இசையில் நாராயண கவியின் பாடல் வரிகளாக 1960 வெளிவந்த படமாக தெய்வ பிறவி படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களிடம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றலையில் நாளை.

0: நாளை நமது நிலையம் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. வழங்குவோர் திருச்சியின் சேலம், மங்களின் மங்கள், திருவாரூர் சீமான் சில்ஸ், காரைக்கால் திருச்சி அன்யூ, ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்வி குழுமங்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். 6:40 ஸ்டெலிலாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெயின் இன்சொல்லும்போது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வன் பி ஜனா அவர்கள். 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ, 8:05 திருவாரூர் சீமாண்டி செல்ஸ், நாகப்பட்டினம் விஜயஸ் விலை கல்வி குழுமங்களின் தொல்லி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியல் பிரீப்ஸ், காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் தொல்லி வரும் பாட்டு கேட்கலாம். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண்டர் பேசஸின் நலமாய்வாளர் நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி அன் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ண சிவசன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். 9:35 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சிந்தனை அரங்கம், வெகுளாமை நன்றி என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். முற்பகல் 11:00 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை கேட்கலாம். பிற்பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மனதில் நின்றவை, நேர்கள் கடிதங்கள் வழியை விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலை, பங்கேற்பாளர் செல்வன் பி ஜெனா. 12:55 பன்னிசை உண்பர் தரு என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் தேன்மழை, பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், 2:05 நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களில் லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணையம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம் இசை கேட்கலாம். 3:00 திருவாரூர் சீமான் சில்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட், 4:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் தேநீர் நேரம், நேர் விருப்ப நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 4:30 வைக்கம் மலைநல் பிரீப்ஸின் தேநீர் நேரம், மாலை 5:15 அலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மகளின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை நிகழ்ச்சியில் ஐங்கரணை என தொடங்கும் பாடல், பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் வசந்தம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் நமது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை நலமாய்வாளர் நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்துவரிகை கேட்கலாம். நாளிரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டூரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நள்ளிரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் கத்திரிப்புலம் வி கரிகாலனுடைய நேர்முகம் கேட்கலாம். 8:00 திருவாரூர் சீமாளி சில்ஸின் காற்றில் வரும் பானம், 8:30 காரைக்கால் திருச்சி அண்ட் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் காரை எக்ஸ்பிரஸ் 100.3, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 பொன்னியின் செல்வன்கள், நாளையிரவு 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல் கேட்கலாம். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல்லும்போது வழங்குகிறார் திருவாரூர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரின் இரவு மலரும், நாளையிரவு 10:30 நாகப்பட்டினம் விஜயஸ் பிள்ளை கல்விக் குழுமங்களின் இரவு மலரும் கேட்கலாம். நாளையிரவு 11:00 காற்றலையின் நாளை, 11:30 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலமோன் கேட்கலாம். இதுவரை ஒளிவிழா வந்தது காற்றலையின் நாளை. இன்னும் சில நொடி தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Union Home Minister Amit Shah has said that empowering the youth, poor, women and farmers is essential to achieving the goal of making India a fully developed nation by 2047. He said the Narendra Modi government is giving special attention to the welfare and development of these sections. Mr. Shah was addressing a program in Alwar, Rajasthan today after laying the foundation stones for and in

ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ